கோடி இன்பங்களை அள்ளித்தரும் இறைவனின் திருவடிகளை நாடி இசைக்கிறது அருள்மாலை. நேரம் விடியற்காலை 5:35 என சொல்கிறது கோடை பண்பலை.

இனிய அலைவரிசை 100.5 மலரவிருக்கும் இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல், இதில் 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை வழங்கும் ஆலய உலா. 6:30 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மங்களன்மங்கல் திருச்சி மற்றும் சேலம், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வசந்த விடியல். இதில் இடம்பெறும் கோயில் விழா தகவல்கள். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் காலை 7 மணிக்கு சுகமான காலை, இதில் வேளாண் தகவல்கள், பாட்டும் பதமும். 7:35 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார். 7:45 பிருத்திவி உமன் சின்னர்வேரின் இன்று அன்று இடம்பெறும். 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் குழந்தைகளுக்காக. 8:05 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள் ஒழிக்கும். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் சிவிசேரும். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். வானவில் தரும் இன்றைய வண்ணம் வங்கிகள் சார்ந்த ஐயங்களும் தீர்வுகளும். சிறப்பு விருந்தினராக தேசியமயமாக்கப்பட்ட வங்கியின் முதன்நிலை மேலாளர் எம் ரவிக்குமார் அவர்கள். 10 மணிக்கு புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் வியத்தகு இந்தியா. முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். நண்பகல் 12 மணிக்கு புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் இல்லம் தேடி வரும் பண்பலை. 12:55 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவலை மீள வழி இடம்பெறும். பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் இடம்பெறும். பிற்பகல் 2 மணிக்கு டோல் தமாக்கா தூள். 3 மணிக்கு உயிரெழுத்து, திருப்பூர் மாவட்டம் மணவை சந்திரசேகர் அவர்களின் தெரிவில். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும். மாலை 4 மணிக்கு மில்கா ஒண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் செப்புக செந்தமிழ். 4:30 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் செப்புக செந்தமிழ். 5 மணிக்கு சிவக்கும் சித்திர செவ்வானம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம் இடம்பெறும். மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள். 6:05 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40

பொன்னியின் செல்வங்கள் கேட்கலாம். 7 மணிக்கு தங்கள் அன்புடன் நேயர்களின் விமர்சன கடிதங்களுடன், 7:55 சேவை செய்திகள் இடம்பெறும். 8:00 இளமை பேசுகிறது. பள்ளி கல்லூரி மாணவர்களின் பங்களிப்பில் இன்று விளையாடவிருக்கிறோம். 1:00-2:00 9:00 கொடைத்தென்றல். சிறப்பு விருந்தினராக வில்பட்டி கிராம நிர்வாக அலுவலர் எஸ்எம் ரெம்ஜித் ராஜா அவர்கள் மற்றும் கொடைக்கானல் பேத்துப்பாறை பாரதி அண்ணாநகர் மக்களோடு ஒரு சந்திப்பு. 10:00 நினைவே சுகம் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களோடு. 11:00 இரவு சிறகு. இவையாவும் இன்று மலரவிருக்கும் நிகழ்ச்சிகள். இணைந்திருங்கள், ரசித்திருங்கள். நிகழ்ச்சிகள் யாவையும் நள்ளிரவு 12 மணி வரை. இனி கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல். முன்பாக செய்திச் சுருக்கம்.

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை நாட்டின் தொழில்நுட்ப திறனின் வளர்ச்சியை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகள் இந்திய விண்வெளித்துறை உலக அரங்கில் முன்னணி நாடாக திகழ வழிவகுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் வெற்றி நாட்டின் வளர்ச்சிக்கான புதிய பாதைக்கு வித்திட்டுள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குவதையொட்டி மத்திய அரசு விடுத்துள்ள அனைத்துக் கட்சி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற உள்ளது. 2024 ஆண்டிற்கான தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆர்டிகிள் 370 என்ற ஹிந்தி மொழி திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கப்படுகிறது. இந்திய திரைப்படத்துறை பல்வேறு தலைமுறைகளை கடந்து நிலைத்து நிற்பதற்கான பெருமை மிகுந்த தருணம் இது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். எவ்வித சாதி பாகுபாடுமின்றி அனைத்து பிரிவு மக்களும் பயனடையும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

இனிய காலை வணக்கம் நேயர்களே. வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. கண்ணாடியில் நம்முகம் பார்க்கும்போது கம்பீரத்தோடு சற்று தலைக்கணமும் நேரிடலாம். நாம் கடந்து செல்லும் மனிதனின் கண்களில் நம் புன்னகையை பார்க்கும்போதுதானே தன்னம்பிக்கை மேலிடும். அந்த புன்னகைக்கு இவ்வையகமும் வானகமும் ஆற்றல் அரிதுதானே. உதிர்த்து செல்வோம் புன்னகையை காணும் அனைவரிடமும் என சொல்லி மலருகிறது கோடை பன்மலையின் 1.5 இன் வசதி.

0: சாய்ந்த விடியல். விடியலின் முகப்பில் பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் நலம் புனைந்து உரைத்தல் குறள் எண் 1113.

0: முங்கிலை போன்ற தோள்களை உடைய இவளுக்கு பசுந்தளிரே மேனி, முத்துக்களே பற்கள், நறுமணமே உடல் மனம், வேல்களே கண்கள். குறள் எண் 113 அதிகாரம் 4 புனைந்துரைத்தல்.
1: முருமேனி முத்தம் முறுவல் வெறிநாற்றம் வேளுண்கண் வேய்தோளவற்கு.
0: முங்கிலை போன்ற தோள்களை உடைய இவளுக்கு பசுந்தளிரே மேனி, முத்துக்களே பற்கள், நறுமணமே உடல் மனம், வேல்களே கண்கள். குறள் எண் 113 அதிகாரம் 4 புனைந்துரைத்தல்.

0: காலை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை July 1 to August 15 வரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: மலரில் மனமாய் இருக்கும் இறைவன் இசையில் உருவமாய் மிளறும் நேரம் காலை 6:15. கோடி பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வசந்த விடியல்.

0: பாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965-23999.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
0: தொடர்புக்கு 8985712345. கோடை பண்பலை 100.5. இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை, July 1 to August 15 வரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: இறைவனின் துதிப்பாடும் வசந்த விடியலோடு நாம் இணைந்திருக்கும் நேரம் காலை 6:20. இது கொடிப்பண்மலை 100.5.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit
2: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
4: பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை July 1 to August 15 வரை.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா.

வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: இன்று கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு மண்டைக்காட்டு பகவதி அம்மன் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.

கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற ஆலயம் மண்டைக்காடு பகவதி அம்மன் ஆலயம். காமாட்சி, மீனாட்சி, இசைக்கி, முத்துமாரி என அம்மன் தெய்வத்தின் பல்வேறு வடிவங்கள் தமிழகத்தில் ஏராளம். ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காட்டில் உள்ள பகவதி அம்மனின் சிறப்பே புற்றுதான். இக்கோயிலில் 15 அடிக்கு உயர்ந்து நிற்கும் புற்றின் மேல் பகவதி அம்மனின் முகம் சந்தனத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது. அதற்கு முன்பாக வெள்ளியில் பகவதி அம்மன் சிலையும், அதற்கு முன்பாக வெண்கலத்தில் நின்ற நிலையிலும் பகவதி அம்மன் அருள்மழை பொழிகிறாள். இங்கு வந்து வழிபட்டால் வேண்டியது நடக்கும் என்பது ஐதீகம். கால்நடைகளை மேய்க்கும் மந்தை காடாக இருந்ததாம் இந்த பகுதி. மந்தைக்காடு என்பது காலப்போக்கில் மருவி மண்டைக்காடு என்று ஆனதாக கூறப்படுகிறது. பைரவர் என்ற சித்தர் ஸ்ரீசக்கரம் அமைத்து அதில் அமர்ந்து கொண்டு தேவியின் நாமங்களை கூறியபடியே பல ஆண்டுகளாக தியானத்தில் ஈடுபட்டு வந்தார். அவ்வாறு இருந்த காரணத்தால் அவரது உடல் முழுவதும் மண்புற்று வளர்ந்து அவரை மூடி மறைத்து ஸ்ரீசக்கரம் புற்றாக காட்சியளித்தது. பைரவ சித்தரது தவத்தின் வலிமையையும் சக்தியையும் உணர்ந்த அன்னை அந்த சித்தருக்கு நேரில் காட்சி கொடுத்தாள். அன்னையின் திருக்காட்சியை காணப்பெற்ற சித்தர் பூரிப்படைந்தார். பின்னர், "தாயே, நான் பூஜித்த ஸ்ரீசக்கரத்தில் அமர்ந்து அனைவருக்கும் அருள் பாலிக்க வேண்டும்" என்று வரம் கேட்டார். அன்னையும் அவ்வாறே வரமளித்து அந்த ஸ்ரீசக்கரத்தில் ஐக்கியமாகிவிட்டார். ஸ்ரீசக்கரத்தின் மேல் மணல் புற்று வளர்ந்தது. ஒரு நாள் மணல் மேடாகி போன அந்த புற்றிலிருந்து ரத்தம் வடிந்தது. இதனை பார்த்த அந்த பகுதி மக்கள் இது பற்றி பிரசன்னம் பார்த்தபோது அங்கு பத்ரகாளி தாய் பகவதியாக வீற்றிருப்பது தெரிந்தது. இதையடுத்து அங்கு பகவதி அம்மனுக்கு ஆலயம் எழுப்பப்பட்டது.

0: மாதேவி.
1: மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் கொடிமரத்துடன் வடக்கு நோக்கி அமைந்துள்ளது. புற்று ரூபத்திலேயே பகவதி அம்மன் அருள் புரிந்து வருகிறார். புற்றின் தலைப்பகுதியில் அம்மன் உருவம் உள்ளது. கோவிலின் தல விருட்சம் வேப்பு ஆகும். சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு விரதமிருந்து மாலை அணிந்து இருமுடி கட்டி செல்வதைப் போல மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலுக்கும் இருமுடி கட்டி மாசி மாதத்தில் செல்கின்றனர். குறிப்பாக இங்கு பெண்கள்தான் விரதமிருந்து இருமுடி கட்டி செல்கின்றனர். இதனால் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் பெண்களின் சபரிமலை என்றும் அழைக்கப்படுகிறது. மாசி திருவிழாவே இந்த கோவிலில் நடைபெறும் பெரிய திருவிழாவாகும். மாசி திருவிழாவின் 10ஆம் நாள் விழாவின் போது நள்ளிரவு 12 மணிக்கு 9 மண்பானை, 4 சட்டி, 1 பனைஓலை பெட்டி ஆகியவற்றில் 11 வகை பதார்த்தங்களையும் 2 குடம் தேனையும் கொண்டு படையலிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் சூழ ஒடுக்கு பூஜை நடைபெறும். இந்த பூஜையில் நடைபெறும் ஊர்வலத்தின் போது அந்த பகுதியே நிசப்தமாக இருக்கும். பறையொளி மட்டுமே கேட்கும். நாகர்கோவிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில். சகல வளங்களோடு நல்வாழ்வையும் வழங்குமாறு மண்டைக்காடு பகவதி அம்மனை மனமுருகி வேண்டிக் கொள்வோம்.

0: 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி.
2: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
5: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம். விவரங்களுக்கு 9524936156.
2: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
2: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
8: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
2: வழங்கும் வசந்த விடியல்.
9: நேர்களை இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் அன்பு குழந்தைகளுக்காக. இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி. குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம். சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். வானவில் தரும் இன்றைய வண்ணம் வங்கிகள் சார்ந்த ஐயங்களும் தீர்வுகளும். வங்கிகள் சார்ந்த ஐயங்களும் தீர்வுகளும். சிறப்பு விருந்தினராக தேசியமயமாக்கப்பட்ட வங்கியின் முதநிலை மேலாளர் எம் ரவிக்குமார் அவர்கள்.

0: கொஞ்சம் மழலையரின் பிஞ்சு மொழியில் நனைய கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். கரூர் தைலா சில்க் சென்டரில் ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 5 வரை அனைத்து ஜவுளிகளுக்கும் ஆடித்தள்ளுபடி.
1: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர்.

0: இன்னைக்கு பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான தம்பி வந்திருக்காரு. அவரை சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: தங்கராமன்.
0: தங்கராமனா நீங்க? வாவ், ரொம்ப அழகா இருக்கு. இந்த பேர் யார் வச்சு விட்டாங்க?
1: அப்பா.
0: அப்பா வச்சாங்களா? நீங்க கேட்டிருக்கீங்களா அப்பாட்ட? சரி, நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: ஊராட்சி ஒன்று.
0: அங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: நாலாவது.
0: நாலாவது படிக்கிறீங்களா? குட்டி ஒன்று பையலா இருக்கீங்க. ரெண்டாம் வகுப்பு படிக்கிற மாதிரி சாப்பிட மாட்டீங்களா?
1: சாப்பிடுவேன்.
0: எவ்வளவு சாப்பிடுவீங்க? அமிர்தா சாப்பிடுவீங்களா? அப்ப நிறைய சாப்பிட்டா தானே பெரிய ஆளா வளர முடியும்.

0: எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஒரு ரைம் சொல்றீங்களா? சொல்லுங்க. உயிர் எழுத்து 12 தானே சொல்வாங்க, எதுக்கு அக்குன்னு 13வது எழுத்து சொல்றீங்க?
1: ஆயுத
0: எழுத்து சேர்த்து சொல்லணுமா? சரி சரி, எனக்கு இக்கு இங்கு சொல்றீங்களா? உயிர் மெய்யெழுத்து எத்தனை? மெய்யெழுத்து எத்தனை?
1: 18.
0: சரி சரி, வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: அம்மா, அப்பா, பாப்பா.
0: பாப்பா பேர் என்ன?
1: பாப்பா பேர் கோடிஸ்.
0: பாப்பா என்ன செய்றாங்க?
1: வீட்டுல
0: இருக்காங்க. சின்ன பாப்பாவா பெரிய பாப்பாவா? நான் கூட்டிட்டு போயிருவா உங்க பாப்பாவை. நீங்க அடிச்சுட்டே இருக்கீங்களாம்ல பாப்பாவை?
1: இல்ல
0: இல்லையா? சரி சரி, அப்பா பேர் என்ன?
1: பாலமுருகன்.
0: அம்மா பேரு?
1: ரம்யா.
0: பாலமுருகன் அப்பா என்ன வேலை பாக்குறாங்க?
1: மஸ்தூர்.
0: ஆம்புலன்ஸ் ஓட்டுறாங்களா? சாரி சரி, சொல்லலாம். நீங்க படிச்சு பெரிய ஆளானது, நீங்க என்ன வேலைக்கு போவீங்க?
1: போலீஸ்.
0: போலீஸ் ஆவீங்களா? போலீஸா என்ன செய்வீங்க?
1: காவலுக்கு இருப்பேன்.
0: காவலுக்கு இருப்பீங்களா? யாரெல்லாம் காவ கப்பீங்க? நம்மள எல்லாம் காவ கத்துருவீங்க. சரி சரி, நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு கொடைப்பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: வணக்கம்.
2: கொஞ்சம் மழலையரின் சிங்கார மொழி கேட்டு மகிழ்ந்தோம். கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: மேலும் விவரங்களுக்கு
1: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9965239.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
6: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சர்க்கிள் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
7: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
6: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
7: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
6: மெக்னா சர்க்கிள், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
8: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
9: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
8: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20% to 50%.

0: ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: கோடை பண்பலை 100.5. இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
6: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
7: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
8: தொடர்புக்கு 9524936156.
9: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
8: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
10: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு up to 60% ஆஃபர்.
11: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
10: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
11: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
10: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
0: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
12: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
0: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: கோடை பண்பலை 100.5. இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
13: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
14: பண்பலையின் மணிக்கோடு சொல்லிடும் நேரம் காலை 6:04:04
15: இணைந்திருக்கிறோம்
14: வசந்த விடியலோடு.
15: Thank you.

0: நம்முடைய பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.

கோடை பண்பலை 100.5 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி.
3: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
4: கனவுகள் மேம்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
6: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை.
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ்,
3: குமாரபாளையம், எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
9: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
3: வழங்கிய வசந்த விடியல்.
10: இனி கோடை பண்பலை 100.5 சுகமான காலை.

அழகிய காலை பொழுதில் ஆதவனின் அருமையான உதயத்தில் இனிமையான இந்த வேளையில் புத்துணர்வோடும் புதிய உற்சாகத்தோடும் பயணிப்போம். அற்புதமான விடிகளை புன்னகையால் வரவேற்போம் என வாழ்த்தி வரவேற்கிறது கோடை பண்பலையின் இன்றைய சுகமான காலை. நிகழ்ச்சியில் உங்களோட பயணிக்க காத்திருக்கிறேன். மெர்லின் ரமேஷ். என்ன நேர்களே, நிகழ்ச்சிக்கு போலாமா?

பயணித்து கொண்டிருக்கிறோம் பண்பலையோடு. தந்து கொண்டிருக்கிறது சுகமான காலை. இன்று பிறந்த நாள் மற்றும் மணிநாள் காணும் அனைவரையும் வாழ்த்துகிறது உங்கள் கோடி பண்பலை 1.5.

0: தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
1: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
3: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 20ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை கால் மிதியடி தயாரித்தல் பற்றிய செய்முறை பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. எண் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.
2: ஏழு மணி 15 நிமிடத்துல நாம கேட்டுட்டு இருக்கோம்.

கோடி பண்பலையிலிருந்து சுகமான காலை நேர்களை. இன்று காலை 8 மணிக்கு கோடி பண்பலையில் இறங்கிற காத்திருக்கிறது மங்களன் மங்கள். திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். 8:30க்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் அன்போடு அழைக்கிறது குழந்தை செல்வங்களை.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
3: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: நம் கோடை பண்பலை 100.5

0: 857-12345.
1: நம் கோடை பண்பலை 100.5 பாட்டும் பதமும்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
3: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: இசைப்பாடும் அன்பளை, இது உங்கள் கூடி பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கும் சுகமான காலை நேர்களை. இன்று காலை 9 மணிக்கு கோடை பண்பலையிலிருந்து உதயம் திற காத்திருக்கிறது உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னோசல்ஸ் பரமத்தி வேலூர், துறையூர் முசிறி, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். வானவில்லின் இன்றைய வண்ணம் வங்கிகள் சார்ந்த ஐயங்களும் தீர்வுகளும். வங்கிகள் சார்ந்த ஐயங்களும் தீர்வுகளும்.

0: இனியும் தொடர்ந்து கேட்க நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோ
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

நாம கேட்டுக்கும் கூடி பண்பலையிலிருந்து சுகமான காலை. இன்று பயணம் செய்ய காத்திருக்கும் பயணம் செய்து கொண்டிருக்கும் அனைவரின் பயணமும் சிறக்க வாழ்த்துகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.

0: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
1: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
0: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், விருதுநகர். புதுடெல்லி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அங்கீகாரம் பெற்ற தலை சிறந்த கல்லூரி.
3: 185 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன், காலேஜ் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை. 180 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை.
2: ஒவ்வொரு துறையிலும் முதன்மை மாணவர்களுக்கு தங்க மெடல்கள்.
3: 50 மேற்பட்ட வேல்யூ ஆடட் கோர்ஸ்களுடன்.
2: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, விருதுநகர். கவுன்சிலிங் கோட் 4959.
4: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
5: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
3: கவுன்சிலிங் கோட் 2612.
6: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
7: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
9: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
10: தொடர்புக்கு 8985712345.
6: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள், சட்டிகள், டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள், சட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள், சட்டிகள், டிரையர்கள்.
11: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
12: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
11: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
12: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
11: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
12: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
13: வணக்கம் அண்ணா.
14: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். அமைச்சரே, நான் இப்போது உங்களிடம் ஒன்று கேட்பேன். உள்ளது உள்ளபடி சொல்லிவிட வேண்டும், சரியா?
13: கேளுங்கள் மன்னா, சொல்கிறேன்.
14: ஒன்றுமில்லை அமைச்சரே, நம் நாட்டில் இந்த மன்னனை பற்றி மக்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள்? எங்கே பொட்டியில் அடித்ததை போல சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் எனக்கு புரியும்படி இருக்க வேண்டும் அமைச்சரே.
13: இவரை பற்றியா? சரியாய் போயிட்டது மன்னா. உங்களுக்கு புரியும்படியாக என்றால் பாட்டாகவே பாடிவிடட்டுமா மன்னா?
14: பாட்டாக பாடும் பாடி.

0: நாட்டுக்கு இவர் ஒரு மங்குனி மன்னா என்றழைக்காத மக்கள்.
1: அமைச்சரே, அமைச்சரே, போதும் போதும். என்ன அமைச்சரே, உண்மையிலேயே மக்கள் இப்படிப்பட்ட மனநிலையில் தான் இருக்கிறார்களா, அல்லது நீங்களே எதையாவது அடித்து விடுகிறீர்களா?
2: மன்னா உள்ளது உள்ளபடி பொட்டில் அடித்தார் போல சொல்லிவிட்டேன்.
1: அமைச்சரே, மக்கள் என் மீது அன்பு மழை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்தால் இப்போதுதான் தெரிகிறது வெறுப்பு மழை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. என்ன அமைச்சரே, இப்போது என்ன செய்வது?
2: இப்போது என்ன செய்வது என்று கேட்டு என்ன புண்ணியம் மன்னா?
1: அதுவும் சரிதான் அமைச்சரே. நான் என்ன செய்வது அமைச்சரே? ஒன்று, நிதி இடம் கொடுக்க மாட்டேன் என்கிறது. சில நேரங்களில் விதி இடம் கொடுக்க மாட்டேன் என்கிறது. பல நேரங்களில் சதி இடம் கொடுக்க மாட்டேன் என்கிறது அமைச்சரே. மொத்தத்தில் மக்களுக்கு நன்மை செய்வதென்றால் ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை வந்து விடுகிறது ஐயா.
2: அண்ணா, நன்மை செய்தாக வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் எந்த வழியில் வேண்டுமானாலும் செய்யலாம் அண்ணா. ஒரு சிறு கதை ஒன்றை சொல்கிறேன், கேளுங்களேன்.
1: என்ன கதையா? சரி சரி, தர்பாரில் கதை சொல்லி வெகு நாட்கள் ஆகிவிட்டன. சொல்லுங்கள் அமைச்சரே, சொல்லுங்கள்.
2: ஒரு பெருமழைக்கு கூட தாங்குமா தாங்காதா என்ற நிலையில் ஒரு குடிசை வீடு. அதில் வயதான ஒரு மூதாட்டி மிகவும் ஏழ்மை நிலையில் வாழ்ந்து வந்தார். உடைந்த கதவுகளை ஒருவன் தட்டினான். அம்மா, இந்தாருங்கள், அந்த மின்கம்பத்திற்கு கீழே நீங்கள் தொலைத்த 50 ரூபாய் இருந்தது, பிடியுங்கள் என்று கொடுத்தான். அதை பெற்றுக்கொள்ள மறுத்த அந்த மூதாட்டி, தம்பி, என்னுடைய வீட்டு விலாசம் உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் அந்த 50 ரூபாயை தொலைத்தேன் என்று நீ எப்படி சொல்கிறாய் என்று கேட்டிருக்கிறார். ஏன் பாட்டி இப்படி கேட்கிறீர்கள் என்று வந்தவன் கேட்க, இல்லையப்பா, உன்னை போன்றே இதுவரை ஒரு 35 பேர் என்னிடம் வந்து இந்த 50 ரூபாயை கொடுக்க முயற்சித்து விட்டார்கள், அதனால் தான் கேட்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார்.
1: ஓஹோ, பிறகு?
2: ஓ, அப்படியா என்றபடியே வந்தவன் சொல்லி இருக்கிறான், பாட்டி, அங்கே இருக்கிறதளவா ஒரு மின்கம்பம், அதில் ஒரு பேப்பர் ஒட்டப்பட்டிருந்தது. அதில் என்ன எழுதி இருந்தது தெரியுமா? எனக்கு கொஞ்சம் பார்வை குறைவு, இந்த இடத்தில் எங்கேயோ 50 ரூபாயை கீழே போட்டு விட்டேன். நான் தொலைத்த 50 ரூபாய் யார் கண்ணிலாவது பட்டால் இதோ இதில் எழுதப்பட்டிருக்கும் விலாசத்திற்கு கொண்டு வந்து கொடுத்து விடுங்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. அதை வைத்துத்தான் உங்களை சரியாக தேடி வந்தேன் பாட்டி என்று சொல்லி இருக்கிறான். அதற்கு அந்த பாட்டி, அடே அப்பா, செல்லும் போது அந்த மின்கம்பத்தில் ஒட்டப்பட்டிருக்கும் அந்த தாளை கிழித்து எரிந்து விட்டு செல், முதலில் எனக்கு எழுத படிக்கவே தெரியாது என்று சொல்லி இருக்கிறார்.
1: அப்புறம் என்ன நடந்தது அமைச்சரே?
2: வந்தவன் அந்த வயதான மூதாட்டி வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த பாழடைந்த குடிசை வீட்டையும் பாட்டியின் ஏழ்மை நிலையையும் உணர்ந்து கொண்டு அந்த 50 ரூபாயை கொடுத்து விட்டு பேசாமல் சென்று விட்டானாம். செல்லும் வழியில் இன்னொருவன் எதிர்பட்டு, அண்ண, இந்த மின்கம்பத்தில் எழுதியிருக்கிற அந்த விலாசம் எங்கிருக்குன்னு தெரியுமா என்று கேட்டுவிட்டு அடுத்த 50 ரூபாயுடன் அந்த ஏழை கிழவியின் குடிசை நோக்கி சென்றிருக்கிறான். இதிலிருந்து என்ன தெரிகிறது மன்னா?
1: பாட்டிக்கு நல்ல வசூல் என்று தெரிகிறது அமைச்சரே.
2: உங்களிடம் போய் இந்த கதையை சொன்னேன் பாருங்கள் மன்னா, அந்த செயலை அந்த பாட்டி செய்யவில்லை. அந்த பாட்டியின் ஏழ்மை நிலையை கருதி ஏதோ ஒரு நல்ல உள்ளம் ஏதாவது ஒரு வழியில் பாட்டிக்கு நன்மை கிடைக்கட்டும் என்று எண்ணி இப்படி ஒரு செயலை செய்துவிட்டு சென்றிருக்கிறார். ஆக நாம் ஒருவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் எந்த வழியிலேனும் அவருக்கு நன்மை செய்யலாம். ஏதாவது ஒரு வழியை நாம் தான் தேடிக்கொள்ள வேண்டும் என்று புரிகிறதா மன்னா?
1: புரிகிறது, புரிகிறது அமைச்சரே, நன்றாக புரிகிறது. பாட்டி தொலைக்காத 50 ரூபாய் பல 50 ரூபாயாக மாறி அவரின் நன்மை கருதி அவரின் கைகளுக்கு சென்றிருக்கிறது என்பது நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு என்கிற வரியை நினைவுபடுத்துவதாக இருக்கிறது அமைச்சரே.
2: நல்லது நல்லது மன்னா, சிறப்பாக சொன்னீர்கள்.
1: சரி அமைச்சரே, மக்கள் எல்லாம் என் மீது வெறுப்பாக இருக்கிறார்கள், யாரும் வந்து என்னை சந்திக்க மாட்டேன் என்கிறார்கள். அதனால் செல்லும் வழியில் மின்கம்பத்தில் இப்படி ஒட்டிவிட்டு செல்லுங்கள். இன்று மன்னரை சந்திப்பவர்களுக்கு பொற்காசுகள் கிடைத்தாலும் கிடைக்கலாம் என்று எழுதிவிட்டு செல்லுங்கள் அமைச்சரே.
2: சரியாய் போய்விட்டது, நீங்கள் பொற்காசுகளை பரிசாக தரப்போகிறீர்கள்.
1: அமைச்சரே, நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு.
2: என்ன
3: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
4: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர், கவுன்சிலிங் கோட் 2608.

0: இலை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
3: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிக் கொண்டிருப்போர்
5: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
6: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை
7: ரெடிமேட் ஆடைகளுக்கு ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
6: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல. July 1 முதல் August 15 வரை
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ் புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
0: இன்று
2: ஜூலை 19
0: தொடுவானம் நோக்கி
2: தொடர்ந்து செல்லும் மேகங்களின் பயணம்
0: தொலைவில் உள்ள உறவுகளை
2: தொடர்பில் வைத்துக் கொள்ள பாலமிடும்
0: தொடர்வண்டி பயணம்
2: தொடக்கத்தில் உந்து சக்தியாக செயல்பட்டன
0: குதிரைகள்
2: பின்னர் வந்தது நீராவி
0: புகையின் புன்னகையே இதன் அடையாளம்
2: நீண்ட உடலில் உறவுகளை ஒன்றிணைத்து
0: ஊர்வலமாய் செல்லும் தொடருந்து
2: தொடர்கிறது அதன் தொலைதூர சேவை என்றும்
0: அன்றே ஆரம்பமானது முதலாவது சுரங்க தொடருந்து சேவை
2: பாரிஸில் இதே நாளில்
0: ஆண்டு 1900 உத்தரப்பிரதேசத்தின் நாக்பா கிராமத்தில் பிறந்த
2: இந்திய விடுதலை போராட்ட வீரர்
0: ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு
2: எதிராய் கிளர்ச்சியை தூண்டியவர்
0: இந்திய விடுதலை போராட்டத்திற்கு வித்திட்ட வித்தகர்
2: கிழக்கிந்திய கம்பெனியின் 34வது ரெஜிமெண்டல் படை வீரராக இருந்தவர்
0: சிப்பாய் கிளர்ச்சிக்கு காரணமாக இருந்த
2: இந்திய விடுதலை போராட்ட வீரர்
0: மங்கள் பாண்டே பிறந்த நாள் இன்று
2: ஆண்டு 1827
0: பர்மாவின் விடுதலைக்கு பாடுபட்டவர்களில் முதன்மையானவர்
2: போகியோக் என்று அன்பாக அழைக்கப்பட்டவர்
0: பர்மாவின் நவீன ராணுவம் உருவாக காரணமாக இருந்தவர்
2: விடுதலைக்கு 6 மாதங்களுக்கு முன்னரே உயிர் துறந்தவர்
0: அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற
2: ராணுவ மேஜர்
0: புரட்சியாளர்
2: ஜெனரல் ஆங் சாங் நினைவு நாள் என்று
0: ஆண்டு 1947 மயில் வாகனன் என்பது இயற்பெயர்
2: இலங்கையின் காரைத்தீவில் பிறந்தவர்
0: ஆசிரியராய் தொடங்கினார் பணியை
2: அடுத்ததாய் அடியெடுத்து வைத்தார் ஆன்மீகத்தில்
0: துறவரத்திற்காய் துறந்தார்
2: ஆசிரியர் பணியை
0: தமிழுக்காய் தந்தார் தன் பங்களிப்பை
2: இசையின் மீது கொண்ட நாட்டத்தால்
0: உண்டானது யாழ் நூல்
2: யாழ் நூலின் அரங்கேற்றத்திற்கு பின்
0: பாதிக்கப்பட்டார் உடல்நல குறைவால்
2: இலங்கையின் பாடசாலைகளிடையே கொண்டாடப்படுகிறது
0: அகில இலங்கை தமிழ் மொழி நாள் இவரின் நினைவாக
2: தமிழிசை ஆய்வாளர்
0: சுவாமி விபுலானந்தரின் நினைவு நாள் இன்று
2: ஆண்டு 1947
0: என்ன ஓட்டங்களுக்கு உயிர் கொடுக்கும் எழுத்துக்கள்
2: எடுத்து வைத்த கருத்துக்களை ஏற்ற வகையில் சொல்ல உதவிடும் சிறுகதைகள்
0: சிறுகதை உலகில் குறிப்பிடத்தக்க சாதனைகள் நிகழ்த்திய
2: இவரின் இயற்பெயர் கே எஸ் சுந்தரம்
0: 60களில் ஆரம்பித்தார் தன் எழுத்து பணியை
2: முதலில்

0: உணவு வரும் என்ற சிறுகதைக்காக வழங்கப்பட்டது
1: சாகித்ய அகாதமி விருது.
0: தாஜ்மஹாலில் பௌர்ணமி இரவு என்ற கதை முத்திரை பதித்தது ஆனந்த விகடனில்.
1: இவரின் படைப்புகள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன பல்வேறு மொழிகளில்.
0: தமிழ் சிறுகதை எழுத்தாளர் ஆதவன் நினைவு நாள் இன்று,
1: ஆண்டு 1987. ஸ்வேதா கோனூர் இயற்பெயர்.
0: மாடல் அழகியாக இருந்தவர் ஆனார் திரைப்பட நடிகையாக.
1: உன்னை தேடி திரைப்படம் தந்தது
0: தமிழில் அறிமுகம்.
1: பேரழகன்,
0: வசூல் ராஜா MBBS,
1: சந்திரமுகி,
0: வியாபாரி
1: என பல திரைப்படங்களில் நடித்துள்ள
0: நடிகை மாளவிகா பிறந்த நாள்
1: இன்று,
0: ஆண்டு
1: 1979. சிலருக்காக மட்டுமே செயல்பட்டு வந்த வங்கிகள்
0: அனைத்து மக்களுக்குமான வங்கி சேவை கிடைத்திருப்பது
1: தேசிய மயமானதின் விளைவே.
0: 1969
1: ஜூலை 19
0: இரவு மணி 8:30 அளவில்
1: 14 வங்கிகள் தேசிய மயமாக்கப்பட்டன என்று
0: அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி வானொலி மூலம் மக்களுக்கு அறிவித்தார்.
1: இந்த 14 வங்கிகளும் அந்நாளில் நாட்டின் 85 விழுக்காடு வங்கி வைப்புகளை கொண்டிருந்தன.
0: இத்தேசிய மயமாக்கலுக்கு அன்று முக்கிய காரணமாக சொல்லப்பட்டது
1: கடன் வழங்கலில் இந்திய அரசாங்கத்திற்கு கூடுதல் கட்டுப்பாட்டை கொடுப்பதற்காக.
0: இன்று வங்கி தேசிய மயமாக்கல் நாள்,
1: ஆண்டு
0: 1969.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
3: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
4: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
3: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வர தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
7: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.

இசைப்பாடு மண்மலை. இது உங்கள் கூடி பண்மலை 100.5 தந்து கொண்டிருக்கும் சுகமான காலை. நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு கோடை பண்பலையிலிருந்து அரங்கேற காத்திருக்கிறது உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னாசக்ஸ் பரமத்தி வேலூர், துறையூர் முசிறி, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். வானவில்லின் இன்றைய வண்ணம், வங்கிகள் சார்ந்த ஐயங்களும் தீர்வுகளும். வங்கிகள் சார்ந்த ஐயங்களும் தீர்வுகளும். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியின் முதுநிலை மேலாளர் எம் ரவிக்குமார் அவர்கள். இன்று காலை 9 மணிக்கு கோடை பண்பலையின்

ஆறு நிமிடங்களில் கோடை பண்பலிலிருந்து அரங்கேற காத்திருக்கிறது மங்களன் மங்கள். திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதொடராகம். 8:30 வாக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதொடராகம். இன்றைய மனதோடராகம் அன்போடு அழைக்கிறது குழந்தை செல்வங்களை. நம்ம வீட்டு குழந்தை செல்வங்களை கோடை பண்பலையோடு இணைந்து பேச அழைக்கிறது இன்றைய நிகழ்ச்சி. இன்று காலை 8 மணிக்கு கோடை பண்பலையிலிருந்து.

சுகமான காலை நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். வெற்றிக்கான நிரந்தர வழி தோல்வி அடைந்த பின்னும் அதை இன்னும் ஒரு முறை முயற்சிப்பதுதான். தொடர்ந்து முயல்வோம், தொடர்ந்து வெல்வோம் என்று கூறி நிறைவுக்கு வருகிறது கோடி பண்பலை இன்றைய சுகமான காலை. மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 7 மணிக்கு கோடி பண்பலையிலிருந்து. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். மலின் ரமேஷ், நன்றி நேர்களே.

0: இதுவரை கேட்டோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கியோ
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை
3: ஆரம்பிக்கலாங்களா?
2: July 1 to August 15 வரை
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
5: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை நாட்டின் தொழில்நுட்ப துறையின் திறனின் வளர்ச்சியை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகள் இந்திய விண்வெளித்துறை உலக அரங்கில் முன்னணி நாடாக திகழ வழிவகுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் வெற்றி நாட்டின் வளர்ச்சிக்கான புதிய பாதைக்கு வித்திட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குவதையொட்டி மத்திய அரசு விடுத்துள்ள அனைத்து கட்சி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. 2024 தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. Article 370 என்ற ஹிந்தி மொழி திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கப்படுகிறது. இந்திய திரைப்படத்துறை பல்வேறு தலைமுறைகளை கடந்து நிலைத்து நிற்பதற்கான பெருமை மிகுந்த தருணம் இது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். எவ்வித சாதி பாகுபாடுமின்றி அனைத்து பிரிவு மக்களும் பயனடையும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. ஹங்கேரியில் நடைபெற்று வரும் புடாபெஸ்ட் மல்யுத்த போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் அந்திம் பங்கல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 3வது இடம் பிடித்தது. நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்த அணி 6-4 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: மாபெரும் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:04.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே, வணக்கம் குழந்தைகளே. நம்மள பல பெற்றோர் வீட்டில் அடுக்கி வச்சிருக்கிற பொருள் எல்லாம் கலைக்காமல் விளையாடுற குழந்தைகளை தான் புத்திசாலின்னு கொண்டாடுவோம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, ஏதோ ஒரு மூலையில் அமைதியாக இருக்கிற அட்டைப்பெட்டி அந்த குழந்தைகளோட கைகளில் காராக மாறுது, வீடாக மாறுது, ஏன் ராக்கெட்டாக கூட பறக்குது. இனிமே நம்ம வீட்டு விஞ்ஞானிகளை அதட்டி மிரட்டி முடக்கி வைக்காதீங்க பெற்றோர்களேன்னு கேட்டுட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? இது கோடை பண்பலையின் 1.5 மனதோடு ராகம். நம்ம குட்டி விஞ்ஞானிகள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0045 42. நிகழ்ச்சியில் உங்களோடு நான் சசிரேகா ஜெயகாந்த். இப்போ நம்ம நிகழ்ச்சியில ஒரு குட்டி செல்லம் வந்திருக்காங்க, பார்த்துடலாமா உங்களை? வாங்க, வணக்கம். வணக்கம். வணக்கம். யாரது? ரூபேஸ்வரன். என்ன படிக்கிறீங்க? சாப்பிட்டீங்களா? சீக்கிரமா சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? மறந்து போச்சே. பூரியா? இத்தனை பூரி? ரெண்டு பூரியா? என்ன கலர்ல இருந்தது அந்த பூரி? ப்ளூ கலர் பூரியா? என்னமா? ப்ரௌனா இருந்துச்சா? அப்ப கரெக்டா தான் சுட்டிருக்காங்க. நான் ப்ளூ கலர்னு நினைச்சு கொஞ்சம் பயந்துட்டேன். சரி ரூபேஸ்வரன், என்ன சொல்ல போறீங்க? கூப்பிடுங்க மழைய. மழையில குளிச்சிருக்கீங்களா? வீட்டுல கிணறெல்லாம் வச்சிருக்கீங்களா? அடுத்த முறை வந்து அம்மாவோ அப்பாவோ பின்னால இருந்து சொல்லித்தராங்களா? அப்படிலாம் இல்லாம நீங்களே பாடுங்க. சரி, ரொம்ப அழகா பாடுனீங்க. உங்களுக்காக என்ன பாடல் கொடுக்கலாம் ரூபேஸ்வரன்? கேட்டுலாமா? நன்றிமா.

0: கோடைப்பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
3: காலையில எழுந்திருக்கணுமா, இரவு தூங்க போகணுமா, சாப்பிடணுமா, எல்லாத்துக்கும் பயிற்சி ரொம்ப அவசியம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் தானா வராதா அப்படின்னு. வராது. இது மாதிரி என்ன பண்ணாங்க, எங்க இந்தியாவில் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல், எல்லா நாட்டிலேருந்து பசங்க வந்து படிக்கிறது, அவங்கள அழைச்சிக்கிட்டு போய் சர்க்கஸ் பார்க்கட்டும் அப்படின்னு அந்த பிரின்சிபால் முதல்வர் அழைச்சிட்டு போனார். போயிட்டு வர்றது ஜாலியாக இருக்கும், எழுதுறது இம்சையாக இருக்கும். ஆனால் இந்த வாத்தியார் கொஞ்சம் நல்லவர், எழுத வேண்டாண்டா சொல்லுங்கோ அப்படின்னார். ஒரு சீன மாணவன் அவனை பார்த்து கேட்டார், யானை அந்த சர்க்கஸில் என்ன பண்ணுச்சு? அவன் சொன்னான், அவ்வளோ பெரிய யானை, இத்தனோண்டு ஸ்டூல், அதில் வந்து மரியாதையாக உட்கார்ந்தது. ஏன் உட்கார்ந்தது, எப்படி உட்கார்ந்தது அப்படின்னு. யானை மட்டும் செய்யலைன்னு வச்சுங்க, வேற வழி கிடையாது, பயந்துக்கிட்டு செஞ்சது அப்படின்னா. ஓ, அத்தாப்பில் ஒரு அமெரிக்க மாணவனை கேட்டார், எப்படிடா செஞ்சதுன்னு. அந்த யானைக்கு கரும்பு கொடுக்குறோம், உட்கார்ந்ததுங்க அப்படின்னா அமெரிக்க மாணவன். எங்கள் இந்திய மாணவன் அவனை பார்த்து கேட்டார், எப்படிடா உட்கார்ந்ததுன்னு. அதுதாங்க விநாயகர் பெருமை. என்ன இருந்தாலும் யானை விநாயகர் இல்லையா, அதுக்கு அந்த அறிவு கூடுதலாக இருக்கும் அப்படின்னா. அப்படிங்களா? சரி. ஒவ்வொருத்தனையாக கேட்டுட்ட சொன்னார், அந்த யானை எப்படி அந்த ஸ்டூலில் உட்காந்துது அப்படிங்கிறத. ஒரு நிமிஷம், யார் பயிற்சி கொடுத்தாங்களோ

0: உங்களை கேட்போமா? சர்க்கஸ்ல அதை உட்காத்தி வச்சாரு, அவரை கேட்போமா? அவர்கிட்ட கேட்டாரு, எப்படி அந்த யானை உட்கார்ந்ததுன்னு கேட்டார். முதல்ல அது உட்காராது, அது நாலு காலில் நிற்கிற விலங்கு, இத்தனோண்டு ஸ்டூலில் உட்காருன்னா உட்காராது. நாங்கள் அதை பழக்கப்படுத்துவோம். இதை பெரிய விஷயம்னு சொல்கிறீங்களே, யானை சைக்கிள் ஓட்டும் சர்க்கஸில், அதுக்கும் சைக்கிளுக்கும் ஏதாவது ஸ்நான பிராப்தி உண்டா? கிடையாது. நாங்கள் என்ன பண்ணுவோம், முதல்ல ட்ரெயின் பண்ணுறவங்க சைக்கிளோடு நின்றுக்குவோம், யானை கிட்ட பாசமாக இருப்போம், அதுக்கு ஒரு சாக்லேட் கொடுப்போம். அந்த யானை துதிக்கையால் அந்த சைக்கிளை தொட்டால் அதுக்கு ஒரு சாக்லேட் கொடுப்போம், அது கண்டுபிடிச்சிடும். இது செஞ்சால் நம்ம பாகனுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்புறம் நாங்கள் ஏறி உட்காந்து ஓட்டுவோம், அதால் முடியாதுன்னு அதுக்கு பயப்படும், செய்யாது. நாங்கள் ரெண்டு தடவை சொல்லுவோம், மூணாவது தடவை என்ன சொல்லுவோம், இதில் நீ ஏறி ஓட்டலைன்னா உன் கூட பேச மாட்டோம், உன் கூட நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்னு. அந்த சர்க்கஸ்லேயே அந்த யானையோட பேசுகிறான்னா அவன் ஒருத்தந்தான், வேற யாரும் பேச மாட்டாங்க யானையோட, அவன் ஒருத்தந்தான் பேசுவான். இவனும் நம்மக்கிட்ட பேச மாட்டான்னா என்ன வருது அப்படின்னு, சைக்கிள் உழுந்து அது உழுந்து நாலு தடவை கடந்து கடைசியாக வேற வழி இல்லை அப்படின்னு, ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை நாலாவது தடவை சைக்கிளில் ஏறி உட்காந்துடும் யானை. இது அந்த சர்க்கஸ் நடத்துகிறவர் சொல்லிட்டு சொன்னார், பயிற்சி சரியா கொடுத்தா எதுவுமே சரியா நடக்கும் அப்படின்னார். உங்களுக்கு கோபம் எப்படி வரும்? சில பேர் சொல்லுவான், நான் ரொம்ப அமைதியா இருந்தேன், இந்த அவர் தான் வந்து என்னை கோபப்படுத்திட்டார். அப்போ உன் சுவிட்ச் அவர்கிட்ட இருக்குது இல்லை, சுவிட்ச் போட்டால் ஃபேன் எரியுது, அவர்கிட்ட சுவிட்ச் போட்டால் உனக்கு கோபம் வருமா? நான் அமைதியா இருந்தேன் சார், அவன் தான் வாயை புடுங்கினான் என்கிட்டேருந்து, அதனால எனக்கு கோபம் வந்தது அப்படின்னா. இன்னொருவருடைய கண்ட்ரோல்ல நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். எவ்வளவு இம்ச பண்ணாலும் நமக்கு கோபம் வராதுன்னா வரக்கூடாது, வருதுன்னா என்ன அர்த்தம், நமக்கு பயிற்சி பத்தலேன்னு அர்த்தம். அதனால மனசுக்கு பயிற்சி கொடுத்தா மட்டும்தான் மிக மிக வலிமையான ஒரு விலங்கை கூட சைக்கிள் ஓட்ட வச்ச மாதிரி வாழ்க்கையை ஓட்டுவதற்கு மனவளம் பயிற்சி அவசியம். என்னென்ன வேணாலும் சாதிக்கலாம் பயிற்சியின் மூலமா, பயிற்சியின் மூலமா அடைய முடியாத வெற்றியை அடையலாம்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் சுகி சிவம் அவர்கள். கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
2: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
3: கோபுரம் மஞ்சள் தூள் குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
6: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட், மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
7: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP College of Engineering and Technology Autonomous நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
8: PGP College of Engineering and Technology Autonomous நாமக்கல்.
9: கவுன்சிலிங் கோட் 2612.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
10: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
11: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
1: நம்ம கோடை பண்பலை 100.5

0: 5:00 இன்னைக்கு காலையில 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். வானவில் தரும் இன்றைய வண்ணம், வங்கிகள் சார்ந்த ஐயங்களும் தீர்வுகளும். சிறப்பு விருந்தினராக தேசியமயமாக்கப்பட்ட வங்கியின் முதுநிலை மேலாளர் எம் ரவிக்குமார் அவர்கள். நாம் இணைந்திருக்கிறோம் கொடைப்பண்பலை 100.5 மனதோடு ராகம் குட்டீஸோட பேசிட்டு இருக்கோம். இப்ப ஒரு குட்டீஸ் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்
1: மேடம்.
0: சொல்லுங்க, பேர் சொல்லுங்க.
1: சஸ்திகா,
0: எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டம் கொடுமிராசமலையம்.
0: உங்க இருந்து பேசுறீங்க?
1: எஸ் மேடம்.
0: ஏன் ரொம்ப சோகமா இருக்கீங்க சஸ்திகா? சிரிச்சுக்கிட்டே பேசலாமா?
1: எஸ் மேடம்.
0: இன்னும் சாப்பாடு தரலையா அம்மா?
1: எஸ் மேடம்.
0: அதனாலதான் பாருங்க, முதல்ல பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்து பேச வைக்கணும்ல. சரி, என்ன சொல்ல போறீங்க தங்கக்குட்டி? பாடுங்க.
1: மலையே மலையே வா வா, மண்ணில் விளையாடவா, புழுதியான தெருவிலே புதிய மனம் கமலவா, தெருவில் வெள்ளம் பெருகவா, விருந்து நாங்கள் ஆடவா.
0: ரூபேஸ்வரன் பேசினாங்கல்ல இதுக்கு முன்னால தேனியில இருந்து, அவங்களும் இந்த பாடல் தான் பாடினாங்க, கேட்டீங்களா? ஈரோடு ரொம்ப வெயிலா இருக்கா சஸ்திகா? அதனாலதான் எல்லாரும் மழைய கூப்பிடுறாங்க. சரி, மழைய வந்து சீக்கிரமா வர சொல்லிடலாம். அதுக்கு முன்னால சஸ்திகாவுக்கு என்ன பாடல் தரலாம்? மஞ்ச பலூன் கேக்கலாமா சஸ்திகா குட்டி? நன்றி.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
2: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர், ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்.
5: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
6: கோடை பந்தலை நொறுபள்ளி 5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
7: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
6: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
9: கவுன்சிலிங் கோட் 2624.
6: கோடை பந்தலை நொறுபள்ளி 5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
7: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
6: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
9: கவுன்சிலிங் கோட் 2624.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
1: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: கோடை பண்பலை 5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.

0: www.mahindra.org
1: வழங்கும் மனதோடராகும்.
2: நேர்களை, இன்னைக்கு முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி இருக்குங்க. ஒரே கருப்பொருளை மையப்படுத்திய பாடல்களை நேர்கள் பாடலாம். அந்த ஒரே கருப்பொருள் என்னென்னு தெரிகிற வரைக்கும் இணைந்தே இருங்கள். கொடைப்பண்பலை 100.5 நேரம் இப்போ காலையில 8:32. இது மனதோடு ராகம். குட்டீஸ் பேசிட்டு இருக்காங்க. ஒரு குட்டீஸ் வந்திருக்காங்க, பேசலாம் அவங்ககிட்ட. வணக்கம், இனிப்புல வந்துட்டீங்க. வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: பவித்ரா.
2: பவித்ராவா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
3: பஸ்பதி கோவில்.
2: என்னமா?
3: பஸ்பதி கோவில்.
2: அது எங்க இருக்கு அந்த கோவில்? எந்த ஊர்ல இருக்கு?
3: தஞ்சாவூர் மாவட்டம்.
2: அப்ப தஞ்சாவூர்ல இருந்து கூப்பிட்டுருக்கீங்க. என்ன படிக்கிறீங்க பவித்ரா? மூன்றாம் வகுப்பு படிக்கிறீங்களா?
3: ஆமா.
2: இன்னைக்கு என்னலாம் திட்டம் வச்சிருக்கீங்க? வெளியில எங்காவது விளையாட போறீங்களா? இங்க எங்கயாவது சுத்தி பார்க்க போறீங்களா?
3: கோவிலுக்கு போறோம்.
2: எந்த கோயிலுக்கு போக போறீங்க?
3: தஞ்சா பெரிய கோவில்.
2: பெரிய கோவில் பார்க்க போறீங்க. இதுக்கு முன்னால போயிருக்கீங்களா? எத்தனை முறை போயிருக்கீங்க?
3: நிறைய தடவை.
2: நிறைய முறை போயிருக்கீங்க. உங்களுக்கு அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா என்ன சொல்வீங்க தஞ்சாவூர் கோவிலில்?
3: பூங்கா.
2: பூங்கா தான் பிடிக்கும். பசுமையா இருக்கும், அப்படிதானே? சரி, என்ன பாட போறீங்களா, சொல்ல போறீங்களா?
3: பாடுங்க.
2: ரொம்ப அழகா பாடிட்டீங்க. யார் சொல்லி கொடுத்தது இந்த பாடல? நீங்களே பாடிட்டீங்க. சரி, உங்களுக்காக என்ன பாடல் தரலாம்? கேக்கலாமா?
3: பாப்பா பேசணும்.
2: பாப்பா பேசணுமா? சீக்கிரம் கொடுங்க. யாரு பேசுறீங்க பாப்பா? உங்க பேர் என்ன?
3: ராகவி.
2: பாப்பா என்ன படிக்கிறீங்க? எல்கேஜி படிக்கிற ராகவி பாப்பாவுக்கும் பவித்ரா பாப்பாவுக்கும் ஒரு பாடல் கொடுத்துடலாமா? நன்றி. உங்க ரெண்டு பேருக்கும் பாடல் கேட்கலாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: கோடை பண்பலை நொறுபள்ளி 5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
2: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: கவுன்சிலிங் கோட் 2624.
6: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
7: பிறந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, திரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: கோடை பண்பலை நொறுபள்ளி 5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
3: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.

0: குழந்தைகளோட பேசிட்டே உங்களுக்கு பிடிச்ச பாடல்களையும் தந்து கொண்டு இருக்கிறது கோடைப்பான்மலை நொறுப்பள்ளி ஐந்தின் மனதோடு ராகம். இப்ப ஒரு செல்ல குட்டி பேச வந்திருக்காங்க, உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம், நீங்க சொல்லி நீங்க முதல்ல சொல்லிடுங்க, அப்புறம் நான் இரண்டாவதா சொல்றேன். யார் பேசுறீங்க? வாரகா. வாரகா தானேமா? அந்த பேருக்கு என்ன அர்த்தம்டா? அதனால அப்படி பேர் வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு உங்க பேரு. நீங்க என்ன படிக்கிறீங்க? இரண்டாம் வகுப்பு படிக்கிற வாரகா வந்து என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு? சமைச்சிட்டு இருக்கீங்களா வாரகா? இல்லையா? நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குதுமா? அதனால தாங்க அப்படி சத்தம் எல்லாம் கேக்குது. நான் சமையலுக்குலாம் போக மாட்டேன், சாப்பிட மட்டும் தானே செய்வோம் நம்ம. சரி துவாரகா, பாடுங்க பாடல.
1: கோடி கோடி கோடி கோடி என் நிறைந்த

0: துவாரகா, நீங்க பாடுறது வந்து நமச்சிவாய பாடல்னு எங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஆனால் பின்னால இருந்து எக்கோலாம் தரீங்களா, அதனால வந்து சரியா கேட்க மாட்டேங்குது. உங்களுக்காக ஒரு பாடல் கொடுத்துடலாம். என்ன பாடல் கொடுக்கலாம் துவாரகா? அந்த பாடலை கொடுத்துடலாம். நன்றி துவாரகா.
1: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்,
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும்.

0: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர்.
1: ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை.
0: ரோஷன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
4: கோடை பந்தலை நொறுபள்ளி 5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
4: கோடை பன்மலை நொறுபள்ளி 5 சைபால்.
6: முகத்தில் வருவா சைபால், சரியா திறங்க சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
7: சைபால்
4: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
8: எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை சார் அப்படின்னார் ஒருத்தர். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டோம். வியாபாரம் பண்ணலாம்னு ஒரு கடை வச்சேன், வேண்டிய போட்டவங்க கூட என் கடையில் வந்து எதுவும் வாங்க மாட்டேங்கிறான், எல்லாரும் அடுத்த கடைக்கு தான் போகிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்துக்கிட்டார். இதுக்கு போய் அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லாதீங்க. வாடிக்கையாளர்களை வந்து கவர்றது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல, அதுதான் குறை அப்படின்னும். சார், உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த ரகசியத்தை எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன் அப்படின்னார். சரி, உங்கள் காதை இப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமாக பெரிய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிற கருத்துக்களை அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தோம். அதாவது, இந்த வாடிக்கையாளர்களை கவர்றதுக்கு வல்லுநர்கள் பல ஆலோசனைகளை ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது சம்பந்தமாக அனுபவப்பட்டவங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது, கடை வச்சுருக்கிறவங்க எல்லாரும் இதை கொஞ்சம் காதில் வாங்கி வச்சுக்கணும்.

0: எதை இப்போ சொல்ல போகிறத? எப்பவும் பணத்தை சம்பாதிக்கிறதுலையே குறியாக இருக்கக்கூடாதான். அதை விட முக்கியமாக நீங்கள் சம்பாதிக்க வேண்டியது வாடிக்கையாளர்களுடைய மன நிறைவு. வர்றவங்க திருப்தியோடு போகணும், அது முக்கியம். அதில் கவனமாக இருக்கணும். கடைக்கு வர்ற ஒருத்தர் ஏதாவது ஒரு குறை சொல்கிறாருன்னு வச்சுங்க, அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. ரொம்ப அக்கறையோடு அதை காது கொடுத்து கேட்கணும். அப்படியா சார், அதை நான் அவசியம் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஒருத்தர் வரார், சார் நேற்றுக்கு உங்கள் கடையில் இதை நான் வாங்கிட்டு போனேன், வீட்டில் இது வேணான்னு சொல்லிவிட்டாங்க, திருப்பி கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்குறார். உடனே நீங்கள் வந்து முகம் சுளிக்கக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது. வழக்கம் போல் நிதானமாக முகம் அலர்ச்சியோடு அதை திருப்பி வாங்கிக்கணும். இவ்வளவு ரூபாய்க்கு சாமான் வாங்கினா இந்த ஸ்பூன் அன்பளிப்பு, இப்படி ஏதாவது கொடுக்கலாம். பண்டிகை காலங்கள்லேயும் பொருள்கள் வாங்குறவங்களுக்கு இப்படி ஏதாவது பொருத்தமாக ஒரு அன்பளிப்பு கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்கறது ஒரு சர்வசாதாரணமான பொருளாக இருந்தால் கூட அது வாங்குற ஒரு மனசில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். எதுவும் உங்களால் கொடுக்க முடியலன்னா உங்கள் முகம் நிறைஞ்ச சிரிப்பியாவது கொடுங்க, அது போதும். உங்கள் கடையில் இல்லாத ஒரு பொருளை வாடிக்கையாளர் வந்து கேட்குறார், உடனே இல்லைன்னு முகத்தில் அடித்தது மாதிரி சொல்லிடக்கூடாது. கொஞ்சம் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லி உங்கள் பணியாளர் யாரையாவது அனுப்பி வெளியிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லி அவர்கிட்ட கொடுக்கலாம். சில பேர் உங்கள் கடைக்கு வரும்பொழுது அவங்க வீட்டு குழந்தைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு வர்றாங்கன்னு வைங்க, நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த குழந்தைகளை முதல்ல கவனிக்கணும். அது கண்ணத்தை கிள்ளணும், அதுக்கிட்ட விளையாடணும், அதுக்கு ஏதாவது மிட்டாய் பிஸ்கட் எதையாவது கொடுத்து அது கவனத்தை கவரணும். அதுக்கப்புறம் பெரியவங்களை கவனிக்கலாம். உங்கள் கடையில் வேலை செய்கிற பணியாளர்கள் சுத்தமாக இருக்கணும், சிரித்த முகம், சுறுசுறுப்பு, இது ரெண்டும் அவங்களுக்கு தேவை. அழுது அடிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், அதிகமாக பொருள் வாங்குகிற ஒருத்தர்கிட்ட அதிக மரியாதையாகவும் குறைச்சலாக பொருள் வாங்குறவர்கிட்ட வேறு விதமாகவும் நடந்துக்கக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் சமமாக நடந்துக்கணும். 5 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, 500 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, அவங்கக்கிட்ட நீங்கள் காட்டுற மரியாதையில் வித்தியாசம் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் மேலே உங்கள் கடையில் ஒரு பொருள் வாங்கினா அது உண்மையானதாக இருக்கும், தரமுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நினைப்பு ஜனங்களுக்கு வரணும். அதனால் தரமான பொருளையே நீங்கள் வந்து உங்கள் கடையில் வச்சுருக்கணும். இதுவரைக்கும் நான் சொன்னதையெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் கடையை ஆரம்பிச்சிங்கன்னா வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகும். அப்படி போகலன்னா அதுக்கப்புறம் கேளுங்க. ஏன்னா இந்த யோசனைகள்லாம் அனுபவப்பட்டவங்க சொல்லியிருக்கிற யோசனைகள். இந்த யோசனைகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு, அது என்னங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்தார், சார் உங்கள் யோசனையை கேட்டதுனால நான் ஒரு அறை வாங்கினது தான் மிச்சோன்னார். என்ன ஆச்சுன்னு கேட்டேன். எங்கள் கடைக்கு ஒரு பெரிய அம்மா குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க சார், உங்கள் யோசனைப்படி அந்த குழந்தையோட கன்னத்தை கிள்ளணும்னு முயற்சி பண்ணினேன், திடீர்னு அந்த நேரம் பார்த்து அந்த குழந்தை தலையை குனிஞ்சிக்கிட்டுது, என் கையை வந்து குழந்தையோட கன்னத்துக்கு பதிலாக அதை தூக்கிட்டு வந்தவங்க கன்னத்தை கிள்ளிவிட்டுது, அதுதான் அப்படி ஆயிட்டுது அப்படின்னார். கன்னத்தை தடவிக்கிட்டே
1: கோடை பந்தலை 100.5 சைபால்
2: முகத்தில் பருவா சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: சிறிய உலகை ஆளும் புன்னகை மைந்தர்களின் குரல்தனை நம் செவிகளுக்கு விருந்தாக்கி நிறைவுக்கு வருகிறதே இன்றைய மனதோடு ராகம். விடைபெறுகிறேன் சசிரேகா ஜெயகாந்த். நன்றி நேர்களே.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
4: வழங்கிய மனதோடராகும்.
5: இனி கோடைப்பண்மலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில் முன்பாக செய்தி சுருக்கம்.
6: வாசிப்பவர் முகமது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மால்டோவா, வட மசடோனியா, ருமேனியா நாடுகளுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை நாட்டின் தொழில்நுட்ப திறனின் வளர்ச்சியை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகள் இந்திய விண்வெளித்துறை உலக அரங்கில் முன்னணி நாடாக திகழ வழிவகுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் வெற்றி நாட்டின் வளர்ச்சிக்கான புதிய பாதைக்கு வித்திட்டுள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குவதையொட்டி மத்திய அரசு விடுத்துள்ள அனைத்துக் கட்சிக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. 2024 ஆண்டிற்கான தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆர்டிகல் 370 என்ற ஹிந்தி மொழி திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கப்படுகிறது. இந்திய திரைப்படத்துறை பல்வேறு தலைமுறைகளை கடந்து நிலைத்து நிற்பதற்கான பெருமை மிகுந்த தருணம் இது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள்

திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். எவ்வித சாதி பாகுபாடுமின்றி அனைத்து பிரிவு மக்களும் பயனடையும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோரப் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 3வது மற்றும் இறுதி 1-நாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. ஹங்கேரியில் நடைபெற்று வரும் புடாபெஸ்ட் மல்யுத்த போட்டியின் மகளிர் 53 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் அந்திம் பங்கல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயின் அணியை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: ஆரா சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரசி.

0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
1: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
2: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
3: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
3: நாளொரு தலைப்போடு நம் சிந்தைக்கு வெந்தியான தகவல் தரும் வானவில் இன்று வருகிறது. வங்கிகள் தேசிய மயமாக்கப்பட்ட நாளான இன்று நமக்காக தருகிறது வங்கிகள் சார்ந்த ஐயங்களும் தீர்வுகளும். வங்கிகள் சார்ந்த ஐயங்களும் தீர்வுகளும். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியின் முதுநிலை மேலாளர் எம் ரவிக்குமார் அவர்கள். நிகழ்ச்சியில் பங்கு பெற நேய உறவுகள் தொட்டு வரலாம். 24 24 24 24 24 26 290 333 முன்னிணைப்பிற்கு 0 45 42. நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிக்க காத்திருக்கிறார் ஜி பி ரமேஷ்குமார்.
6: நன்றிகள் பல மேர்லின் ரமேஷ். மறக்காத உறவுகளுக்கு மனம் கனிந்த

0: அன்பின் வணக்கங்கள் நேயர்களே. ஒரு தனி மனிதனுக்கும் நாட்டிற்கும் பெரிய பாலமாகவும் நம்பிக்கையாகவும் இருப்பவை தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள், வங்கிகள் இல்லாத உலகம் இருந்தால் எப்படி இருக்கும் என்று. அப்படி நம் வாழ்வில் பெரும் அங்கமாக இருக்கும் வங்கிகள் பற்றி நமக்கு நிறைய ஐயங்கள் இருக்கின்றன. இன்று வங்கிகள் தேசிய மயமாக்கப்பட்ட நாளினை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இந்நாளினை மேலும் சிறப்பாக்க நமது கோடை பண்பலை 100.5 இன்றைய வானவில்லில் தந்திருக்கும் தலைப்பு வங்கிகள் சார்ந்த ஐயங்களும் தீர்வுகளும். சிறப்பு விருந்தினராக தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியின் முதுநிலை மேலாளர் எம் ரவிக்குமார் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வழியே இணைந்திருக்கிறார். நமது சிறப்பு விருந்தினர் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மைய இயக்குநராக இருந்தபோது 2024-25 சுய வேலைவாய்ப்பு பயிற்சி பெற்றவர்களில் தொழில் துவங்க வழிகாட்டியதில் தமிழ்நாட்டில் முதலிடம் பெற்றிருக்கிறார். கடந்த ஆண்டு சுதந்திர தின விழாவில் ஊரக இளைஞர்களுக்கு சிறந்த தொழிற்பயிற்சி வழங்கியதற்கான விருதினை தனதாக்கி இருக்கிறார். வங்கித்துறையில் 19வது ஆண்டில் கால்தடம் பதித்திருக்கும் இவர் தேனி கனரா வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநராக பணியாற்றி தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் பல படிநிலைகளை கடந்து இன்று வங்கியின் முதுநிலை மேலாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். வங்கிகள் சார்ந்த பல விழிப்புணர்வுகளை தந்து கொண்டிருக்கும் நமது சிறப்பு விருந்தினரை இன்முகத்துடன் இனிதே வரவேற்கிறது நம் கோடை பண்பலை 100.5 நேச நேயர்களின் கனிவான வணக்கங்களோடு. அன்பின் காலை வணக்கங்கள் ஐயா. கோடை பண்பலை
1: வணக்கம். கோடை பண்பலை நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: அந்த வணக்கத்தோட, கனிவான வணக்கத்தோட ஐயா கிட்ட கேட்க
1: 19
0: சொல்லுங்க ஐயா.
1: இந்திய தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் தினம். மக்களுடைய சேவைகளை வந்து 57 ஆண்டுகள் சேவைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது வங்கிகள். சாதாரண மக்களுக்கு வந்து முன்னேற்றத்திற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் உறுதுணையா இருக்கும் நம்ம வங்கிகள் சார்பாக உங்க நேயர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்க மகிழ்ச்சியுடன் இணைந்துள்ளேன்.
0: அழகாக சொல்லியிருக்கீங்க. தொடக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க எடை விட்டு நல்லா எங்களுக்கு புரியற மாதிரி சொல்லி இருக்கிறீங்க. நான் வந்து கேட்கக்கூடிய முதல் கேள்வி நான் கேட்டீங்கன்னா, இந்தியாவில் எத்தனை வகையான வங்கிகள் இருக்கின்றன? தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளுக்கும் மற்ற வங்கிகளுக்குமான வேறுபாடுகள் என்னென்ன ஐயா?
1: இந்தியாவில் பொறுத்த அளவுக்கு வங்கிகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ஒரு மத்திய வங்கி. அந்த வங்கி வந்து 1935 ஆரம்பிச்சு 1949 அது பொதுத்துறை வங்கியாக மாற்றப்பட்டது. 1949 இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதோட முக்கியமான பணிகள், ரிசர்வ் பேங்கோட முக்கியமான பணிகள் என்னன்னா, முதல்ல வந்து அரசு நம்மளுடைய பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்றது, வங்கிகளை வந்து லைசன்ஸ் கொடுத்து வங்கிகளை வந்து செயல்படுத்தி அதை கட்டுப்படுத்துவது, பணம் அச்சிடுவது போன்ற சேவைகளை ரிசர்வ் பேங்க்ல ஆரம்பிச்சு, அதுல லைசன்ஸ் பெற்ற வங்கிகள் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து ரெண்டு விதமா நம்மளுக்கு தெரியும். அதாவது வந்து தனியார் துறை வங்கி, பொதுத்துறை வங்கின்னு நம்ம மேலோட்டமா ரெண்டு வங்கிகளை நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆனா 7 விதமான வங்கிகள் வந்து நம்ம இந்தியால செயல்பட்டு இருக்குங்க. அதுல வந்து முதல் வங்கி, முதல் தரம் வந்து உங்களுக்கு தெரியும் பொதுத்துறை வங்கிகள், இரண்டாவது வந்து தனியார் வங்கிகள், மூன்றாவது வந்து ஃபாரின் பேங்க் அப்படின்னு சொல்ற வெளிநாட்டு வங்கிகள், நாலாவது வந்து ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னு கிராமப்புற வங்கிகள், ஐந்தாவது நம்ம கோஆபரேட்டிவ் பேங்க் கூட கூட்டுறவு வங்கிகள், ஆறாவது ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அப்படிங்கிற சிறு நிதி வங்கிகள், ஏழாவது பேமெண்ட் பேங்க் அப்படிங்கிற பரிவர்த்தனை வங்கிகள். அப்படி ஒரு 7 விதமான வங்கிகள் செயல்பட்டு வருதுங்க. முதல்ல சொன்ன 5 வங்கிகள் வந்து எப்படின்னா, நீங்க வந்து நீங்க அக்கௌண்ட் வச்சுக்கலாம், பண பரிவர்த்தனை பண்ணிக்கலாம், அப்புறம் பேங்க்ல நீங்க கடனும் வாங்கிக்கலாம். இந்த 5 வங்கிகளை வந்து நம்ம கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு சொல்றோம்.

0: இந்த ஆறாவதும் ஏழாவதும் சொன்ன வங்கிகளோட தனித்துவம் என்னன்னா, ஆறாவது வந்து ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சொன்னோம் இல்லைங்களா, அது வந்து உங்களுக்கு வந்து கடன் மட்டும்தான் தருவாங்க, அங்க வந்து நம்மளுடைய வைப்பு கணக்கு துவங்க முடியாது. இது கடைசியா சொன்ன பேமெண்ட் பேங்க்ல நீங்க வைப்பு கணக்கு வச்சுக்கலாம், ஆனா கடன் வந்து வாங்க முடியாது. இந்த மாதிரி ஏழு விதமான வங்கிகள் வந்து இந்தியாவில் செயல்பட்டு வருதுங்கய்யா.
1: அழகா சொன்னீங்க, அதாவது பாத்தீங்க எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயங்களை சொல்லி இருக்கிறேன். உங்கள்ட்ட வந்து கேள்வி கேட்கறதுக்கு நிறைய நேயர்கள் காத்திருக்கிறாங்க. இப்பொழுது காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், ஏன் யார் பேசுறீங்க?
2: கரூர் மாவட்டம் வெள்ளியணை சந்தை தோட்டம் பெரியசன் பேசுறேங்க.
1: கேளுங்க ஐயா, ஐயாட்ட கேளுங்க
2: சார். இப்போ ஒருத்தர் வந்து வங்கியில வந்து ஆயுள் காத்தோடு விபத்து காத்தோடு ரெண்டுமே பண்ண முடியுமா சார்? அப்படி பண்ணும்போது தற்காலிகமா வந்து விபத்து ஏற்பட்டு மரணம் அடைஞ்சிடறாரு, அப்ப அந்த ஆயுள் காப்பீடு எப்படி சார் நமக்கு கிடைக்குமா? அப்படி ரெண்டுமே எப்படி சார் பண்றது, பண்ண முடியுமா? எப்படி
1: ஆயுள் காப்பீட்டு விபத்து காப்பீட்டு பண்ண முடியுமா, அதை பத்தி சொல்லுங்க.
3: நல்ல ஒரு கேள்விங்க. அதே முதல்ல வந்து காப்பீடு வந்து மூணு விதமா இருக்குங்க. அதான் வந்து நம்ம வந்து நம்மளுக்கு வாங்குற ஆயுள் காப்பீடு ஒண்ணு, ரெண்டாவது வந்து மருத்துவ காப்பீடு, மூணாவது வந்து நான் லைஃப் அப்படிங்கிறது. நீங்க கேட்ட கேள்வி வந்து ஆயுள் காப்பீடும் விபத்து காப்பீடும் பண்ண ஒரு ஆள் வந்து மரணத்துல விபத்து வந்து இறந்துட்டாரு அப்படின்னா அவருக்கு வந்து எந்த விதமான இது கிடைக்கும் அப்படின்னா, அவருக்கு ரெண்டுமே கிடைக்கும். அவருக்கு ஆயுள் காப்பீட்டுக்கான அந்த தொகையும் அவருக்கு கிடைக்கும், விபத்து காப்பீட்டு கிடந்த அந்த தொகையும் கிடைக்கும். மொத்தம் ரெண்டுமே அவருக்கு வந்து அவங்களுடைய நாமினிக்கு அவங்களுக்கு கிடைக்கும்,
1: அவங்களுக்கு வந்து வாரிசுதாரர்களுக்கு கிடைக்கும்னு அழகா சொல்லி இருக்கும். இந்த நேரத்தில் கோடை பண்பலை 100.5 கேட்கலாம்.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
7: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
8: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
9: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
10: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
11: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
10: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
11: பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
12: கவுன்சிலிங் கோட் 4959.
10: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
13: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
14: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
13: வருடந்தோறும் 2,500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
14: தொடர்புக்கு 8985712345.
15: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
16: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
15: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
16: ஆடி ஜோடி ஆஃபர். 1,000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
15: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
17: சப்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் சப்தி ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஆச்சிமங்கலம், ராயனூர், கரூர். BSc நர்சிங் 4 ஆண்டுகள், DNM நர்சிங் 3 ஆண்டுகள். கவுன்சிலிங் கோட் 290. அட்மிஷன் நடைபெறுகிறது. GNM கவுன்சிலிங் கோட்.

0: புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பன்மலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி,
3: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
6: எண்ணத்தின் வண்ணமொழியாம் நம் கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம் வானவில்லில். இன்றைய வண்ணமாக வங்கிகள் சார்ந்த ஐயங்களும் தீர்வுகளும் சிறப்பு விருந்தினர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம்.
6: ஏன் யார் பேசுறீங்க?
7: நாமக்கல் மாவட்டம் மருவப்பட்டி சயின்ஸ் செஞ்சில்.
6: கேளுங்க ஐயாட்ட.
7: ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா.
8: வணக்கம் ஐயா.
7: கனரா பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குங்க. என்ன காரணம்? இன்னொன்னு வர வைப்பு அப்படிங்கறது வந்து மாசம் வட்டம் தான் வர முடியுமா? எப்ப வேணா வரவைக்கலாம் ஐயா.
6: வரவு வைக்கிறதுங்க? எது வரவு வைக்கிறதுங்க?
8: அமௌண்ட்
6: ஒருத்தரே பல வங்கிகள்ல வந்து அக்கௌண்ட் வச்சிருந்திருப்பாங்க. அப்ப வந்து ஒரு குறிப்பிட்ட வங்கியில இருந்து மட்டும் வருது, ஆனா மத்த வங்கியில இருந்து வர மாட்டேங்குது. இதுக்கு காரணம் என்னவா இருக்கலாம் அப்படின்னு
8: கேட்டேன். பொதுவா இந்த லேக் வந்துங்க வர்றதுக்கு ரெண்டு ரீசன் இருக்கு. ஒன்னு வந்து பேங்கோட சர்வர் ஒருவேளை ஸ்லோவா இருந்தாலும், இல்ல நம்மளோட நெட்ஒர்க் ஏதாவது ஸ்லோவா இருந்தாலும் எஸ்எம்எஸ் வர்றதுக்கு வந்து லேட் ஆகும். ஆனா இப்ப நீங்க வந்து எஸ்எம்எஸ் சார்ந்து இருக்கிறத தவிர்த்துட்டு நம்மளுடைய எல்லா வங்கிகள்லயும் ஒரு மொபைல் ஆப் வச்சிருக்காங்க. அந்த ஆப் நீங்க செக் பண்ணி பாக்குறது ரியல் டைம்ல உங்களால அதை வந்து பாத்துக்க முடியும். அமௌண்ட் வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறது. எஸ்எம்எஸ் டிலே வர்றதுக்கான காரணங்கள் நான் சொன்ன பாத்தீங்களா, அதனால அந்த எஸ்எம்எஸ் தவிர்த்துடுங்க. சில நேரம் லேட்டா வர்ற எஸ்எம்எஸ் கூட நம்மளுக்கு கன்ஃபியூஷன்ஸ் கொடுத்துடலாம். அதனால நீங்க எஸ்எம்எஸ் வந்து பாக்குறது கூட தவிர்த்துட்டு நீங்க உங்க மொபைல் ஆப் மூலயமா நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ரியல் டைமா நீங்க செக் பண்ணிக்கலாம். பட்டன் மொபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த டிஎஸ்பிடி நம்பர் ஒன்று இருக்கும், அதை வந்து போட்டு நீங்க வந்து மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா உடனே உங்களுக்கு பேலன்ஸ் டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் வந்துடும்.
6: ஐயா அழகா சொன்னீங்க. வரவு எத்தனை தடவை வைக்கலான்னு சொல்லி கேட்டாருங்கய்யா? ஒரு அதாவது ஒரு பேங்க்ல வந்து எத்தனை முறை வந்து ஒரு மாசம் நம்ம வந்து போய் பணம் போடலாம்னு சொல்லி கேட்டாங்கய்யா.
8: அதுல வந்து நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து ஆதார் கேவிசி டீடைல்ஸ் கம்ப்ளீட்டா நீங்க ஃபில் பண்ண அக்கௌண்டா இருந்துச்சுன்னா நீங்க வந்து டிரான்சாக்ஷனுக்கு லிமிட்டே கிடையாது. நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு தடவை வேணாலும் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். ஒரு மாசத்துக்கும் நீங்க எவ்வளவு டிரான்சாக்ஷன் பண்ணாலும் லிமிட் கிடையாது. ஆனா கேவைசி அப்படி டாக்குமெண்ட் வந்து ஃபில் பண்ணாத அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்மால் அக்கௌண்ட்னு சொல்லுவோம், பிஎஸ்பிடி அக்கௌண்ட் சொல்லுவோம், பேசிக் சேவிங்ஸ் ஸ்மால் அக்கௌண்ட் சொல்லுவோம். அந்த அக்கௌண்ட்ல வந்து ஒரு நாளைக்கு நீங்க போடுற டிரான்சாக்ஷன் வந்து 10,000 ரூபாய்க்கு மேல போகக்கூடாது. அப்ப அந்த அக்கௌண்ட் வந்து பிளாக் பண்ணிடுவாங்க.
6: இந்த விஷயத்தை சொல்லுங்க சொல்லுங்க.
8: அதே மாதிரி பான் கார்டு அப்டேட் பண்ணல அப்படின்னா, நம்ம அக்கௌண்ட்ல பான் கார்டு அப்டேட் பண்ணலன்னா ஒரு நாளைக்கு நீங்க 50,000 ரூபாய்க்கு மேல பண பரிவர்த்தனை பண்ண முடியாது.
6: சரிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மூத்த மேலாளராக இருக்கிறீங்க. நீங்கள் வந்து சொல்கிறீங்க, அதாவது இந்தந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா எங்களோட பணி வந்து எளிமையாக இருக்கும் அப்படின்றத வந்து எங்களுக்கு பொதுவாக சொல்லிடுங்க. இந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிற இந்தந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வேலையும் ஸ்லோவாகாது, எங்கள் வேலையும் எளிமையாக இருக்குன்னு என்னென்ன விஷயங்களை
8: சொல்லுவீங்க? கண்டிப்பாக முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆதாரில் இருக்கிற மொபைல் நம்பரை கரெக்டாக அப்டேட் பண்ணி வச்சுக்கணும்.

0: பேங்க்ல நீங்க கொடுக்கும்போது ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஒர்க். செகண்ட், நீங்க பேன் கார்டு வச்சிருக்கலாம், பேன் கார்டு கூட இல்லாம கூட இருக்கலாம். அது வந்து நம்ம வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து கூட நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது ஆதார்ல தான் நம்ம கிளியரன்ஸ் கொடுக்கணும். மொபைல் நம்பர் கரெக்டா வச்சுக்கணும். ஒரு மொபைல் நம்பர் மட்டும்தான் நீங்க ஒரு அக்கௌண்ட்டுக்கு கொடுக்கணும். ஒரு அக்கௌண்ட்டுக்கு மேல அதே நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எஸ்எம்எஸ் ப்ராப்ளம் வரும். நீங்க டிரான்சாக்ஷன் பண்ண போது கரெக்டா உங்களால வந்து இது ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றதுல ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இது இதை மட்டும் நீங்க தவிர்த்துட்டாலே போதும். சாதாரணமா இது ரெண்டு மட்டும் தவிர்த்துட்டீங்கனாலே கண்டிப்பா வந்து பேங்க்ல வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இப்ப இருக்கிற நிலைமையில உங்களுக்கு வந்து பேங்க்கு போகாமயே நீங்க எல்லா சேவைகளும் நீங்க பண்ணிக்க முடியும்.
1: நல்லா சொல்லியிருக்கீங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர், வரும் நேரம் 9:22 வருக வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம். திருப்பூர்ல இருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
1: சந்திரசேகர் ஐயா, சுக்கேளுங்க ஐயாட்ட.
2: சேலரி அக்கௌண்ட் 2011 ஓபன் பண்ணி கொடுத்தாங்க.
1: சரிங்க,
2: அதுக்கு வந்து பாஸ்புக் செக் புக் இல்லைன்னு சொல்றாங்க.

0: இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர், வரும் நேரம் 9:22 வருக. வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம். திருப்பூர்ல இருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
0: சந்திரசேகர் ஐயா, கேளுங்க
1: ஐயாட்ட.
2: கொடுத்துருவாங்க. நீங்க வந்து அந்த வங்கியில கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து அவங்க மேலாளர்கிட்ட முறையிட்டு அதை நீங்க வாங்கிக்கங்க. ஏன்னா பாஸ்புக் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட், நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. நீங்க இல்ல வங்கிகள் வந்து அன்னைக்கு பாஸ்புக்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது நீங்க ஆவணமா வச்சுக்கலாம். இருந்தாலும் நீங்க திரும்பவும் அவங்க கிட்ட வாங்குறது நல்லது. மேலும் நம்ம இப்ப நாங்க முதல்ல சொன்ன மாதிரி மொபைல் ஆப்ல நீங்க எல்லாமே பாத்துக்கலாம். ஆனா கண்டிப்பா ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு பாஸ்புக்கு, ஒரு செக்புக்கு, ஒரு ஏடிஎம் கார்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம வாங்கி வச்சுக்க வேண்டிய ஆவணங்கள்.
0: இது கட்டாயம் வாங்கணும்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காங்க. ஏதாவது இருந்தால் வங்கி மேலாளரை சந்திச்சு நீங்க இது பண்ணிக்கங்க. கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
3: நான் காரைக்குடி கலிமுத்து பேசுறேன்
0: சார். வணக்கம் ஐயா, கேளுங்க.
3: ஐயா வணக்கங்க. ஐயா
2: வணக்கம். ஐயா வணக்கம்
3: ஐயா. இப்போ வந்து நான் வந்து ஒரு சூப்பர் மணிங்கிற ஒரு ஆப் வந்து யூபிஐ யூஸ் பண்ணிக்கிறேன் சார். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3000 ரூபா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். அது வந்து என்னோட அக்கௌண்ட்ல அம்புக்குறி காட்டிருச்சு போயிருச்சுன்னு, கீழே 2 அம்புக்குறி எங்கிட்ட எங்கிட்ட எதிர் எதிர்த்து போட்டு ட்ரான்ஸ்ஃபர்னு வந்து காட்டுது. இது வந்து பணம் வந்து அவங்களுக்கு போகலை. நான் என் பேங்க்ல போய், கனரா பேங்க்ல அக்கௌண்ட், என் பேங்க்ல போய் நான் கேட்டேன், உங்க அக்கௌண்ட்ல இருந்து பணம் உங்களுக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி இப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது நான் யார பாக்கணும், யார சந்திக்கணும், இத பத்தி யாருகிட்ட புகார் கொடுக்க முடியும்? ஏன்னா என்னோட பணம் வந்து பேங்க் மூலியமாவே வந்து காணா போயிருச்சு அப்படின்னு சொல்றப்ப நான் யாருகிட்ட நான் பகிர்ந்திருக்கிறோம்?
2: அதாவது வந்து நீங்க வந்து பணப்பரிவர்த்தனை பண்றது நீங்க எப்பவுமே வந்து வங்கிகளோட அதிகாரப்பூர்வமான ஆப்ல மட்டும் நீங்க பண்ணுங்க. தனியார் இதுல நீங்க பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஆனா அது நீங்க பயந்துக்க வேண்டாம். இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க உடனே வந்து அந்த பணம் அவங்களுக்கு போய் சேரல அப்படின்னா டிரான்சாக்ஷன் ஆன ஒரே நாள்ல உங்களுக்கு ரிவர்சல் வந்துடும். அப்ப ரிவர்சல் வரலன்னா அந்த அக்கௌண்ட்ல இருந்த பணம் அவங்களுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்க கரெக்டா பேங்க்ல போய் கேட்டிருக்கீங்க, பேங்க் வந்து சொல்லியிருக்காங்க அந்த பணம் போயிருச்சுன்னு சொன்னாங்க. அப்ப உங்க ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்திருக்கும். அந்த பணத்தை டிரான்ஸ்பர் பண்ண டேட்ல பண்ண அமௌண்ட்ல பக்கத்துலயே ரெஃபரன்ஸ் நம்பர் வந்திருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் மேற்கொண்டு காமிச்சு நீங்க அந்த பணம் அனுப்பின ஆளுக்கு நீங்க அனுப்பிச்சிங்கன்னா அவங்க செக் பண்ணி அந்த பணம் அங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் தான் உங்களுடைய ஆதார்.
0: இப்போ ஐயா திருப்பி சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு வங்கிக்கும் அவங்களோட அஃபிஷியல் ஆப் ஒன்று இருக்கும், அதை மட்டும் பயன்படுத்துங்க, வேற எதுவும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அதுதானே ஐயா சரியாக இருக்கும்?
2: ஆமாங்க ஐயா, அதுதான் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளத்தை தவிர்க்கும். சின்ன சின்ன அமௌண்ட் அனுப்புறதுல நீங்கள் வந்து எந்த ஒரு ஆப்பும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கீங்க, அது உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா, கன்வீனியாக இருந்தா. ஒரு பெரிய அமௌண்ட் அனுப்புகிறோம், ஒரு 5000 3000 அனுப்புகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய
0: இது சிறப்பான விடயம் என்று சொல்லி இருக்கும் இந்த நேரத்தில் பண்பலையில் கேட்கலாம்.
4: +2 முடிச்சிட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
6: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
4: +2 முடிச்சிட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
9: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல

0: சமா ஸ்ட்ரோக் அனியூரிசம் AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துகள்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: கவுன்சிலிங் கோட் 2624.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: கவுன்சிலிங் கோட் 2624.
5: நாம் கேட்டு ரசித்தோம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். For admission, contact 9965-23999.
4: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
7: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
1: வழங்கும் வானவில்.
9: பேச்சு காற்றில் ஒரு மூச்சு காற்று, அது நம் கோடை பண்பலை 100.5 வானவில். இன்றைய வண்ணம் வங்கிகள் சார்ந்த ஐயங்களும் தீர்வுகளும். சிறப்பு விருந்தினராக தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியின் முதுநிலை மேலாளர் எம் ரவிக்குமார் அவர்கள் நம்மோடு பாலக்காட்டிலிருந்து தொடர்பு கொண்டிருக்கிறார். ஐயா, வங்கிகளில் எத்தனை வகையான வங்கி கணக்குகள் தொடங்கலாம், அதற்கான வேறுபாடுகள் என்னென்னங்கய்யா?
10: வங்கிகளை பொறுத்த நிறைய சேவைகள்

0: வந்து இருக்கு. அதுல வந்து முதன்மையானது வந்து நம்மளுடைய டெபாசிட், நம்ம வந்து பணம் போடுறோம் இல்லைங்களா, சேமிப்பு சேவைகள். அது பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம், கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிற நடப்பு கணக்கு ஓபன் பண்ணிக்கலாம், ஃபிக்ஸட் டெபாசிட் நிலையான வைப்பு தொகை வச்சுக்கலாம். 7 நாள் இருந்து 10 வருஷம் வரைக்கும் அந்த மாதிரி டேட்ல நீங்க ஏதாவது ஒரு இதுல சேமிப்பு பண்ணிக்கலாம். அப்புறம் ரெக்கரிங் டெபாசிட் அப்படிங்கிற தொடர் வைப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு 6 மாசத்துல ஆரம்பிச்சு மாசம் மாசம் நம்ம பணம் போட்டு இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கலாம். இதே மாதிரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பண பரிவர்த்தனை பண்றது, நம்மளுடைய போட்ட பணத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி நம்ம அக்கௌண்ட்ல இருந்து இனி ஒரு அக்கௌண்ட்டுக்கு, அதே மாதிரி வேற பேங்க்கு அனுப்பணும்னா நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் அப்படிங்கிற மூலியமா நம்ம வந்து பணத்தை வேற வங்கிகளுக்கும் அனுப்பலாம் நம்ம வங்கியிலிருந்து. அப்புறம் வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸா இருக்கு, எல்லா இடத்துலையுமே அதுதான் நம்ம வந்து பண்றோம். நம்ம கையில வந்து சில்லறை இல்லைன்னா கூட நம்ம மொபைல் இருந்துச்சுன்னா நம்ம தைரியமா எங்க கூட நம்ம போய் நம்மளுடைய பண பரிவர்த்தனை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் கூட ஏஇபிஎஸ் அப்படிங்கிற ஒரு சேவை இருக்கு. இது எல்லாமே வந்து பண பரிவர்த்தனைகள் சேவைகள். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கடன்கள் நம்மளுடைய தேவைகளுக்கான, அதாவது வந்து விவசாயிகளுக்காகட்டும் இல்ல வந்து மாணவ செலவுகள் வந்து படிச்சு மேல் படிப்பு படிக்கிறதுக்கு கல்வி கடன் ஆகட்டும், ஒருவர் வந்து கனவு இல்லமான வீடு கட்டுறதாகட்டும், தனிநபர் கடன் ஆகட்டும், அந்த மேலும் நம்ம தொழில் முனைவோர்களுக்கு எம்எஸ்எம்இ லோன்களாகட்டும், இந்த மாதிரி கடன்கள் வந்து கடன் சேவைகள் கிடைக்குது. அப்புறம் நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நம்மளுடைய வெளிநாட்டுகளுக்கு நம்ம பணம், வெளிநாட்டில் இருக்கிறவங்க நம்ம வங்கிகளுக்கு பணம் அனுப்புறதாகட்டும், இங்கிருந்து நம்ம வெளிநாட்டு மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பணம் அனுப்புறதாகட்டும், அது மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சர்வீஸஸ் வந்து வங்கிகள் இருக்கு. மேலும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம வந்து பணத்தை வந்து வங்கிகள்ல டெபாசிட் பண்ற மாதிரியே நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ், இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த மாதிரியான முதலீடுகள் சேவைகள் இருக்கு. அப்புறம் டிஜிட்டல் பேங்கிங், உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து டிஜிட்டல் பேங்கிங் வந்து எவ்வளவு முன்னேறிடுச்சு அப்படின்னு, எல்லாருமே வந்து மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஏடிஎம் கார்டு வச்சிருக்காங்க, நிறைய கிரெடிட் கார்டு யூஸ் பண்றாங்க, அதெல்லாம் வந்து டிஜிட்டல் வங்கிகள் சேவைகள். மேலும் வந்து வங்கிகளில் வந்து பாதுகாப்பு பெட்டகங்கள், லாக்கர் ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க, நம்மளுடைய முக்கியமான பொருட்கள் ஆவணங்களை வந்து அங்கே வந்து சேமிச்சு பண்ணிக்கலாம். மேலும் வந்து அரசு நலத்திட்டங்கள் வந்து இந்த அக்கௌண்ட் வழியாக தான் வந்துட்டுருக்கு. நம்மளுக்கு கிடைக்கிற வந்து இப்போ குழந்தைகளுக்கு கிடைக்கிற மானிய கல்வி உதவித்தொகையாகட்டும், ஓய்வூதியம் ஆகட்டும், தொழில் முனைவோருக்கு கிடைக்கிற சப்சிடி ஆகட்டும், இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து அக்கௌண்ட் மூலயமா நம்ம பேங்க் மூலயமா தேவைகள் கிடைக்குது. மேலும் வந்து ஃபைனான்சியல் இன்க்ளூஷன் அப்படின்னு, இன்னைக்கு கிராமப்புறங்களில் வங்கிகள் வந்து எல்லா இடத்துலையும் இருந்தாலும் சில ஹேம்லெட்ஸ்லாம் வந்து வங்கிகள் தேவைகள் போய் சேர்வதில்லை, அதுக்காக பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னு நிறுவனர்கள் இருப்பாங்க, வங்கிகளுடைய நிறுவனர் இருப்பாங்க, அவங்க வந்து ஆதார் மூலயமா அவங்கள சாதாரண மக்களை சென்றடைஞ்சு அவங்களுக்கு தேவையான பணம் போடுறத, பணம் எடுக்கிறது, அந்த மாதிரியான சேவைகளை செய்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 8-9 சேவைகள் வந்து வங்கிகளில் வந்து நம்மளுக்கு கிடைக்குது.
1: அழகா சொல்லியிருக்கீங்க. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர், வரும் நேரம் 9:36 வருக. வணக்கம். வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க? இணைப்பில் காத்திருக்கவங்க யாருங்க? வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
2: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சு முத்து.
1: ஐயா கேளுங்கய்யா, வணக்கத்தோடு கேளுங்க.
2: சார் வணக்கம்.
0: வணக்கம் ஐயா. வணக்கம்.
2: சார், இப்போ இந்த அரசு துறை சார்ந்த வங்கிகள்லையும் தனியார் துறை வங்கிகளையும் இந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சு லோன் வாங்குறோம்னா சார், அப்போ வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எந்த அளவுக்கு இருக்கு, எந்த எத்தனை சதவீதத்தில் இருக்கும்? அதே மாதிரி அரசு துறை சார்ந்த வங்கிகளில் கடன் வாங்கும்போது இந்த ஐடி ஃபைல் பண்ணுறது எத்தனை லட்சத்துக்கு மேலே இருந்தால் ஐடி ஃபைல் பண்ண வேண்டிய சூழ்நிலை?
0: ஆ ஓகேங்க. அதாவது நம்ம வந்து கடன் வந்து எல்லா வங்கிகள்லையுமே நம்ம வந்து வாங்கிக்கலாம், ஆனால் அரசு துறை வங்கிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி விகிதம் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரசு துறை வங்கிகளில் வந்து உங்களுக்கு தெரியும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மானிட்டரி ரெகுலேஷன்ஸ்குள்ளே தான் இருப்பாங்க. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன வட்டி விகிதத்தை வந்து சொல்கிறாங்களோ அதை வந்து கடைபிடித்த அதைப்படி தான் நம்மளுக்கு வந்து லோன் வந்து அப்ளிகபிள் ஆகும். இதுல முக்கியமான வட்டியை விட நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வட்டிகள் வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணும். இன்னைக்கு ஒரு வங்கிகள் வந்து 7% இருப்பாங்க, இனி ஒரு வங்கியில் 8% சொல்றாங்க, இனி ஒரு வங்கியில 10% சொல்றாங்க. அப்படின்னாலும் அந்த வட்டி எந்த மாதிரி கால்குலேட் பண்றாங்கிறது முக்கியம். அதாவது வந்து டெய்லி டிமினேஷனா வருதுங்களா, இல்ல வந்து மந்த்லி டிமினேஷனா, இல்ல பிளாட்

0: இன்ட்ரெஸ்ட் ரேட்டா அப்படிங்கறது பாக்கணும். திடீர்னு நம்ம பார்ப்போம் தனியார் வங்கிகள்ல திடீர்னு 5% தான் சார், பொதுத்துறை வங்கியில் 8% கே சார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த 5% பிளாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா உங்க கடன் கட்டி முடிக்கும் போது அதிகமான வட்டிகளை நீங்க செலுத்துற மாதிரி இருக்கும். இதுல 10% இருந்தாலும் இதுல வந்து டெய்லி டிமினிஷிங் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கிறதுனால வங்கிகள் பொதுத்துறை வங்கிகள் எல்லா வங்கிகளையுமே வந்து டெய்லி டிமினிஷிங் அக்கௌண்டிங் தான் பண்றாங்க. அப்ப நீங்க பணம் கட்டுறீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து அந்த வட்டியை வந்து அதுல வர வச்சு இன்னையில இருந்து அந்த வட்டி குறைஞ்சிரும், அதுதான் டெய்லி டிமினிஷிங் சொல்றது. ஸோ அதனால வந்து வங்கிகள்ல வந்து வட்டிகள் சதவீதத்தை உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும், இது டெய்லி டிமினிஷிங்கா அப்படிங்கறத தெளிவா கேட்டுக்கங்க, அதை கேட்டுட்டு நீங்க முடிவு பண்றது கரெக்டா இருக்குங்க.
1: ஐயா இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டெய்லி ஏதோ ஒன்னு சொன்னீங்க அது சரியா எங்களுக்கு புரியலங்க. அப்படின்னா என்னங்கய்யா பொருள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா நான் போடுறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு வட்டி வசூல் பண்ணுறாங்க, அதை எப்படிங்க கால்குலேட் பண்ணுறாங்க, அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க, ஏன்னா எங்களுக்கு சரியாக புரியலை.
0: ஓகே, இப்போ வந்து நம்ம 100 ரூபான்னு வச்சுக்கோங்க, 100 ரூபாய்க்கு ஒரு மாதம் வட்டி வந்து 1 ரூபான்னு
1: வச்சுக்கோங்க. சரிங்கய்யா,
0: சரிங்களா, இது வந்து ஒரு 2 வங்கிகள் ஒரே மாதிரி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க.
1: சரிங்க,
0: இப்போ அந்த மாத கடைசியில் 1 ரூபா வந்துடும், அது வந்து மாற்றம் இல்லை.
1: சரிங்க,
0: இப்ப டெய்லி டிமினிஷிங் வங்கிகளான பொதுத்துறை வங்கிகள் வந்து நீங்க 100 ரூபா கடன் வாங்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க, 10 நாள்லயே வந்து நீங்க சின்னதா ஒரு அமௌண்ட் கட்டணும் நினைக்கிறீங்க, 100 ரூபாயில ஒரு 10 ரூபா கட்டுறீங்க.
1: சரிங்க,
0: அப்ப என்ன பண்ணணும்னா வங்கிகள் வந்து 10 ரூபாயை வந்து அவங்க அசல்ல கழிச்சுக்கிட்டு மிச்ச 90 ரூபாய்க்கு மட்டும்தான் வட்டி போடும்.
1: சரிங்க சரிங்க சரிங்க,
0: அப்ப திரும்ப வந்து நீங்க மாச கடைசியில போய் பார்க்கும்போது 1 ரூபாய்க்கு கம்மியா தான் அங்க வட்டி வந்து. இதே இனியொரு வங்கியில அதே 1 ரூபா வாங்கின வங்கியில நீங்க நடுவில் ஒரு 10 ரூபா கட்டியிருந்தா கூட கடைசி நாள் நீங்க அந்த 1 ரூபாய் கட்டிய கட்டாயத்துல இருக்கீங்க.
1: அது வந்து ஃபிளாட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற சொல்றாங்க.
0: ஆமாங்க ஆமாங்க, இதுதான் வந்து அந்த பட்டியோட அதாவது வந்து எப்படி கணக்கு
1: வேறுபாடுகள் சொல்லி ஒரு நல்ல தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம் பண்பலையோடு.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும், சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் பவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ், அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
4: அண்ணா நான் 12th முடிச்சிட்டேன், கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
6: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
7: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
8: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
9: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
10: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
11: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
10: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50%

0: சதவீதம் வரை ஆஃபர்.
1: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
0: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: வீட்டுல கிராக்கா லீக்கா ஹீட்டா இல்ல கரையானா கவலையா விடுங்க, இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
3: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
4: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
3: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வர தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? July 1 to August 15 வரை
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49th துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
8: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
9: வாவ்,
8: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
10: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
11: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
12: தொடர்புக்கு 9524936156.
6: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49th துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
13: கோடி பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
14: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
13: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
15: மாற்றங்களின் மறுமொழி, ஏற்றங்களின் இதய ஒளி, பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம் வானவில். இன்றைய தலைப்பாக நாம் தந்திருப்பது வங்கிகள் சார்ந்த ஐயங்களும் தீர்வுகளும். சிறப்பு விருந்தினர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
16: வணக்கம்.
15: வணக்கம், யார் பேசுறீங்க?
16: கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் குள்ளக்காபாளையம் சித்ரா மாணிக்கம் பேசுறேங்க.
15: சித்ரா மாணிக்கம் ஐயா, கேளுங்க உங்க கேள்விய.
16: ஐயா வணக்கம். ஐயா
15: கேளுங்க கேளுங்க.
16: நான் ஏடிஎம்ல போய் பணம் எடுத்தோம்.
15: சரிங்க.
16: பணம் எடுத்து பணம் வரல.
15: சரி.
16: ஆனா பணம் வரலன்னு சொல்லி நான் பஸ்ஸுக்கு வந்துட்டேன். பஸ்ஸுக்கு வந்து உட்கார்ந்த பிறகு பணம் வந்துட்டு மெசேஜ் வந்துட்டுது. அப்புறம் மறுநாள் பேங்க்ல போய் பார்த்தா பணம் வந்துட்டுதுன்னு தான் பேங்க்ல சொல்றாங்க.
15: சரிங்க.
16: அப்புறம் அப்ளிகேஷன் போட்றேன், அவங்களே போட்டாங்க.
15: சரிங்க.
16: ஒரு மாசமாயி எதுவும் வரல.
15: இதுக்கு என்ன பண்ணலாம் ஐயா கேட்டறலாம். ஐயா சொல்லுங்க.
17: ஐயா வணக்கம். ஐயா இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இலக்கு தான். அதாவது வந்துங்க, நம்ம வந்து ஏடிஎம்ல வந்து நம்ம நீங்க டிரான்சாக்ஷன் பண்றீங்க, பணம் வருது அப்படிங்கிறது, மெஷின்ல ஏதாவது ஒரு டிலே வருது அப்படின்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்றீங்க, திடீர்னு உங்களுக்கு ஒரு அவசர தேவை, நீங்க வெளியே வந்துட்டீங்க, அது கனெக்ஷன்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்கிரீன் வந்து பாக்குற ஸ்கிரீன் வந்து கம்ப்ளீட்டா வெளியே வந்துடணும். அதாவது வந்து திரும்பவும் வந்து அந்த வங்கியோட பேரோ ஏதோ ஒன்று வந்தா மட்டும்தான் நீங்க வெளியே வரணும். இல்ல அப்படின்னா உள்ள பரிவர்த்தனை நடந்துட்டே இருக்குன்னு அர்த்தம். நீங்க வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த பணம் ஒருவேளை வெளியே வந்திருக்கலாம். அந்த பணத்தை வந்து சக்சஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன் ஆனதுனால உங்களுக்கு மெசேஜ் வந்துருக்கு. அதனாலதான் பேங்க்ல வந்து கேட்டதையுமே அவங்களால ஹெல்ப் பண்ண முடியல. நீங்க என்ன பண்ணலாம்னா திரும்பவும் நீங்க பேங்க்ல ட்ரை பண்ணுங்க. அந்த சிசிடிவி கேமராவில் வந்து பதிவாயிருக்கும், என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற பதிவாயிருக்கும். அதை பார்த்துட்டு அந்த பணத்தை வேற யாராவது எடுத்திருக்காங்களா, இல்ல திரும்பவும் வந்து அந்த பணம் வந்து ஏடிஎம் குள்ளதான் இருக்கா அப்படிங்கறத அது செக் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வந்து பொதுவான ரூல் என்னன்னா, ஒரு டிரான்சாக்ஷன் ஏடிஎம்ல பண்ணிருக்கீங்க அப்படின்னா 5 நாட்களுக்குள்ள நம்மளுக்கு திருப்பி கிடைக்கல அப்படின்னா நீங்க எழுத்து மூலமாவோ இல்ல வந்து மின்னஞ்சல் மூலமாவோ நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து 1 மாசத்துக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த இது கிடைச்சிரும், சொல்யூஷன் கிடைச்சிரும்.

0: அந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா மீண்டும் நீங்க வந்து ஓம்பட்ஸ்மேன் அப்படிங்கிற இதெல்லாம் நீங்க பண்ணலாம். இப்ப நீங்க நீங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல வந்து வங்கியில் நீங்க திரும்பவும் நீங்க வந்து ஒரு ரிக்வஸ்ட் கொடுங்க. அந்த அன்னைக்கு நடந்த அன்னைக்கு கேமரால பதிவு பண்ண இதை வந்து கேட்டு வாங்குறதுக்கான பாருங்க. அந்த பணம் யார் எடுத்திருக்கான்னு பாருங்க. ஒருவேளை வேற யாராவது எடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனை சமீபிச்சு அந்த பணத்தை உங்களுக்கு வாங்குறதுக்கு நீங்க முயற்சி பண்ணலாங்க.
1: ஆனா உங்க பணம் வந்து உங்களை விட்டு போறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி ஐயா சொல்லி இருக்கிறாங்க. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக, வணக்கம். இணைந்திருக்கிறோம் வானவில்லில். வணக்கம், வந்துட்டீங்க, பேசலாம். வணக்கம் ஐயா. இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா, நம்ம நிறையா விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம கையில் ஐயா இணைப்பில் வந்துட்டாங்க நேயர், பேசிடலாம் அவங்கள்ட்ட. வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க இணைப்பில்?
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
2: விஜயலட்சுமி அம்சராஜன், தேனி மாவட்டம் கோவிந்த நகரத்துல இருந்து பேசுறேன்.
1: கேளுங்கம்மா உங்க கேள்வி ஐயாட்ட.
0: வணக்கம்.
2: வணக்கம் சிறப்பு விருந்தினர் ஐயா அவங்களுக்கு வணக்கம்.
0: வணக்கம்.
2: நான் வந்து மாதா மாதம் 181 ரூபா ஏபிஒய் அட்டல் பென்ஷன் ஸ்கீம்ல வந்து கட்டினேங்க. 8 ஆண்டுகள் 2 மாதமும் கட்டினேங்க. நான் கட்டின தொகை வந்து 1 பைசா இல்லாம கட்டின தொகையை மட்டும் கொடுத்தாங்க. ஆனா அந்த 98 மாசத்துக்கு உண்டான வட்டி வந்து 1 பைசா இல்லாம கொடுக்கவே இல்லைங்க, வட்டி மட்டும். அது வந்து வங்கியில வந்து நான் கேட்டப்ப நீங்க இடையில நிப்பாட்டினீங்கல்ல, கேன்சல் கொடுத்ததுனாலதான் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னாங்க. ஆனா எங்க ஊர்லயும் 3 வருஷம் கட்டிட்டு நிப்பாட்டினவங்களுக்கு வட்டி தொகை வந்து கொடுத்துருக்காங்கய்யா. எனக்கு வந்து இது வந்து மனசு ரொம்ப மன உளைச்சலா இருக்குது. 8 வருஷம் 2 மாசம் கட்டிட்டு
1: இப்ப இடையில எவ்வளவு நாள் கட்டலங்கம்மா? நீங்க இடையில வந்து எவ்வளவு நாள் கட்டாம இருந்துட்டு அப்புறம் மறுபடியும் கட்ட ஆரம்பிச்சீங்க?
2: இல்ல, நான் 8 வருஷம் 2023 கேன்சல் கொடுத்துட்டேன். 2015 ஆரம்பிச்சு 2023 வருஷம் வரைக்கும் கட்டிட்டேன்.
1: இதுல வந்து என்ன இருக்குன்றத வந்து, அதாவது வங்கி சார்ந்து என்ன இருக்குன்றத ஐயா சொல்லுவாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க ஐயா.
0: ஓகேம்மா, உங்களுக்கு வந்து அந்த ஏபிஒய் பொறுத்த அளவுக்குங்க, நீங்க பண்ணது வந்து இவ்வளவு வருஷம் கட்டிட்டீங்க, கட்டினதுக்கு அப்புறம் அந்த பணத்தை மட்டும் திருப்பி கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வட்டி வரல அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பொதுவா வந்து ஏபிஒய் பொறுத்தளவுக்கு, அட்டல் பென்ஷன் யோஜனாவை பொறுத்தளவுக்கு வந்து வங்கிகள் வந்து ஒரு ஏஜென்டா தான்
1: செயல்படுவீங்க.
0: நீங்க கட்டுற பணம் வந்து எங்க வைப்பு தொகையை வைக்கிறேன்னா, சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபண்ட்லதான் வைப்பு தொகையை வச்சிருக்காங்க. ஸோ அதனால நீங்க நடுவுல பிரேக் பண்ணி வரனால அந்த ஃபண்ட் மட்டும் தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்க பாதிச்சது கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு ஸ்கீம்ல என்ட்ரி ஆயிட்டோம், அதுக்கு வந்து திருப்பி நீங்க அதுல இருந்து கேன்சல் பண்றீங்க போது அந்த பணம் வந்து பேங்க்ல இல்ல. பேங்க்ல இருந்தா கண்டிப்பா வங்கிகள் வந்து வட்டிகள் கொடுத்துருவாங்க. இந்த பணம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபண்ட்ல இருக்கிறதுனால அந்த பணம் மட்டும்தான் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும்.
1: அங்க வந்து என்ன சட்டத்திட்டங்கள் வச்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் அவங்க கொடுத்துருப்பாங்கன்னு ஐயா சொல்லி இருக்கிறாங்க. கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாம்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
7: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.

0: இசைக்காற்றில் இன்ப மேடையாம் நம் கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம். வானவெளியில் இன்றைய வண்ணமாக வங்கிகள் சார்ந்த ஐயங்களும் தீர்வுகளும் நிறைய விடயங்கள் பேச வேண்டியிருக்கின்ற சில விடயங்களை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது சிறப்பு விருந்தினரிடம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்னையர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: சார். கேளுங்க.
1: என்னென்ன
0: விஷயங்களா இருக்குன்றத பொதுவாவே எங்களுக்கு சொல்லிருங்க. அந்த ஏடிஎம் சார்ந்து என்னென்ன
2: விஷயம்? ஐயா, நீங்க ஏடிஎம் பொறுத்த அளவுக்கு பயந்துக்க வேண்டியதுல, ஒரு மாதிரி இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா 2 நாள்லயே உங்களுக்கு தெரிவித்து வந்துடும். நீங்க முதல் நாள்ல நீங்க இதாக வேண்டிய அவசியம் இல்ல. வித்தின் 24 to 48 hours வந்து உங்களுக்கு ரீக்ரெடிட் ஆயிடும். ரீக்ரெடிட் ஆகலன்னா மட்டும்தான் நம்ம வந்து பேங்க்ல ரிக்வஸ்ட் கொடுக்குறோம். இதுக்கு காரணம் வந்து ஏடிஎம் மிஷின்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதுல வந்து பல கனெக்ஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் வரலாம், இல்லைன்னா ஏடிஎம் நம்ம சைட்ல ஏதாவது ஏடிஎம் சிப் கரெக்டா ரீட் ஆகாம இருக்கலாம். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு வந்து திரும்ப அந்த பணம் வந்து கண்டிப்பா உங்க அக்கௌண்ட்ல தான் திரும்ப ரீக்ரெடிட் ஆயிடும். 5 days மேல போச்சு அப்படின்னா ஒவ்வொரு நாளுக்கும் பேங்க் வந்து 100 rupees பேமெண்ட் பண்ணணும். அதனால அவங்க பண்ண மாட்டாங்க, 5 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு கிரெடிட் கொடுத்துருவாங்க. மேலும் ஏதாவது வந்து அந்த மாதிரி சந்தேகங்கள் வந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா வந்து உடனே வந்து 1930 அப்படிங்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க கண்டிப்பா ஹெல்ப்
0: பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணுவோம். 1930 அப்படின்ற நம்பர் சொல்லியிருக்கீங்க பாத்தீங்கன்னா. இப்போ நீங்க வந்து வங்கியின் முதுநிலை மேலாளராக இருக்கீங்க. இப்போ பாத்தீங்கன்னா வங்கிகள் பத்தி ஒரு பொதுமக்களும் கட்டாயம் வாடிக்கையாளர்களும் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, இதை பத்தி தெளிவா எங்களுக்காக சொல்லிருங்கய்யா.
2: ஐயோ, வங்கிகள் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப மாற்றங்களை சந்திச்சிச்சு. நான் ஒரு கிட்டத்தட்ட 10-18 வருஷத்துல பார்த்ததுல அந்த வங்கிகள் நிறைய யூஸ் பண்றாங்க மக்கள். இன்னைக்கு வந்து வங்கிகளோட அட்வான்ஸ் லெவல் போயிட்டு நிறைய டிஜிட்டல் பேங்கிங் யூஸ் பண்றாங்க. ஸோ மக்கள் கரெக்டா அதை வந்து கையாளணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நம்ம வந்து நிறைய மொபைல்ல வந்து லிங்க் நிறைய வருது, ஓடிபி நிறைய கேட்குறாங்க. இது எல்லாம் வந்து சரி பார்க்காம நம்ம வந்து அதை யூஸ் பண்றதுனால நம்ம மொபைல்ல இருந்தே வந்து அக்கௌண்ட்ல டெபிட்டா இருக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. மக்களுக்கு வந்து அது விழிப்புணர்வா இருக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா பாதுகாப்பாகவும் மக்கள் இருக்கணும், விழிப்புணர்வோட இருக்கணும். மேலும் வந்து மொபைல வந்து இனியோர்த்திட்ட கொடுக்கறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மேலும் முக்கியமா குழந்தைகள்கிட்ட கொடுக்கும்போது அவங்க கேம்ஸ் விளையாடுறாங்க, அந்த மாதிரி டைம்ல தெரியாம நிறைய தேவையில்லாத மால்வேர்ஸ் வந்து டவுன்லோட் ஆயிடுது. அது வந்து உங்களுக்கு அறியாமே அதுக்கு சில கட்டுப்பாடுகள் கொண்டு வருது. நான் நிறைய அந்த மாதிரி சந்திக்கிறோம். அதெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்தவரனே நம்ம வந்து மீண்டும் மன உளைச்சலாயிரும். இது அதனால நம்ம வங்கிகளை வந்து ரொம்ப பாதுகாப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். முக்கியமாக நீங்கள் வந்து எல்லாம் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னா, நம்மளுடைய கணக்குக்கு வந்து கரெக்டான இதெல்லாம் வந்து அந்த வங்கியோட மொபைல் ஆப் தான், அதில் வந்து இதெல்லாம் இப்போ டிரான்சாக்ஷன் ஆகுது அப்படிங்கிறத அடிக்க ஒருக்காவது நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க. கடன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வங்கிகளுக்கு வந்து நீங்கள் முன்னாடியே போகிறக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு நல்ல ஒரு திட்டங்கள் எல்லாம் வகுத்து மேனேஜர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி கரெக்டாக நீங்கள் கேட்டிங்கன்னா, முக்கியமாக வந்து இன்னைக்கு வந்து எஜுகேஷன் லோன் டைம், இப்போ தான் படிப்பு நிறைய அட்மிஷன் போயிட்டுருக்கு, அதனால தகுதியான மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து PM வித்யாலட்சுமி அப்படிங்கிற போர்ட்டல் வந்து அதில் தான் அப்ளை பண்ணணும். தனித்தனியாக வந்து யாருக்கும் அப்ளிகேஷன் கிடையாது. நீங்கள் PM வித்யாலட்சுமி போர்ட்டல் அப்ளை பண்ணிக்கிங்க. அட்மிஷன் நடைபெறனால யாருக்கும் வந்து எஜுகேஷன் லோன் கிடைக்காம போயிடக்கூடாது. அதை வந்து நீங்கள் சரியாக பார்த்து லோன்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பேங்க்ல வந்து நிறைய வேக்கன்சி வந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா 10,000-20,000 வேக்கன்சி, லாஸ்ட் ஆண்டு வந்து 50,000 வேக்கன்சிகள் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ மாணவ செல்வங்கள் பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சுட்டு வேலைக்கு தேடுறவங்க IBPS, அதாவது வந்து வங்கிகளில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா IBPS எக்ஸாம் தான் நீங்கள் அவைல் பண்ணணும், எக்ஸாம் அட்டன் பண்ணணும். அந்த IBPS எக்ஸாம் வந்து 30 June நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. வர 21st தான் லாஸ்ட் டேட். இன்னைக்கு 19, நாளைக்கு 20, நாளை கழிச்சு 21st. 21st நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். 1 hour தான் டைம் எடுத்துக்கும். வங்கிகளில் வந்து வேலைக்கு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்க, எனி டிகிரி தான் குவாலிஃபிகேஷன், அதனால நான் பிகாம் படிச்சிருக்கணும் இல்லைன்னா எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கணும் அப்படிங்களா இல்லை,

0: எல்லா டிகிரி இருக்கிறவங்களும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க அந்த 21ஆம் தேதி மறந்துடாதீங்க, இந்த 2 நாள் தான் இருக்கு, அதில் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் வந்து இன்னைக்கு வந்து வங்கிகள் வந்து ரொம்ப ஈஸியா வந்து அப்ரோச் பண்றாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகங்கள், ஒரு வங்கிகள் நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும், நான் அதுல வந்து ஒண்ணுன்னா உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும். அந்த சந்தேகங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தீர்வாணையம் கிடைக்கிறதுக்கு ஒரே இடம் வந்து பிரான்ச்ல. நீங்க ஃபர்ஸ்ட் மேனேஜரை சமீபிச்சு என்ன நடந்துச்சோ அதை வந்து அவங்ககிட்ட கேட்டு நீங்க தீர்வு பண்ணிக்கீங்க. அதுக்கு மேல உங்களுக்கு பண்ண கிடைக்கல அப்படின்னா அந்த வங்கிகளே வந்து கிரீவன்ஸ் ஆபீசர் அப்படிங்கிற ஒரு நபரோட நம்பரும் அவரோட கான்டாக்ட் மெயில் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்க அவர்கிட்ட பேசலாம், அவர்கிட்ட பேசி நீங்க அதை வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் மேல முடியலன்னா அதுக்கு மேல எஸ்கலேட் பண்ணி நீங்க வந்து ஓம்பட்ஸ்மேன், ஆர்பிஐல ஓம்பட்ஸ்மேன் இருக்கு, அதுல வந்து நீங்க சமர்ப்பிச்சிடலாம். அதனால வங்கிகள் வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க, உங்களுக்கு எந்த விதமான சிரமங்களும் கொடுக்காத அளவுக்கு வங்கிகள் செயல்பட்டு இருக்காங்க. ஸோ அதனால நீங்க வந்து ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு வங்கி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து மாவட்ட முன்னோடி வங்கி அப்படிங்கிற ஒரு அமைப்பு, ஒரு ஆபீஸ் இருக்கு. அந்த ஆபீஸ்ல நீங்க வந்து சமர்ப்பித்து என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் இருக்கு, அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத நீங்க அவங்க மூலமா கேட்டுக்கலாம். அங்க உங்களுக்கு வந்து மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து வங்கிகளையும் ஒருங்கிணைத்து அவங்க வந்து மாவட்ட நிர்வாகத்து கூட இணைந்து மக்களுக்கு சேவை பண்ணிட்டு இருப்பாங்க.
1: அவங்கள்ட்ட கேட்டுட்டே நிறைய விஷயங்கள் கேட்டுட்டே இருக்கணும் எங்களுக்கு ஆசையா இருக்கு. நேரின்மை காரணமாக இந்த அழகிய நிகழ்ச்சியில் வங்கி தொடர்பாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் சிறப்பான விளக்கங்களை தந்த உங்களுக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக மனமார்ந்த நன்றிகளை கூறி நாங்களும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் ஐயா.
0: அனைவருக்கும்
2: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
4: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
2: வழங்கிய வானவில்.
6: வங்கிகள் சார்ந்த ஐயங்களும் தீர்வுகளும் என்ற வண்ணம் தந்து நிறைவுக்கு வருகிறது கூடி பண்பலையின் இன்றைய வானவில் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு பொறியினுப்பம் பிரேம்தாஸ், ராஜேஷ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சரஸ்வதி, கிஷோர்குமார். கணினியாக்கும் யுவபாலா. கூடி பண்பலில் இனி வியத்தகு இந்தியா முன்பாய் செய்திச்சுருக்கம்.
7: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மால்டோவா, வட மசடோனியா, ருமேனியா நாடுகளுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை நாட்டின் தொழில்நுட்பத் திறனின் வளர்ச்சியை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகள் இந்திய விண்வெளித்துறை உலக அரங்கில் முன்னணி நாடாக திகழ வழிவகுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் வெற்றி நாட்டின் வளர்ச்சிக்கான புதிய பாதைக்கு வித்திட்டுள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மிதிவண்டி பயிற்சி மிகவும் முக்கியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். 2024 தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. Article 370 என்ற ஹிந்தி மொழி திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கப்படுகிறது. இந்திய திரைப்படத்துறை பல்வேறு தலைமுறைகளை கடந்து நிலைத்து நிற்பதற்கான பெருமை மிகுந்த தருணம் இது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தேசிய திரைப்பட விருதுகளை வென்ற தமிழ் திரைப்பட கலைஞர்களுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் ஸ்கேட்டிங் மூலம் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் நேற்று தொடங்கிய கோடை விழா இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோரப் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயின் அணியை இன்று நள்ளிரவு எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
1: வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா.
4: மகிழ்வான வணக்கம் நேர்களே. மக்கள் தொகையின் மிகுதியை எடுத்து காட்டிடும் நிலப்போக்குவரத்து விரைவின் விளைவிற்கு எடுத்துக்காட்டாய் திகழும் வானூர்திகள். வணிகத்தின் வளர்ச்சிக்கு வழிகாட்டிடும் நீர்வழி தடங்கள். மதியின் மிகுதியை சுட்டிக்காட்டிடும் வானூர்திகள் என இயல்பாய் பயணித்துக் கொண்டிருக்கும் வேளையில் நம் பாரத நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு பண்பலை வழியே பயணிக்கும் நேரமாக இது. வியத்தகு இந்தியா. என்ன நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒவ்வொரு நாளும் நமக்கு பல்வேறு வகையான படிப்பினைய கற்றுக் கொடுத்து கொண்டேதான் இருக்கு. அதுல நம்முடைய சுற்றுச்சூழல் நமக்கு மிகுதியான பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம். அண்மை காலங்களில் வரக்கூடிய செய்திகளை கேட்கும் பொழுது நம்முடைய சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி அடிக்கடி சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அதை சிலர் செவிகொடுத்து கேட்கறாங்க, பலரோ அதை மதியில் ஏற்றிக்கொள்ள மறுக்கிறாங்க. எதுவாயிருந்தாலும் வர்றப்ப பார்த்துக்கலாம் என அலட்சியமா எண்ணுவது நம்முடைய எதிர்காலத்தை பாதிப்பதா அமையக்கூடும். அதனால சூழலியல் மாற்றத்திற்கேற்ப நம்முடைய அன்றாட பழக்க வழக்கங்களையும் மாற்றிக்கொள்வது நம்முடைய பாதுகாப்பிற்கு உறுதுணையாக இருக்கும். வருமுன் காப்பதுதானே சாலச்சிறந்தது. அதனால சூழலியல் மாற்றத்திற்கேற்ப நம்முடைய அன்றாடங்களையும் மாற்றிக்கொள்வதில் கவனம் செலுத்துவோம் என்ற விழிப்புணர்வோடு செயல்படுவோம் என்பதை பதிவிட்ட கையோடு இன்றைய வியத்தகு இந்தியா நிகழ்ச்சி வழியாக நாம் எங்கு பயணிக்க இருக்கோம் என்பதை அறிந்து கொள்வோமா? மசூதிகளின் மகுடம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கட்டி முடிக்கப்படாத பழமையான கோவில் பற்றி தெரியுமா? மெய்நிகர் பட்டறிவை வழங்கும் அருங்காட்சியகம் போபால்ல எங்க இருக்குன்னு தெரியுமா? சிந்திங்க, சந்திக்கலாம்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சர்க்கிள் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
8: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
7: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
8: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
7: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
9: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
10: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
11: கவுன்சிலிங் கோட் 2612.
12: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
13: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49

0: தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் & கோ.
1: கவினுறு காட்சிகளை காற்று வழியே கண்டுணரும் நேரமாக இது வியத்தகு இந்தியா. என்ன நேர்களே, குறிப்பு வினாக்களை கொண்டு ஏதேனும் கண்டறிய முடிஞ்சுதா? ஒருவேளை விடைகளை நீங்க தேடி இருந்தீங்க அப்படின்னா உங்களோட தேடல் சரிதானா என்பதை நம்முடைய பயணத்தின் போது சரிபார்த்துக்கோங்க. நம்முடைய வியத்தகு இந்தியா பயணத்துல மத்திய பிரதேசத்தின் போபால்ல பயணம் செய்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைய நிகழ்ச்சியில நாம பயணம் செய்ய இருக்கக்கூடிய இடங்களும் வரலாற்று சிறப்புகளோடு முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களாகத்தான் இருக்கின்றன. அதுல இப்ப நாம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் என்பத அதன் கட்டிடக்கலை அழக பார்த்த உடனேயே கண்டுபிடிச்சிருவீங்க பாருங்களேன். நாம இப்ப வந்திருக்க கூடிய இடம் மசூதி என்பத இதனோட வெளிப்புற தோற்றத்தை பார்த்த உடனேயே கண்டுபிடிக்க முடியுது. ஏன்னா பிரம்மாண்டமான சிவப்பு வண்ண மணற்கற்களால கட்டப்பட்ட இது வளைவுகளோடு கூடிய பெரிய மண்டபத்திற்கு மேல வெண்மை வண்ணத்துல குவிமாடங்கள் அமைக்கப்பட்டு இருக்கின்றன. இரண்டு பக்கங்கள்லயும் இருக்கக்கூடிய மினாராக்கள் இந்த இடத்திற்கு மேலும் அழகூட்டுவதா பிரம்மாண்டமா அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட இதனோட அமைப்பை பார்க்கிறப்போ தாஜ்மஹால் தான் நினைவுக்கு வருது. ஆமா, இந்த இடத்தோட பேர் என்ன இப்படி நீங்க கேக்குறது எனக்கு கேக்குது. மத்திய பிரதேச மாநிலத்தோட தலைநகரான போபால்ல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மசூதியின் பெயர் தாஜ் உல் மஸ்ஜித், அதாவது மசூதிகளின் மகுடம் என புரல்படுவதா சொல்றாங்க. இந்த மசூதி ஏறத்தாழ 430,000 சதுர அடி பரப்பளவை கொண்டுள்ளதோட ஒரே நேரத்துல ஏறத்தாழ 175,000 பேர் தொழுகை செய்யக்கூடிய பிரம்மாண்டமான இடவசதியை கொண்டிருக்கிறது என சொல்லப்படுவதுண்டு. இதனோட வரலாறு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, போபாலின் நவாப் ஷாஜஹான் பேகம் புதிதாக கட்டப்பட்ட மதில் சூழ்ந்த புறநகர் பகுதியான ஷாஜஹானாபாத்ல தாஜ் உல் மஸ்ஜித் கட்டுமானத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. கட்டுமானம் தொடங்கப்பட்ட சரியான ஆண்டு தெளிவா தெரியல அப்படின்னாலும் 1871 என சிலர் மதிப்பிடுறாங்க. போபாலை சேர்ந்த பத்திரிகையாளரும் மசாஜித் இ போபால் என்ற நூலின் ஆசிரியருமான ஆரிஃப் அஜீஸ் இதன் தொடக்க ஆண்ட 1887 அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. 1901 ஷாஜஹான் பேகம் இறந்த பிறகு அவங்களுடைய மகள் சுல்தான் ஜஹான் பேகம் தன்னோட வாழ்நாளோட இறுதி வரைக்கும் இந்த மசூதியை கட்டியதா சொல்லப்படுது. இந்த அமைப்பு முன்சி ஹுசைன் தலாப், நூர் மஹால் தலாப் மற்றும் மோதியா தலாப் ஆகிய மூன்று நீர்நிலைகள்ல நடுவுல திட்டமிடப்பட்டது. ஷாஜஹான் பேகத்தோட ஆலோசனையின் பேர்ல ஹமீதுல்லா கான் மசூதியோட ஒரு நுழைவு வாயில கட்ட உதவினார் அப்படின்னு சொல்றாங்க. பின்னர் கட்டுமான பணிகள் இம்ரான் கான் நத்வியால வழி நடத்தப்பட்டதாங்க. அவருடைய சகோதரர் சல்மான் கான் நத்வி கட்டுமானங்களை மேற்பார்வையிட்டு இருக்கிறாரு. 20 மில்லியன் இந்திய ரூபாய் செலவுல 1958 கட்டுமானம் நிறைவடைந்ததா சொல்லப்படுது. குவைத் அமீர் தன்னுடைய மறைந்த மனைவியின் நினைவாக நன்கொடையா வழங்கிய 13ஆம் நூற்றாண்டு சிறிய மசூதிகளின் உருவங்களை கொண்டு இந்த மசூதியோட நுழைவு வாயில் புதுப்பிக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க. கோவிட் பெருந்தொற்று காலத்தின் போது இந்த மசூதி தடுப்பூசி மையங்களா பயன்படுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் கட்டடக்கலை என பார்க்கிறப்போ தாஜுல் மஸ்ஜித் பெரும்பாலும் முகலாய கட்டடக்கலையில் இருந்து உத்வேகம் பெறுகிறது. இந்த மசூதி இளஞ்சிவப்பு நிற முகப்பை கொண்டுள்ளத நாம பார்க்கிறோம். அதன் மேல பாருங்களேன், பளிங்கு குவிமாடங்களோடு கூடிய 18 மாடி உயரமுள்ள 2 எண்கோண மினாரெட்டுகள் இருக்கின்றன. மேலும் கவர்ச்சிகரமான தூண்களை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான பிரதான மண்டபம் இருக்கு. டெல்லியில இருக்கக்கூடிய ஜமா மஸ்ஜித் மற்றும் லாகூரின் பாத்சாஹி மசூதி போன்றவற்றை ஒத்த பளிங்கு தரைத்தளமும் இங்கு இருப்பத நம்மளால பார்க்க முடியுது. இதன் மையத்துல பாருங்களேன், ஒரு பெரிய அங்க சுத்தி தொட்டியோட கூடிய ஒரு முற்றம் அமைச்சிருக்காங்க. இது இந்த இடத்துக்கு எவ்வளவு அழக கொடுக்குது. அதே போல நன்கு உள்ளிழுக்கப்பட்ட வளைவுகள் மற்றும் பிரதான தொழுகை மண்டபத்தின் 9 கூர்முனைகள் கொண்ட பல மடங்கு திறப்புகளுடன் கூடிய 2 மாடி நுழைவு வாயிலை கொண்டிருக்கு. மண்டபத்துல உள்ள பிரம்மாண்டமான தூண்கள் சாய்ந்த வளைவுகள் வழியாக 27 கூரைகளை தாங்குகின்றன. அதுல 16 கூரைகள் ஒப்பனையான இதழ் வடிவ வடிவமைப்புகளால அமைக்கப்பட்டிருக்கின்றன. மசூதி கட்டப்பட்ட காலத்துல பெண்கள் வீட்டிலிருந்தே

0: கழுவதை வழக்கமா வச்சிருந்ததால இந்த மசூதியில ஒரு செனானா இருப்பது அரிதானது என சொல்றாங்க. இந்த மசூதி வெள்ளிக்கிழமைகளை தவிர மற்ற நாள்கள்ல காலை 6 மணில இருந்து 7 மணி வரை திறந்திருக்குமாங்க. வெள்ளிக்கிழமைகள்ல நண்பகல் 12 மணி முதல் தொழுகைக்காக மூடப்பட்டிருக்கும்னு சொல்றாங்க. பல்வேறு கலைநயத்தோடையும் நுணுக்கமான வேலைப்பாடுகளையும் கொண்டிருக்கக்கூடிய இந்த தாஜ் உல் மஸ்ஜித் முழுவதுமா சுத்தி பார்த்துட்டு இங்கிருந்து கிளம்பலாமா?
1: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு. வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D printing and advanced technologies எல்லாம்

0: எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524

0: நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துகள்.
3: பாரத நாட்டின் பண்பலை பார்வையாக இது வியத்தகு இந்தியா. என்னே மசூதிகளின் மகுடம் என பொருள்படும் தாஜுல் மஸ்ஜித சுத்தி பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இத தங்கள் என்ற நிகழ்ச்சியில தெரியப்படுத்துங்க. சரிங்க, இப்ப நாம வந்திருக்க கூடிய இடம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். பாக்குறதுக்கு சற்று வேறுபட்ட தோற்றத்துல இருக்கு. நமக்கு தொலைவுல ஏதோ பழங்கால கட்டட அமைப்பு தெரியுது. அது அடர் நிறத்துல இருக்கிறதால வேறுபட்ட காட்சி தோற்றத்தை தருது. இப்படி நீங்க நினைக்கிறது எல்லாமே சரிதாங்க. அப்படியே மெல்ல நடந்து போய் நாம பார்க்க இருக்க கூடிய அந்த இடத்தை பற்றின தகவல்களை அறிந்து கொள்வோம் வாங்க. கிழக்கின் சோமநாதர் என்று அழைக்கப்படக்கூடிய போஜ்பூர் சிவன் கோயில் தாங்க இது. என்னப்பா கோவில்னு சொல்றீங்க, ஆனா முழுவதுமா கட்டி முடிச்ச மாதிரியே தெரியலையே. ஆமாங்க, இந்த கோவில் முழுவதுமா கட்டி முடிக்கப்படல. இந்த கோவில் ரைசன் மாவட்டத்தோட பெட்வா ஆற்றங்கரையில அமைஞ்சிருக்கு. இந்த பகுதியோட ஆட்சியாளரான போஜ் மன்னரின் பெயரால இது அழைக்கப்படுவதா சொல்றாங்க. இந்த கோவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அண்மையில இதன் வரலாறு மற்றும் கட்டிடக்கலை முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கும் வகையில இந்த இடம் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலங்களின் தற்காலிக பட்டியல்ல சேர்க்கப்பட்டுள்ளதா சில தகவல்கள் சொல்கின்றன. இதனோட வரலாறுன்னு பார்க்கிறப்போ கிபி 1010 முந்தையது என கருதப்படுதுங்க. இடைக்காலத்தின் தொடக்கத்துல போஜ் மன்னர் போஜ்பூர நிறுவனாரு. இந்த காலத்துல இந்தியா முழுவதும் போஜ்பூரின் புகழை நிலைநாட்டுவதுல ஒரு முக்கிய பங்காற்றியதா இந்த இடத்தை பத்தி சொல்றாங்க. இது போஜேஸ்வர் கோவில் எனவும் அழைக்கப்பட்டதாங்க. போஜ்பூர் என்ற சிற்றூர்ல இருக்கக்கூடிய ஒரு குன்றின் மீது இந்த கோவில் கட்டப்பட்டது. ராஜபோஜன் கிபி 1010 மற்றும் 1053 இடையில சிவலிங்கத்தையும் கோவிலையும் கட்டுமாறு உத்தரவிட்டாராம். இருந்தாலும் இந்த கோவில் ஒருபோதும் கட்டி முடிக்கப்படல. தற்போது இந்திய தொல்லியல் துறை இந்த கோவிலோட பராமரிப்பு மற்றும் கட்டி முடிக்கும் பணிகளை கவனிச்சுட்டு வருவதா சொல்லப்படுது. இந்த கோவில் அற்புதமான கட்டிடக்கலை அம்சங்களை கொண்டிருக்குதுங்க. இந்த போஜ்பூர் சிவன் கோவில் பல்வேறு வகைகள்ல தனித்துவமானது என சொல்றாங்க. எப்படின்னு பாருங்களேன், கோவிலுக்குள்ள நுழைஞ்சதுமே கர்ப்பகிரகத்தோட மண்டபம் இல்ல, அதை கவனிச்சீங்களா? பாரம்பரியமான வளைந்த சிகரத்திற்கு பதிலா செவ்வக வடிவ கூரை பயன்படுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதான் இருக்கு. அப்படியே கோவிலுக்கு மேல் பகுதியை பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். அதே போலதான் இந்த கோவிலோட நுழைவு வாயில் சுவர்ல உள்ள தூண் வடிவங்கள் மற்றும் மணிகளின் சிறப்பு வேலைப்பாடுகளும் இதற்கு ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய தோற்றத்தை வழங்குகிறது என சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேலாக நமக்கு முன்புதான் இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான சிவலிங்கத்தை பாருங்க. பெருசு அப்படின்னு வியந்து போற அளவுக்கு இருக்கு. ஏழரை அடி உயரமுள்ள இந்த கல் சிவலிங்கம் 21 உயரமுள்ள மேடையில அமைஞ்சிருக்கு. போஜ்பூர் கோவில்ல இருக்கக்கூடிய இந்த சிவலிங்கம் ஏறத்தாழ 18 சுற்றளவு கொண்டதுன்னு சொல்றாங்க. கருவறைக்கு ஒரு இரும்பு படிக்கட்டு செல்கிறது பாருங்களேன். இதுதான் பக்தர்கள் வழிபாட்டு சடங்குகளை எளிதா செய்ய உதவுகிறதுன்னு சொல்லப்படுது. சிவலிங்கத்தோட பிரம்மாண்டமான அமைப்பு காரணமா இந்த கோவில் முக்கியத்துவம் பெறுகிறது என சொல்றாங்க. போஜ்பூர் சிவலிங்கம் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்க வைக்கப்பட்ட மூன்று சுண்ணாம்பு கற்களால் ஆனது என்பதை நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான

உருவமே காட்சிப்படுத்துது. இந்த அற்புதமான கோவில் 40 அடி உயரமுள்ள பிரம்மாண்டமான கல் குவிமாடத்தை தாங்கும் 4 தூண்களால நிலைநிறுத்தப்பட்டிருக்குதாங்க. கோவிலோட தரைத்தள பகுதி 8 மூலைகளை கொண்டுள்ளதாம். மேலும் கோவிலோட நுழைவு வாயில்ல 2 அற்புதமான சிலைகள் உள்ளத நாம உள்ள வரும்போதே பார்த்தோம். கோவிலோட குவிமாடம், முகப்பு, தூண்கள் என அனைத்துமே பல கல் சிற்பங்களால ஒப்பனை செய்யப்பட்டுள்ளத ஒவ்வொரு இடத்திலையும் நம்மளால பார்க்க முடியுது. தொடக்க காலத்துல இந்த கோவில் 18.5 மைல் நீளமும் 7.5 மைல் அகலமும் கொண்ட ஒரு நீர்த்தேக்கத்தின் கரையில கட்டப்பட்டதா சொல்றாங்க. இந்த நீர்த்தேக்கம் கோயில் வளாகத்திலிருந்து பார்க்கக்கூடியதாகவும் பிரமிக்க வைக்கும் அழகுடனும் காட்சியளிச்சதாங்க. ராஜபோஜனின் ஆட்சி காலத்துல கற்களால் ஆன 3 அணைகளை கட்டி இந்த நீர்த்தேக்கம் உருவாக்கப்பட்டது என சொல்லப்படுது. பெட்வா ஆற்றின் மீது கட்டப்பட்ட முதல் அணை ஆற்றின் நீரை மலைகளால் சூழப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கில் தேக்கி வைத்தது. 2வது அணை தற்கால மென்ட்வா சிற்றூருக்கு அருகிலுள்ள மலைகளுக்கு இடையேயான ஒரு பள்ளத்தாக்கில் கட்டப்பட்டது. தற்போதைய போபாலுக்கு அருகில் அமைந்துள்ள 3வது அணை கலியாசோட் ஆற்றிலிருந்து மிகுதியான நீரை பெட்வா அணை நீர்த்தேக்கத்திற்கு திருப்பிவிட்டது. இந்த செயற்கை நீர்த்தேக்கம் 15ஆம் நூற்றாண்டு வரை நீடிச்சதாங்க. அப்போது ஹோஷங்ஷா 2 அணைகளை உடைத்து அதன் நீரை வற்ற செய்தார் என்று சில குறிப்புகள்ல சொல்றாங்க. 2015ஆம் ஆண்டுல இந்த கோவில் சிறந்த முறையில பராமரிக்கப்படும் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உகந்த நினைவு சின்னம் என்ற பிரிவுல தேசிய சுற்றுலா விருதை 2013-14ஆம் ஆண்டிற்கானது வென்றுள்ளது எனவும் சொல்லப்படுது. மகா சிவராத்திரி அன்று ஏராளமான மக்கள் இந்த கோவிலுக்கு வருவாங்களாம். ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரியொட்டி போஜ்பூர் உற்சவம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு கலாச்சார நிகழ்ச்சி இந்த இடத்துல நடத்தப்படுதாங்க. இந்த இடம் பற்றி சொல்லக்கூடிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு கையோட இந்த பிரம்மாண்டமான போஜ்பூர் சிவன் கோவில ஒவ்வொரு அங்குலமா சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கலை நுணுக்கங்களும் பிரம்மாண்டமும் இங்க கொட்டி கிடக்கு.

0: கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
0: வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.
3: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.
9: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
10: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா, தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
11: மத்திய பிரதேசத்தின் போபாலில் செய்யும் பயனுறு பயணமாக இது வியத்தகு இந்தியா. பிரம்மாண்டமான சிவலிங்கத்தை கொண்ட போஜ்பூரின் சிவன் கோவில் நம்மள பிரம்மிப்பின் உச்சத்திற்கே அழைத்து சென்றது என சொல்லலாம். சரிங்க, அடுத்த இடத்தை சுத்தி பார்க்க நாம மிகுதியா நடக்க வேண்டி இருக்கும். அதனால வெயிலுக்கு ஏற்ற மாதிரி குடை எடுத்துக்கோங்க, தண்ணீர் எடுத்துக்கோங்க, மெதுவா நடந்துகிட்டே அந்த வரலாற்று சிறப்புமிக்க பகுதிய சுத்தி பார்த்தோம்னா அப்படி என்ன இடமா இருக்கும்னு பாக்குறீங்களா? நமக்கு முன்பதா ஒரு மலைப்பகுதி இருக்கா, அதன் மீது ஒரு கோட்டை தெரியுதா? அதன் பெயர் தான் ரைசன் கோட்டை. இந்த கோட்டையை தான் இப்ப நாம பார்வையிட போறோம். பயணத்தின் வழியில அந்த கோட்டை பற்றி சொல்லப்படக்கூடிய பல்வேறு விடயங்களை அறிந்து கொண்டே செல்வோம் வாங்க. போபால்ல இருந்து 1 மணி நேர பயணத்துல ரைசன் நகரை அடையலாங்க. இங்கு விந்தியா மலைத்தொடரோட மணற்கல் முகட்டுல ரைசன் கோட்டை உயர்ந்து நிக்குது. பறந்து விரிஞ்ச இந்த கோட்டையானது பல ராஜ்யங்கள் இந்த பகுதியை கைப்பற்றி ஆட்சி செய்ததை கண்டுள்ளது என சொல்றாங்க. இந்த கோட்டை 13 வலிமையான கொத்தளங்களும், பாதல் மகால், ராஜா ரோஹிணி மகால், வாஹா மகால், ஜஹாங்கீர் மகால், தோபி மகால் மற்றும் கச்சேரி மகால் போன்ற கவர்ச்சிகரமான அரண்மனைகளுக்கு இட்டு செல்லும் 9 நுழைவு வாயில்களோடு அமைஞ்சிருப்பதா சொல்றாங்க. ஜஹாங்கீர் மகாலோட சுவர்கள்ல வைரம் மற்றும் தாமரை மொட்டு சிற்ப வேலைப்பாடுகளால ஒப்பனை செய்யப்பட்டு இருக்குதாங்க. வாஹா மகால்ல ஒரு பெரிய ராணி தால் இருக்கு. இது ஒருவேளை அரச குடும்ப பெண்கள் பயன்படுத்திய ஒரு பெரிய குளமாக இருக்கலாம் என கருதுறாங்க. மேலும் ஆண்டு முழுவதும் நகரத்திற்கு நீர் வழங்கிய 48 குளங்கள் மற்றும் கிணறுகள்ல இதுவும் ஒன்றாக இருக்கலாம் என கூறப்படுதுங்க. இந்த ரைசன் கோட்டை சுற்றி பல கோவில்கள், ஒரு மசூதி மற்றும்

ஒரு மசார் இருக்குங்க. தூண்களை கொண்ட பராத்ரி மற்றும் ஹமாம் ஆகியவைகளையும் நாம இங்க தவறவிடக் கூடாதுன்னு சொன்னாங்க. சரிங்க, பேசிக்கிட்டே நாமளும் ரைசன் கோட்டைக்கு வந்துட்டோம். தேவையான தண்ணீர் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இங்கிருந்து மெதுவா பயணம் செய்து ஒவ்வொரு இடத்தையும் பார்வையிடலாம். பெரும்பாலும் இங்கு இருக்கக்கூடிய இடங்கள் பாழடைந்து காணப்படுகிறது என்பதால மிகுந்த கவனத்தோடு ஒவ்வொரு இடத்திற்கும் நாம போக வேண்டியது இருக்கு. இங்க பாருங்களேன், அழகான நுழைவு வாயில்கள் கலைநயம் மிக்க சிற்ப வேலைப்பாடுகளோடு ஒப்பனை செய்யப்பட்டிருக்கின்றன. நமக்கு முன்பதான் இருக்கக்கூடிய கோட்டையோட மதில பாருங்களேன், எவ்வளோ பெரிய மதில், கற்களால எவ்வளவு வலிமையா கட்டியிருக்கிறாங்க. அப்படியே அந்த பக்கமா பாருங்க, நமக்கு வலப்பக்கம் என்ன இருக்கு, மிகப்பெரிய குளம் போன்ற அமைப்பு இருக்கு. ஒருவேளை இந்த குளம் தான் அந்த ராணிகள் பயன்படுத்திய குளம்னு சொல்லி இருப்பாங்களோ. அப்படியே படிக்கட்டுகளோடைய கிணறு எவ்வளவு அழகா அந்த பக்கமா வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்களேன். நமக்கு எதிர்பக்கத்துல இருக்கக்கூடிய மண்டபத்தோட நுழைவு வாயில் கூட பிரம்மாண்டமா உயரமா வளைவுகளோட கட்டியிருக்காங்க. அந்த பக்கமா இருக்கக்கூடிய அறைகள் மிகுதியா பாழடைந்து இருப்பதால வெளிப்பகுதியில இருந்து மட்டும்தான் அதை நம்மளால பார்க்க முடியுது. இது போல இன்னும் பல பகுதிகள் அந்த பக்கமாகவும் இருக்கின்றன. அதனால இந்த பாடலை கேட்டுக்கிட்டு இங்குள்ள எல்லா பகுதிகளையும் சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம்.

0: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
1: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
0: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
1: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
0: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
3: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
2: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15 வரை
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
6: தேடல்களோடும் பாடல்களோடும் பயணிக்கும் நேரமாக இது வியத்தகு இந்தியா. இன்றைக்கு மத்திய பிரதேசத்தின் போபால்ல இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான சுற்றுலா தலங்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்துதான் நாம வந்திருக்கக்கூடிய இடம் நம்முடைய கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில அமையும் என சொல்லலாம். அப்படி என்னவா இருக்கும் என்பது அந்த இடத்திற்கு போயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
7: இதனோட வெளிப்புற தோற்றமே இவ்வளவு அழகா இருக்கு. சுவர்ல அழகான சித்திர வேலைப்பாடுகள் செஞ்சிருக்காங்க. இந்த அரங்கம் பார்க்கிறதுக்கு வண்ணமயமா இருக்கு. பலரும் ஆர்வத்தோட பார்வையிட்டுட்டு வெளியில வரத நம்மளால பார்க்க முடியுது. இந்த இடத்தோட வடிவமைப்பே இதுக்குள்ள என்ன இருக்கும் என்பத பார்க்க நம்மள தூண்டுவதா அமைஞ்சிருக்கு.
6: ஆமாங்க, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இந்த இடம் போபால் சுற்றுப்பயணத்துல மிகவும் முக்கியமான, தவறவிடக்கூடாத இடங்கள்ல ஒன்று என சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு கலைநயத்தோடு தத்ரூபமான அனுபவத்தை நமக்கு கொடுக்கும் இடம் இது என்று இங்கு பார்வையிட வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் பலரும் சொல்வதுண்டு. இப்படி என்ன இடம்னு நீங்க சிந்திக்கலாம். போபால்ல இருக்கக்கூடிய பழங்குடியினரின் அருங்காட்சியகம் தான் இது. வாங்க, என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். பழங்குடியினரின் வாழ்க்கை முறைகள், பூர்வீக அறிவு, அமைப்புகள் மற்றும் அழகியல் ஆகியவற்றிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அருங்காட்சியகம் தான் இந்த போபால் பழங்குடியினர் அருங்காட்சியகம். இந்த பழங்குடியினர் அருங்காட்சியகம் ரேவதி காமத் என்பவரால வடிவமைக்கப்பட்டதா சொல்றாங்க. இது June 6, 2013 அப்போதைய இந்திய குடியரசுத் தலைவராக இருந்த பிரணாப் முகர்ஜி அவர்களால திறந்து வைக்கப்பட்டதாங்க. இந்த அருங்காட்சியகம் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த கோண்ட்கள், பில்ஹல், பிரியாக்கள், சஹாரியா, கோர்க், கோல் மற்றும் பைகா போன்ற பல்வேறு பழங்குடியினரின் பாரம்பரிய கலை, கைவினை மற்றும் கலாச்சாரத்தை காட்சிப்படுத்தும் 6 வெவ்வேறு காட்சி பொருள் காட்சி கூடங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. June 2022 நிலவரப்படி அருங்காட்சியகம் பார்வையாளர்களை அதன் கண்காட்சிகள் மற்றும் விளக்க காட்சிகளை மெய்நிகர் முறையில அணுக அனுமதிக்கிறது. டிஜிட்டல் சுற்றுப்பயணம் 10 பகுதிகளாக வகைப்படுத்தப்பட்டிருக்குதாங்க. அருங்காட்சியகத்தோட மேல் மற்றும் கீழ்த்தளங்கள் வாழ்க்கை முறை காட்சிக்கூடம், பழங்குடியினர் ஆன்மீக உலகம், சத்தீஸ்கர் காட்சிக்கூடம், அவாஸ் அதாவது பழங்குடியினர் குடியிருப்பு, லிகந்திரா எனப்படக்கூடிய ஓவிய கண்காட்சி மற்றும் நூலகம், ரக்கு எனப்படும் குழந்தைகள் காட்சிக்கூடம் மற்றும் சின்ஹாரி எனப்படும் அருங்காட்சியக கடை ஆகியவற்றை கொண்டிருக்கு. May 18, 2023 அன்று சர்வதேச அருங்காட்சியக நாளிலும் மத்திய பிரதேச சுற்றுலா வாரியம் சுற்றுலா பயணிகள் மாநிலத்தின் வளமான பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பற்றி அறிந்து கொள்ள உதவும் வகையில QR அடிப்படையிலான ஒலி வழிகாட்டியை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இதுல ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகள் நமக்கான தகவல்களை

அறிந்து கொள்ள உதவுகின்றன என சொல்லப்படுவதுண்டு. இந்த அருங்காட்சியகம் ஆண்டுதோறும் தோராயமா 71,000 பார்வையாளர்களை பெறுகிறது என சொல்றாங்க. அதுல அயல் நாட்டவரும் அடங்குவாங்க. 6 காட்சியகங்கள் பழங்குடியினரோட வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை காட்டுகின்றன என சொன்னாங்க. சரிங்க, அப்படியே இந்த பக்கமா போகலாம். இந்த பகுதி முழுவதுமே வண்ணமயமான விளக்குகளால ஒப்பனை செய்யப்பட்டு பல வகையான சித்திர வேலைப்பாடுகளோடு கூடிய பழங்கால வீடுகள்லாம் தத்ரூபமா அப்படியே அமைச்சிருக்காங்க. வாங்க அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். மண், மூங்கில், சாணம், வைக்கோல் மற்றும் புல் ஆகியவற்றால இந்த வீடுகள் கட்டப்பட்டுள்ளது என்பதை நம்மளால பார்வையிடும் பொழுதே அறிந்து கொள்ள முடியுது. இது கோண்ட், கோர்க், பில் மற்றும் சஹாரியா பழங்குடியினரோட பாரம்பரிய வீடுகளின் தொகுப்பு என சொல்றாங்க. அப்படியே அந்த பக்கமா பாருங்க, அவங்க பயன்படுத்தின வேளாண் கருவிகள் எவ்வளவு வச்சிருக்காங்க. எவ்வளவு வேறுபட்ட கருவிகள் பாருங்களே. அந்த மண்பாண்டங்கள் எல்லாம் பாருங்க. அந்த பக்கமா அத்தியாவசிய பொருள்கள் எல்லாம் காட்சிக்கு வச்சிருக்காங்க. எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில வேறுபட்டதாகவும் நுணுக்கமாகவும் காட்சியளிக்குது. வரலாற்று ரீதியா இத்தகைய பழங்குடி சமூகங்கள் இயற்கை வளங்களை சார்ந்து தங்கள் வாழ்க்கையை எப்படி கட்டமைச்சிருக்கிறாங்க என்பதை இந்த வீடுகளோட கட்டமைப்புகளின் மூலமா புரிஞ்சுக்கிறதுக்கு உதவுது. இந்த பகுதியோட பெயர் தான் ஜீவன் சைலி என சொல்றாங்க. அப்படியே அடுத்ததா அமைஞ்சிருக்க கூடிய சமஸ்கிருத வைத்தியா என்ற பகுதிக்கு போகலாம். இங்க பாருங்க, பழங்குடி சமூகங்களோட திருமணங்கள், திருவிழாக்கள் போன்ற பல்வேறு மரபுகளை வெளிக்காட்டும் கலாச்சார ரீதியான பன்முகத்தன்மை வாய்ந்த கண்காட்சிகள் எவ்வளோ தத்ரூபமா இருக்குன்னு. அதே போல அங்க இருக்கக்கூடிய கலாபோத் என்ற பகுதியில பழங்குடியினரோட வாழ்க்கை முறை, கலை, வடிவியல் இவற்றை வெளிப்படுத்தும் வகையில அமைக்கப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்ததா இருக்கக்கூடிய பகுதியோட பெயர் வேதலோகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அந்த பிரிவு பக்கமா நடந்து வாங்களேன். இங்க வந்து பாருங்க, எவ்வளவு பிரமிப்பா வித்தியாசமா இருக்குன்னு. இந்த பிரிவுல பூமி தாய், மலைகள், ஆறுகள் போன்றவற்றை வழிபடும் பழக்க வழக்கங்களோடு தொடர்புடைய பல்வேறு தொன்மங்களையும் நம்பிக்கைகளையும் வெளிப்படுத்தும் தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பாரம்பரிய பழங்குடியினர் வீடுகள் அடங்கியிருக்கின்றன. இந்த பகுதியில பாருங்க, எவ்வளோ உயரமான ஈட்டிகள், திரிசூலங்கள் எல்லாம் இருக்கின்றன. இவை எல்லாமே உண்மையிலேயே அந்த காலகட்டத்தில இப்படித்தான் இருந்திருக்கும் என்ற அனுபவத்தை நமக்கு கொடுக்கும் வகையில இங்கு ஒளி, அதாங்க வெளிச்சம் மூலமா பல வகையான வண்ண விளக்குகள் மூலமா உணர்வு கொடுக்கக்கூடியதா அமைச்சிருக்காங்க. அதே போல அடுத்து இருக்கக்கூடிய பகுதி சத்தீஸ்கர் தீர்க்கா. அதாவது அந்த பகுதியில சத்தீஸ்கரோட பழங்குடி கலையை சித்தரிக்கிற வகையில பல விடயங்களை நம்மளால பார்க்க முடியுமாங்க. நிறைவா இங்க இருக்கக்கூடிய ரக்கு தீர்க்கா. இதுல பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த சிறு குழந்தைகள் விளையாடக்கூடிய பாரம்பரிய விளையாட்டுகளை பற்றி அறிந்து கொள்ள இந்த காட்சியகம் உதவியா இருக்கும்னு சொல்றாங்க. பொதுவா நாம பார்வையிட்ட அருங்காட்சியகங்களிலேயே மிகவும் வேறுபட்ட தோற்றத்துல மிகுதியான ஈர்ப்பை கொண்ட அழகான ஒரு அருங்காட்சியகம் இந்த போபால் பழங்குடியினர் அருங்காட்சியகம் என சொல்லலாம். ஏன்னா உண்மையிலேயே அந்த காலகட்டத்துல பகல் பொழுதுல இந்த பகுதி எப்படி இருக்கும், இரவு வேளையில அந்த பகுதி எப்படி இருந்திருக்கும், இங்க எப்படி வேளாண் தொழில் செஞ்சிருப்பாங்க, திருவிழாக்கள் எல்லாம் எப்படி நடத்தப்பட்டிருக்கும் என்பது உண்மையாகவே நாம பார்ப்பதை போன்ற ஒரு மெய்நிகர் அனுபவத்தை இந்த அருங்காட்சியகம் கொடுத்தது என்பது இதன் மிகப்பெரிய சிறப்பு என சொல்லலாம். போபாலுக்கு யார் சுற்றுலா சென்றாலும் மறக்காம இந்த இடத்தை பார்வையிட்டு போங்க.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: இசை தோட்டத்தில் ஒரு இன்ப உலாவாக இது வியத்தகு இந்தியா. என்னீர்களே, எப்படி இருந்தது இன்றைய வியத்தகு இந்தியா பயணம்? மசூதிகளின் மகுடம் என அழைக்கப்படும் இந்தியாவின் மிகப்பெரிய மசூதிகளில் ஒன்றான தாஜுல் மஸ்ஜித் முழுமையா கட்டி முடிக்கப்படாத மிகப்பெரிய சிவலிங்கத்தை கொண்டிருந்த போஜ்பூர் சிவன் கோவில், பழமையையும் கம்பீரத்தையும் எடுத்து காட்டும் வகையில் பாழடைந்த நிலையிலும் பலரின் வரவேற்பை பெற்றுக் கொண்டிருக்கும் ரைசன் கோட்டை, நிறைவா நாம சுத்தி பார்த்த போபாலின் பழங்குடியினர் அருங்காட்சியகம், இவை பற்றி அறிந்து கொண்டதும் காற்று வழியே கண்டுணர்ந்ததும் உங்களுக்கு எப்படியான அனுபவத்தை கொடுத்தது என்பதை உடனடியாக 80 56 57 15 54 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வழியாகவோ அல்லது கட்செவி வாயிலாகவோ அனுப்பி வையுங்கள். உங்களின் கருத்துக்களும் இடம்பெறும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில். இனி கடந்த வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட போபாலில் உள்ள மோதி மஸ்ஜித் யாரால் கட்டப்பட்டது என்ற வினாவிற்கு சிக்கந்தர் பேகம் என்ற சரியான விடையினை 93 61 73 38 68 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வழியாகவும் கட்செவி வாயிலாகவும் அனுப்பியிருந்த தேர்வு செய்யப்பட்ட நம் நேயர்கள் திருப்பூர் காவியவர்ஷினி, பெங்களூரு சங்கர், நந்தவனம்பாளையம் சு பத்மாவதி, மணவை க சந்திரசேகர், வடமதுரை கோபாலகிருஷ்ணன், மேச்சேரி சுகந்தா, திருப்பூர் பெருமாள் நல்லூர் கே எஸ் ரேணுகா தேவி, ஈரோடு அ சுப்பிரமணியன், 7ஆம் வகுப்பு மாணவன் அபினவ், ஈரோடு வெங்கம்பூர் குமார், உங்கள் அனைவருக்கும் பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும். இனி இன்றைய வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியிலிருந்து ஒரு கேள்வி. இந்தியாவில் மசூதிகளின் மகுடம் என அழைக்கப்படுவது எது, எங்கு அமைந்துள்ளது? இந்தியாவில் மசூதிகளின் மகுடம் என அழைக்கப்படுவது எது, எங்கு அமைந்துள்ளது? உங்களின் சரியான விடையினை உடனடியாக 93 61 73 38 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வாயிலாகவோ அல்லது கட்செவி வழியாகவோ அனுப்பி வையுங்கள். உங்களின் விடைகளுக்காக நாங்களும் காத்திருக்கின்றோம். வழக்கமான

சூழலிலிருந்து விடுபட்டு வளமான நினைவுகளை திரட்டி வனப்புமிக்க பட்டறிவை உருவாக்குபவையே பயணங்கள். அப்படியான பயணங்களை வாய்ப்பிருக்கும் போது நேரடியாக சென்றும், வாய்ப்பில்லாத போது வானொலி வழியே வியத்தகு இந்தியா நிகழ்ச்சி வழியாகவும் பயணியுங்கள் என சொல்லி மீண்டும் ஒரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் நட்புடன் சுபா. நன்றி நேர்களே. Thank you.

0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: நம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்
1: இணைந்து வழங்குவோர் வசந்தன்கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்கோ.
3: இனிய வணக்கம் நேர்களே. அதாவது ஒரு இசையை கேட்டோன்னு நம்மளை ஆட வைக்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு மியூசிக் அருமையாக போட்டார். அதே போல் பாடலும் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு நாளும் கோடை பண்பலின் ஒரு பிள்ளை 5 முற்பகல் 11 மணி

0: நிறையா பாட்டு பட்டாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்தில். இன்னைக்கு என்ன அப்படின்னா, ஒரு கருப்பொருளை மையப்படுத்திய பாடல்கள். என்ன கருப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு
1: காட்டிட்டீங்கன்னா நேயர்கள் வந்து அப்படியே டக்குன்னு பிடிச்சிட்டு கடகடையானு வந்துருவாங்க.
0: அதாவது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே ஒரு கருப்பொருளை மையமாக வைத்து தான் பாடல் வரும். அதுலேயும் இன்னைக்கு நம்ம என்ன பாட போறோம் அப்படின்னா, என்ன கருப்பொருள் மையமாக
1: வந்து சூரியன் இல்லையா, அது இப்ப ஏற்கனவே வந்துருச்சு. அதனால நம்ம வந்து நிலவை கூப்பிட்டு அந்த நிலவுலயே அவங்க வந்து கருப்பொருளை பிடிக்கிற மாதிரி பண்ணிடுவோமா?
0: நிலவு கரும்பொருள் ஒன்றும் புரியலையப்பா. என்னப்பா என்ன சொல்ல போறீங்க அப்படின்றது ஒன்றும் புரியலையே.
1: மின்னிலவு உலகம் பார்க்க வச்ச இரவு கருப்புத்தான், வீர்வ சிந்தி உழைக்கும் இங்க விவசாயி கருப்புத்தான்.

0: எனக்கு பிடிச்ச கலரு. இப்போ கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. நீங்க இப்ப கலரை பத்தி பாட போறோமா கருப்பை பத்தி பாட போறோமா?
1: அது வண்ணங்கள்ங்க, ஒரே வண்ணமா இருந்தா வந்து எப்படி இருக்கும் அதை மட்டும் பாப்போம். இப்ப எல்லா வண்ணங்கள் அப்படின்னு நம்ம நேர்களை உடனே பிடிச்சிருப்பாங்க.
0: அப்ப வானவில் மாதிரி கலர் கலரா பாட போறாங்களா?
1: இன்னைக்கு கருப்பொருள் என்ன அப்படின்னா வண்ணங்கள். உங்களுக்கு பிடித்த வண்ணங்கள் வைத்து எவ்வளவு பாடல்கள் இருக்கு, அதுல உங்களுக்கு பிடித்த பாடலை இன்றைக்கு பாட்டுப்பட்டாலும் நிகழ்ச்சியில பாடலாம். நிகழ்ச்சியில பாட வரக்கூடிய சகோதரிகள் 24 24 29 அறிமுக உள்ளங்கள் 24 24 24 மற்ற அனைத்து நேய உறவுகளும் 24 24 26 290 330 என்ற எண்களிலும் வரலாம். முன்னிப்பிற்கு 0 45 42 நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்து பாடல நீங்கள் பாடுறதை கேட்க நாங்கள் தயாராக இருக்கோம். மெர்லின் ரமேஷ்,
0: சசிரேகா ஜெயகாந்த்.
1: நிகழ்ச்சியில் இணை காத்திருக்கும் முதல் நேயர், வாங்க பாடலாம் பேசலாம்.
2: நாங்களும்
0: கருப்பு தாங்க, ரொம்ப கலையா இருப்போம் நாங்களே சொல்லிக்கிறோம்.
2: கருப்பா இருந்தாலும் கருப்பா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க. எனக்கு ரொம்ப
0: ஆனா நீங்க வெறுப்பா காட்டாம, இல்ல வெறுப்பை காட்டாம ரொம்ப சிறப்பா பேசினதுக்கு நன்றிங்க தாமோதரன்.
1: என்ன பாடல் பாட போறீங்க?
0: ஆமா
2: பாடுறங்கம்மா,
0: பாடுங்க.
2: வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே, நமது கதை ஒரு கவிதை, இலக்கணங்கள் இதற்கும் இல்லை, நான் உந்தன் பூமாலை. வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே.
1: அழகு அழகு அருமையா பாடிட்டீங்க, நன்றிங்க. இப்போ அடுத்த நேயர் வாங்க பாடலாம். வணக்கம், 11:06
3: வணக்கம். உற்சாகமான காலை வணக்கம் சொல்வதே ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் வெள்ளாங்கோவில் இருந்து சுமதி திருமுருகன். நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்காங்க. துக்கத்திலே கரை தேரும் காலம் எப்போ எல்லாம் உள்ள

0: பாடலுக்கு வாழ்த்துக்கள்மா. இப்போ அடுத்த நேயரை சந்திக்கலாம், வாங்க. நன்றிங்கம்மா. விடாமல் பாடுவே அப்படின்னு பாடிட்டே இருந்தாங்க சுமதியம்மா. இப்போ யார் வராங்க
1: அவங்கள கேட்கறதுக்கு முன்னால, மெர்லின், உங்களுக்கு என்ன வண்ணம் பிடிக்கும்?
0: எனக்கு எல்லா வண்ணமும் பிடிக்குங்க. அதான் முதலையே பாடணுமே,
1: அதனால அந்த கருப்பு தான் உங்களுக்கு பிடிக்குமா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே ஒரு பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து நம்ம நேயர்கள்கிட்ட பேசலாம்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்கலன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. 65-inch TVயுடன் ₹49 மட்டும் செலுத்தி OTG-யை எடுத்துச் செல்லுங்கள். ஃப்ரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை, என்றும் உங்கள் வசந்தன் கோ.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2,500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சர்க்கிள் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு up to 60% ஆஃபர்.
9: August 15 வரை ஒவ்வொரு மணித்துளி மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
8: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
9: ஆடி ஜோடி ஆஃபர். 1,000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
8: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
10: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
11: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
10: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 முதல் August 15 வரை
12: சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
13: நாம்

0: வாசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்.
1: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16-20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
0: இசைப்பாடும் அன்பலை. இது உங்கள் கோடி பண்பலை நுறுப்பிழையா இந்த தந்து கொண்டிருக்கும் பாட்டு பட்டாளம். கருப்பொருளை மையமாக வைத்து, அதுவும் வண்ணம், நம்ம நேர்கள் எல்லாம் வெள்ளியில தொடங்கியிருக்காங்க. இப்போ அடுத்தது யாரு, எங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம்?
3: திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி மேட்டுப்பட்டியிலிருந்து பா செல்வராஜ்.
0: செல்வராஜையா?
3: ஆமா.
0: இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா?
3: பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகள் நீயோ பொன்னின் நிறம் பிள்ளை மனம் வள்ளல் குணம் யாரோ மன்னன் என்னும் பேரில் வரும் தேவன் மகன் நீயோ பொன்பட்டா

0: கூடம் தனில் பாடம் பெரும் காலங்கள் சுவையனவோ பொன்னின் நிறம் பிள்ளை மனம் வள்ளல் குணம் யாரோ மன்னன் என்னும் பேரில் வரும் தேவன் மகன் நீயோ பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகன் நீயோ.
1: சபாஷ் அண்ணா சொல்லிட்டாங்க உங்களுக்கு சபாஷ்லாம் ரொம்ப அருமையா பாடுனீங்க, நல்ல குரல் வளத்தோட நன்றிங்க.
0: நன்றிங்க,
1: அடுத்த நேர கூப்பிடலாம் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேம், இருவருக்கும் முற்பகல் வணக்கம் கூறுவது புதுக்கோட்டை கணேஷ் நகர்ல இருந்து வசந்தி.
1: என்ன பாடு
2: மேம்? நலமா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கும்.
2: சரி மேம்,
3: என்ன பாடல் பாட போறீங்கம்மா வசந்தி அம்மா?
2: நீலவான உடையில்.
1: பாடுங்க.
4: நீலவான ஓடையில்

அருமை. நானும் நீயும் நாளைதான் சரி மாலை தூ

மனதில் இருந்தாலும் ரொம்ப அருமையா பாடினீங்க வசந்தியம்மா, உங்களுக்கு வாழ்த்துக்கள்மா.

0: இப்போ அடுத்த நேயர் கோடை பண்பலையோடு இணைந்து யார் எங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம், வாங்க பாடலாம். வணக்கம்.
1: வணக்கம் இருவருக்கும். இனிய நண்பர்கள் வணக்கம். கூறுவது ஈரோடு மாவட்டம் கொல்லங்குடி கடைபதிங்க ராஜேந்திரன் மேடம். நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கும் ராஜேந்திரன். என்ன பாடல் பாட போறீங்க?
1: நான் இந்த வருத்தப்படாத வாழை சங்கத்திலிருந்து மேடம்.
0: ஊதா கலர் ரிப்பன்.
1: ஊதா கலர் ரிப்பன்ங்கிற பாட்டு மேடம்.
0: பாடுங்க பாடுங்க.
1: ஊதா கலர் ரிப்பன் யார் உனக்கு அப்பன், உள்ளடி நான் அவனுக்கு சலாம் போடணும், ரோஜா கலர் பொம்மி உனக்கு யாரு மம்மி.
2: சரி
1: மேடம்.
0: குழுவா பிரிச்சிருப்பாங்க, அந்த குழு கட்டணும்ன்றப்ப மாத்தி கட்டிட்டு போயிட்டோம்னா ஐயோ அப்படியே பயந்து நடுங்கின
3: காலம்.
0: அப்படி வந்து நல்லா இருக்கும் அதெல்லாம் ரிப்பன் அந்த ஞாபகம் வருது. தொடர்ந்து நம்ம நேர்களோடு பாடலாம் பேசலாம். இப்போ ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துகள்.
4: அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
5: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
4: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: இதுவரை கேட்டும் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்
1: இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அன்கோ.
3: பதினோரு மணி 30 நிமிடத்துல கோடை பண்பலையோட இணைய போறோம்.
4: பாட்டு பட்டாளம் ஒரே கருப்பொருளை மையப்படுத்திய பாடல்களை நேயர்கள் வந்து வண்ணம் வண்ணமா பாடிட்டு இருக்காங்க. இப்ப யார கூப்பிடலாம் பாக்கலாம். வாங்க. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், சொல்லுங்கம்மா.
5: மேடம், நான் விருதுநகர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம். உஷா தேவி மேடம்.
3: உத்ரா தேவிங்களா?
5: உஷா தேவி.
3: உஷா தேவி. உஷாமா, என்ன பாடல் பாடலாம் இருக்கீங்க இன்னைக்கு?
5: மேடம், நிலையத்துல எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மேடம்.
3: மகிழ்ச்சி.
5: சரி மேடம்,

முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடி பண்பலை 100.5.

0: வானம் எண்ணத்துக்கு பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மயிலோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை.
1: அழகு, ரொம்ப அருமையாக பாடிட்டீங்க உஷா தேவியம்மா. ரொம்ப ஒரு உற்சாகம் தர மாதிரி பாடினதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த நேரம் நம்ம கூப்பிடலாம். வாங்க, வணக்கம்.
2: சகோதரிகள் இருவருக்கும் கரூர் மணவாடி பெருமாள்பட்டி மணிவேலின் இனிய முற்பகல் வணக்கம்.
1: உங்களுக்கும் வணக்கம். என்ன பாடல் கொண்டு வந்திருக்கீங்க?
2: நீலக்குயில்கள் ரெண்டுங்க.
1: நீலக்குயில்கள் இரண்டு. பாடுங்க.
2: நீலக்குயில்கள் ரெண்டு மாலை பொழுதில் என்று கூவி தெரியும் தாவி தெரியும்

0: பாருங்க, இப்ப நீங்க
1: பாடின
0: பாடல
2: ஒரு முறை பாடு.
0: நல்ல வேலை, நான் வேற அண்ணா யுவபாலா அண்ணா வந்து மயங்கிட்டாரு அப்படின்னு நினைச்சேன். இன்னும் சுயநினைவோட இருக்கா, ரொம்ப அழகா பாடினீங்க. இந்த விசில் எல்லாம் வேற கொடுத்தீங்களே நீங்களே வா. பாருங்க, பல திறமைகளை வந்து உங்களுக்குள்ள உள்ள வச்சிருக்கீங்க, அப்படியே வளர்த்துக்கிட்டே வாங்க. வாழ்த்துகள் அப்படின்னு
2: சொல்லிட்டு சரியாகத்தான் இருக்கும்.
0: நன்றிங்க, நன்றிங்க. அடுத்த நேர கூப்பிட்டுருவோம். வாங்க, வணக்கம். வந்துட்டீங்க, பேர் சொல்லுங்க, பேசுங்க, பாடுங்க.
3: வணக்கம்.
0: வணக்கம், யாரு?
3: ஈரோடு மாவட்டம் பெருந்திரை வட்டத்திலிருந்து சிவகாமி பரமசிவம்.
0: சிவகாமி அம்மா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கங்கம்மா, நீங்களா? நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம்மா. என்ன பாடல் நீங்க பாட போறீங்க நிகழ்ச்சியில?
3: கிழக்கு வாசல் படத்துல இருந்து பச்சை மலை பூ, அந்த
0: பச்சை நிறத்திலே வந்து கொண்டிருக்கிறதே. சரி, உங்களுடைய வானொலி ஒளியளவை குறைச்சு வச்சுட்டு தொடர்ந்து பாடல்
3: வந்துட்டேனே.
0: பாடலாம்.

0: பாடுங்க.
1: பாடலாங்களா? பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேரு குட்டங்குறை ஏது நீ நந்தவன பூவு அழகு பொன்னுமணி சிறுத்தா வெள்ளி மணி இளியே கண்ணோரந்து தூரி இதூரி பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேரு குட்டங்குறை ஏது நீ நந்தவன பூவு.
2: சரி, பரவாயில்லை.

முன்னாடி ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். அது எப்படி தேன் மாதிரி இருக்கா?

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
7: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
8: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
7: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
10: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
11: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
10: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
11: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
10: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
12: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
13: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
14: இது உங்கள் கோடி பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கும் பாட்டு பட்டாளம். இன்னைக்கு கருப்பொருளை மையமாக வைத்து, அதுவும் வண்ணங்கள்ல வந்துட்டு இருக்கு. ரொம்ப அழகாவே நம்ம நேயர்கள் எல்லாருமே பாடிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்ததா யார் எங்க இருந்து வர போறாங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், சொல்லுங்க.
15: திருப்பூர் மாவட்டம் குறுநிகழ்ச்சியிலிருந்து கஸ்தூரி
14: பேசுறேன். சொல்லுங்க, ஏன் என்ன பாடல் பாடலாம் இருக்கீங்க இன்னைக்கு?
15: நான் ஒரு பாட்டு பாடுங்க, நீலக்கடலின் ஓரத்தில். நீலக்கடலின் ஓ

பரமாம் என்னை உயர பனையுயர என்று தடி பெருக மின் தாளை மடவிரியும் வேளாங்கண்ணேனோராம் கடலின் ஓரத்தில் நீங்க இன்ப காவியமாம்

0: அழகான ஒரு பாடல அருமையான பாடல பாடினீங்க. இன்னை வேளாங்கண்ணி திரைப்படத்துல இருந்து நினைச்சீங்க. இப்போ அடுத்து யாரு எங்கிறது தெரிஞ்சுக்கலாம். 11:44 நிமிடத்தில் வணக்கம்.
1: வணக்கம் அம்மா, பழனியிலிருந்து கருணாநிதி.
0: சொல்லுங்க, என்ன பாடல் பாட போறீங்க கருணாநிதி ஐயா?
1: கனவே களையாதிலிருந்து மஞ்சள்
0: பாடுங்க.
2: தாங்கள் வந்த நோக்கம்
0: அந்த பாடலை பாடுவதற்காக தான்.
1: பூசு மஞ்சள் பூசு மஞ்சள் பூசிய பூ ஒன்று பூமியோடு போன பின்னும் பூத்தது ஏன் என்று என் கண்கள்

இன்பமா ஓ நம்புமா என் உள்ளம் நம்புமா உயிர் நீங்கி போனவளே உன் உயிர் வாங்கி போனவளே என் உயிர் போ

0: தாங்குமோ என் உள்ளம் தாங்குமா, உன் போன்ற புன்னகையா என் வாழ்வை குடிப்பவள் யார், உன் போன்ற பார்வையினா என் கண்ணை எரிப்பவள் யார், ஒரு தொடர்கதையே இங்கு விடுகதையா, அந்த விடையின் எழுத்து என் வீதி வந்து மறைத்தது பொங்குதே கண்ணீரும் பொங்குதே, கண்களில் உன் பிம்பம் தங்குதே, பூசு மஞ்சள் பூசு மஞ்சள் பூசிய பூ ஒன்று பூமியோடு போன பின்னும் பூத்தது என்கின்று.
1: ரொம்ப சிறப்பா பாடுனீங்க, நன்றிங்க ஐயா. இப்போ அடுத்த நேர சந்திக்கலாம் பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில, வாங்க வணக்கம் பாடலாம். வணக்கம்,
2: காலை வணக்கம் மேம்,
1: சொல்லுங்கம்மா.
2: நாங்க நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பேசுறேன், கனிஷ்கா பேசுறேன்.
1: கனிஷ்காங்களா?
2: ஆமா மேம்.
1: கனிஷ்கா, பாடல் பாட தயாரா இருக்கீங்களா? என்ன பாடல் பாட போறீங்க?
2: பச்சை கிளி பாடும் ஊரு பஞ்சு மத்த புள்ள பாரு மஞ்சளாறு பாயும் வந்த ஊரு குட்டி போட்ட ஆட்டு கூட்டம் கண்டையாட்டு கோழி கூட்டம் சொந்தமுள்ள சாதி சோனம் பாரு பசுமாட்டுக்கு ஒரு காட்டு வெளிநாட்டுக்கு
3: சரி பரவாயில்லை.
1: அப்புறம் இப்படிதான் தடை போடுவார்கள், நீங்கள் தொடர்ந்து பாடுங்க. பாடுங்க பாடுங்க கனிஷ்கா. ரொம்ப அருமையா பாடுங்க கனிஷ்கா, சரிங்களா? தயக்கம் இல்லாம பாடுங்க, ரொம்ப சிறப்பாக பாடுனீங்க. நன்றிம்மா, வாழ்த்துக்கள் கோடி. பண்புடையோடு இணைந்து பாடல் பாடினதுக்கு. இப்போ அடுத்த நேர சந்திக்கிறதுக்கு முன்னாடி கோடி பண்புலையில்
4: நாம தண்டா சம்தி என்ன கிங் டல்லு விட்டாடங் தண்டன

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 ORG.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: பதினோரு 11:54 பண்பலையோடு இணைந்து நாங்கள் பா

0: பாடல் பாட போகிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யார் எங்கேருந்து வந்திருக்காங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
1: அன்பு சகோதரி அவர்களுக்கு இனிமையான இனிமையான வணக்கங்கள் கூறிய நிகழ்ச்சி நினைவது. கரூர் மாவட்டம் கொசூர் தமிழ்ச்சோலையிலிருந்து கணேசன் மாமா, இருவரும் நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கோம் கணேசன். என்ன பாடல் கொண்டு வந்திருக்கீங்க, என்ன பாட போறீங்க?
2: மஞ்சள் முகமே வருக, மங்கள விளக்கே வருக, கொஞ்சம் தமிழே வருக, கூடான கோடி தருக. மஞ்சள் முகமே வருக, மங்கள விளக்கே வருக, கொஞ்சம் தமிழே வருக, கூடான கோடி தருக.
1: அப்ப வாய்ப்பு நன்றி, அடுத்த ஃபுல்லா பாருங்க.
0: மகிழ்ச்சிங்க ஐயா, ரொம்ப அழகா அருமையா பாடிட்டீங்க. பண்பலையோடு இணைந்து இப்போ அடுத்த நேயர் பண்பலையில் இணைந்து வர காத்திருக்கிறார். யாரு எங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க பாடுங்க.
3: வணக்கம்,
0: சொல்லுங்கம்மா.
3: விஜய் பேசுறேன், கரூர்ல இருந்தே. நல்லா இருக்கீங்களாக்கா?
0: சூப்பரா இருக்கும் விஜய், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கும்க்கா.
0: சரி, பாடல் பாட தயாராயிட்டீங்களா?
3: பாடலாம்க்கா.
0: பாடுங்க, கேட்டுடலாம்.
3: கருப்பு நிலா

பூமியில் வாழும் வரை எட்டு திசையாவும் கட்டி அரசால வந்த ராசா நீதானே.

0: ஆடிடும் விளையாடிடும் தங்க தேரே நீதானே, கருப்பு நிலா நீதான் கலங்குவதே, துளி துளியாய் கண்ணீர் விடுவதே.
1: ரொம்ப சிறப்பா சிறப்பா மிகச்சிறப்பா பாடி
2: நிறைவாக வந்துட்டு ரொம்ப அழகா பாடிட்டீங்க. நன்றி விஜய் அவங்களுக்கு. இப்போ கோடை பண்பலையோடு இணைந்து நிறைய நேயர்கள் வந்து பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சிக்கு வந்தாங்க, பாடினாங்க, பாட தயாராகவும் இருந்தாங்க, இணைப்பு கிடைக்காமலும் இருந்திருக்கும். இருந்தாலும் அடுத்த முறை முயற்சி பண்ணுங்க, கோடி பண்பலையோடு இணைந்து பாடலும் பாடுங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பங்கு பெற காத்திருந்த அனைவருக்கும் வாழ்த்துகளும் வணக்கங்களும் கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம்.
1: வெளியிடுமே ஜெயகாந்த், நன்றி நேயர்களே.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
1: வழங்கும் இல்லம் தேடி வரும் பண்பலை.

நளினமான நண்பர்கள் வணக்கம் நேயர்களே. உத்வேகமூட்டும் ஞாயிற்றுக்கிழமை, பரபரப்பான சமையல் ஒரு பக்கம், விறுவிறுப்பான பயணங்கள் மறுபக்கம், ஓய்வு நாளில் இழைப்பார நினைக்கும் இதயங்கள் ஒரு பக்கம், ஓய்வின்றி ஓடிக்கொண்டே இருக்கும் உறவுகள் மறுபக்கம் என இயல்பான நடைமுறைகளோடு நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்நழகான வேளையில் எதிர்பாரா இன்ப அதிர்ச்சி கொடுத்து நேயர்களின் மகிழ்ச்சியை தூண்டும் நிகழ்ச்சியாக இது இல்லம் தேடி வரும் பன்மலை.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
1: எழுபத்தைந்து வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: ஸ்கூட்டி கொண்டு வந்து விட்டேன்லண்ணா சாயங்காலம்.
1: எங்க எந்த பஞ்சர் விட்டீங்க? பொன்னமலை பஞ்சர் கடையே பின்னுக்குங்களா?
0: அண்ணா பின்னுக்கு.
1: அண்ணா இப்போ இது பொன்னமலை பஞ்சர் கடையே, நீங்க ஸ்கூட்டி ஒன்று வரவே இல்லையே.
0: நீ என்னங்கண்ணா சொல்றீங்க? வண்டியில மெயின் ரோட்ல வரும்போதே பஞ்சர் ஆயிடுச்சுன்னா, அதனால நான் அவசரமா போகணும்னு சொல்லிட்டு நான் ஆட்டோல ஏறிட்டு என் கூட வந்த பொண்ணு அங்கதான் கொண்டு வந்து விட்டேன்னு சொல்லிட்டு இந்த நம்பர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கண்ணா.
1: எத்தனை மணிக்கு வந்து விட்டாங்க? ஸ்கூட்டியா?
0: ஆமாங்கண்ணா. ஃப்ரண்ட் டயர் அப்படியே பஞ்சர் ஆயிருச்சுன்னா, இதுல மெயின் ரோட்ல போயிட்டு இருக்கும்போதே இதாயிருச்சுன்னா, அப்புறம் என்ன பண்ணேன்னு தெரியாம அவங்க அந்த பொண்ணு அவங்க அண்ணா தான் கொண்டு வந்து விட்டாங்கண்ணா. அந்த அண்ணா தான் வந்து உங்க கடையில தான் எப்பயுமே இது பண்ணுவாங்கண்ணா, அதனால கொண்டு வந்து விட்டுட்டு இந்த நம்பர் அவங்க தான் கொடுத்தாங்க.
1: இல்லையே, நேற்று நாங்க ஈரோடு போயிட்டுமே, நாங்க இல்லையே, நேற்று பண்ணவே இல்லையே.
0: நான் என்னன்னா சொல்றீங்க, உங்க நம்பர் தானே கொடுத்தாங்க, கொடுத்துட்டு அவங்க தானே சொன்னாங்க உங்ககிட்ட கொடுத்துட்டோம், நீங்க நாளைக்கு 10 மணிக்கு மேல கூப்பிட்டு பாருமா அவங்க முடிச்சிருவாங்க, விட்டுட்டு இந்த நம்பர் கொடுத்துட்டு சொன்னாங்கன்னா. நான் நேத்தே கூப்பிடாம விட்டுட்டேன்னா, நான் ஃப்ரெண்டு தானே, அதனால அவங்க அண்ணா நம்பிக்கையா இருந்ததுனால தானே நான் கொண்டு வந்து விட்டுட்டேன். யார்ட்டையும் கேட்டு பாருங்கண்ணா, வேற யாரும் நீங்க இல்லாம வேற யாராவது இருக்காங்களான்னு.
1: வேற அப்படின்னா சோழங்காலத்துல கேட்டு பாருங்க, எங்கிட்ட வரல கரண்ட் சர்வு நான் இல்ல, வீட்டுல நானும் வீட்டுக்கு ஈரோடு போயிட்டோம்.
0: என்னங்கண்ணா சொல்றீங்க? ஆமாங்கண்ணா.
1: சரி சரி, நீங்க எந்த ஊரு?
0: ஒரு ப்ளூ கலர் ஸ்கூட்டி.
1: இல்ல, நீங்க எந்த ஊரு? நீங்க எந்த ஊரு?
0: நான் பக்கத்துல தானே இருக்கேன், ஈரோட்ல தானே இருக்கேன், ஈஞ்சபள்ளியில தான் இருக்கேன்.
1: மேடம் இது நீங்க எனக்கு வந்து வேற ஏதோ, நீங்க கொடைக்கானல் ஏரியால இருந்து பேச மாதிரி அட்ரஸ் பண்றேனே.
0: கொடைக்கானல்ல நான்?
1: ஆமா.
0: ஸ்கூட்டியை கொண்டு போய் விட்டுட்டேன், என்ன ஸ்கூட்டியை கண்ண நான் பதறிக்கிட்டு இருக்கேன், நீங்க கொடைக்கானல்ன்றீங்க, அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு?
1: ஆக்சுவலா வந்து இல்ல, நீங்க சிரிக்கிறீங்க எனக்கு தெரியும், நான் வந்து புள்ளி வைக்காது
0: என்னங்கண்ணா. ஸ்கூட்டியை கேட்டா நான் சிரிக்கிறேன்றீங்க, என்ன பேசுறீங்க?
1: கொடைக்கானல இருந்து பேசுறீங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
0: கொடைக்கானல இருந்து பேசுறேன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் பேசிட்டு தானே இருக்கேன், மூஞ்சி தெரியல இல்ல அங்க, எப்படி கண்டுபிடிச்சீங்க?
1: ஏன்னா நீங்க சீக்கிரம் வச்சு நான் கண்டுபிடிச்சேன், எனக்கு பக்கத்துல நேற்று நான் சடவுன்னு நீங்களும் இங்க கொடைக்கானல இருந்து பேசுறீங்க, கன்ஃபார்மா சொல்லுவேன் நான்.
0: எப்படிங்க கன்ஃபார்மா சொல்லுவீங்க? நேற்று சாயங்காலம் தான் கொடுத்து விட்டேன்னு சொல்றேன், மறுபடியும் நீங்க வேற எங்கேயோ பிரிந்து கூப்பிடுறாங்க, வைக்கிறாங்க, சிரிக்கிறாங்கன்றீங்க. அட கொடுமையே என்ன.
1: இல்ல மேடம், நாங்கெல்லாம் வந்து எங்களுக்கு அப்பர் பிரச்சனை ஒண்ணு இருக்கு, நாங்க யார் யாரு எப்படி, நாங்கெல்லாம் வந்து ட்ரெயினுக்கே பஞ்சு ஒட்டுற ஆளுங்க மேடம் நாங்கல்ல.
0: ஓ, நீங்க ட்ரெயினுக்கே பஞ்சு ஒட்டுவீங்களா?
1: ஆமாங்க, நாங்க கடல் போற கப்பலு
0: கப்பலுக்கே பஞ்சர் ஒட்டுறாங்க.
1: ஆமாங்க, எல்லாமே கட்டவணிக்கு ஒட்டுறோம். அப்ப நான் உங்களை பேச்சு,
0: உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகி வருது.
1: இல்ல இல்ல, இப்ப தெளிவா இருக்கும் பாருங்க. இப்ப நான் சிவன் கோயில் இருந்து பேசும்போது சிவனே சொல்றாரு, இப்ப கொடைக்கானல இருந்து ஒருத்தர் பேசுவாங்க அப்படின்னாங்க, அதை கெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சு பாத்தீங்களா? இல்லம் தேடி வரும்ன்றால் நீங்க பேசுறீங்கன்னு நினைக்கிறேன்.
0: நம்ம பண்பலையில இருந்து தான் உங்களுக்கு கூப்பிட்டுருக்கோம், இருந்தாலும் நீங்க இப்படி ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நான் உங்களை கலாய்க்கலான்னு பார்த்து நீங்க என்னைய கலாய்ச்சி விட்டீங்க. நன்றிங்க சதாசிவமையா, வாழ்த்துக்கள். உங்கள்ட்ட பேசினது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க, ஈரோட்ல இருக்கீங்க, வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிடுங்க.
1: வீட்டுல என் மனைவி வனிதா இருக்கிறாங்க, பையன் பிஇசி முடிச்சுட்டு ஹைதராபாத் இருக்கிறாப்லிங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் விவசாயம் பிளஸ் பஞ்சர் பாத்துக்கிட்டு இருக்கேன் மேடம்.
0: சரிங்க, யார் ரொம்ப மகிழ்ச்சி. பணி எப்படி போயிட்டு இருக்கு?
1: சிறப்பா போயிட்டு இருக்கு மேடம். எனக்கு பையன்றது என்னடா, நீ ஒரு ஸ்கூட்டி காணாமல் சொன்ன உடனே மேலும் எனக்கு பீப்பு ஏறிக்குது
0: பாத்தீங்களா. என்ன இருந்தாலும் நம்மளோட நிகழ்ச்சியோட அந்த தன்மை கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்குல்ல, கொஞ்சம் தாக்கி இருக்கோமா இல்லையா?
1: நிச்சயமா நிச்சயமா, என் மேலும் முதல்ல ஒரு 2 நிமிஷம் மேலும் எனக்கு அப்படியே என்ன போய் கேமரா தான் போட்டு பாக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு
0: இருந்தேன்.
1: நீங்க லைட்டா சீக்கிரம் மாதிரி வந்து நான் கெஸ்ட் பண்ணிட்டு, ஓ இவங்களா தான் இருக்கும் அப்படின்னு. ஆமாங்க மேடம், ரொம்ப சிறப்பா போயிருக்கேன். 16 வருஷம் ஆகுதுங்க மேடம், 2010 ஆரம்பிச்சேன்.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா, உங்களோட பணி சிறக்கட்டும்.
1: சிறப்பா போயிட்டு இருக்குதுங்க, ரேட் டிக்கெட் எல்லா வண்டியும் ஒட்டுவேன், எல்லா மிஷினரிஸும் கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபா அதுல அடையில் போட்டுருக்கு. எல்லா மிஷினரிஸ் தான், நானும் வீட்டுக்காரி தான், எல்லா வேலையும் பாக்குறோம்.
0: அவங்களும் சேர்ந்து உங்களுக்கு உதவியா இருக்காங்க?
1: ஆமாங்க, அவங்களும் கழட்டுவாங்க, அவங்களும் கழட்டி பஞ்சு ஓட்டுவாங்க. எல்லா ஏடு கேட்டு எல்லாம் மிஷினரி ஆப்ரேட் தான், மிஷினரி தானே பாக்குது. எல்லாம்
0: எல்லாமே துணைவியாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கீங்க, ஒரு பெரிய விஷயம் தான் இதெல்லாம்.
1: ஈடே
0: இருக்காது அவங்களுக்கு கண்டிப்பா. அவங்களுக்கு நிகழ்ச்சியில இந்த மகிழ்ச்சியான தருணத்துல என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க.
1: எனக்கு பார்வை ஒன்றே திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து, எனக்கு கல்யாணத்துக்கு முன்னால இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
0: அப்படிங்களா? அப்ப ரெண்டு வரி பாடுங்க.
1: டக்குன்னு பாட முடியும் மேடம், எங்களுக்கு 6 மாசத்துக்கு முன்னா கல்யாணம் உறுதியாச்சு, ஒரு ஃபேக்டரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், அந்த 6 மாசங்கிறது வந்து எனக்கு 6 செகண்ட் மாதிரி போயிடுச்சு.
0: ஓ, அப்ப இந்த பாடல் வந்து உங்களுடைய அந்த காலகட்டத்துல ஒரு மகிழ்ச்சியை கொடுத்த ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா?
1: அப்பெல்லாம் வந்து 25 கிலோ வெயிட் தூக்குறதுல சும்மா சாதாரணமா 6 கிலோ தூக்குற மாதிரி இருக்கு. அந்த பாட்டை கேட்டுட்டு அந்த ஸ்கூட்டிக்கு போனா எஸ்கேம் ஒர்க் பண்ணும்போது அந்த மாதிரி எல்லாம் இருந்தது கடந்த

0: நினைவுகள் அந்த பாட்டு வரும்போது அப்படியே நான் பல இதுக்கு போயிருவேன்.
1: உங்களுக்காக நம்ம நிகழ்ச்சியில இப்போ கோடி பண்பலை 5.5 இருந்து அதே பாடலை கேட்கலாம். நன்றிங்க ஐயா.
0: தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம், ரொம்ப ரொம்ப நன்றி மேடம், தேங்க்யூ மேடம்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல் எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடல் எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய்.
5: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், விருதுநகர். புதுதில்லி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அங்கீகாரம் பெற்ற தலை சிறந்த கல்லூரி.
6: 185 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன், காலேஜ் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை. 180 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை.
5: ஒவ்வொரு துறையிலும் முதன்மை மாணவர்களுக்கு தங்க மெடல்கள்.
6: 50க்கும் மேற்பட்ட வேல்யூ ஆடட் கோர்ஸ்களுடன்
5: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, விருதுநகர். கவுன்சிலிங் கோட் 4959.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
8: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
9: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
10: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
9: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
10: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
9: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
11: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
12: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
13: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5. புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் இல்லம் தேடி வரும் பண்பலை.

0: கோடை பண்பலை நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நான் துர்காமூர்த்தி, திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசுகிறேன். நமது நாட்டில் வந்து ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு ஒரு முறையுமே மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி வந்து நடந்துட்டுருக்கோம். இந்த முறை வந்து டியூ டு கொரோனா நம்மளால் 2021 இந்த பணியை ஆரம்பிக்க முடியல. இப்போ தான் அந்த பணியை நம்ம நாடு முழுதும் ஆரம்பிக்கிறாங்க. அதில் நம்ம மாவட்டத்திலையுமே இந்த ஜூலை 31 வரைக்குமே செல்ஃப் எனுமரேஷன் பீரியட், அதாவது ஒவ்வொருவருமே தங்களுடைய தகவல்களை தாங்களே வந்து மொபைல் ஆப் மூலமாக பதிவு செஞ்சுக்கலாம். ஸோ டிஜிட்டல் முறையில் முதன் முறையாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் ஜூலை 31 வரைக்கும் நம்மளுடைய வெப்சைட், அதாவது sc.census.gov.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போய் அதில் கேட்கக்கூடிய கேள்விகள், கிட்டத்தட்ட 33 கேட்குறாங்க. அந்த தகவல்களை வந்து நம்மளே பதிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடி வந்து நம்மளுடைய மொபைலுக்கே வந்துடுது. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் ஐடியை நம்ம பத்திரமாக வச்சுக்கணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஆகஸ்ட் 1 அடுத்து 30 வரைக்குமே வீடு வீடாக கணக்கெடுப்பாளர்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அப்போது அந்த ஐடியை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். சப்போஸ் செல்ஃப் எனுமரேஷன் பண்ண முடியல அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆகஸ்ட் 1 வீடுகளுக்கு வரக்கூடிய கணக்கெடுப்பாளர்கள்ட்ட நம்மளுடைய தகவல்களை அவங்கள்ட்ட கொடுத்துர்லாம். ஸோ உங்களுடைய வீடுகளுக்கு வரக்கூடிய கணக்கெடுப்பாளர்கள்ட்ட நம்ம தவறாமல் நாம் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம கிட்ட இருக்கிற தகவல்களை கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா மக்கள் தொகையினுடைய அளவை வச்சு தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்கள் வந்து அமையும். அதனால நம்மளுடைய அடிப்படை தேவைகளையும் அதில் பதிவு பண்ணணுங்கிறது நம்மளுடைய கடமை. ஸோ கண்டிப்பாக செஞ்சுருங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கேட்கணும் அப்படின்னா 1855 அப்படிங்கிற மொபைல் ஆப்லேயும் நீங்கள் ஃபோன் பண்ணலாம். இது இல்லாமல் ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் ரூம் இருக்குது, அந்த ஃபோன் நம்பர்லேயும் நீங்கள் பேசலாம். அதனோட நம்பர் வந்து 780-680-7602. இந்த தொலைபேசி எண்ணிலையும் நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டிங்கன்னா அதுக்கான விளக்கங்களையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ சென்சஸ் பணியில் வந்து எல்லாருமே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு தவறாமல் தங்களுடைய தகவல்களை கொடுக்கணுங்கிறது நான் மாவட்ட ஆட்சித்தலைவராகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் எல்லாரையுமே கேட்டுக்கொள்கிறேன். நமது சென்சஸ், நமது வளர்ச்சி.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்

0: பணி நியமன ஆணை தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துகள்.

கோயம்புத்தூர், துறையூர், முசிறி, சேலம், தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸின் நல்வாழ்த்துகள்.

0: ஹலோ அண்ணே, கேக்குதா?
1: ஆ சொல்லுங்க
0: அண்ணே. நேற்று இது கொடுத்துட்டு வந்திருந்தேனே, அயன்மெண்ட்டிங்களா?
1: என்ன அது?
0: பட்டு சேலை.
1: யார், சரண்யாவா?
0: ஆமாங்கண்ணே.
1: தேய்க்க போறேன்.
0: இப்பதான் தேய்க்கவே போறீங்களா?
1: ஆமா ஆமா.
0: இன்னைக்கு நான் ஃபங்க்ஷன் கட்டிட்டு போகணும்னு தானே உங்கள்ட்ட கேட்டேன். இப்பதான் தேய்க்க போறேனே சொல்றீங்க?
1: டெய்லர் சரண்யா தானே?
0: ஆமா.
1: இந்த தேய்க்க போறேமா
0: அண்ணே? இப்பதான் தேய்க்க போறேன்றீங்க. நான் இப்ப இதுக்கு போகணும்ல, ஃபங்க்ஷன் போகணும்ல, இப்ப நான் கிளம்பணும்ல, என்ன பண்றது? எவ்வளவு நேரம் ஆகும் நீங்க தேய்க்கிறதுக்கு?
1: கொடைக்கானல்
0: சொன்னாரு
1: இருக்காங்க? வீட்டுல என் மக, நாலு பொண்ணு, ஒரு பையன், ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டுருங்க. அயன் பண்ற கடை வச்சிருக்கு.
0: சரிங்கய்யா. வீட்டுல
1: பாண்டியம்மா.
0: சரிங்க. அவங்க பேர் தான் கேட்க வந்தேன் சொல்லிட்டீங்க.
1: சரண்யம்மா. அத பேர் சரவண. சரண்யா சாந்தி சரசு. சரசு
0: அதான் எல்லாம் சா சா சான்னு தொடங்குற மாதிரியே வச்சிருக்கீங்களே.
1: என்ன
0: பாடல் கேட்க விரும்புறீங்க?
1: அம்மான் பேர் வரும்?

0: கோடை பண்பலையின் ஒரு பிள்ளை ஐந்தில் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
0: வழங்கிய இல்லம் தேடி வரும் பண்பலை.

0: அன் உறவுகளே, நீங்களும் இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியில கலந்து கொள்ள விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு அஞ்சல் அட்டையில உங்களுடைய பெயர், ஊர், முகபரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க, என்ன தொழில் செய்யறீங்க என்பதை எல்லாம் குறிப்பிட்டு இயக்குனர் இல்லம் தேடி வரும் பண்பலை பகுதி பண்பலை வானொலி கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு கடிதம் எழுதுங்க. மின்னஞ்சல் வழியே அனுப்ப kodayfm@gmail.com. கட்சேவி வழியே உங்களுடைய விவரங்களை குறுந்தகவலாகவும் பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான எண் 93-61-73-38-68. மறக்காம செயல்பாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய அலைபேசி எண்ணையும் குறிப்பிடுங்க. நீங்களே எதிர்பாராத நேரம் உங்கள் இல்லம் தேடி வர காத்திருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
2: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
3: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
4: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா

0: சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
6: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
5: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
6: ஆடி ஜோடி ஆஃபர், 1,000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
5: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
8: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
7: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
10: கோடை பண்பலை 100.5. இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
11: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: ஆ சொல்லுங்க.
1: அக்கா சத்யாக்காவா?
0: ஆமா
1: அக்கா நேத்து ஒரு மொபைல் வந்து வாங்கிட்டு வந்தேன் உங்கள்ட்ட. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா உங்களுக்கு நம்பர் கொடுத்து கால் பண்ண சொன்னீங்க.
0: நீங்க வந்திருந்தீங்களா?
1: ஆமாங்க்கா, நீங்க தான் இதெல்லாம் எடுத்து காட்டினீங்க. கேக்குதுங்களா
0: இல்லையே. ஆ கேக்குது.
1: இல்லையா? அக்கா
0: ஆஹா,
1: நீங்க தானே நேத்து இந்த நம்பர் கொடுத்தீங்க. அப்புறம்
0: நான் கொடுக்கவே இல்லையே.
1: எப்படி உங்க நம்பர் எனக்கு தெரியும்?
0: எப்படி தெரியும் உங்களுக்கு?
1: நீங்க கொடுக்காமே உங்க நம்பர் எனக்கு எப்படி தெரியும்? சரி, ஏன் பிரச்சனைக்கு வாங்க.
0: ஆ சொல்லுங்க.
1: இப்போ அந்த வாங்கின புது மொபைல் இதே ஆகல, ஆன் ஆகவே இல்லை. சார்ஜ் போட்டாலும் ஆன் ஆகவே இல்லை. என்ன
0: புது
1: பண்றது?
0: மொபைல் நேத்து நீங்க எங்க வந்து வாங்குனீங்க?
1: கடையில தான் வந்து வாங்கினேன்.
0: எந்த கடையில வாங்குனீங்க?
1: நீங்க எந்த கடையில வேலை பாக்குறீங்க? அங்க தான் வந்து வாங்கினேன். நீங்க தானே என் பக்கத்துல வேற ரெண்டு பேர் நின்று வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள விட்டுட்டு அப்புறம் நான் கூப்பிட்டதுக்கு அப்புறம் வந்தீங்க. இல்ல, எனக்கு முன்னாடி ஒரு
0: இல்லையே,
1: ரெண்டு பேர் நின்று வாங்கினாங்கல்ல, அதுக்கப்புறம் தானே நான் வந்தேன்.
0: நான் கண்டுபிடிச்சிட்டேன். கொடைய போன்ல இருந்து பேசுறீங்க.
1: கோடைய ஃபோன்ல இருந்தா?
0: ஆமா
1: எப்படி கண்டுபிடிச்சீங்க?
0: கண்டுபிடிச்சிட்டேன். உங்க வாய்ஸ் வச்சு
1: இல்ல
0: கொடைய போன்ல இருந்து தானே பேசுறீங்க?
1: எங்க மொபைல் வாங்கிட்டு போய் என்னங்க இது? காலையில இருந்து எல்லாரும் இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க, யார்கிட்ட பேசினாலும்.
0: சொல்லுங்க சொல்லுங்க, சிரிக்காதீங்க சொல்லுங்க.
1: சரி சொல்லுங்க சத்யா மேடம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப?
0: வீட்டுல இருக்கோம்.
1: வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்காங்க?
0: வீட்டுல வீட்டுக்கார் இருக்காரு, பசங்க இருக்காங்க,
1: எல்லாரும் என்ன பண்றாங்க?
0: எல்லாரும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க.
1: நீங்க என்ன பண்றீங்க?
0: நான் உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்.
1: ஓகே, நீங்க தான் வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கீங்க மெசேஜ்.
0: அப்படியா?
1: நீங்க அனுப்பாம எப்படி
0: ரொம்ப
1: எனக்கு
0: நன்றி.
1: வந்திருக்கும்?
0: இல்ல, அவரு சிவா, நான் அனுப்பிச்சாரு.
1: ஓஹோ, எனக்கு தெரியாதுல யார் அனுப்புனாங்கன்னு.
0: ஆமா
1: அது
0: ஆமா.
1: கட்சவில வர்றதை வச்சுதானே நம்ம எடுக்கிறோம்.
0: நீங்க
1: இப்படி ஒரு
0: எப்ப
1: பிளான் பண்ணி
0: இதுல
1: பண்ணீங்கன்னா இப்ப நாங்க என்ன பண்றது?
0: இல்ல, நானும் யோசிச்சேன். அப்புறமா பார்த்தா நீங்க இல்லம் தேடி வரும் தண்டல் கூப்பிடுவீங்களா? கேப்பே மதியம் எப்பவுமே எப்ப
1: பாத்தீங்களா?
0: ஓடிக்கிட்டே இருக்கும்.

0: எதிர்பார்க்காம நடந்தது.
1: மகிழ்ச்சியா?
0: ரொம்ப சந்தோஷம். நான் இது வரைக்கும் பேசினது எல்லாரும் நிறைய ட்ரை பண்ணிருக்கேன், ஆனா கிடைச்சது இல்ல. ரொம்ப சந்தோஷம். 27வது வருஷத்துக்கு
1: நன்றி. நன்றிகள் பல.
0: ரொம்ப பிடிக்கும்.
1: அப்படிங்களா?
0: சின்ன வயசுல இருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து கேட்டுட்டு இருக்கேன்.
1: நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க பண்பலையில இருந்து? நிறைய ஒரு லைஃப்ல வந்து இந்த விஷயம் வந்து நான் பண்பலையில கத்துக்கிட்டு அதை வந்து நான் பயன்படுத்திட்டு இருக்கேன், எனக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா?
0: என்ன சொல்றதுன்னு தெரியல, ஆனா நிறைய கத்துக்கிட்டேன்.
1: புரியுது. நல்லாவே தெரியுது.
0: ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவ ரொம்ப பிடிக்கும். அம்மா அப்பா சொல்ல முடியாத அட்வைஸ் எல்லாம் எனக்கு எப்பவும் சொல்லிருக்கு, நிறைய கேப்பேன். ரொம்ப பிடிக்கும்.
1: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றது உங்களோட புன்னகையில நீங்க அது ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு அம்மா
0: உங்க வாய்ஸ் என் வாய்ஸ்வே நான் திருப்பி கேக்குற மாதிரியே இருந்தது.
1: ஓ, அதனாலதான் நீங்க வேகமா கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: ஆனா சத்தியமா நானா கண்டுபிடிச்சேன், என்னால சத்தியமா நானா இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கே தெரியல. ஐ லவ் யூ கொலை பண்பலை. ஜனவரியிலிருந்து பக்கத்துல வந்து போயிட்டு இருக்கேன். கல்யாணம் 15 வருஷம் ஆகுது, இப்பதான் நான் ஜாப் போயிட்டு இருக்கேன். அந்த பக்கத்துல வந்து அங்க துணி தைக்கிறாங்க, அவர் எஃப்எம் கேட்டுட்டே இருப்பாரு. நானும் அவரு யாரா மோகனூர்ல இருந்து எஃப்எம் கேக்குறேன்னு நானும் கண்டுபிடிச்சே இருக்கேன், அவரு தெரியவே இல்ல. அப்புறமா கடைசியா கண்டுபிடிச்சு அவரு பக்கத்துலதான் தைச்சிட்டு இருக்காரு. அப்புறமா ஒரு நாள் கேட்டேன், உங்க பேர் சிவாவா? ஆமா ஆமா. அப்ப அதுல இருந்து அவர்கிட்ட பேசுவேன், டெய்லி சொல்லுவாரு எஃப்எம் நிகழ்ச்சி எல்லாம். அப்புறம் போன் பண்ணி பேசுறாரு, நான் பேசிட்டு இருந்தேன். சும்மா இருக்கிற நேரம் போன் பண்ணி ட்ரை பண்ண வேண்டியதானே அப்படின்னு பேசுவாரு. நான் வந்து ட்ரை பண்ணி எனக்கு கிடைக்கல, ஆனா நீங்க வந்து என்ன தேடி வந்திருக்கீங்களா? இந்த சந்தோஷம் பார்த்தாதா?
1: ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க.
2: ஹர்தே.
1: என்ன படிக்கிறீங்க ஹர்தே?
2: 4th.
1: அப்படியா? இப்படி தான் எப்பயுமே பேசுவீங்களா? ஒரே ஒரு சொல்லல தான் பதில் சொல்வீங்களா?
2: அவர் வெக்கப்படுறாரு.
1: நல்லா பேசுவீங்கன்னு கேள்விப்பட்டேனே, இல்லையா?
2: ஆமா, இல்ல ஒரு தடவை ரொம்ப ஃப்ரெண்ட்.
1: ஓ, அதனால திடீர்னு பேசுறாங்கன்னு சொன்னேன். என்ன பேசுறதுன்னு அவருக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன்.
2: ஆமா,
1: உங்களோட மகிழ்ச்சி தான் எங்களுக்கு நிறைவு. அதனால உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
0: கொடை பண்பல எல்லாம் சேர்ந்து நம்ம ஃபேமிலினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சந்தோஷமா.

0: பண்படை பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒழித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

0: இசை.
1: இசை பாடு நீ இளங்கன்றலே.
0: மழை.
2: மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
3: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி.

0: திருமலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள், இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit
0: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோடி பண்புளை 100 பிள்ளைங்கள் ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை மீளவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர்.

0: சென்டர், ராமநாதபுரம், கோவை. மாயவலை மீளவழி. இணைய குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு. சுப்பிரமணி அவர்கள்.
1: கோடை பண்பலை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் இணைய இணைப்பு திருட்டு எனும் மின்வெளி குற்றம் குறித்து தெரிந்து கொள்வோம். ஒருவர் பணம் செலுத்தி பெற்றிருக்கும் இணைய இணைப்பினை அவருக்கு தெரியாமல் அவருடைய இணைய இணைப்பினுள் ஊடுருவி இணைய இணைப்பினை திருட்டுத்தனமாக பயன்படுத்துவதை இணைய இணைப்பு திருட்டு எனும் மின்வெளி குற்றமாக வகைப்படுத்தி இருக்கின்றனர். இதனை ஆங்கிலத்தில் வைஃபை தெப்ட் என்கின்றனர். இவ்வகையான இணைய திருட்டால் உண்மையான பயனரின் இணைய வேகம் குறைவதோடு அவரது தனி தரவுகளும் திருடப்படும் அபாயம் உள்ளது. இவ்வகையான இணைய திருட்டு நடைபெறுகிறதா என்பதை எப்படி கண்டறிவது என்று அறிந்து வைத்துக் கொள்வது நல்லது. வீட்டில் பயன்படுத்தப்படும் திறன்பேசி, மடிக்கணினி, மேசைக்கணினி என்று அனைத்து சாதனங்களின் இணைய இணைப்பினையும் துண்டித்து விட வேண்டும். அதன் பிறகும் ரவுட்டர் எனும் திசவியில் உள்ள விளக்குகள் வேகமாக மின்னி மருகினால் உங்கள் இணைய வசதியை வேறு எவரோ பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று தெரிந்து கொள்ளலாம். இணைய இணைப்பு திருட்டு குறித்து அறிந்து கொள்வதற்கு சில செயலிகளும் உதவுகின்றன. பிங், வைஃபை இன்ஸ்பெக்டர் அல்லது வயர்லெஸ் நெட்ஒர்க் வாட்சர் போன்ற திறன்பேசி மற்றும் கணினியில் பயன்படுத்தும் செயலிகளை நிறுவி அதன் மூலம் வலையமைப்பில் இணைந்துள்ள மற்ற சாதனங்கள் எவை என்பதை எளிதாக கண்டறியலாம். இது போன்ற குற்றங்கள் நடைபெறுவதை தடுக்க இணைய இணைப்பிற்கு எண்கள், குறியீடுகள் மற்றும் எழுத்துக்கள் கலந்த கடினமான கடவுச்சொல்லை பயன்படுத்த வேண்டும். பழைய மற்றும் பாதுகாப்பற்ற WEP முறைக்கு பதிலாக உங்கள் ரவுட்டர் எனும் திசைவி அமைப்புகளில் WPA2 அல்லது WPA3 எனும் பாதுகாப்பு முறையை தேர்ந்தெடுத்து பயன்படுத்த வேண்டும். வீட்டிற்கு விருந்தினராக வருபவர்களுக்கு இணைய இணைப்பு தர விரும்பினால் ரவுட்டர் எனும் திசைவியில் விருந்தினர் வலையமைப்பு எனும் கெஸ்ட் நெட்வொர்க் வசதியை திறந்து வழங்கலாம். இவை தவிர தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள் தங்களது ரவுட்டரில் தரப்பட்டிருக்கும் கூடுதல் வசதிகளை பயன்படுத்தி இணைய இணைப்பை அனுமதிக்கப்பட்டவர்கள் தவிர பிறர் பயன்படுத்த முடியாதபடி தடுக்கலாம். இணைய இணைப்பில் பிற சாதனங்கள் இணைந்து நம் இணைய இணைப்பு வசதி திருடப்பட்டு வருகிறது என்பதை அறிந்தால் அதனை திரைக்காட்சி பதிவாக பதிவு செய்து வைத்துக் கொண்டு மின்வெளி குற்றப்பிரிவிற்கான உதவி எண் 1930 எனும் எண்ணில் தொடர்பு கொண்டு முறையீடு செய்து நல்ல தீர்வினை பெறலாம்.
0: இதுவரை கேட்டோம் மாயவலை மீளவழி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருந்தார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு. சுப்பிரமணி அவர்கள்.
2: கோடை பண்பலை 100 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை மீளவழி.
0: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.

0: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியானு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: இனிய வணக்கம் நீர்களே.

மூளையில் நுழைந்து மனதில் கலந்து நினைவில் தங்கும் இனிய ஓசை இசை, மனதில் பதிந்து மாயம் செய்யும் அற்புத கலை இசை. அந்த இனிய இசையால் இதயம் நிறைக்க வருகிறது கோடி பண்பலையின் இன்றைய நெஞ்சில் நிறைந்தவை.

உறவுகளின் விருப்ப கானங்களோடு இந்த ஒரு மணி நேரமும் நிகழ்ச்சி அரங்கிற காத்திருக்கிறது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒழிக்கவிருக்கும் பாடலுக்காக விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் கரூர் கொசூர் தமிழ் சோலை கணேசன், தனலட்சுமி, ஹரிஹரன், பூபதி இவர்களுக்காக கிருஷ்ணன் நாயர் அவர்களின் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாத்

ஜாக்சனின் இசையில் 1971 வெளிவந்த ரிக்ஸாக்காரன் திரைப்படத்தின் பாடல். பாடலுக்காக குரல் தந்திருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன். வாலியவர்களின் கவி வரியில் பாடல் அரங்கேறுகிறது கோடை பண்பலையிலிருந்து.

எடுத்ததாக ஒழிக்கவிருக்கிறது. கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் அவர்களின் இயக்கத்தில், கே.வி. மகாதேவன் அவர்களின் இசையில் 1966 வெளிவந்த சின்னஞ்சிறு உலகம் திரைப்படத்தின் பாடல். பாடலுக்காக கடிதம் வரைந்து காத்திருக்கிறார்கள் சேலம் மேட்டூர் காட்டுவளவு பெரிய தம்பி தனம், ரேவதி, பிரபு, ரகுபதி இவர்களுக்காக பாடல் ஒலிக்கிறது பி. சுசிலா, டி.எம். சௌந்தரராஜன் குரலில்.

சுட்டி பயம் அவ சொல்லுற சொல்லு கட்டிக்காரும் வாட்டும், உன்னை பாட்டி கேட்க ஒரு கெட்டிக்கார பய கச்சிதமா வரட்டும். சுட்டி பயம் அவ சொல்லுற சொல்லு கட்டிக்காரும் வாட்டும், உன்னை பாட்டி கேட்க ஒரு கெட்டிக்கார பய கச்சிதமா வரட்டும்.

0: மனசு இருக்கணும் மனசு இருக்கணும். பச்சை புள்ளையாட்டு
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக்
8: ஏகப்பட்ட 1 முதல் August 15 வரை.
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் நாம் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா, ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: தவிட்டாத தேனு முத கானங்களை திகட்டாமல் தந்து கொண்டிருக்கிறது நெஞ்சில் நிறைந்தவை.

நிகழ்ச்சியில் நடித்ததாக நெஞ்சம் நிறைக்க வரும் பாடலுக்காக விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் ராமநாதபுரம் எமனீஸ்வரம், தினகரன், நாகநந்தினி, திலகவதி, மதன்குமார், சாய் தீப்தி இவர்களுக்காக சி வி ராஜச்சந்திரன் அவர்களின் இயக்கத்தில், எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில் 1974 ஆண்டு வெளிவந்த சிவகாமியின் செல்வன் திரைப்படத்தின் பாடல்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
0: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பண்ட அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முசிறி, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துகள்.
4: பயணித்துக் கொண்டிருக்கிறோம் காலத்தை வென்ற காவிய கானங்களோடு.

அடுத்ததாக வெற்றி வேண்டுமா கேட்டிருக்கிறார்கள் மடத்துக்குளம் தண்டபாணி, ஜெயந்தி, கவிதா, சங்கீதா, காமாட்சி, செல்வகணேஷ். இவர்களுக்காக வி குமார் அவர்களின் இசையில் 1968 வெளிவந்த எதிர் நீச்சல் திரைப்படத்தின் பாடல் ஒலிக்கிறது. பாடலுக்காக குரல் தந்திருக்கிறார் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள். வரி வாலி அவர்களின் கவி வரியில் கனம் மறங்கியிருக்கிறது. 1:23 கோடை பண்பலையிலிருந்து.

பிள்ளைய பெறுகிற அம்மாவுக்கு பத்து மாசமும் எதிர் நீச்சல், பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல், பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல், பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சாலும் பரீட்சை வந்த

பயிற்சியில் எடுத்ததாக ஒழிக்கவிருக்கிறது. காங்கையம் நத்தக்காடியூர் பாலு மோகன் விருப்பத்தில், பி ஆர் பந்தலு இயக்கத்தில், ஜி ராமநாதன் அவர்களின் இசையில் 1959 வெளிவந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தின் பாடல்.

0: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தல் தாராபுரம் RR சிதம்பர் சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பர் சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

பயணித்து கொண்டிருக்கிறோம் காலத்தை வென்ற காவிய கானங்களோடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நெஞ்சம் நிறைக்க ஒழிக்க வரும் பாடலுக்காக விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் மேட்டூர் காளையனூர் ரங்கசாமி, சிகாமணி வெங்கட்சாமன், விமலா ராணி இவர்களுக்காக ஈ.கே. சேகர் அவர்களின் இயக்கத்தில் விஸ்வநாதன் ரமமூர்த்தி அவர்களின் இசையில் 1959 வெளிவந்த அமுதவள்ளி திரைப்படத்தின் பாடல் ஒலிக்கிறது 1:32.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர

0: தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
8: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
7: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
8: ஆடி ஜோடி ஆஃபர். 1,000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
7: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
9: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
10: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
9: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
11: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
12: காவிய இசையால் ஓவியம் தீட்டிக் கொண்டிருக்கிறது கோடி பண்பலையின் இன்றைய நெஞ்சல் நிறைந்தவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கிறது திருச்சி மணச்சநல்லூர் சுமதி, முருகீசன், கருப்புசாமி, கார்த்திகேயன் இவர்களுக்காக நீலகண்டன் அவர்களின் இயக்கத்தில் ராமநாதன் அவர்களின் இசையில் 1957 வெளிவந்த அம்பிகாபதி திரைப்படத்தின் பாடல். பாடலுக்காக குரல் தந்திருக்கிறார் பி. பானுமதி.

0: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமா நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். நேர்களே, நிறைய லேசர் பற்றி பேசியிருப்பாங்க. லேசர் அப்படின்ற ஒரு கருவி வந்து பல மருத்துவ ரீதியான விஷயங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கேன்சருக்கும் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்றத பற்றி நான் ஒரு 5 நிமிஷம் பேசுகிறேன். லேசரில் நிறைய விதம் இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு லேசர், அதாவது கார்பன் டை ஆக்சைடு கேஸை உபயோகப்படுத்தி லேசரை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிற அந்த இது பேர் கார்பன் டை ஆக்சைடு லேசர். இதுதான் நம்ம மருத்துவ ரீதியாக மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற லேசர். கேன்சருக்கான லேசர் இது தான். இந்த லேசர் என்ன பண்ணுன்னா, ரொம்ப மைன்யூட்டான ஒரு இடத்துக்கு அதனால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ரெண்டாவது, கட் பண்ணுற இடத்துல ப்ளீடிங்கே இல்லாத மாதிரி அது கட் பண்ணும். நார்மலாக நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது கத்தி வச்சு கட் பண்ணுவோம், இல்லை சில எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் வச்சு நம்ம கட் பண்ணுவோம். பட் லேசர் வச்சு பண்ணும்போது நாட் ஓன்லி கட் பண்ணி எடுத்துறது இல்லாமல் ஒரு அந்த சீலிங், வெசல் சீலிங் ப்ராப்பர்ட்டியும் வந்துடும். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு லேசரினுடைய வேலை. எந்தெந்த இடத்துலலாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்திய மக்கள்கிட்ட மேக்ஸிமம் இருக்கிற கேன்சர் வந்துட்டு இந்த வாய் பகுதியில் வர ஓரல் கேன்சர்னு சொல்லுவாங்க. ஓரல் கேன்சரில் நிறைய நம்ம எடுத்தோம்னா பேஷண்ட்டுக்கு சேதாராகும். உதாரணத்துக்கு நாக்கில் இருக்கிற கேன்சர், நிறைய டிஷ்யூ எடுத்தோம்னா உடனே பேச முடியாது. உதடில் இருக்கிற கேன்சரில் வந்துட்டு நிறைய கட் பண்ணி எடுத்தோம்னா அவங்களால ஒழுங்காக உச்சரிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி கிரிட்டிக்கலான இடங்களில் ரெகுலர் ஆப்ரேஷனை விட லேசர் ஆப்ரேஷன் பண்ணால் கம்மியான சேதாரத்தில் ஆப்ரேஷன் வந்துட்டு சக்ஸஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, தொண்டைக்குள்ளே சில பேருக்கு சிகரெட் பிடிச்சிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒரு 20-30 வருஷம் சிகரெட் பிடிச்சவங்களுக்கு திடீர்னு குரல் மாறும். இந்த குரல் மாறுறது வந்துட்டு அவங்க ஏர்லியாக நோட் பண்ணிட்டாங்கன்னா தென் அது இந்த சுவாசக்குழாயில் லாரிங்ஸ் அப்படின்ற இருக்கிற வாய்ஸ் பாக்ஸினுடைய கேன்சர் இருக்குதுன்னு அர்த்தம். அது ஆரம்ப நேரத்துலேயே அந்த வாய்ஸ் சேஞ்ச் யாராவது கண்டுபிடிச்சாங்கன்னா லேசர் மூலமாகவே அதை அப்படியே ஜஸ்ட் எடுத்துடலாம், வாய்ஸ் பாக்ஸை காப்பாற்றிடலாம். லேசருக்கு பல யூசஸ் இருக்குது மருத்துவத்துக்கு வெளியில். பட் கேன்சருக்கு அகேன்ஸ்டாக பார்த்திங்கன்னா நிறைய யூசஸ் இருக்குது. லேசர் இல்லாமல் எங்களால் இப்போ சில பேஷண்ட்ஸ்க்கு ஆப்ரேஷனே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லான ஒரு டெக்னாலஜி.
2: நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.

0: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.
1: நேரம் பகல் 1:10:05.

காலத்தை வென்று காவிய கானங்களின் அணிவகுப்பு அடுத்ததாக ஒழிக்கவிருக்கிறது. ஓலப்பாளையம் சந்தியா, பூவரசன், மல்லிகா, ரவிச்சந்திரன், மனோப்பிரியா, மைதிலி, பாலு இவர்களுக்காக யோகானந்தம் அவர்களின் இயக்கத்தில், கிவி மகாதேவன் அவர்களின் இசையில் 1962 ஆண்டு வெளிவந்த வளர்பிறை திரைப்படத்தின் பாடல்.

1:49 நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் நெஞ்சம் நிறைக்க ஒலிக்க வரும் பாடலுக்காக கடிதம் அறிந்து காத்திருக்கிறார்கள் நாமக்கல் தூசூர் ராஜமாணிக்கம் கோசாரி சந்திரா பராசக்தி ரம்யா சண்முகப்பிரியா இவர்களுக்காக ராஜேந்திரன் அவர்களின் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில் பொன்னூஞ்சல் திரைப்படத்தின் பாடல்.

நிகழ்ச்சியில் நிறுத்ததாக ஒழிக்கவிருக்கிறது. வேடசந்தோர் விட்டல் நாயக்கன்பட்டி, முருகன், ஜெயமணி, ஜெயந்தி, கருப்பையா, வாணி இவர்களுக்காக திருலோகச்சந்தர் இயக்கத்தில் திருடன் திரைப்பட பாடல்.

என்ன நேர்களே, காவிய இசையால் ஓவியம் தீட்டி உள்ளம் நிறைத்ததா இன்றைய நெஞ்சில் நிறைந்தவை? மீண்டும் கேட்கலாம் நாளிப்பகல் ஒரு மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் மெர்லின் ரமேஷ். நன்றி நேர்களே.

வந்தனம், நமஸ்கார், நமஸ்தே, குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இருக்குல்ல, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? அண்மை காலமா வெயிலோட தாக்கம் மிகுதியா இருக்கிறதுனால குழு குழுன்னு ஏதாவது சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள இருக்கும், அப்படிதானே? எப்பயுமே இந்த குளுகுளுன்னு சாப்பிட்றதுல முதன்மை இடம் பிடிக்கிறது என்னவோ ஐஸ்கிரீம் தாங்க. ஐஸ்கிரீம் அப்படின்னு சொன்னதுமே பலருக்குள்ளேயும் ஒரு உற்சாகம் வந்துடும். அதனோட தோற்றம், சுவை, நிறம் இப்படி எல்லாமே நினைவுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மனசுக்கு ஒரு இதத்தை கொடுக்கக்கூடிய உணவுப் பொருள் ஐஸ்கிரீம் என சொல்லலாம். இப்பயே சம்மந்தமே இல்லாமல் இந்த ஐஸ்கிரீமை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது எதுக்காக அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த ஆட்டம் போட வைக்கக்கூடிய நம்ம கோடி பண்பலின் 100.5 டோல் தமாக்கா தோல் நிகழ்ச்சியோட இணைஞ்சே இருங்க. இதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: கோடை பண்பலை 100 பிளேந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்,
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
5: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
6: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
7: எங்க செலக்சன் சரி?
8: கவுன்சிலிங் கோட் 2612.
3: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் செப்புக செந்தமிழ்.
9: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னோவாஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

ரெண்டு மணி பத்து மணி தொழுகளை நாம கேட்டு இருக்க கோடை பண்பலை ஒரு புள்ளியா இந்த மக்கது என்ன இருக்கேன். இன்னைக்கு எதுக்காக நம்ம துவக்கத்திலேயே ஐஸ்கிரீமை பத்தி பேசணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஏடல் கிடைச்சதா தேடிருந்தீங்கன்னா கண்டிப்பா கிடைச்சிருந்திருக்கும். இன்றைக்கு தேசிய ஐஸ்கிரீம் நாள். என்னப்பா ஐஸ்கிரீம்க்கெல்லாம் ஒரு நாளா அப்படின்னு நீங்க கேட்கலாம். 1984 ஆண்டுல அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ரீகன் என்பவர் தான் ஜூலை மாதத்தை தேசிய ஐஸ்கிரீம் நாள் கொண்டாடுறதுக்காக தேர்வு செஞ்சு அந்த மாதத்தை தேசிய ஐஸ்கிரீம் மாதமாகவும் ஜூலை மாதத்தோட 3rd ஞாயிற்றுக்கிழமைய அதிகாரப்பூர்வமா விடுமுறையாகவும் அறிவிச்சு ஒரு பிரகடனத்துல கையெழுத்து போட்டாராங்க. உடனே எல்லாரும் இப்ப என்ன பண்ணுவீங்க, இருக்கக்கூடிய கேலண்டர்ல இது 3rd ஞாயிற்றுக்கிழமையான்னு பாப்பீங்க கரெக்டா? அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காருன்னு கேளுங்களேன். அதிகாரப்பூர்வமா விடுமுறையாகவும் அறிவிச்சிருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் பல்வேறு நாடுகளில் இது பரவி இருக்கு. சரிங்க, பலருக்கும் பிடிச்ச இந்த ஐஸ்கிரீம் உடலுக்கு நல்லதா? நம்ம நாள்தோறும் சாப்பிடலாமா? குழந்தைங்க வேற அடிக்கடி கேட்டுட்டே இருக்கிறாங்க. குழந்தைங்க சாக்க வச்சு நாமளும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தான் இருக்கும். இது உடலுக்கு நல்லதா, சாப்பிடலாமா? இதை பற்றி உங்களோட கருத்து என்ன?

0: இதிலும் கோடி பண்பில்லை 100.5.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: கோடை பண்பலை நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நான் துர்காமூர்த்தி, திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசுகிறேன். நமது நாட்டில் வந்து ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு ஒரு முறையுமே மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி வந்து நடந்துட்டுருக்கோம். இந்த முறை வந்து டியூ டு கொரோனா நம்மளால் 2021 இந்த பணியை ஆரம்பிக்க முடியல. இப்போ தான் அந்த பணியை நம்ம நாடு முழுதும் ஆரம்பிக்கிறாங்க. அதில் நம்ம மாவட்டத்திலையுமே இந்த ஜூலை 31 வரைக்குமே செல்ஃப் எனுமரேஷன் பீரியட், அதாவது ஒவ்வொருவருமே தங்களுடைய தகவல்களை தாங்களே வந்து மொபைல் ஆப் மூலமாக பதிவு செஞ்சுக்கலாம். ஸோ டிஜிட்டல் முறையில் முதன் முறையாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னொரு ஜூலை 31 வரைக்கும் நம்மளுடைய வெப்சைட், அதாவது sc.census.gov.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போய் அதில் கேட்கக்கூடிய கேள்விகள், கிட்டத்தட்ட 33 கேள்விகள் கேட்குறாங்க. அந்த தகவல்களை வந்து நம்மளே பதிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடி வந்து நம்மளுடைய மொபைலுக்கே வந்துடுது. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் ஐடியை நம்ம பத்திரமா வச்சுக்கணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஆகஸ்ட் 1 அடுத்து 30 வரைக்குமே வீடு வீடாக கணக்கெடுப்பாளர்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அப்போது அந்த ஐடியை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். சப்போஸ் செல்ஃப் எனுமரேஷன் பண்ண

முடியல அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து வீடுகளுக்கு வரக்கூடிய கணக்கெடுப்பாளர்கள்ட்ட நம்மளுடைய தகவல்களை அவங்கள்ட்ட கொடுத்துர்லாம். ஸோ உங்களுடைய வீடுகளுக்கு வரக்கூடிய கணக்கெடுப்பாளர்கள்ட்ட நம்ம தவறாமல் நாம் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம கிட்ட இருக்கிற தகவல்களை கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா மக்கள் தொகையினுடைய அளவை வச்சு தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்கள் வந்து அமையும். அதனால நம்மளுடைய அடிப்படை தேவைகளையும் அதில் பதிவு பண்ணணுங்கிறது நம்மளுடைய கடமை. ஸோ கண்டிப்பாக செஞ்சுருங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கேட்கணும் அப்படின்னா 1855 அப்படிங்கிற மொபைல் ஆப்லேயும் நீங்கள் ஃபோன் பண்ணலாம். இது இல்லாமல் ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் ரூம் இருக்குது, அந்த ஃபோன் நம்பர்லேயும் நீங்கள் பேசலாம். அதனோட நம்பர் வந்து 780-680-7602. இந்த தொலைபேசி எண்ணிலையும் நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டிங்கன்னா அதுக்கான விளக்கங்களையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ சென்சஸ் பணியில் வந்து எல்லாருமே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு தவறாமல் தங்களுடைய தகவல்களை கொடுக்கணுங்கிறது நான் மாவட்ட ஆட்சி தலைவராகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் எல்லாரையுமே கேட்டுக்கொள்கிறேன். நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

இளநீர்களே, ஐஸ்கிரீமை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? நம்ம குழந்தைங்க வேறு அடிக்கடி கேட்குறாங்க. அவங்க சாக்க வச்சு நாமளும் ரெண்டு மூணு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுக்கிறோமே, நல்லதா கேட்டதா அப்படின்னு சில பேர் யோசிச்சுட்டு இருந்திருந்திருக்கலாம். பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது நம்மளோட உடலுக்கு உடனடியான ஆற்றலை கொடுக்குதாங்க. இதில் கால்சியம் மிகுதியாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. மென்மையான இந்த ஐஸ்கிரீமை நம்ம சாப்பிட்றப்போ நம்மளோட மூளையில் டொப்பமைன், செரட்டனின் போன்ற மகிழ்ச்சியை தூண்டக்கூடிய ஹார்மோன்கள் சுரக்கப்படுவதால் மன இறுக்கம் விலகி லேசான மகிழ்வான உணர்வை தூண்டுது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. அதனால தான் ஐஸ்கிரீம் அப்படின்ற சொல்ல கேட்டதுமே தன்னிச்சையாக நம்மளுடைய மூளை அதனோட சுவை, அதனோட நிறம், அதனோட எல்லா வித மகிழ்ச்சியையும் உணர்

ஹார்மோன்கள் சுரக்கப்படுவதால மன இறுக்கம் விலகி லேசான மகிழ்வான உணர்வை தூண்டுது அப்படின்னும் சிலர் சொல்றாங்க. அதனால தான் ஐஸ்கிரீம் அப்படின்ற சொல்ல கேட்டதுமே தன்னிச்சையா நம்மளுடைய மூளை அதனோட சுவை, அதனோட நிறம், அதனோட எல்லா வித மகிழ்ச்சியையும் உணர வைக்க முடியுது அப்படின்னும் சொல்லப்படுது. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் மகிழ்ச்சியை கொடுக்குது அப்படின்னு சொன்னாலும், நல்லதாகவே இருந்தாலும் அதை நம்ம அளவோடு எடுத்துக்கிறது தான் நல்லது. ஏன்னா மகிழ்ச்சியை தூண்டக்கூடிய நிறைய விடயங்கள் அதில் இருந்தாலும் கூட உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக நாம் கணக்கில் வச்சுக்கணும். அமிர்தமே இருந்தாலும் அளவாக தான் சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஐஸ்கிரீமுக்கு மட்டும் இது என்ன விதி விளக்காங்க?

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
3: கோடை பண்பலை 100 பிளேந்தில் இன்று மாலை 4 மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
5: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
6: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
7: எங்க செலக்சன் சரி?
8: கவுன்சிலிங் கோட் 2612.
3: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
9: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
10: உங்களுக்கு ஒரு வித்தியாசமான படைப்பா படைக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கூட, நீங்களும் ஒரு இதுவரைக்கும் யாருமே இந்த மாதிரி ஒரு உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு ஒரு படைப்பை கொடுக்கலப்பா, நான் அந்த மாதிரி கொடுக்க போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒரு அழகான கருப்பொருளை தேர்வு செய்யுங்க. அதையொட்டி 10 பாடல்களையும் தேர்வு செஞ்சு உங்க மனசுல என்ன மாதிரியான என்ன ஓட்டங்கள் ஓடுதோ அதை கவிதையத்தோடு எழுதுங்க. எழுதி நம்ம கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு அனுப்பி வைங்க. உங்களோட படைப்பை பண்பலையில வழங்க நாங்க காத்துட்டு இருக்கோம்.

இதெல்லாம் சரிம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில யாருடைய படைப்பு வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க ஆவலாம் இருக்கும். இன்னும் நீங்க சொல்லலையே அப்படின்றது என்னோட செவிகளை வந்து சேர்ந்துருச்சு. நம்ம கோடி பன்மலையின் உயிரெழுத்து நிகழ்ச்சியில இன்றைக்கு திருப்பூர் மாவட்டம் மணவை க சந்திரசேகர் அவர்களோட தெருவில் தான் வலம் வர காத்துட்டு இருக்கு. நம்ம நேயர் தேர்வு செய்திருக்கக்கூடிய கருப்பொருள் ரொம்பவே சுவாரஸ்யமானதுங்க. அந்த விடையும் இல்லை அப்படின்னா நம்மளால இருக்க முடியாது. ஆனால் நம்ம இல்லாமல் அது ரொம்பவே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். அப்படி என்னவா இருக்கும் சிந்திச்சுட்டே இருங்க, தெரிஞ்சுக்கலாம் இன்று பிற்பகல் 3 மணிக்கு.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
2: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
4: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
6: தொடர்புக்கு 9524936156.
7: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்,
8: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
9: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
10: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
11: எங்க செலக்சன் சரி?
12: கவுன்சிலிங் கோட் 2612.
7: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
13: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னோவாஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: கல்யாணத்துல கவனிச்சியா,
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: ஆடைகளின் புதை அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
6: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
5: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
6: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
5: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: கொடை பண்பலை நூறு பிள்ளைந்தில் இன்று மாலை.

0: நான்கு மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
2: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
3: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
4: எங்க செலக்சன் சரி?
5: கவுன்சிலிங் கோட் 2612.
0: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் செப்புக செந்தமிழ்.
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னோவாஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: சுருக்கம்
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மலைவாழ் மக்களின்

கோரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். பழனிக்கோவிலுக்கு சொந்தமான நில விவகாரம் தொடர்பான பிரச்சினையில் முதலமைச்சர் திரு விஜய் கருத்து தெரிவிக்காதது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. அரசு பள்ளிகளில் தாவேக்காவினரின் அத்துமீறல் தொடர்வதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி லார்ட்ஸில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்த பி.வி. சிந்துவுக்கு மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உட்பட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியின் மூன்றாவது இடத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா தற்போது இந்தோனேஷியாவை எதிர்த்து ஆடி வருகிறது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய் நச்சிகேத் பத்ராஜு இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புடாபெஸ்ட் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் ஆண்டம் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான தொடக்க விழா வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியா சார்பில் மீராபாய் சானு மற்றும் லவ்லினா போர்கோகெய்ன் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிராண்ட்மாஸ்டர் செஸ் போட்டியின் மூன்றாவது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி இரண்டாவது இடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா ஸ்பெயின் இடையேயான இறுதியாட்டம் நள்ளிரவு 12:30 நியூயார்க்கில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

கற்பனையின் கலை வடிவமாய், உணர்வுகளின் எழுத்து வடிவமாய், மகிழ்ச்சியின் இசை வடிவமாய், ஆறுதலின் பாடல் வடிவமாய், கொண்டாட்டங்களின் குதூகலிப்பிலும் பயணங்களில் துணை வகிப்பதிலும் பெரும்பங்காற்றுபவை பாடல்கள். அப்பாடல்களை தன் கற்பனைக்கேற்ப கோர்த்து தான் எழுதிய வரிகளோடு பண்புலையில் நேய சொந்தங்கள் இசை சந்தங்களை கேட்டுச் சுவைக்கும் நேரமாக இது உயிரெழுத்து.

இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு உயிரூட்ட காத்திருக்கிறார் திருப்பூர் மனவை க. சந்திரசேகர் அவர்கள். நம் நேயர் தன்னுடைய தொகுப்பினை இவ்வாறாக தொடங்கியிருக்கிறார். மதிப்பிற்குரிய நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் நிகழ்ச்சி தொகுப்பாளர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் அன்பு நேயர்களுக்கும் எனது இனிய வணக்கங்கள். நான் கடந்த 26 ஆண்டுகளாக கொடைக்கானல் பண்பலையை கேட்டு வருகிறேன். வென்றார் வந்தார் நிகழ்ச்சியிலும் பங்கேற்றிருக்கிறேன். இப்போது உயிரெழுத்து நிகழ்ச்சிக்காக எனது பாடல் தொகுப்புகளை அனுப்பியிருக்கிறேன். ஒலிபரப்புவீர்கள்.

என்ற நாளுக்காக ஆவலோடு காத்து கொண்டும் இருக்கிறேன். என்னைப் போல பல நேயர்களும் அவர்களது தொகுப்புகளும் ஒலிபரப்பாகும் நாளை எதிர்நோக்கிதான் உள்ளார்கள். தங்களின் சிறந்த நிகழ்ச்சிகளுக்கும் நேயர்களுக்கு தொடர்ந்து அளித்து வரும் அன்பான சேவைக்கும் மனமார்ந்த நன்றிகள் என குறிப்பிட்டிருக்கிறார்.

0: இன்றைய நிகழ்ச்சிக்காக நம் நேயர் தேர்வு செய்திருக்கக்கூடிய கருப்பொருளானது இயற்கையை வர்ணிக்கும் பாடல்கள். இயற்கையை வர்ணிக்கும் பாடல்கள். தன்னுடைய கருப்பொருளில் நம் நேயர் முதலாவதாக தேர்வு செய்திருப்பது ராஜாதிராஜா திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை. மலைகளின் மேன்மையையும் இயற்கையின் அமைதியையும் கொண்டாடும் பாடல் இது. மேகத்தை தொடும் மலைகள் மௌனத்தில் பாடும் கவிதைகள் அவற்றை பார்க்கும் கண்களுக்கு அமைதியை பரிசளிக்கிறது. மேகத்தை தொடும் மலைகள் மௌனத்தில் பாடும் கவிதைகள் அவற்றை பார்க்கும் கண்களுக்கு அமைதியை பரிசளிக்கிறது.
1: சிலு சிலுவென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது, வெடிக்குது வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
6: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
5: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
6: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
5: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
8: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
7: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? July 1 முதல் August 15 வரை
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
10: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா ஒன்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்,
11: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
10: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
12: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல்.
13: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
14: எங்க செலக்சன் சரி?
15: கவுன்சிலிங் கோட் 2612.
10: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் செப்புக செந்தமிழ்.
16: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இனவாஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
17: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
18: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வழக்கமாக எங்கிட்ட ஒரு பேஷண்ட் வரவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொன்னேன் நான். அவங்களுக்கு வந்து சுகர் வந்து அன்கண்ட்ரோல்டான சுகர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. நான் சுகர் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 400 இருந்தது. அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இந்த இது சர்ஜரி பண்ணலாம் அப்படிங்கிறத அட்வைஸ்

0: பண்ண அவங்களுக்கான ரொம்ப பயம், சுகர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சார், இந்த மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க சுகருக்கு இது மாதிரி ஆப்ரேஷன் பண்ணால் இந்த மாதிரி கால் ரொம்ப அழுகி போயிடும், இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆயிடும்னு சொன்னாங்க. சுகர் ஜாஸ்தியாக இருக்கும் போது இன்ஃபெக்ஷன் ரேட் வந்து ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க. அதுக்கு வந்து HbA1c-ன்னு ஒரு டெஸ்ட் எடுப்போம், அந்த 3 மாதத்தோட சுகரோட அளவு எவ்வளோ சொல்லி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அவங்கள யூஸ்வலாக வந்து டயபெட்டாலஜிஸ்ட் அனுப்பிச்சு அவங்களுக்கு சுகர் வந்து கண்ட்ரோல் பண்ண சொல்லுவோம். அட்லீஸ்ட் சுகர் வந்து ஒரு 200 கீழே இருக்க மாதிரி வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்க வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த சர்ஜரியை ப்ரொசீட் பண்ணுவோம். யூஸ்வலாக ஹை சுகரில் வச்சுட்டு பண்ணுறதுனால என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா, மெயினாக வந்து அந்த காயம் ஆறக்கூடிய தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஏதாவது கிருமி தாக்கமோ இதோ ஆகிறதுக்கு, நார்மலாக இருக்கவங்களோட இந்த மாதிரி கிருமி தாக்கம் இருக்கவங்களுக்கு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து முடிஞ்சளவு இந்த சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் எலக்டிவ் சர்ஜரிஸ், அதாவது வந்து எந்த சர்ஜரிலாம் பிளான் பண்ணி பண்ணுறோம். சில சர்ஜரிஸ்லாம் எமர்ஜென்சி, சில பேர்லாம் அடிபட்டு வருவாங்க, எலும்பு உடஞ்சிருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் எமர்ஜென்சி, ஸோ டக்குன்னு உடனே பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேர் தலையில் அடிபட்டுருக்கும், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு உடனே அது பண்ணுவோம். அதுக்கப்புறம் போஸ்ட் ஆப்ரேட்டிவாக இன்சுலின் போட்டு நம்ம கரெக்ட் பண்ணுவோம். யூஸ்வலாக சில பேஷண்ட்டுக்கு சுகர் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா, சுகர் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜாயிண்ட் ரிப்ளேஸ்மெண்ட் சர்ஜரியெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க வந்து டயபெட்டாலஜிஸ்டோட ஒப்பீனியனில் இருப்பாங்க. டயபெட்டிஸ் ஒப்பீனியன் நாங்கள் வாங்கி, ஸோ அவங்களுக்கு தேவையான இன்சுலின் மோஸ்ட்லி மாத்திரை போடுறவங்களாம் பார்த்தீங்கன்னா முதல் 2 வாரத்துக்கு காயம் ஆடுற வரைக்கும் மோஸ்ட்லி இன்சுலினில் வச்சுருப்போம். ஸோ கண்ட்ரோல் இல்லாதவங்களுக்கு இன்சுலினில் வச்சிருந்து ப்ராப்பராக அவங்க நடந்து இதெல்லாம் பண்ணுற வரைக்கும், கொஞ்சம் காயம் ஆறின வரைக்கும் இன்சுலினில் வச்சுருந்தோம்னா காயம் ஆறக்கூடிய தன்மை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு அவங்க கேட்ட கேள்விக்கு என்ன பதில்னா, கண்டிப்பாக பண்ணலாம், பட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது பரவாயில்ல. மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 9585955588. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

பிற்பகல் 3:18 துளிகளில் இணைந்திருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியோடு இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை வர்ணிக்கும் பாடல்கள் எனும் கருப்பொருளில் மனவை க சந்திரசேகர் அவர்களின் தெரிவில் உயிரெழுத்து நிகழ்ச்சியானது வலம் வந்து கொண்டிருக்கிறது. நம் நேயர் தேர்வு செய்திருக்கக்கூடிய அடுத்த பாடல் வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திலிருந்து. இளமை மனதை இயற்கையோடு இணைக்கும் பாடல். தென்றல், பசுமை, காதல் என அனைத்தையும் தீண்டும் உணர்வை தருகிறது இந்த பாடல். இளநெஞ்சம் திறக்கும் போது இயற்கையும் சிரிக்கிறது. தென்றலின் மொழி கேட்கும் போது இதயம் இளமையாகிறது. இளநெஞ்சம் திறக்கும் போது இயற்கையும் சிரிக்கிறது. தென்றலின் மொழி கேட்கும் போது இதயம் இளமையாகிறது.

0: முன்னணி நிறுவனங்கள்
1: பெற வழி செய்யறாங்க.
2: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
4: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள்.

அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துகள்.

இயற்கையோடு இணைந்த பாடல்களோடு பயணிக்கும் நேரமாக இது உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு உயிரூட்டிக் கொண்டிருக்கிறார் திருப்பூர் மாவட்டம் மனவைக்க சந்திரசேகர். இயற்கையின் இனிமையை இதயம் சுவைக்க உருவான பாடல் இது. பசுமையின் மொழி பேசும்

இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு உயிரூட்டிக் கொண்டிருக்கிறார் திருப்பூர் மாவட்டம் மனவைக்க சந்திரசேகர். இயற்கையின் இனிமையை இதயம் சுவைக்க உருவான பாடல் இது. பசுமையின் மொழி பேசும் புல்வெளிகள், பார்வைக்கு குளிர்ச்சி தரும் பனித்துளிகள், சிறகடித்து பறக்கச் செய்யும் பட்டாம்பூச்சிகள், பூங்காற்றே நீ வீசும்போது பூக்களும் தலையசைக்கின்றன, உன் மென்மை தொடுதலில் மனங்களும் மலர்களாகின்றன என நம்மை இயற்கையோடு இணையச் செய்யும் கவிவரிகள் இசை வடிவமாக இப்படி இருக்கிறது என சொல்லியிருக்கிறார் நம் நேயர்.

0: இதமாய் நம் செவி வருடிச் சென்ற பாடல் ஒலித்துச் சென்ற நேரம் பிற்பகல் 3:33.
1: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
2: தொடர்புக்கு 9524936156.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடம்தோறும் 2500

0: 500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
3: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
2: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
3: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
2: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: கோடை பண்பலை நூறு பிளேந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்க் கவுண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
6: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
7: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
8: எங்க செலக்சன் சரி?
9: கவுன்சிலிங் கோட் 2612.
4: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் செப்புக செந்தமிழ்.
10: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரம் பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இனோவாஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
11: இயற்கையை வர்ணிக்கும் பாடல்களோடு இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். திருப்பூர் மனவேக்கா சந்திரசேகர் அவர்கள் தேர்வு செய்திருக்கக்கூடிய அடுத்த பாடலானது சாமுராய் திரைப்படத்திலிருந்து. இதயத்தை லேசாக்க இயற்கையோடு இணைந்து கவிப்பாடும் பாடல் இது. புல்லாங்குழல் இசைக்கும் மூங்கில் காடுகள், அருவிகள் ஆர்ப்பரிப்பில் ரீங்காரமிடும் வண்டுகளின் கூட்டங்கள், வானில் மிதக்கும் உணர்வை கொடுக்கும் பஞ்சு பொதிகள், வானம் போர்த்திய முந்தானை வெண்மேகங்கள், மண்ணை முத்தமிடும் மழை துளிகள், தனிமை பயணம் இயற்கையின் பிடியில் இன்பத்தை நுகரும் இப்படியாக.

3:46 இணைந்திருக்கிறோம். கோடை பண்பலை 1.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியோடு இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது திருப்பூர் மனவைக்க சந்திரசேகர் அவர்களின் தெருவில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. இயற்கையை வர்ணிக்கும் பாடலில் அடுத்ததாக இடம் பிடித்திருப்பது ரிதம் பட பாடல். நதிக்கரையின் அமைதியையும் வாழ்க்கை பயணத்தையும் நினைவூட்டும் பாடல் இது. ஓடும் நதி செல்கிறது, நின்றால் வாழ்க்கை இல்லை என்று. ஓடும் நதி சொல்கிறது, நின்றால் வாழ்க்கை இல்லை என்று. தடைகளை தாண்டி செல்லும் தன்னம்பிக்கையே வெற்றி என்று. தடைகளை தாண்டி செல்லும் தன்னம்பிக்கையே வெற்றி என்று.

0: இசை நதியின் இன்ப ஊற்றாக இது நம் கோடை பண்பலை 100.5.
1: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல்

0: ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: இன்று மாலை 5:30 நம் கோடி பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வனம்.
2: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
3: இயற்கையோடு இணைந்த வாழ்வு இன்பம் மிகுந்தது என்பதை உணர்த்தும் வகையில் இயற்கையை ரசிக்கச் செய்யும் பாடல்களின் தொகுப்பினை பண்பலைக்கு படைத்திருந்த திருப்பூர் மனவைக்க சந்திரசேகர் அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் பண்பலை சார்பாகவும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும். மென்மையான பூங்காற்றின் வருடலை இசையின் குழுமையோடு உணர்த்திடும் பாடல் இது. சில சிலனவென வீசும் பூங்காற்று சின்ன சின்ன கதைகள் சொல்கிறது. சிந்தைக்குள் விந்தை செய்து மனச்சுமையை மறக்கச் செய்கிறது. மகிழ்ச்சியை விதைக்கிறது. இப்படியாக

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களின் சீருடையை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். பழனி கோவிலுக்கு சொந்தமான நில விவகாரம் தொடர்பான பிரச்சினையில் முதலமைச்சர் திரு விஜய் கருத்து தெரிவிக்காதது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. அரசு பள்ளிகளில் தாவேக்காவினரின் அத்துமீறல் தொடர்வதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன்வரை 5.4 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 37 ரன் எடுத்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்த பி.வி. சிந்துவுக்கு மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உட்பட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புடாபெஸ்ட் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் ஆன்டிம் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கென்து லாப் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய் நச்கேத் பத்ராஜு இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான தொடக்க விழா வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியா சார்பில் மீராபாய் சானு மற்றும் லவ்லினா போர்கோகைன் தேசிய கொடியை ஏந்தி செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிராண்ட்மாஸ்டர் செஸ் போட்டியின் மூன்றாவது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி இரண்டாவது இடத்தில் உள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 100.5 மில்கா வண்டர் கேக்.
1: ஓஹோ ஓ ரெட் சாக்லேட் வண்டர் கேக் அண்ட் ஸ்ட்ராபெர்ரி மில்கா வண்டர் கேக்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
4: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
3: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
6: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
1: வழங்கும் செப்புக செந்தமிழ்.
3: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
7: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
8: எங்க செலக்ஷன் சரி?
9: கவுன்சிலிங் கோட் 2612.
7: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி? சோ நோ வரி.
9: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
10: அனலியின் வெப்பம் தனிய, அலைகடல் என பயணிக்கும் சாலைகள், சாலையோர சமிங்கையின் காத்திருப்பில் களைப்பாற்றிடும் கரிப்பொதிகள், அணிச்சல்களின் அழகில் ஈர்க்கப்படும் அடுமனைகளில் ஆரத்தழுவும் தேநீர் குவளைகள், தேடலின் ஓடலுக்கேற்ப தேடுபொறிகளும் கவர்ச்சியான காணொளிகளோடு பட வரிகளும் கண்களை கவரும் வேளையில் காதுகளின் இசை மெட்டுக்களை தட்டி எழுப்பி தமிழ் காட்டில் சொற்களின் வித்துக்களால் வான்வெளியே வாகை சூட வரவேற்கிறது கோடை பண்பலை 100.5 செப்புக செந்தமிழ். திருப்பான பேச்சால் நம்மை கவரும் மாணவ செல்வங்கள் வரலாம். 24-24-24 சுறுசுறுப்பான செயல்களால் தன்னை அடையாளப்படுத்தும் மகளிர் வரலாம். 24-24-26 விறுவிறுப்பான செயல்பாடுகளால் வியக்க வைக்கும் அனைத்து அன்பு உறவுகளும் அழைக்கலாம். 24-24-29 அல்லது 290-333 முன் இணைப்பிற்கு 0-45-42. நித்தில மொழியின் சொல் வித்துக்களால் செந்தமிழவையை ஒப்பனை செய்கிறார் ஜே பே ரமேஷ்குமார்.
11: நன்றிகள் பல சுபா. சொல்லெழுத்துக்களால் சுந்தரம் படைக்கும் சொற்களின் மந்திரச் சோலைகள், வள்ளெழுத்துக்களால் வலிமை சேர்க்கும் எளிமை தோரணங்கள், கல்லெழுத்துக்களால் தமிழின் தொன்மை உணர்த்தும் கல்லோவியங்கள், துள்ளெழுத்துக்களால் துணிவின் பொலிவை தரும் தூய்மை சாளரங்கள், நல்லெழுத்துக்களால் நம்மில் நளினம் படைக்கும் கலையின் கற்ப கிரகமாம் நம் கோடை பண்பலை 100.5 கனிவான மாலை வணக்கங்கள் நேயர்களே. பாச வணக்கம் சுபா, நேச வணக்கம் கனிமுத்து.
12: வணக்கம் நேர்களே.
10: வணக்கம் நேர்களே.
11: வணக்கம் சொன்ன கையோடு போட்டியின் விதிமுறைகளை சொல்லிவிடலாமாம்.
10: சொல்லிவிடலாம். ஒரு நிமிட போட்டி, அதாவது அழகு தமிழில் 60 நொடிகள் பேச வேண்டும்.
12: உங்களின் பேச்சு தமிழில் நல்ல தமிழில் அமைய வேண்டும்.
10: 3 நொடிகளுக்கு மேல் இடைவெளி கூடாது.
12: எந்த சொல்லையும் 3 முறைக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது.
10: அசைச்சொற்கள் கூடாது.
12: ஒற்றை சொல்லில் விடையளித்தல் கூடாது.
10: வாகை சூடுபவர்கள் ஓராண்டுக்கு பிறகே இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியும்.
12: நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் நேயர்களும் ஒரு திங்களுக்கு பிறகே மீண்டும் நிகழ்ச்சியில் பேசலாம். நிகழ்ச்சியில் வாகை சூடும் 2 நேயர்களை நமது கோடை பண்பலையின் கலையகத்திற்கு அழைத்து நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு வழங்கப்படும்.
10: யாரும் நேரடியாக வாகை சூடவில்லை என்றால் மிகுதியான நேரம் அழகு தமிழில் பேசிய 2 நேயர்களை நமது கோடை பண்பலையின் கலையகத்திற்கு

0: அழைத்து
1: நேரில் நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு வழங்கப்படும்.
2: இந்த எளிமையான விதிமுறைகளோடு இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக, வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, வந்து வெட்டியே பேசிவிடலாமே. கோடை பண்பலை 100.5 செப்புக செந்தமிழ் வணக்கம். வணக்கம் சொன்னவரின் பேர்
3: என்ன?
2: வந்து இருக்கும் தோழியே, இது செப்புக செந்தமிழில் எத்தனாவது முறை பேசிக் கொண்டு இருக்கிறீர்கள்?
3: நிறைய
2: முறை பேசி. நம்ம ஊர்ல எத்தனை பங்களாக்கள் இருக்கின்றன?
3: எனக்கு தெரியவில்லை.
2: நம்ம ஊரில் பங்களா இருக்கிறதா இல்லையா? இருக்கையா என்பது ஒற்றை சொல்லாக வந்து இருக்கிறது இணைப்பில் காத்திருக்கும். அடுத்த நேயர் யாரோ வருக, வணக்கம்.
4: ரமேஷ்
2: அவர்களே, என்ன வேலை பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள்? எத்தனை வருடங்களாக தொழிலை பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள்? ஆண்டுகளாக, ஆண்டாண்டு காலமாக ஆண்டு கொண்டு இருக்கும் தமிழோடு இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக, வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம். வந்து விட்டார், பேசிவிடலாம், அவருக்கு என்ன தயக்கமோ. வணக்கம்.
5: வணக்கம்.
2: வணக்கம் சொன்னவரின் பேர் என்ன?
5: நான் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டத்திலிருந்து அஜித் பாண்டி உரையாட வந்திருக்கிறேன்.
2: அஜித் பாண்டி அவர்களே, வணக்கம் என்பது எத்தனை சொற்கள் இருக்கின்றன? ஒற்றை சொல்ல
5: சொற்கள் இருக்கிறது.
2: 5 எழுத்துகள் இருக்கின்றன. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக, வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக. ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க?
6: தேனி மாவட்டம் சங்கால்பட்டி பாரதி.
2: உங்களின் பேரை இன்னொரு முறை சொல்லிவிடுங்கள். பாரத தேவி அவர்களே, ஹலோ என்று சொல்லி எட்டி பார்த்தது ஏலோ வணக்கம் என்று சொல்லி இருக்கலாம். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக, வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
7: ஏலோ வணக்கம் சொல்லவே.
2: சொன்னவரின் பேர் என்ன?
7: திண்டுக்கல் மாவட்டம் மாத்தூர் சாலையாளப்பட்டி தானி ஓட்டம்
2: ஆட்டோ டிரைவர் அவர்களே, நீங்கள் வாகை சூடி உங்களுக்கு பரிசும் அறிவித்திருக்கிறோம். உங்கள் முகவரி இன்னும் வந்தும் சேரவில்லை. தாலுகா என்று சொல்லும் எட்டி பார்த்தது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக, வணக்கம். அனைவருக்கும் வந்திருக்கும் தோழரே. மதியம் என்ன சாப்பிட்டீர்கள்?
8: சாதம் சாப்பிட்டோம்.
0: சோறு சாப்பிட்டீர் ஐயா
2: என்று சொல்லி இருக்க வேண்டும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக, வணக்கம். திருப்பதி அவர்களே, இன்று என்ன விசேஷம்?
9: ஞாயிற்றுக்கிழமை.
2: ஞாயிற்றுக்கிழமை என்பது ஒற்றை சொல்லாக வந்து இருக்கிறது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக, வணக்கம். வணக்கத்தோடு வந்து இருப்பவரின் பேர் என்ன?
10: பெரியகுளம் முருகமலை பகுதியிலிருந்து ரமேஷ்.
2: ரமேஷ் அவர்களே, இன்னொரு ரமேஷ் வந்தார் கேட்டீர்களா? யார் என்று தெரிந்து கொண்டீர்களா?
10: நான் இணைப்பில் இருந்தேன் நண்பா,
2: அதனால் உங்களுக்கு தெரியவில்லை. நம் ஊரில் ஏதாவது பங்களாக்கள் இருக்கின்றனவா?
10: இன்னொரு முறை கேளுங்கள்.
2: நம் ஊரில் பங்களாக்கள் இருக்கின்றனவா?
10: பெரிய வீடுகள் இருக்கிறது நண்பா.
2: இருக்கின்றன என்று வந்து இருக்க வேண்டும். பங்களா என்பதற்கு வளமனை என்று சொல்வது சிறப்பாக இருக்கும். வளங்கள் கூடிய மனை என்பதால் அதனை வளமனை என்று சொல்வோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக, வணக்கம்.
11: ஏலோ வணக்கம், ரமேஷ்குமார் ஐயா அவர்களே.
2: சொன்னவரின் பேர் என்ன?
11: குரு தங்கவேல், சாத்தூர் சத்திரப்பட்டி பட்டிக்காட்டிலிருந்து தங்களிடம் உரையாட வந்துள்ளேன் ஐயா.
2: வந்து இருக்கும் நண்பனே, வெந்நீருக்கு எதிர்ச்சொல் என்ன?
11: அது எனக்கு சரியாக தெரியவில்லை ஐயா.
2: காலையில் பல் துலக்கினீர்களா?
11: பல் விளக்கி விட்டேன் ஐயா.
2: நம் ஊரில் எத்தனை பைக்குகள் இருக்கின்றன? ஏகப்பட்ட சக்கரங்கள் உள்ளது. அது தார் சாலையில் செல்லும் கீழ்ச்சாலையில். அப்படித்தானே கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாம்.
12: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
13: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
14: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
15: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு

0: வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9969523999.
2: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
3: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
4: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
6: என்னமா புது பொண்ணு, புகுந்து வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
7: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
6: எப்படிமா?
7: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
6: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
8: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
9: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
8: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
9: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
8: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
2: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
3: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
4: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
3: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: இன்று மாலை 5:30 நம் கோடி பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸின் சித்திர செவ்வனம்.
6: வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ்.
5: பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மில்கா ஒன்டர் கேக்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
1: வழங்கிக் கொண்டிருக்கும் செப்புக செந்தமிழ்.
3: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
4: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
5: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
6: வல்லினம், மெல்லினம், இடையினம் என மனித இனத்தோடு கலந்திருக்கும் நம் தமிழ் மொழியில் உரையாட வரும்

0: அன்பு நேயர் வருக.
1: வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன?
2: மாலை வணக்கம் கூறுவது திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் ரேணுகா தேவி.
1: ரேணுகா தேவி அவர்களே, நம் வீட்டில் எத்தனை மிக்சிகள் இருக்கின்றன?
2: அவ்வாறு எதுவும் பயன்படுத்துவது இல்லை தோழரே.
1: எதனை வைத்து அரைப்பீர்கள்?
2: ஆட்டுக்கல்லில் அரைப்பேன்.
1: அப்படி சொல்லி கொடுத்தது யார்?
2: யாரும் சொல்லித் தரவில்லை, உண்மையை சொன்னேன்.
1: உண்மையை சொல்லி இருக்க, அதாவது உடம்பிற்கு நல்ல சக்தி கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்?
2: தானியங்கள்
1: அதிகமாக சேர்த்து என்று சொல்வது சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, வந்து வீட்டில் நேரம் 4:20 துளிகள். வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
1: சொன்னவரின் பெயர் என்ன?
3: ஜாபர் அலி
1: அவர்களே, எங்காவது பயணம் செய்ய வேண்டும் என்றால் எது செல்வீர்கள்? பேருந்தை யார் ஓட்டுவார்? இவ்வளவு நேரம் ஓட்டினால் ரொம்ப தூரம் தொலைவு சென்று விடுவோம் போலும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
4: ஐயா வணக்கம்.
1: வணக்கம்.
4: திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா ஆர்பி பிள்ளவநாயகன் பட்டியில் இருந்து பேசுறேங்க.
1: உங்க பேர் என்னங்கய்யா?
4: என்னுடைய பெயர் காமராஜ்.
1: காமராஜ் அவர்களே, தாலுகா என்று சொல்வதை தவிர்த்து
5: வட்டம் என சொல்லலாம்,
1: சொல்வது சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
6: அவர்களுக்கும் வணக்கம்.
1: வணக்கத்தோடு சொல் வந்திருப்பவரின் பெயர் என்ன?
6: என்னுடைய பெயர் வெங்கட்ராமன்.
1: வெங்கட்ராமன், எந்த ஊரில் இருந்து வந்து இருக்கிறீர்கள்?
6: ஈரோடு மாவட்டம் அஞ்சீர் வட்டம் ஓசவட்டி என்ற சுற்றியில் இருந்து வந்திருக்கின்றேன்.
1: அங்கு என்ன தொழில் செய்து கொண்டு இருக்கிறீர்கள்?
6: நான் கைத்தறி நெசவு தொழில் செய்து வருகிறேன்.
1: திருவிழாக்களில் எத்தனை பலூன்கள் வாங்கி இருக்கிறீர்கள்?
6: திருவிழாக்களில் சிறு வயதில் தான் அந்த ஊதி வாங்கியிருக்கிறேன்.
1: நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு இருக்கிறீர்களா?
6: அந்த மாதிரி உணவுப் பொருட்கள் சாப்பிடுவதில்லை.
1: சாப்பிடும் பழக்கம் இல்லை. நம் வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள்?
6: என் வீட்டில் 2 நபர்கள் உள்ளன.
1: ஆள்கள் என்று சொல்லலாம். அதற்கு முன்னால் என்று 2 முறை வந்தன. அதனாலும் கூட மணி ஒழித்து இருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
7: வணக்கம் கூறுவது நாமக்கல் மாவட்டம் காரிக்குத்தி புதூரில் இருந்து ரா கௌசிக் பேசுகிறேன் ஐயா.
1: ரா கௌசிக் அவர்களே, நீங்கள் எத்தனை 10 முடித்து விட்டு 11 வகுப்பு சென்று விட்டீர்களா?
7: ஆமாங்க ஐயா.
1: ஆமாங்க ஐயா என்பது ஒற்றை சொல்லாக வந்திருக்கும் நண்பனே. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
8: பண்பலை பல்கலைக்கழகம் கோடை பண்பலைக்கு வணக்கம்.
1: வணக்கத்தோடு வந்து இருப்பவரின் பெயர் என்னவோ?
8: மலைக்கோட்டை மாநகரம் திருச்சி புத்தூர் துரை சுப்பிரமணியன்.
1: துரை சுப்பிரமணிய அவர்களை, உங்களிடம் 10 இருக்கிற 5 வாங்கிவிட்டால் பாக்கி எவ்வளவு இருக்கும்?
8: மீதம் 5 உள்ளது ஐயா.
1: மீதம் என்பதற்கு பதிலாக நிலுவை என்று சொல்வது சிறப்பாக இருக்கும். கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
9: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
9: கோவை மாவட்டம் அன்னூர் வட்டத்திலிருந்து மகேந்திரன்.
1: மகேந்திரன் அவர்களே, நம் வீட்டில் எத்தனை ஸ்பூன்கள் இருக்கின்றன?
9: 2 உள்ளன.
1: என்ன உள்ளன? தவிர்க்கும் வகையிலான விடையாக அமைந்திருக்கிறது. ஸ்பூன் என்பதற்கு சிறு கரண்டி என்று சொல்லலாம், மணிக்கரண்டி என்றும் கூட சொல்லலாம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
10: வணக்கம் ஐயா. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் கொண்டையம்பட்டியிலிருந்து ஜீவானந்தம் பேசுகிறேன்.
1: ஜீவானந்தம் அவர்களே, நம் ஊரில் எம் சாண்ட் 1 லோடு எவ்வளவு கிடைக்கிறது?
10: 5,300.
1: என்ன என்ன மணல் அது? இதற்கு நல்ல தமிழ் சொற்கள் இருக்கின்ற பயன்படுத்தும். எம் சாண்ட் என்பது மேனுஃபேக்சரிங் சாண்ட், அதனை செயற்கை மணல் என்று சொல்வது சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
11: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
11: சிவகங்கை மாவட்டம் கட்டிக்குளம் என்ற கிராமத்திலிருந்து அழகர் பேசுகிறேன்.
1: அழகர் அவர்கள், என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்?
11: கால்நடைகள் மேய்த்து கொண்டிருக்கிறேன்.
1: மகிழ்ச்சி ஐயா. கிராமம் என்ற சொல்லை தவிர்த்து விட்டு பட்டிக்காடு, செட்டூர், நாட்டுப்புறம் என்று சொல்வோம் வெல்வோம் தமிழோடு. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பேர் என்ன?
12: வணக்கம் தோழரே.
1: சொன்னவரின் பேர் என்ன?
12: தேனி மாவட்டம் தீ சுப்லாவரம் ராஜி முருகன்.
1: ராஜி முருகன் அம்மா அவர்களே, மதியம் என்ன சமைத்தீர்கள்?
12: இறைச்சி ஊன் என்று கூறலாம்.
1: சொல்லி இருக்கும் தோழியே, நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு இருக்கிறீர்களா?
12: இருக்கேன்
1: என்பது ஒற்றை சொல்லாக வந்திருக்கிறது. ஃப்ரைட் ரைஸ் என்பதற்கு அழகான தமிழ் சொல் இருக்கிறது, தெரிந்து கொள்வோம். வதக்கூன் என்று சொல்வார், வதக்கி எடுக்கப்பட்ட ஊன் உணவு என்பதால் அதனை வதக்கூன் என்று சொல்வது சிறப்பாக இருக்கும். கடைசியில் வரும் இன் 3 சுழியின் போட்டால் சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும். மேற்கு காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
13: ஏலோ வணக்கம் தோழரே.
1: சொன்னவரின் பேர் என்ன?
13: சேலம்.

0: தோப்பூர்ல இருந்து கோமதி குப்புசாமி தற்போது உங்களுடன் உரையாட வந்துள்ளேன்.
1: எந்த நம்பர்ல வந்திருக்கீங்க?
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
5: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
4: எப்படிமா?
5: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
4: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
6: இன்று மாலை 5:30 நம் கோடி பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திரச்சவனம்.
7: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
6: கோடி பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முசிறி, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துகள்.

0: want a cake in, you want a bread.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: PGP College of Engineering and Technology Autonomous Namakkal.
3: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
4: எங்க செலக்ஷன் சரி?
5: கவுன்சிலிங் கோட் 2612.
6: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் இன் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
7: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு

0: தள்ளாடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
1: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
0: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: இன்று மாலை 5:30 நம் கோடி பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஸின் சித்திர செவ்வனம்.
3: வைக்கிங் பனியன் சன் பிரீஸ்.
4: தளிரழகின் தாய்மை மொழியை செய்மை உணர்வோடு உரைக்க காற்றலையில் காத்திருக்கும் நேயர் வருக.
5: வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பேர் என்ன?
6: கரூர் மாவட்டத்திலிருந்து கிஷோர் பேசுகிறேன்.
5: கிஷோர் அவர்களே, எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
6: 6ஆம் வகுப்பு.
5: உங்கள் பள்ளியின் பெயர் என்ன தோழா?
6: ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி.
5: அங்கே இருக்கக்கூடிய பாடங்கள் என்னென்ன?
6: தமிழ், ஆங்கிலம், கணிதம்,
4: கணக்கு,
6: அறிவியல், சமூக அறிவியல்.
5: கணிதம் என்று சொல்வதற்கு பதிலாக அனக்காக சொல்லலாம்
4: கணக்கு
5: என்று சொல்வோம். வெல்வோம் தமிழோடு இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம் தோழரே.
5: சொன்னவரின் பேர் என்ன?
7: திண்டுக்கல் மாவட்டம் வெடசுந்தர் வட்டம் வடமதுரையிலிருந்து கோபாலகிருஷ்ணன் பேசுகிறேன் ஐயா.
5: கோபாலகிருஷ்ணன் அவர்களை, பிழைப்பிற்காக என்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்கள்?
7: நாங்கள் வேளாண் தொழில் செய்து கொண்டிருக்கிறோம்.
5: சென்ற முறை வந்தபொழுது என்ன விஷயத்திற்காக அவுட் ஆனோம்?
7: அதை பற்றி எனக்கு நினைவில் இல்லை ஐயா.
5: நம் வீட்டில் யார் அதிகமாக கோல்மால் பண்ணுவவர்?
7: மீதியாக யாரும் அப்படி பண்ணுவது இல்லை.
5: யாருமே பண்ணுவது கிடையாது. நீங்கள் எந்த வகையான ட்ரெஸ்ஸுகளை எடுப்பீர்கள்?
7: நான் அதிகமாக முழு
5: அழகாக அங்கே முதல் முறை சொன்னீர்கள், இப்பொழுது மாட்டிக்கொண்டீர்கள். கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாம்.
2: பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் மில்கா வண்டர் கேக்,
8: ஓஹோ ஓ ரெட் சாக்லேட் வண்டர் கேக் அண்ட் ஸ்ட்ராபெரி மில்கா வண்டர் கேக்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
4: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
6: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
7: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
1: வழங்கிய செப்புக செந்தமிழ்.
3: இணைந்து வழங்கியோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
8: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
9: எங்க செலக்ஷன் சரி?
10: கவுன்சிலிங் கோட் 2612.
8: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி? So no worry.
10: PGP College of Engineering and Technology, Autonomous, Namakkal. Counseling code 2612. Contact 8939808574.
1: பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள், டிரையர்கள்.
11: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
12: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
11: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
12: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
11: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
12: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள் திரு

0: திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி
3: வழங்கும் செப்புக செந்தமிழ்.

0: கொஞ்சி பேசும் தமிழோடு விளையாட காத்திருக்கும் நேயர் வருக.
1: வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
2: ஈரோடு மாவட்டம் கொடுங்குடியிலிருந்து கானா ஈனான் கணேசன் பேசுகிறேன்.
1: கணேசன் அவர்களே, நீங்கள் என்ன தொழில் செய்து கொண்டு இருக்கிறீர்கள்?
2: கடலை மிட்டாய் வியாபாரம் செய்து
3: கொண்டிருக்கிறேன்.
1: சென்ற முறை வந்த பொழுதும் இதே விடயத்திற்காகத்தான் நீங்கள் ஆட்டத்தை விட்டு வெளியேறினீர்கள். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
1: சொன்னவரின் பேர் என்ன?
4: கோயம்புத்தூர் மாவட்டம் குபேந்திரன்.
1: குபேந்திரன் அவர்களே, இப்பொழுது எங்கே இருக்கிறீர்கள்?
4: கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறீங்க.
1: அங்கு என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்?
4: தலைவர் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்.
1: எத்தனை வருடங்களாக இந்த தொழிலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்?
4: 20 வருஷம்
1: ஆண்டுகளாக என்று சொல்லி இருக்க வேண்டும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
5: தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து சங்கீதா தங்களிடம் உரையாடுகிறேன் ஐயா.
1: சங்கீதா அம்மா அவர்களே, நம் வீட்டில் எத்தனை ஆள்கள் இருக்கிறார்கள்?
5: 3 பேர் உள்ளோம் ஐயா.
1: இன்று மதியம் என்ன சாப்பாடு நம் வீட்டில்?
5: அரிசி சோறு சாப்பிட்டேன்.
1: அரிசி சோறு எந்த தட்டில் சாப்பிட்டீர்கள்?
5: வட்டமாக உள்ள தட்டில் தான் சாப்பிட்டேன்.
1: அது எது? அந்த தட்டு எந்த உலோகத்தால் உருவாக்கப்பட்டது?
5: அதை பற்றி எனக்கு சரியாக நினைவில் இல்லை ஐயா.
1: யாரிடமாவது கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்து இருக்கிறீர்களா?
5: நினைத்திருக்கிறேன் ஐயா, ஆனால் கேட்கவில்லை.
1: கேட்கவில்லை. இதுவரை எத்தனை முறை விரதம் இருந்து இருக்கிறீர்கள்?
5: அதை பற்றி சரியாக நினைவில் இல்லை.
1: பல முறை வந்து தவிர்க்கும் வகையிலான விடைகளை சொன்னீர்கள், அதனால் மணி ஒழித்து இருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
6: அவையருக்கு மாலை வணக்கம் கூறுவது சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையத்தில் இருந்து கோயிலா பழனிசாமி பேச வந்துள்ளேன் ஐயா.
1: வந்திருக்கும் நண்பனே, நம் வீட்டில் எத்தனை வகையான உலோகங்கள் பொருள்கள் இருக்கின்றன
6: ஐயா? அதை பற்றி சரியாக கூற இயலாது. காரணம் என்னவென்றால், நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு அதில் இருந்து ஒரு பதில் கூட எனக்கு சொல்ல தெரியாது. நன்றாக இருக்கிறது எல்லாம்.
1: அண்மையில் எங்கே பிரயாணம் செய்தீர்கள்?
6: சென்ற வாரம் நான் திருச்செங்கோடு விவேகானந்த கல்லூரிக்கு வந்திருந்தேன் உதய விழா நிகழ்ச்சிக்காக.
1: வந்திருந்தேன். வாரம் என்பதற்கு என்ன சொல்லலாம் தமிழில்?
6: கிழமை என்று கூறலாம்.
1: அதாவது வாரம் என்பதற்கு நாம் சொல்லி இருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கும் செப்புக சிந்தனை இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். வாரம் என்பதற்கு கிழமை, இந்த 4 கிழமைகள் சேர்ந்தது ஒரு திங்கள். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் யாரோ வருக. வணக்கம். குமார ஐயா, அம்மா அவர்களே, ஏன் இவ்வளவு தயக்கம்? எந்த அந்த ஊரில் என்ன விசேஷம் என்று? சிறப்பு சிறப்பு. தேங்க்ஸ் ஐ சொன்னார். கேட்டுக்கொண்டிருக்கும் நேரத்தில் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
7: திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பெத்தநாயக்கம்பட்டிலிருந்து ஜெயச்சந்திரன் செப்பு சிந்தமிலோடு உரையாட வந்துள்ளேன்.
1: வந்திருக்கும் ஜெயச்சந்திரன் அவர்களை, உங்களிடமும் அதே கேள்விதான். நம் வீட்டில் எத்தனை வகையான உலோகங்கள் இருக்கின்றன, உலோகப் பொருள்கள் இருக்கின்றன?
7: அதை பற்றி என்னால் கூற முடியாது, பொறுத்துக்கொள்ளுங்கள். அடுத்த முறை சின்னமாக கூறுகிறேன்.
1: நல்ல முகூர்த்தம் எந்த இன்று என்னைக்கு இருந்தது?
7: திருமணம் என்பது எப்போது நடக்கும் என்பதை நான் தெரிந்து கொள்ளவில்லை. எனக்கு திருமணம் ஆகிவிட்டது.
1: அது சொல்லி இருக்கிறீர்கள். முகூர்த்தம் எப்ப இருக்கும் என்று கேட்டேன்.
7: அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரை இருக்கும் என சின்னமாக கூறுகிறேன்.
1: என்ன இருக்கும்?
7: அதை பற்றி நான் கூறினால் ஆட்டத்திலிருந்து என்னை வெளியேற்றி விடுவீர்கள்.
1: நம் வீட்டில் எத்தனை லட்சம் கொசுக்கள் இருக்கின்றன? லட்சம் என்பதற்கு 100,000 என்று சொல்லலாம். உலோகம் என்பதற்கு ஒரு நல்ல தமிழ் சொல் இருக்கிறது, காரணத்தையும் சொல்லிவிடுகிறேன். உலோகம் என்பதற்கு மாலை என்று சொல்லலாம். அதனை தவிர்த்து கனிமம் என்று ஏன் சொல்கிறார்கள் என்றால், மண்ணிலிருந்து பல்வேறு வினைகளுக்கு உட்பட்டு அந்த பொருள் உருவாகிறது, கனிந்து வருகிறது. அதனால் அதற்கு கனிமம் என்ற நல்ல தமிழ் சொல்லை பயன்படுத்துவோம்.

0: இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயரோ வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: சொன்னவரின் பேர் என்ன?
1: நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் மட்டம் காலப்பதாயம் வீட்டில் கோகுல் பேசுகிறேன்.
0: கோகுல் அவர்களை, நீங்க போட்டிருக்கிறது ரெடிமேட் ட்ரெஸ்ஸா இல்ல தைச்சதா?
1: சரியாக தெரியவில்லை ஐயா.
0: சரியா தெரியவில்லை. உங்களுக்கு பிடித்த ட்ரெஸ் என்ன ட்ரெஸ்?
1: அப்படி ஒன்றும் எந்த ஆடையும் எனக்கு விருப்பம் இல்லை.
0: விருப்பமே இல்லை. நீங்கள் வந்து இப்பொழுது என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்?
1: நான் தற்பொழுது உங்களிடம் உரையாடி கொண்டிருக்கிறேன்.
0: நம் ஊரில் எத்தனை மைதானங்கள் இருக்கின்றன?
1: அப்படி ஒன்றும் ஏறத்தாழ 1000 இருக்கும் ஐயா.
0: 1000 என்ன இருக்கும்?
1: விளையாட்டு மைதானங்கள் இருக்கும்.
0: மைதானம் என்பதற்கு அழகான சொற்கள் இருக்கின்றன. ஆடுகளம் என்று பயன்படுத்தலாம், திடல் என்று சொல்லலாம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்
2: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
2: தென்காசி மாவட்டம் கரம்பலூர் மாணிக்க வாசகம்.
0: மாணிக்க வாசகம் அவர்களே, என்ன பொருளை சாப்பிட்டால் விஷமாக மாறும்? இவ்வளவு நேரம் கால இடைவெளி விஷமாக மாறிவிடும் என்று பயந்து விட்டார் போலும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
3: என் பெயர் கோசலா பாரதி.
0: கோசலா பாரதி அவர்களே, எந்த ஊரில் இருந்து வந்து இருக்கிறீர்கள்?
3: தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி டி சுப்ளா வரத்திலே வந்திருக்கேன் ஐயா.
0: வந்து இருக்கும் தோழி எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறார்?
3: 5ஆம் வகுப்பு படித்துக் கொண்டேன்.
0: உங்கள் பள்ளியின் பெயர் என்ன தோழியே?
3: வேலம்மாள் வித்யாலயா.
0: வித்யாலயா என்று சொல்லி இருக்கிறீர்கள். அங்கே எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறார்கள்?
3: 200
0: ஆள்கள் என்று சொல்லலாம். பக்கத்தில் இருப்பவர் உதவி செய்யாமல் இருந்தால் தோழி நன்றாக பேசியிருப்பார். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம். நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாமிலிருந்து கோவிந்தசாமி பேசுறேங்க.
0: கோவிந்தசாமி அவர்களே, நம் ஊரில் நீதிபதி இருக்கிறாரா? நீதி என்பது தமிழ் சொல் இல்லை என்று சொல்லி இருக்கிறேன். அப்படித்தானே? அதற்கு நல்ல தமிழ் சொல் சொல்லலாம். முறையை செய்யக்கூடிய வேந்தன் என்பதால் அவரை முறைவேந்தன் என்று சொல்வது தமிழில் சிறப்பாக இருக்கும் பண்பலையில் இப்பொழுது முறைவேந்தனாக கேட்கலாம்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
6: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
7: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம். கால் 9965-23999.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
9: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
10: பருத்தி இன்னர்வேர் தான்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
9: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
10: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
9: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
10: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
11: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
12: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
13: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
12: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
13: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
12: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
14: இன்று மாலை 5:30 நம் கோடி பண்பலை நுறுப்புழி 5 வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸின் சித்திர செவ்வனம்.
15: Viking, Bunions and Briefs. சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன்

0: 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
2: தொடர்புக்கு 9524936156.
3: இன்று மாலை 5:30 நம் கோடி பண்பலை நுறுப்புழி 5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வனம்.
4: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
5: அகில மக்கள் பேசுமிகளும் நம் தமிழ் மொழியில் போட்டியிட வரும் நேயர் வருக.
6: வணக்கம். வந்து இருக்கிறார், அவர் சென்று விட்டார். அதன் ஒளியோடு நாம் இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் 4:44 மணி துளிகள். அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
7: தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி நாகராஜன்.
6: நாகராஜன் அவர்கள் எங்கே பயணித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
7: பயணித்துக் கொள்ளவில்லை.
6: எங்கே நின்று கொண்டு இருக்கிறீர்கள்?
7: வீட்டில் அமர்ந்து கொண்டேன்.
6: வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? கடைசியாக எந்த முறை ஜோதிடம் பார்த்தீர்கள்? கணியம், கணியன் ஜோதிடம். சோசியர் என்பதை கணியன் என்று சொல்வோம், ஜோதிடத்தை கணியம் என்று சொல்வோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
8: வணக்கம் ஐயா.
6: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
8: நான் காலப்பனாய்மிட்டிலிருந்து பத்மா பேசுகிறேன்.
6: உங்களின் பேரை அருள் கூர்ந்து இன்னொரு முறை சொல்லுங்கள் தோழியே.
8: காலப்பனாய்மிட்டிலிருந்து பத்மா பேசுகிறேன்.
6: பத்மா அவர்களே, உங்களுக்கு அதிகமாக ரோஷம் வருமா வராதா?
8: அப்படி கோபம் வருவதில்லை.
6: கோபம் என்பதற்கு பதிலாக எப்படி சொல்லலாம்? சினம் என்று சொல்வது சினம் என்று சொல்வது சரியாக இருக்கும். ரோஷம் என்பதற்கு சொரணை இருக்கிறதா என்று சில நேரம் கேட்பார்கள். அப்படித்தானே? அப்படியும் சொல்லலாம், சினம் என்றும் சொல்லலாம். இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன? வந்து விட்டீர்கள், பேசி விட்டீர்கள் என்று நினைத்து விட்டு பேசாமல் இருந்து விடார்கள். வணக்கம், உங்கள் பெயர் என்ன?
9: என்ன
6: ஃபேமஸ்?
9: என்று
6: சொல்லி இருக்க வேண்டும். கோடை பண்பலை 100.5 செப்பு சந்தம் இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
10: திண்டுக்கல் மாவட்டம்
6: வந்திருக்கும் தோழியே, நீ தேவலனோ தோழியே, நீங்கள் பேசுறது எங்களுக்கு சரியாக கேட்கவில்லை. மீண்டும் தொடங்கலாமா? உங்கள் பெயர் என்ன?
10: திண்டுக்கல் மாவட்டம் அக்கரைப்பட்டியிலிருந்து ரிதன்யா பேசுகிறேன்.
6: ரிதன்யா அவர்கள் எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார்?
10: 12ஆம் வகுப்பு
6: படித்துக் கொண்டிருக்கும் தோழியே, நம் வீட்டில் யார் அதிகமாக கோல்மால் பண்ணுவர்? நம் வீட்டில் அதிகமாக யார் கோல்மால் பண்ணுவர்? தெரியவில்லை ஐயா என்று வந்து இருக்கிறது. தோழிய தயக்கம் வேண்டாம். கோல்மால் என்பதற்கு ஏமாற்று, புரட்டு என்ற சொற்கள் இருக்கின்றன, பயன்படுத்துவோம். கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாம்.
3: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ், பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்கள்.
11: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
12: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
11: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
12: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
11: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
12: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
13: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
3: வழங்கிக் கொண்டிருக்கும் செப்புக செந்தமிழ்.

0: உறவு தழையின் உயிர் பூட்டு மொழியை உரைக்க காத்திருக்கும் அன்பு நேயர் வருக.
1: வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன?
2: மதுரை
1: மாவட்டம்
2: தூபுதூரிலிருந்து
1: நம்ம ஊரில்
2: அமைந்துள்ளது.
1: 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்க படிப்பு சிறக்கட்டும் தோழியே, இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் ஐயா.
1: வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன?
3: திருப்பூர் மாவட்டத்திலிருந்து, திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளி வட்டம் காடவளையத்திலிருந்து நிர்மலா சந்திரசேகர் உங்களோடு உரையாட வந்திருக்கிறேன்.
1: தோழி அவர்கள், நம் வீட்டில் என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்?
3: நான் வீட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறேன்.
1: நம் வீட்டில் அதிகமாக தமாஸ் பண்ணுபவர் யார்?
3: அதுவும் நானாக தான் இருக்கிறேன்.
1: நம் ஊரில் மேஸ்திரிகள் இருக்கிறார்களா?
3: நிறைய பேர்கள் இருக்கிறார்கள்.
1: யார் இருக்கிறார்கள்?
3: வீட்டு வேலை செய்பவர்கள்
1: இருக்கிறார்களா? நம் வீட்டில் எத்தனை லட்சம் கொசுக்கள் இருக்கும் உங்களிடம் கேட்கலாம் என்று நினைத்தேன்.
3: அது ஏகப்பட்ட இருக்கின்றன ஐயா.
1: ஏகப்பட்ட மகிழ்ச்சியாக இருக்கும் நேரத்தில் என்ன செய்வீர்கள்?
3: புத்தகங்கள் படித்து விடுவீர்கள்.
1: படித்து விடுவீர்கள். அதாவது மேஸ்திரி என்பதற்கு அழகான தமிழ் சொல் இருக்கிறது. மேன் நோக்கான் என்ற சொல் இருக்கிறது. வேலைகளை மேல் நோக்கி பார்த்து கொண்டு இருப்பவரார் அதை மேனேஜர். மேஸ்திரி என்பதற்கு மே நோக்கான் என்று சொல்லலாம். இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
4: வணக்கம் நண்பரே.
1: சொன்ன நண்பனின் பெயர் என்ன?
4: கோவை மாவட்டத்திலிருந்து செல்வராஜ் பேசுகிறேன் நண்பரே.
1: செல்வராஜ் அவர்களை, நம் வீட்டுக்கு முன்னால் எத்தனை கேட்டு வாசல்கள் இருக்கின்றன?
4: இரண்டு வாசல்கள்
1: இருக்கின்றன. நீங்கள் அண்மையில் பிரயாணம் எங்கே செய்தீர்கள்? தற்சமயம் என்று சொல்லாமல் அதனை தற்பொழுது என்று சொல்வது சிறப்பாக இருக்கும். நேற்று காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன?
5: என் பெயர் ஜானகி.
1: ஜானகி அம்மா அவர்கள் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறார்?
5: சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம்
1: என்ன கலரில்
5: இருக்கின்றன?
1: உப்புமா. இது தப்புமா என்று ஒற்றை சொல்லாக வந்திருக்கும் நேரத்தில் ரகவை என்பதற்கு குருணை குரு என்று சொல்லலாம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன? உங்கள் பெயர்?
6: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இருந்து மாறன் உரையாட வந்திருக்கிறேன் ஐயா.
1: மாறன் அவர்களை, எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
6: 9ஆம் வகுப்பு படிக்கிறேன் ஐயா.
1: உங்கள் பள்ளியின் பெயர் என்ன நண்பா?
6: எங்கள் பள்ளியின் பெயர் வந்து தேவாங்கர் மேல்நிலை பள்ளி ஐயா.
1: அந்த பள்ளி எங்கே அமைந்துள்ளது?
6: எங்கள் மிக தொலைவில் அமைந்துள்ளது ஐயா.
1: வெகு தொலைவில் இருக்கிறது. உங்கள் பள்ளியில் உள்ள ஆசிரியர்களின் பெயர்கள் என்னென்ன?
6: எங்கள் ஆசிரியர்கள் பெயர் வாசுகி மலர். மலர் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் ஐயா.
1: அவர்கள் என்னென்ன பாடங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள்?
6: எங்களுக்கு அறிவியல் கணக்கு பாடல்களை சொல்லிக் கொடுத்தீர்கள்.
1: பாடங்களை சொல்லிக் கொண்டு இருக்கிற ஐயா ஐயா என்று பலமுறை அடிக்கிறார். நடுவர்களும் நங்கென்று மணியை ஒழித்து விட்டார்கள். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
7: அவையோருக்கு அன்பான வணக்கத்துடன் தர்மபுரி பாகல்பட்டி பெருமாள் ஐயா.
1: பெருமாள் அவர்களை, இதுவரை யாருக்கேனும் நிதி உதவி செய்து இருக்கிறீர்களா?
7: நான் தாராளமாக செய்துள்ளேன்.
1: என்ன செய்திருக்கிறீர்கள்?
7: உருவாய் பரிசு பொருட்கள் புத்தகங்கள்
1: எல்லாம் கொடுத்து இருக்கிறீர்கள். ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் கால இடைவெளி வந்ததால் ஒற்றை சொல்லாக எடுத்துக்கொண்டு இருக்கிறது நடுவர்களும். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
8: திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சிபுரம் வட்டம் ஆத்தூர்ல இருந்து சே தர்ஷினி உரையாட வந்துள்ளேன் ஐயா.
1: தர்ஷினி அம்மா எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறார்?
8: நான் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன் ஐயா.
1: இப்பொழுது வீட்டு பாடம் முடித்து விட்டீர்களா இல்லையா?
8: நான் முடித்து விட்டேன் ஐயா.
1: இன்றைக்கு லீவா லீவ் இல்லையா?
8: இன்றைக்கு பள்ளி விடுமுறை ஐயா.
1: அப்படி சொல்லி இருக்கிறீர்கள். உங்களுக்கு எத்தனை பாடங்கள் இருக்கின்றன?
8: எனக்கு 5 பாடங்கள் உள்ளன ஐயா.
1: ஐயா ஐயா என்று அடுக்கி விட்டீர்கள் சொற்களை. எண்ணிக்கையில் கூடி இருந்ததால் மணி ஒலித்து இருக்கிறது. 4:52 மணித்துளிகளை இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
9: மதுரை மாவட்டத்திலிருந்து தூப்புதூர்ல இருந்து அம்பிகா உங்களுடன் உரையாட வந்திருக்கிறேன் தோழரே.
1: அம்பிகா அம்மா அவர்கள், நம் ஊரில் எப்பொழுது அபிஷேகம் பண்ணினீர்கள் கோயிலுக்கு சென்று?
9: அபிஷேகம் பண்ணவே போகவில்லை தோழரே.
1: அபிஷேகம் என்பதற்கு என்ன சொல்லலாம்?

0: வழிபாடு செய்து இருக்கிறீர்கள். அப்படித்தானே கோடை பண்பலையின் ஒரு புள்ளியை இப்பொழுது கேட்கலாம்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
5: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தான்.
6: அழகான தமிழ் சொற்களை அடுக்கடுக்காக எடுத்துச் சொல்லி வரும் செப்புக சந்தமிழ் நிகழ்ச்சிக்கு வரும் நேயர் வருக.
0: வணக்கம். வணக்கம். ஒளியோடு வந்து இருக்கிறார். ஒளி அலைவரிசையில் ஏதோ சற்று தடுமாற்றமோ என்னவோ இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயரே. வெங்கடாஜலம் அவர்களே, வாழ்க்கையில் திருப்தியாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்?
7: வாழ்க்கையில் திருப்தியாக இருக்க வேண்டும்,
0: நல்ல உழைக்க வேண்டும், மன நிறைவோடு இருக்க வேண்டும். நிறைவு, மன நிறைவு, திருப்தி என்று ஒரு நேயர் கூட ஏற்கனவே வந்தால் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன?
8: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சொன்னவரின் பெயர் என்ன?
8: தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்புடாரம் வட்டம் அகிலாந்தபுரம் திருத்தூரிலிருந்து கணேச பெருமாள் என்பவன் தங்களுடன் உரையாடுகிறேன்.
0: கணேச பெருமாள் அவர்களே, பக்கத்தில் என்ன வாகனம் சென்று கொண்டு இருக்கிறது?
8: நான் என்னுடைய 4 சக்கர உழுவை வைத்து என்னுடைய வேளாண்மை நிலத்தில் உழவு உழுது கொண்டிருக்கின்றேன்.
0: உழுது கொண்டு இருக்கிறீர்கள். இப்பொழுது பக்கத்தில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள்?
8: என் பக்கத்தில் யாரும் இல்லை, நான் மட்டும்தான் தனியாக இருக்கின்றேன்.
0: உங்களுக்கு அந்த சத்தம் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணலையா?
8: சரியா கேட்கலையா?
0: அந்த சத்தம் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணவில்லையா என்று கேட்டேன் நண்பா.
8: தற்பொழுது வெளியில் வந்துவிட்டேன் ஐயா.
0: உங்களுக்கு ரோசம் வருமா வராதா?
8: கண்டிப்பாக வரும்.
0: என்ன வரும்?
8: கோபம் வரும்.
0: கோபம் வரும், அது சினம் என்று சொல்வது இன்னும் சிறப்பாக இருக்கும். உங்கள் தொழிலோடு பண்பலையும் பயணிப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம்
9: சொன்னவரின்
0: பெயர்
9: என்ன? புஷ்பலதா பேசுகிறேன்.
0: புஷ்பலதா அம்மா அவர்களே, இன்று நம் ஊரில் என்ன விசேஷம் என்று சொல்ல முடியுமா?
9: இன்று தங்களுடன் பேசுவதே சிறப்பு தோழரே.
0: நல்ல சகுனம் பார்ப்பீர்களா பார்க்க மாட்டீர்களா?
9: அப்படி ஒன்று நான் பார்ப்பது கிடையாது.
0: நம் ஊரில் எத்தனை நந்தவனங்கள் இருக்கின்றன?
9: இங்கு ஒன்றும் கிடையாது தோழரே.
0: வானில் எத்தனை நட்சத்திரங்களை பார்த்து இருக்கிறீர்கள்?
9: நான் நிறைய பார்த்துள்ளேன்.
0: என்ன பார்த்து இருக்கிறீர்கள்?
9: நீங்கள் சொன்ன அந்த
0: தவிர்க்கும் வகையான விடையை தான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நட்சத்திரம் என்பதற்கு பதிலாக விண்மீன் என்று சொல்லலாம், உடுமீன் என்று சொல்லலாம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன? வந்து விட்டீர்கள், பேசிவிடலாம். உங்கள் குரலை கேட்பதற்கு அவ்வளவு அவாவாக இருக்கிறோம். உங்கள் பெயர் என்னவோ?
10: வணக்கம். திருப்பூர் பெருமாநல்லூர் தையல் கலைஞர் குமார்.
0: குமார் அவர்களை, உங்களுக்கு என்ன பொருள் சாப்பிட்டால் வாந்தி வரும்?
10: எனக்கு எல்லாமே சாப்பிடும் அளவுக்கு தான் உள்ளது.
0: வாந்தி வரவே வராது. பஸ்ஸில் சென்றால் உங்களுக்கு வாந்தி வருமா வராதா?
10: பேருந்தில் சென்றால் அப்படி எல்லாம் எதுவும் ஏற்படாது.
0: அடுத்த ஜென்மத்தில் என்னவாக பிறக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறீர்கள்?
10: அதை நினைவில் கொஞ்சம் யோசித்து தான் சொல்ல வேண்டும்.
0: யோசிக்க வேண்டும் என்று சர்க்கஸ் பார்த்து இருக்கிறீர்களா?
10: விளையாட்டுகள் பலது பார்த்திருக்கிறேன்.
0: பல என்ன விளையாட்டுகள் பார்த்து இருக்கிறீர்கள்?
10: பல பார்த்திருக்கிறேன். அது எது என்று சொல்லுவது?
0: கம்மியா சாப்பிடுவீங்களா அதிகமா சாப்பிடுவீங்களா?
10: எப்பொழுதும் அளவாகத்தான் சாப்பிடுவேன்.
0: நம் ஊரில் என்னென்ன கோயில்கள் இருக்கின்றன?
10: எங்கள் ஊரில் எல்லா விதமான
11: கோவில்களும்,
0: அதாவது வகை என்று சொல்லி இருக்க வேண்டும். விதம் என்பதற்கு பதிலாக இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் அன்பு நேயரை சந்தித்து விடலாம் அடுத்த வாரம். இந்த வார நிகழ்ச்சி இனிதே நிறைவுக்கு வந்திருக்கிறது. இன்றைய செப்புக செந்தமிழ் இனிதே நிறைவுக்கு வந்து இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சி யாரும் நேரடியாக வாகை சூடவில்லை. மிகுதியான நேரம் பேசிய நேயர்களுக்கு பரிசினை வழங்கிவிடலாமா?
11: வழங்கிவிடலாம். திண்டுக்கல் ஜெயச்சந்திரன்.
6: வாழ்த்துகள் திண்டுக்கல் ஜெயச்சந்திரன். நீங்கள் நமது கோடை பண்பலையின் நேரலை

0: நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான திகதியும் நேரமும் உறுதி செய்யும் அழைப்பு உங்களின் தொடர்பு எண்ணிற்கு வரும்.
1: அடுத்ததாக பெருமாநல்லூர் குமார்.
0: வாழ்த்துக்கள் நேயரே. நீங்கள் நமது கோடை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான திகதியும் நேரமும் உறுதி செய்யும் அழைப்பு உங்களின் தொடர்பு எண்ணிற்கு வரும்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் வாகை சூடிய நேரலின் பெயர்கள் மீண்டுமாக
1: திண்டுக்கல் ஜெயச்சந்திரன், பெருமாநல்லூர் குமார்.
2: நீங்கள் இருவரும் உடனடியாக 93 61 73 38 68 என் மீண்டுமாக 93 61 73 38 68 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் பேர், ஊர், முகவரி, செல்லிடைபேசி என்னோடு கொடுத்து விடுங்கள். குறுந்தகவலாக கூட அனுப்பி வையுங்கள். கச்சவியிலும் கூட அனுப்பி வையுங்கள். காத்து இருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியில் இதுவரை என்னோடு கடமையாற்றிய தோழமை உறவுகளுக்கும் கேட்டு சுவைத்த நேச நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்புகள் வரும்போது வான்வெளியை கைகுலுக்கிக் கொள்வோம். நன்றி நேர்களே.
3: இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
5: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
6: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி.
8: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி.
3: வழங்கிய செப்புக செந்தமிழ்.
1: தடுமாறும் வேளையிலும் நாம் தடம் பதித்து செல்ல வழிகாட்டும் தாய்மை மொழியை வரவேற்று நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார் ஜேபே ரமேஷ்குமார். நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம்
0: ஆர்கே ராஜேஷ், எம் பிரேம்தாஸ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு
1: சரஸ்வதி, கிஷோர்குமார். கணினியின் கைவிரல்களோடு
0: இவபாலா. இனி சித்திரை செவ்வானம் வருமுன் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களின் சீருடையை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். பழனி கோயிலுக்கு சொந்தமான நில விவகாரம் தொடர்பான பிரச்சினையில் முதலமைச்சர் திரு விஜய் கருத்து தெரிவிக்காதது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. அரசு பள்ளிகளில் தாவேக்காவினரின் அத்துமீறல் தொடர்வதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன் வரை 19 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 123 ரன் எடுத்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ள பி.வி. சிந்துவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உட்பட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புடாபெஸ்ட் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் ஆன்டிம் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கென்டுலப் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய் நச்சிகேத் பட்ராஜு இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான தொடக்க விழா வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியா சார்பில் மீராபாய் சானு மற்றும் லவ்லினா போர்கோஹைன் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் மூன்றாவது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி இரண்டாவது இடத்தில் உள்ளார். உலக

கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா ஸ்பெயின் இடையேயான இறுதி ஆட்டம் நள்ளிரவு 12:30 அளவில் நியூயார்க்கில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: இனிய மாலை வணக்கம் நேயர்களே,

மாலையின் மின்காற்றில் மனது நிம்மதிக்கான சிந்தனைகள் சாந்தமாக வானம் ஒரு ஓவியம் போல வண்ணங்கள் கலந்து விளையாட, நினைவுகள் மெதுவாய் வந்து நெஞ்சத்தை தொட்டு செல்ல, அந்தி நேரத்தின் அமைதியில் அழகான ஒரு மௌனம் பேச, இசையோடு இதயங்களை தாளாட்ட, கோடி பண்பலை 100.5 இது சித்திர செவ்வண்ணம். நிகழ்ச்சியில் உங்களோடு ஜெனிஃபர்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம், சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
7: தொடர்புக்கு 9524936156.
9: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
10: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
9: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
10: பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
11: கவுன்சிலிங் கோட் 4959.
9: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
12: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ
13: புதிய அனுபவம்
14: எப்பொழுதும்.
15: நேரமாலை 5:11. இசையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சித்திரச்ச வனம். சிறு சிரிப்பில் ஒழிந்திருக்கும் அந்த ரகசியம் என் இதயத்தை மெதுவாக கைப்பற்றியது. காற்றோடு சேர்ந்து உன் நிழல் வந்தாலே உலகம் புதிதாக உயிர் பெறுகின்றது. இந்த சந்திப்பு சாதாரணமன்று, விதி சொன்ன காதல் கதையின் தொடக்கம்.

0: பந்தாட்டம் இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம்.
1: We are ready.
2: We are ready.
3: We are ready.
4: We are ready.
5: We are ready.
6: We are ready.
7: We

0: அண்ணே
1: தம்பி, எங்க இன்னைக்கும் பெரியவரை காணோம்?
0: அது வேற ஒன்றும் இல்லை, நேற்று கருத்து கணிப்பை பார்க்க போறேன்னு சொன்னாரு. மெஸ்ஸியை பற்றி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு. இதுதான் கடைசி மேட்ச்சு, ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு நினச்சேன்.

0: ஒருவேளை அமெரிக்காவுக்கு எதுவும் போயிருப்பாரா அப்படின்னு ஒரு யோசனை வேற.
1: அமெரிக்காவுக்கா பார்ப்போம் பார்ப்போம், மேட்ச் இன்னைக்கு பேசி முடிச்சுட்டு அண்ணன் போய் நேரடியாக போய் கேட்டு வந்துடுவோம். எங்கே தான் போகிறீங்க, கால் வேறு பாதி இல்லை, பாதியில் காணாமல் போயிடுறீங்கன்னு கேட்டு வந்துடுவோம்.
0: ஆமாம் அண்ணன், கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும், ஏன் நாளைக்கோட மேட்ச் முடியுதுல்ல.
1: ஆ, ஃபைனல்ஸை பற்றி பேசியே ஆகணும், நாளைக்கு பேசிடுவோம். இன்றைக்கி நடந்த மேட்ச் என்ன சும்மாவா, ஃபைனல்ஸ்க்கு டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு அதிரடி போட்டியாக இருந்துச்சு. போட்டியை பற்றி பேசிடுவோமா?
0: கண்டிப்பாக பேசலண்ணே. அது யார் யாருக்கு மேட்ச் நடந்துச்சுன்னா, மூன்றாவது இடம் ஃப்ரான்ஸ் அன்னைக்கும் இங்கிலாந்து அன்னைக்கும் நடந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணியோட முதல் கோல் அப்படின்னா ரைஸ் அப்படின்றவர் போட்டியோட மூணாவது நிமிஷத்தில் ஒரு கோல் அடிச்சிருப்பார். கொனாசா அப்படின்றவர் போட்டியோட 18th நிமிஷத்தில் ஒரு கோல் அடிச்சிருப்பார். சகா போட்டியோட 37th நிமிஷத்துலேயும் 45th நிமிஷத்துலேயும் 87th நிமிஷத்தில் ஒரு பெனால்ட்டியில் ஒரு கோல் அடிச்சிருப்பார். பில்லிங்கம் அப்படின்றவர் போட்டியோட 90th நிமிஷத்தில் ஒரு கோல் அடிச்சிருப்பார். இப்படி ஃப்ரான்ஸ் அணியோட இந்த பக்கம் வந்தீங்கன்னா கிலியன் எம்பாப்பே போட்டியோட 48th நிமிஷத்துலேயும் 66th நிமிஷத்துலேயும் ஒரு கோல் அடிச்சிருப்பார். பார்க்கலோ போட்டியோட 54th நிமிஷத்துலேயும் ஒரு கோல் அடிச்சிருப்பார். டிம்பலே வந்து பார்த்தீங்கன்னா போட்டியோட 90th நிமிஷத்தில் ஒரு கோல் அடிச்சிருப்பார். அப்புறம்ண்ணே எதுவும் சொல்லணுமா?
1: நேற்று மேட்ச் நான் கூட பார்க்க வேணாம், என்னத்த மூணாவது இடத்துக்கு வெங்கல கோப்பைக்குத்தானே இப்போ இந்த போட்டி, இதை பார்க்கணுமான்னு தான் தோணுச்சு. சரி பார்ப்போம் லைட்டான்னு பார்த்தா மேட்ச் ஆரம்பமே அதிரடி ஆரம்பித்தாங்க இங்கிலாந்து. எங்களையாடா வேர்ல்டு கப் போட்டு வெளியே போக சொன்னீங்கன்ற மாதிரி அந்த ஒரு அசுர வேகம் அவங்களோட
0: அந்த கோபத்தை வந்து ஃப்ரான்ஸ் மேலே காமிச்சாங்க பாருங்க.
1: ஃப்ரான்ஸ் பாவம் இல்லையாப்பா, அதுவும் ஆட்ட ஆரம்பித்து வெறும் மூணாவது நிமிஷத்தில் மனுஷன் ஒரு கோல், டெக்லான் ரைஸ் மூணாவது நிமிஷத்தில் ஒரு கோல், இப்போ நான் சும்மா அப்படியான எஸ்ரி கோன்சா அவர் 18th நிமிஷத்தில் கோல், சாகா தான் நேற்று வேறு லெவல் பண்ணிட்டாப்பில் 37th நிமிஷத்துலேயும் 46th நிமிஷத்துலேயும் ஒரு கோலை போட்டு ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக இங்கிலாந்து மரண மாஸ்க் அனுப்பிட்டாங்க. ஃப்ரான்ஸால் எதுவுமே பண்ண முடியல. எங்கேப்பா எம்பாப்பே எங்கேயோ இருந்த ஏதோ மூலையில் போய் நிற்கிற மாதிரி வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடிஞ்சு ஃப்ரான்ஸால். இங்கிலாந்தை ஒன்றுமே பண்ண முடியலை. அதுக்கப்புறம் போயிட்டு வந்துட்டு இதெல்லாம் ஃப்ரான்ஸ் அந்த ஃப்ரான்ஸோட தலைமை பயிற்சியாளர் ஏதோ சொன்னார் அந்த லாஸ்ட் டைம் பிரேக்கில் என்ன ஆச்சுன்றதில் ஃப்ரான்ஸுக்கு ஒரு பேய் பிடிச்ச மாதிரி அவங்க நாங்கள் நாப்பில் சும்மாவா நாங்கள் ஒரு உலகக்கோப்பை சாம்பியன் தாண்டா அப்படின்ட்டு அவங்க திருப்பி வந்து வரிசை அவங்களும் 4 கோல் இங்கிட்டு 4 கோல் இங்கிட்டு 4 கோல் என்னடா அது நம்ம பாடுறது கனவா நினவான்ற மாதிரி 4 நாள் போய்கிட்டு இருந்துச்சு. கடைசியாக அவருக்கு இங்கிட்ட ஒரு கோல் இங்கிட்ட ஒரு கோல் போட்டு மொத்தம் 6-4 கணக்கில் 10 கோல் நேற்று மட்டும் பதிவானது 10 கோல் போட்டு இந்த மாதிரி ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்செல்லாம் கிரிக்கெட்டில் தான் நம்ம கேள்விப்படுவோம், 6 அடிச்சாப்பா 4 அடிச்சாப்பான்னு. ஃபுட்பாலெல்லாம் எப்போயோ ஒரு கோல் கொடுக்கும், சில மேட்ச்சில் கோலே இவ்வளவு கம்மியும் போகும். ஆனால் நேற்று 10 கோலுன்றதுலாம் திரும்பி பார்க்கும்போது ஒரு கோல், இங்கிட்டு திரும்பிட்டு இங்கிட்டு திரும்பினா ஒரு கோல்னு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. நேற்று பார்க்காதவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவோம், ஏன்னா இந்த உலகக்கோப்பையிலேயே அதிக கோல்கள் பதிவான ஒரு மேட்சாக நேற்று நடந்த மேட்ச் தான் நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஜெர்மனிக்கும் குரோசாவும் நடந்தது, 8 கோல் போட்டிருந்தாங்க அந்த மேட்ச்சில். அதுக்கு இந்த மேட்ச் 10 கோல், அதுவும் ரெண்டு பெரிய ஜாம்பவான் அணிகள், முன்னாள் உலகக்கோப்பை சாம்பியன்கள் வேறு இவங்க ரெண்டு பேரும், அவங்க விளாண்ட மேட்ச் பார்க்குறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சு. ஒரு போட்டினா ஒரு விளையாட்டுனா இவ்வளோ தான் சுவாரஸ்யமாக இருக்கணும் அப்படின்றத நேற்று காட்டினாங்க. ஆ, அதுக்கப்புறம் நாளைக்கு மேட்சை பற்றி பேசிடுவோம். நாளைக்கு யாருக்கு யாருக்கு மேட்ச்சு?
0: அர்ஜென்டினா ஸ்பெயின்.
1: உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இந்த ஒரு மாத கால தவத்தோட விளைவு நாளைக்கு தெரிஞ்சிடும், யார் ஜெயிக்க போகிறோம்,
0: யாருக்கு அந்த உலகக்கோப்பை அப்படின்றது.
1: அதேதான், இது எப்படி சொல்லலாம்னா ரெண்டு தலைமுறைகளுக்கான போட்டின்னு சொல்லலாம்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக
1: பார்த்தோன்னா மெஸ்ஸி இருக்கார் 39 வயசில் பார்சிலோனாக்கு ஆடினவர், இந்த பக்கம் பார்த்தா
0: லமீம் யமால் அவர் இருக்காரு.
1: யமால் இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு தொடர்பு இருக்கு, ஒரு குட்டி கதை சொல்லிடலாமா?
0: கண்டிப்பா சொல்லிடலானே.
1: சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு ஐநா சபையோட யூனிசெஃப்னு ஒரு தொண்டு நிறுவனம் வந்து ஒரு இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பணம் சேர்க்கறதுக்காக ஒரு போட்டோ ஷூட் நடத்துகிறாங்க மெஸ்ஸி வச்சு. ஏன்னா அப்போ மெஸ்ஸி வந்து பெரிய ஆள், அவருக்கு வந்து அப்போ 19 வயசு ஆகிட்டு இருந்துச்சு. அவர் வந்து பார்சிலோனாக்கா விளாண்டுட்டு இருக்காரு, ஒரு பெரிய ஃபுட்பால் லெஜெண்ட் அப்போவே அவர். அதனால் அவரை வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறாங்க. அதில் என்ன தீம்னா குழந்தைகளுக்கான பண திரட்ட நிகழ்ச்சின்றனால குழந்தைகள் வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு ஸ்பெயினில் இருக்க ஒரு குழந்தைய, பொதுவாக ஒரு குழந்தையை செலக்ட் பண்ணி
0: சும்மா வாப்பா அப்படின்ற மாதிரி
1: ஏதோ ரோட்டில் இருக்க ஒரு குழந்தைய கூப்பிட்டு வாப்பா மெஸ்ஸி கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போப்பா அப்படின்ற மாதிரி மெஸ்ஸி வந்து அந்த குழந்தைய குளிப்பாடுற மாதிரி ட்ரெஸ் போட்டு விடுற மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து இப்போ வெறும் 6 மாதம் தான் வயசு.
0: அப்போ வந்து ஒரு விளம்பரம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க
1: அந்த மாதிரி 6 மாதத்தில் அந்த குழந்தைக்கு வந்து இந்த குளிப்பாடுற மாதிரி அந்த மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்து அது நல்லா ரீச் ஆச்சு. அவங்க நினச்ச காரியம் நடந்துச்சு. அந்த குழந்தைய அப்போவே அந்த குழந்தையோட பெற்றோர்கள் சொன்னாங்க, என் குழந்தை வந்து மெஸ்ஸி கைக்கே போயிடுச்சு, எங்கேயோ அர்ஜென்டினாவில் பிறந்த மெஸ்ஸி ஸ்பெயினுக்கு வந்து என் குழந்தைய கையால் தூக்கியிருக்காரு, அப்போனா என் குழந்தையும் மெஸ்ஸி மாதிரி ஒரு ஃபுட்பாலும் ஒரு பெரிய லெஜெண்டாக வரும் அப்படின்னு அப்போயே சொன்னாங்க அவங்க பெற்ற அந்த குழந்தையோட பெற்றோர்.
0: அவங்க எப்படி சொன்னாங்களோ, ஆனால் இப்போ
1: அவங்க கேட்டது வந்து இதெல்லாம் சொல்கிறதானப்பா, சரி நடந்தால் நல்லது இல்லாட்டி பாப்பா அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. அந்த குழந்தை விடலை, அந்த குழந்தை தன்னோட ஆக்ரோஷத்தை அப்போயே மெஸ்ஸிட்ட என்னென்ன பண்ணாரோ அதை அவர் அந்த குழந்தை சின்ன வயசுலேயே பண்ண ஆரம்பிச்சிச்சு. வெறும் 15 வயசில் பார்சிலோனா அணிலையும் இடம்பெற்றுச்சு, ஜூனியர் அணியில். அந்த அணியில் தான் மெஸ்ஸியும் இருக்காரு, மெஸ்ஸி சீனியர் அணியில் விளாண்டுருக்காரு, இது இந்த குழந்தை ஜூனியர் அணியில்.

0: ஓகே, குழந்தை வளர்ந்துச்சு, இளைஞராச்சு, 17 வயசில் பார்சிலோனா சீனியர் அணியில் இடம் பிடிச்சிருச்சு. அந்த குழந்தை யாருன்னா, அந்த குழந்தையே நான் தான் பண்ணுறவங்க, அந்த குழந்தை தான்
1: லமின் யமால்.
0: அப்போ பாரு, அந்த குழந்தைக்கும் மெஸ்ஸிக்குமான தொடர்பு 19 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் சினிமா எடுத்தால் கூட நம்ப மாட்டாங்க, இப்படியெல்லாம் நடக்குமாப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது, ஆனால் நடந்துருச்சு. இல்லை, இன்னொன்று சில முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, பார்சிலோனில எந்த பொசிஷன்ல மெஸ்ஸி விளையாண்டாரோ
1: அதே பொசிஷன்ல
0: விளையாண்டாரு, லமின் யமாலும் அதே பொசிஷன்லாம் விளையாண்டாரு. இல்லை, இன்னும் சொல்லணும்னா, மெஸ்ஸி ஃபர்ஸ்ட் பார்சிலோனிக்கு கோல் போட்டப்ப அவர் போட்டிருந்த ஜெர்சி நம்பர் 19, லமின் யமால் கோல் போட்டப்ப அவர் போட்டிருந்த ஜெர்சி நம்பர்
1: 19.
0: கடைசியாக 2021 பார்சிலோனா விட்டு மெஸ்ஸி வெளியே போறாரு. போதும்ப்பா, நான் இந்த கிளப் பண்ணி எவ்வளவோ முன்னாடி கொண்டு வந்துட்டேன், இதுக்கு மேலே என்ன விட்டுருங்க அப்படின்ட்டு கிளம்புறாரு. அந்த இடத்த யாராலப்பா பூர்த்தி செய்ய முடியும்? அதான் அந்த அவரோட ஜெர்சி நம்பர் 10 அப்போ போட்டிருந்தது. அது வந்து ஒரு லெஜெண்டோடது, இது வந்து நம்ம இப்படியே விட்டுறலாம், இந்த 10 நம்பர்லாம் பேசிட்டு இருந்தாங்க.
1: ஆமாம், ரொம்ப நாளாக வந்து யாருக்குமே தரல அந்த ஜெர்சியை, அந்த இடத்த வந்து யாரும் ஃபில்லும் பண்ணலை கடைசி வரையும்.
0: ஃபில் பண்ண முடியாது, அதனால இவ்வளோ வெற்றிடம் ஆயிடுச்சு, அதனால அதை அப்படியே விட்டுறலாம்னு நினச்சிட்டு இருந்தப்ப, நான் இருக்கேன்டா நான் வரேன் அப்படின்ட்டு உள்ளே வந்தார் லமின் யமால். அதே 10 நம்பர் ஜெர்சியை வாங்கிட்டு மெஸ்ஸி எங்கனக்குள்ளே விளாண்டாரோ அதே ரைட் விங்கரா தன்னோட காலகட்டத்தை ஆரம்பித்தார். மெஸ்ஸிக்கு இப்போ டஃப் கொடுத்துட்டு நிற்கிறாரு. இப்போ அதான் சொல்கிறேன், ஒரு 2 தலைமுறைக்கான போட்டின்னு. நான் இந்த பக்கம் 39 வயசான மெஸ்ஸி, பார்சிலோனாக்கா ஆடினவர், அவர் பண்ண அதே சாதனைகளை இப்போ பண்ணிக்கிட்டு வர 19 வயசான லமின் யமால், அந்த மாதிரி 2
1: ஜாம்பவான் மாதிரி.
0: ஜாம்பவான்கள், ஒரு வளர்ந்த ஜாம்பவானும் ஒரு வளர்ந்து வரும் ஜாம்பவானும் நேருக்கு நேர் மோத போகிறாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க நேருக்கு நேர் மோதினது இல்லை. அதனால் இந்த போட்டி சும்மா கிளிகளின் கிளிய போது அந்த அளவுக்கு இருக்க போகுது. நம்ம பார்க்கறதுக்கு ஐயா நேரில் போய் பார்க்கணும்னு ஆசை தான், என்ன பண்ணுறது, அண்ணன் எதுவும் மனசை வச்சா?
1: ஆமாண்ணே, அண்ணன் ஒருவேளை நமக்கு எது டிக்கெட் எது புக் பண்ணி போகிறோம்.
0: அண்ணன் டிக்கெட்டு, டிக்கெட்டோட விலையை பற்றிலாம் கேள்விப்பட்டியா?
1: எவ்வளோண்ணே? என்ன, ஒரு 50 ரூபா இருக்குமா?
0: 50 ரூபா? ஆ, 20 ரூபாய்க்கு தருவாங்க. நம்ம ஊர் டவுன் பஸ் பார்த்து 50 ரூபா 30 ரூபாய்க்குண்ணே. இதில் பிரிவு பிரிவாக பிரிச்சிருப்பாங்க சரியா, டிக்கெட் விலைய.
1: அது என்ன பிரீடு?
0: பிரிவு பிரிவு உட்காந்துருக்கவங்க வந்து முதல் பிரிவு, அப்படியே வரும் 2வது பிரிவு, 3வது பிரிவு, 4வது பிரிவுங்க. முதல் பிரிவு, அதாவது ஃபிஃபாவோட அஃபிஷியல் சைட்லேயே முதல் பிரிவோட விலை எங்கே பார்த்தேன், முதல் பிரிவோட விலை வந்து 2,70,000 ரூபா. அதாவது முதல் பிரிவு, அதுதான் கடைசி தூரமாக உட்காந்துருக்குது. இது அப்படியே ஆரம்பித்து பிரிவு 4 வரைக்கும் போது பிரிவு 4 வந்து 27,00,000 ரூபா சரியா. இது வந்து அஃபிஷியல் சைட்டோட விலை. இப்போ வந்து எல்லா டிக்கெட்டும் வாங்கி வச்சு தீர்ந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த சிலவே, நான் இல்லைப்பா நான் மேட்ச் பார்க்க போகல எனக்கு வேலை இருக்குது, டிக்கெட் வாங்கினவங்க இன்னொருத்தவங்களுக்கு விற்பாங்கல்ல, இல்லை நான் போனேன் இந்த டிக்கெட் நீங்கள் வாங்கிங்க வேறு ஒருத்தங்க போனேன், அந்த மாதிரி அதுக்கான சில வெப்சைட்டுகள்லாம் இருக்குது, அதில் தான் விற்கிறாங்க. அதில் பார்த்தேன்னா ஒரு டிக்கெட்டோட விலை 6,00,000 ரூபாலேருந்து ஆரம்பமே ஆகுது, ஆரம்ப விலையே 6,00,000 ரூபா, ஆரம்பித்து 40,00,000 ரூபா 50,00,000 ரூபா போகுது. இதில் இன்னொன்று என்னென்னா, விஐபி சீட்டுன்னு ஒன்று இருக்குது.
1: ஆமாம்,
0: அதாவது இந்த பெரியவர்கள்லாம் அந்த உட்காரம்
1: அந்த கண்ணாடியெல்லாம் போட்டிருப்பாங்களே,
0: அதே தான் எந்த ஆங்கிலிருந்து பார்த்தாலும் கிரவுண்டு நல்லா தெரியுது. அந்த டிக்கெட்டோட விலை 19 கோடி ரூபாயா?
1: 19 கோடியா?
0: 19 கோடி, 1 கோடி பேக்கே நம்ம வாயை பழப்போம். இது 19 கோடியா? அதெல்லாம் இருந்துச்சுன்னா கொடைக்கானல ஒரு வீட்டை இடம் கட்டினா செட்டில் ஆயிடுவேன் பண்ணுற மாதிரி சொல்லலாம். 19 கோடி ரூபா கொடுத்து மேட்ச் பார்க்க போயிருக்காங்க. இது அண்ணன் நம்மளுக்கு டிக்கெட் புக் பண்ணுவார்னு நினைக்கிறேன்.
1: வேணானே, நான் அண்ணன் சொல்லி நான் டிவிலேயே பார்த்துக்கிறேன், நமக்கு எதுக்கு வம்பு?
0: அதுதான் சரி, நாளைக்கு மேட்சை பார்த்துட்டு வந்து
1: கண்டிப்பாக
0: வாய்ப்பு இல்லை, டிவியில் பார்த்துட்டு வந்து என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்றதை நாளைக்கு பேசிடுவோம்.
1: பேசலானே, வெளியே மழை வர மாதிரி இருக்கு, அண்ணனை ஒரு ரெட்டு போய் தேடிட்டு இருந்துடலாமா? எனக்கு என்னமோ இங்கே தான் சுற்றிட்டு இருப்பாருன்னு ஒரு தோணுது.
0: குடிக்க போகணும் வெளியே, அதானே?
1: அதே தான். எப்படி என்ன கண்டுபிடிச்சிங்க?
0: அதான் 1 மாதம் அவங்க கூட குடும்பம் இது தெரியாதா எனக்கு?
2: பந்தாடும் பந்தாட்டம், இது உலகக்கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம்.

0: இது நம் கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வண்ணம்.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை

0: குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ்.

0: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வனம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேரமாலை 5:29. காற்றின் வழியே ஒரு இசைப்பயணமாய் இது கோடி பண்பலை 100.5 சித்திரச்சு வண்ணம். ஒரு சிறு பார்வை, மெதுவான நடை, நாணத்தில் மறைந்திருக்கும் காதல், சொல்லாத வார்த்தைகளில் கூட காதல் தெளிவாக தெரிகின்றது. சிறிய சிரிப்பில் பெரிய காதல் மறைந்துள்ளது. சொல்லாத காதல் கூட சில நேரம் சொன்ன காதலை விட ஆழமானதாம்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
6: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
7: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: வீட்டுல கிராக்கா லீக்கா ஹீட்டா இல்ல தரையானா கவலையா விடுங்க, இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
4: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
5: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
4: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வர தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: இசையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 சித்திரச்சி வண்ணம். தூங்காத விழிகள் இங்கு அலைப்பாயுது, துணை தேடும் நெஞ்சம் பெயரை அழைக்கின்றது. தூரம் எவ்வளவு இருந்தாலும் இதயம் உன்னோடு பயணம் செய்கின்றது. ஒரு நாள் வாழ்ந்தால் போதும், தனிமையெல்லாம் காதலாக மாறிவிடுமாம்.

சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம்.

0: அத்தியாயம் 18 பராந்தகபுரத்தில் தொடர்ச்சி. விக்ரமனை கூடாரத்தில் தங்க வைத்துவிட்டு இளவரசனும் இளவரசியும் கோவிலுக்கு சென்றிருந்தார்கள். அப்போது அந்த பக்கமாய் சென்ற பொன்னன் காதில் பெண்கள் இருவர் வம்பு பேசிக் கொண்டிருக்கும் பேச்சுக்கள் விழுந்தன. அதில் ஒருத்தி இவனை எதற்கு நம்மோடு அழைத்து போக வேண்டும் என்று கேட்டாள். இனி ஆமாண்டி தங்கம், அதற்கு காரணம் இருக்கிறது, ஆனால் உனக்கு சொல்ல மாட்டேன் என்றாள். சொல்லாமல் போனாயோ, உன்னோடு நான் பேசவே போவதில்லை என்றாள். இல்லையடி, கோபித்துக் கொள்ளாதே, இங்கே கிட்டவா சொல்லுகிறேன், யார் காதிலாவது விழப்போகிறது என்றாள் இரண்டாம் அவள். சொல்லு பின்ன. உறையூர் ராஜகுமாரன் செண்பகத்தீவில்தான் இருக்கிறானாம். அவனை நம் தேவி காஞ்சி நகர் வீதியிலே பார்த்ததும் அவனை மன்னிக்கும்படி சக்கரவர்த்தியிடம் வேண்டிக் கொண்டதும் தெரியுமோ இல்லையோ, அந்த ராஜகுமாரனை பற்றி விசாரித்து தெரிந்து கொள்ளலாம் என்றுதான் பின்னோடு இந்த ரத்தின வியாபாரியை அழைத்து வருகிறார் என்றாள். ஓஹோ, அப்படியானால் உறையூருக்கு போன பிறகும் இவன் நம்முடன் வசந்த மாளிகையில்தான் இருப்பானாக்கும் என்று கேட்டாள். ஆமாம், ஏண்டி மரகதம், அந்த ரத்தின வியாபாரியை நீ பார்த்தாயாடி? பார்க்காமல் என்ன, நான் தானே அவனுக்கு மருந்து கொடுக்கிறேன். அவன் இளம் வயதாமேடி? ஆமாம், அதனால் என்ன? ரொம்ப அழகாயிருக்கிறானாமே, முகத்தில் களை சொட்டுகிறதாமே, அதற்காக? எனக்கென்னமோ மரகதம், கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. அப்படிப்பட்டவனை நமது தேவி தன் பக்கத்தில்? அடி பாவி, தேவியை பற்றி ஏதாவது சொன்னாயோ உன் நாக்கை சுட்டு விடுவேன் என்றாள் தங்கம். சண்டாளி, தேவியை பற்றி நான் என்னடி சொன்னேன்? ஏதோ சொல்ல ஆரம்பித்தாயே. சி, தேவியை பற்றி சொல்வேனாடி? அப்படிப்பட்ட இளம் ரூபவானுக்கு பக்கத்தில் உன்னை கொண்டு போய்விட்டு மருந்தும் கொடுக்கச் சொன்னால் நீ லேசுப்பட்டவளாடி, பெரிய மாயக்காரியாச்சே. வேறு ஏதாவது மருந்து கொடுத்து விட்டாயானால்? ஐயையோ, கிள்ளாதேடி என்றாள். இப்படி பேசிக்கொண்டே பணிப்பெண்கள் இருவரும் வேலி ஓரத்திலிருந்து அப்பால் போய்விட்டார்கள். பொன்னன் மேற்கண்ட சம்பாஷணையில் ஒரு வார்த்தை விடாமல் மிகவும் கவனமாய் கேட்டான். அவன் மனதில் வெகுகாலமாக அறிந்திராத மகிழ்ச்சி உண்டாயிற்று. இன்னும் கொஞ்ச தூரம் வேலி ஓரமாக போனான். ஒரு கூடாரத்தில் கொஞ்சம் கலகலப்பாய் இருந்தது. அங்கே வேலியை சற்று விலக்கிக் கொண்டு உற்று நோக்கினான். தீவர்த்தி வெளிச்சத்தில் கட்டிலில் விக்ரமன் படுத்திருப்பதும் பக்கத்தில் வைத்தியர் உட்கார்ந்து கையை பிடித்து பார்த்து கொண்டிருப்பதும் தெரிந்தது. சற்று நேரம் உற்று பார்த்து கொண்டே இருந்துவிட்டு பொன்னன் அங்கிருந்து திரும்பினான். அத்தியாயம் 18 பராந்தகபுரத்தில் நிறைவடைந்தது. நாளை முதல் அத்தியாயம் 19 பொன்னனின் சிந்தனைகள். நன்றினேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கொடைப்பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்சபானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நிறமாலை 5:48. இது கோடி பண்பலை 100.5 சித்திர செவ்வனம். கைக்குட்டையில் மறைந்திருந்த அந்த காதல் கடிதம் அவள் சொல்ல

வார்த்தைகளின் சாட்சி. எழுதிய எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் அவள் பெயரை தேடியது. மடித்த அந்த காகிதம் கூட அவள் இதயமாம். ஒரு நாள் அவள் வாசிப்பாள் என்ற நம்பிக்கையில் அவன் காதல் அந்த காகிதத்தில் உயிரோடு இருக்கின்றதாம்.

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சை வனம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5

இடைக்கால இசையால் உங்கள் இதயங்களை வருடி சென்றது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். மீண்டும் கேட்கலாம் சித்திர செவ்வானம் நாளை மாலை 5 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் ஜெனிஃபர். நன்றி நேர்களே. இனி ஆலய தரிசனம்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: பெண்கள் நலன் காக்கும் கோமதி அம்மன்.

தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ளது சங்கரன் கோவில் என்ற ஆலயம். சிவன் உயர்ந்தவரா, விஷ்ணு உயர்ந்தவரா என்ற சங்கன் பதுமன் என்ற நாக அரசர்களின் தர்க்கத்திற்கு இருவரும் சமமே என்பதை அம்பிகை உணர்த்திய திருத்தலம் இது. அவள் வேண்டுகோளின்படி அயலாண்ட நாயகன் ஆடி பௌர்ணமி என்று ஹரிஹரனாய் அன்னைக்கு காட்சி அருளினார். உடனே சங்கரலிங்க கோலமும் காட்டினார். சங்கர நாராயணராக தோன்றிய இறைவன் தங்களுக்கு அறிவு தெளிவை அளித்ததில் நாக அரசர்கள் இருவருக்கும் மெத்த மகிழ்ச்சி. அவர்கள் அந்த லிங்கத்தை பூசித்து வந்தனர். காலப்போக்கில் லிங்கத்தை புற்று ஒன்று மூடியது. ஒரு காலகட்டத்தில் புற்றை வெற்றி அகற்ற முற்பட அப்போது வெட்டுப்பட்ட சிவலிங்கம் ஒன்று குருதி சொட்ட வெளிப்பட்டது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மன்னன் உக்கிரபாண்டியன் லிங்கம் காட்சியளித்த இடத்தை கருவறையாக கொண்டு திருக்கோயில் ஒன்றை நிர்மாணித்தான். அதுவே இப்போது அருள்பாளிக்கும் சங்கர நாராயணர் கோயில்.

9 நிலை கோபுரம் கொண்ட கோயில் இது. சங்கர்லிங்கர் கோயில், கோமதியம்மை கோயில் மற்றும் சங்கரநாராயணர் கோயில் என்று 3 பகுதிகளாக அமைந்துள்ளது. தென்பகுதியில் சங்கரலிங்க பெருமானுக்கும் வடபகுதியில் கோமதியம்மைக்கும் கோயில்கள் அமைந்துள்ளன. இரண்டிற்கும் கருவறை, அர்த்த மண்டபம், மணி மண்டபம், பரிவார மண்டபம், சுற்று மண்டபங்கள் என தனித்தனியே அமைந்துள்ளன. தெற்கு பிரகாரத்தில் மகாவிஷ்ணு, 63 சப்தகன்னியர், சுரதேவர் ஆகியோர் எழுந்தருளியுள்ளனர். சூரசம்ஹாரத்திற்கு புறப்பட்ட கோலமாய் ஆறுமுகன் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளியுள்ளார். சிவன் சன்னதி கோஷ்டத்தில் உள்ள யோக நரசிம்மரும் கையில் நாகமேந்திய சர்ப்ப விநாயகரும் வேறு எந்த தலத்திலும் காண இயலாத அற்புதங்கள். சங்கரனார் கோயிலில் செதுக்கப்பட்டுள்ள ஏராளமான தெய்வ திருவுருவச் சிற்பங்களின் கலை நுணுக்கம் காண்போரை மயக்கும். கருவறையில் சிற்றுருவமாக தோன்றுகிறார் சங்கரலிங்க பெருமான். இவர் புற்றிலிருந்து தோன்றியதால் அவருக்கு வன்மேகநாதர் என்ற பெயரும் வழங்கப்படுகிறது.

0: கூடவே அழகின் வடிவமாய் அன்னை மனோன்மணி அம்மை. முன் மண்டபத்தில் தெற்கு பார்த்த வண்ணம் சிவகாமி அம்மை தாளம் போட நடராஜமூர்த்தி ஞான நடனம் புரிகிறார். துர்சக்திகளால் ஆட்கொள்ளப்பட்டவர்களும் புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களும் இத்தலத்திற்கு வந்து வழிபட்டால் அந்த துன்பங்கள் விலகிவிடுகின்றன என்பது பக்தர்களின் அனுபவம். முக்கியமாக பெண்களின் பொதுவான பிரச்சனையான மாதவிடாய் கோளாறுகள் கோமதியம்மன் திருவருளால் முற்றிலும் நீங்கி ஆரோக்கியமான தாம்பத்திய வாழ்க்கை, சுகப்பிரசவம், நல் மக்கள் பேறு என்று பலனடைகிறார்கள். இறைவன் இறைவி கோயில்களுக்கு நடுவே சங்கர நாராயணன் கோவில் அமைந்திருக்கிறது. கருவறையில் சுவாமி சிவவிஷ்ணு வடிவனராக தோன்றுகிறார். வலப்பாகம் தலையில் ஜடாமுடி, கங்கை, பிறைச்சந்திரன், அக்னி, கையில் மழு, மார்பில் ருத்ராட்சம், இடுப்பில் புலித்தோலாடை என்று சிவ அம்சங்களுடன் திகழ்கிறது. இடப்பாகம் நவமணி கிரீடம், காதில் மாணிக்க குண்டலம், மார்பில் துளசிமணி மற்றும் லக்ஷ்மி மாலை, கையில் சங்கு, இடுப்பில் பீதாம்பரம் என்று விஷ்ணு அம்சங்களுடன் காட்சியளிக்கிறது. இச்சன்னதியில் காலை பூஜையில் மட்டும் துளசி தீர்த்தமும் மற்ற சமயங்களில் திருநீரும் வழங்கப்படுகின்றன. பூஜையின் போது சிவனுக்குரிய வில்வம் மற்றும் பெருமாளுக்குரிய துளசி மாலைகளும் சமர்ப்பிக்கப்படுகின்றன.
1: உடை பண்பலை 100.5 MHz-இல் நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.
2: செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களின் சீருடையை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். பழனி கோயிலுக்கு சொந்தமான நில விவகாரம் தொடர்பான பிரச்சினையில் முதலமைச்சர் திரு விஜய் கருத்து தெரிவிக்காதது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. அரசு பள்ளிகளில் தாவேக்கவினரின் அத்துமீறல் தொடர்வதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன் வரை 32 ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 202 ரன் எடுத்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்த பி.வி. சிந்துவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உட்பட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கென்டுல்லா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய் நஷிகத் பத்ராஜு இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான தொடக்க விழா வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியா சார்பில் மீராபாய் சானு மற்றும் லவ்லினா போர்கோஹெய்ன் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் மூன்றாவது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி இரண்டாவது இடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா ஸ்பெயின் இடையேயான இறுதி ஆட்டம் நள்ளிரவு 12:30 மணி அளவில் நியூ ஜெர்சியில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: மழை வர போதுங்கிற விஷயத்த நம்ம ஆள் ஒரு ஆள் முக்கூடர் பள்ளுங்கிற ஒரு நூலில் சொன்னாங்க. ஒரு புலவன் சொன்னான், எப்படி, நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே, மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே, சேற்று நன்று சேற்றை குலை தேற்றடைக்குதே, கேணி நீர்ப்படு சொலித்தவளை கூப்பிடுகிறதே, மழை தேடி ஒரு கோடிவானம் பாடியாடுதே, ஆற்று வல்லம் நாளை வர தோற்றுதே குறி. மழை வரப்போது எப்படி கண்டுபிடிக்கலாமா? ஆத்து மண்ணில் காலை வச்சோம்னா, ரிவர் ஆத்து மண்ணில் காலை வச்சோம்னா, கால் புதஞ்சிச்சுன்னா தண்ணி கீழே போகுதுன்னு அர்த்தமா. முதல்ல அண்டர் வாட்டர் தான் போகும். மழை ஆழ மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே, மேற்க மின்னல் விட்டுனா மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். நேற்று மின்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே, இப்படி சுழி மாதிரி காற்றடிச்சுன்னா அது மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். கேணி நீர்ப்படு சொரித்தவளை, ஃப்ராக்கு சொல்கிறோம்ல, அது விடாமல் கத்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இது இந்த தவளை மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். நண்டு, இந்த போகக்கூடிய வரப்பில் நடந்து போகிறப்ப சின்ன வலை இருக்கும் போட்டை, அதில் மண்ணை குழச்சி அப்படி பூசுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மழை வரப்போகுதுன்னு அர்த்தமா. ஏன்னா தண்ணி உள்ளே போயிடக்கூடாதான். சுனாமி முதல்ல இந்த தமிழ்நாட்டில் தாக்குறப்ப மெரினா பீச்சில் வேடிக்கை பார்க்க போய் 500 பேர் செத்து போயிட்டாங்க. ஆனால் வேதாரண்யத்தில் மான் சரணாலயத்தில் மான்கள் சரணாலயத்தில் ஒரு மான் கூட சாகலைங்க. முதல் நாளைக்கு

0: கிளம்பிருச்சு, பறவைகள் சாகல, கூட்டம் கூட்டமா ஊருக்குள்ள வருது. உன்னை தெரிஞ்சுக்கங்க, ஏதாவது ஒரு மாறுதலான ஒரு விஷயம் வந்துச்சுன்னா இயற்கை நமக்கு வந்து முன்னறிவிப்பு கொடுக்குன்னு அர்த்தம், வார்னிங். சீனாவில் எலிகளோ கரப்பாம்பூச்சியோ விடாம போயிட்டே இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்ப பூகம்பம் வரப்போகுதுன்னு அர்த்தமா. ஏன்னா தரையில வைப்ரேஷனை கண்டுபிடிக்குமா அது? இது நமக்கு எல்லாம் தெரியணும். நம்ம வாட்டுக்கு மிதிப்பிஞ்சிட்டு மிதிக்கப்படாது, கரப்பாம்பூச்சியை கொள்றதுக்கு இப்ப கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு, அதுவே தப்புங்க. சுற்றுப்புற சூழலியல் படி என்ன தெரியுங்களா, அதன் அதன் வாழுமிடத்தை விடக்கூடாது, அதனுடைய வாழுமிடத்தில் நம்ம போகக்கூடாது, உள்ள அதுல தலையிடவே கூடாது. யானை வீட்டுக்குள் புகுந்தது, அதுக்கு என்ன வீடு இல்லாமல புகுது, அதே இடத்துல வீடு கட்டிவிட்டோம். ஏரிக்குள்ள போய் வீட்டை கட்டிவிட்டு வீட்டுக்குள் தண்ணீர் புகுந்தன்னு சொல்லாமா? கண்மாயில் போய் வீடு கட்டிவிட்டு வீட்டுக்குள்ள தண்ணீர் புகுந்தன்னு சொல்லாமா? உயிரினங்கள் வாழணும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ளாம் தலை நான் திருவள்ளுவன். பாரதியினுடைய வாழ்க்கையில் நீங்க பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க குழந்தைக்கு உடம்பு முடியல, அந்த குருணை அரிசி வாங்கி வச்சிருக்காங்க கஞ்சி காய்ச்சி கொடுப்போம்னு, அவங்க உள்ள போய் அடுப்பு பத்த வைக்க போறாங்க, அந்நேரம் பார்த்து இவர் அந்த குருணையை பூரா அள்ளி சிட்டுக்குருவிகளுக்கு வீசிட்டாரு அமுட்டியும். அந்த அம்மா வந்தோடனே கேட்குறாங்க, என்னங்க நீங்களும் நானும் பசி தாங்குவோம், குழந்தைகள் தாங்குமா, இப்படி போய் சிட்டுக்குருவிக்கு வச்சலாமா? என்ன சொன்னார்றீங்களா, இப்படி எங்களை இப்படி பிடிச்சிக்கிட்டு செல்லம்மா, உனக்கு நீ நானும் எனக்கு நீயும் இருக்கிறோம், நம்ம குழந்தைகளுக்கு நம்ம இருக்கிறோம், இந்த குருவிகளுக்கு யார் இருக்கிறார்கள், நாம இதை பாதுகாக்கலன்னா யார் பாதுகாப்பா?
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும், சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
7: தொடர்புக்கு 9524936156.
8: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
9: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
8: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
9: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
8: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
10: சப்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் சப்தி ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஆச்சிமங்கலம், ராயனூர், கரூர். BSc நர்சிங் 4 ஆண்டுகள், GNM நர்சிங் 3 ஆண்டுகள். கவுன்சிலிங் கோட் 290. அட்மிஷன் நடைபெறுகிறது. GNM கவுன்சிலிங் கோட் 1100. தொடர்புக்கு செல் 9487260445.

வணக்கம் நேர்களே, கோடை எஃப்எம் கேட்டுக்கிட்டே தங்களோட வேலைகளை சுறுசுறுப்பாக ஜாலியாக பார்த்துட்டு இருக்கிற நம்ம எல்லாருக்கும் கதம்ப மலர்கள் கொஞ்சம் கூடுதலாக சந்தோஷமான பாட்டுகளை இதோ தரப்போகுது.

0: என்ன கணக்கு பண்ணேண்டா?
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9966552399.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: PM ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸின் நல்வாழ்த்துகள்.
2: கோடை பண்பலை நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நான் துர்காமூர்த்தி, திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசுகிறேன். நமது நாட்டில் வந்து ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு ஒரு முறையுமே மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி வந்து நடந்துட்டுருக்கும். இந்த முறை வந்து டியூ டு கொரோனா நம்மளால் 2021 இந்த பணியை ஆரம்பிக்க முடியல. இப்போ தான் அந்த பணியை நம்ம நாடு முழுதும் ஆரம்பிக்கிறாங்க. அதில் நம்ம மாவட்டத்திலையுமே இந்த ஜூலை 31 வரைக்குமே செல்ஃப் எனுமரேஷன் பீரியட், அதாவது ஒவ்வொருவருமே தங்களுடைய தகவல்களை தாங்களே வந்து மொபைல் ஆப் மூலமாக பதிவு செஞ்சுக்கலாம். ஸோ டிஜிட்டல் முறையில் முதன் முறையாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னொரு ஜூலை 31 வரைக்கும் நம்மளுடைய வெப்சைட், அதாவது sc.census.gov.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போய் அதில் கேட்கக்கூடிய கேள்விகள், கிட்டத்தட்ட 33 கேள்விகள் கேட்குறாங்க. அந்த தகவல்களை வந்து நம்மளே பதிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடி வந்து நம்மளுடைய மொபைலுக்கே வந்துடுது. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் ஐடியை நம்ம பத்திரமாக வச்சுக்கணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஆகஸ்ட் 1 அடுத்து 30 வரைக்குமே வீடு வீடாக கணக்கெடுப்பாளர்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அப்போது அந்த ஐடியை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். சப்போஸ் செல்ஃப் எனுமரேஷன் பண்ண முடியல அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆகஸ்ட் 1 வீடுகளுக்கு வரக்கூடிய கணக்கெடுப்பாளர்கள்ட்ட நம்மளுடைய தகவல்களை அவங்கள்ட்ட கொடுத்துர்லாம். ஸோ உங்களுடைய வீடுகளுக்கு வரக்கூடிய கணக்கெடுப்பாளர்கள்ட்ட நம்ம தவறாமல் நாம் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம கிட்ட இருக்கிற தகவல்களை கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா மக்கள் தொகையினுடைய அளவை வச்சு தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்கள் வந்து அமையும். அதனால நம்மளுடைய அடிப்படை தேவைகளையும் அதில் பதிவு பண்ணணுங்கிறது நம்மளுடைய கடமை. ஸோ கண்டிப்பாக செஞ்சுருங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கேட்கணும் அப்படின்னா 1855 அப்படிங்கிற மொபைல் ஆப்லேயும் நீங்கள் ஃபோன் பண்ணலாம். இது இல்லாமல் ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் ரூம் இருக்குது, அந்த ஃபோன் நம்பர்லேயும் நீங்கள் பேசலாம். அதனோட நம்பர் வந்து 780-680-7602. இந்த தொலைபேசி எண்ணிலையும் நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டிங்கன்னா அதுக்கான விளக்கங்களையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ சென்சஸ் பணியில் வந்து எல்லாருமே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு தவறாமல் தங்களுடைய தகவல்களை கொடுக்கணுங்கிறது நான் மாவட்ட ஆட்சித்தலைவராகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் எல்லாரையுமே கேட்டுக்கொள்கிறேன். நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
1: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
2: பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
1: பண்பலை படைப்பாளிகள்
0: சனிக்கிழமைகளில்
1: நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்
4: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம்
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
2: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள்
1: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
2: நிலைய இயக்குனர்
1: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
2: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 6

0: கோடை எஃப்எம்ல கிளம்ப மலர்கள் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு இரவு 8 மணிக்கு எல்லாமே பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக வரப்போகுது. 2 விளையாட்டுகள் இருக்கு, தொட்டு தொட்டு அடுத்ததா 1, 2, 3 உங்கள் திறமை வளர்த்துக்க சரியான களத்தை ஏற்படுத்தி தரும். நம்ம கொடைக்கானல் பண்பலை மாணவர்களை அன்போடு அழைக்குது. 10 மணிக்கு வரக்கூடிய நினைவே சுகம் எந்த மாவட்டத்துக்குன்னு அப்புறமா தான் சொல்லுவேன். செட்டை பிடிச்ச பையப்பா நீ.
1: சபா இப்பவே கண்ணை கட்டுது.
0: சரியா சொல்லிட்டீங்க.

0: தான் வாழா. ஆனை கட்டி போரடிச்ச மதுரை நம்ம ஊரு. அட பழனிக்கே பஞ்சாமிர்தம் கொடுக்கிறாங்க பாரு.
1: என்னது சின்ன
0: பிள்ளைத்தனமா இருக்கு? இந்த வாங்க.

0: கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

0: இசை.
1: இசை பாடு நீ இளங்கன்றலே.
0: மழை.
2: மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
3: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
3: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
2: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள், இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: கதம மலர்கள் நிகழ்ச்சியில கலக்கலான பாட்டுகளை தந்துட்டு இருக்கு நம்ம கொடைக்கானல் பண்பலை 100.5. அப்புறம் நினைவே சுகம் எந்த மாவட்டத்துக்குன்னு சொன்னா எங்க கனி சொன்ன? சரி கோவப்படாதீங்க. இன்னைக்கு நினைவே சுகம் அட சொல்லேன்பா ராமநாதபுரம் மாவட்ட நேர்களுக்கு. சந்தோஷமா

0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்மலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
1: நாவலந்தீவிலே வைஷ்ணவ சமயமே மேலான சமயம் என்று நிலைநாட்டுவதற்காக வாதப்போர் அதிலே ஈடுபட்டு கொண்டிருந்தான் ஆழ்வார்க்கடியான். அவன் முன்னாலே குவித்து வைக்கப்பட்டிருந்த பட்டு பீதாம்பரங்களும் பொற்காசுகளும் ருத்ராட்ச மாலைகளும் மகரகண்டிகைகளும் கமண்டலங்களும் குண்டலங்களும் அவன் பலரை வாதப்போரில் வீழ்த்தியதற்கு சான்றாக அமைந்தது. அதே நேரத்தில் சற்று தூரத்தில் கையிலே சுழற்றிய கத்தியுடன் இடுப்பில் துணியுடன் வந்தியத்தேவன் நின்று கொண்டிருந்தான். யாராவது ஏறுக்கு மாறாக வாதப்போரிலே நடந்து கொண்டிருந்தால், தகராறு செய்தால், அவர்களை நன்றாக கவனிப்பதற்காக அவன் சித்தமாக இருந்தான். கவனித்தும் கொண்டு வந்தான். எச்சரிக்கை: நியாயமாக வாதப்போர் செய்வோர் செய்யலாம். அத்துமீறி இந்த வைஷ்ணவன் மீது யாராவது கையை வைத்தால் இந்த வாளுக்கு இரையாவார்கள் என்று கூறியதுடன் கத்தியையும் இருமுறை சுழற்றினான். கோபத்துடன் வந்த சைவர்கள் சாந்தமடைந்தார்கள். அவர்களில் ஒருவர், ஓ வைஷ்ணவனே, ஏதோ நீ இன்றைக்கு வாதத்தில் ஜெயித்து விட்டதாக எண்ணி கர்வம் கொள்ளாதே. திருநாரையூருக்கு போ. அங்கே உன்னை வாதில் வென்று புறமுதுகிட்டு ஓடச் செய்யக்கூடிய நம்பியாண்டார் நம்பியிருக்கிறார் என்றார்.
2: உங்கள் திருநாரையூர் நம்பியை திருநாராயணபுரத்து அனந்த பட்டரிடம் வந்து வாதமிடச் சொல்லுங்கள். அங்கே நானும் ஒருவேளை இருந்தாலும் இருப்பேன்
1: என்று கூறினான் ஆழ்வார்க்கடியான். பலமுறை அவன் நாவலோ நாவல் என்று கூவியும் யாரும் புதிதாக வாதிட வரவும் இல்லை. எனவே நாவல் கலையை எடுத்துவிட்டு சங்கு சக்கரம் பொறித்த வெற்றிக்கொடியை ஆழ்வார்க்கடியான் நட்டான். பக்கத்தில் நின்று எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த வைஷ்ணவர்கள் சிலர் உடனே அருகில் வந்து அவனை தூக்கி தோளில் வைத்து கொண்டு, நாராயணனே நம் தெய்வம், நாம் எல்லோரும் துதி செய்வம் என்று பாடிக்கொண்டு கூத்தாடினார்கள். பிறகு அவர்கள், வீர வைஷ்ணவனே, எங்கள் இல்லத்துக்கு வந்து அமுது செய்து அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள்.
2: அங்கனமே ஆகிய
1: என்று ஆழ்வார்க்கடியான் கம்பீரமாக கூறிவிட்டு வந்தியத்தேவனையும் அழைத்து கொண்டு சென்றான். இருவரும் புளியோரை, திருக்கண்ணமுது, ததியோன்னம் ஆகியவற்றை வயிறு முட்டும்படி உருகை பார்த்தார்கள். ஆழ்வார்க்கடியான் தான் வாதப்போரில் சம்பாதித்த பொருள்களில் அங்கவஸ்திரமாக அணியக்கூடிய பீதாம்பரம் ஒன்றை மட்டும் வந்தியத்தேவனிடம் கொடுத்துவிட்டு மற்றவற்றை ஸ்ரீ வைஷ்ணவர்களிடம் கொடுத்து அவற்றின் பெருமானத்துக்கு பொற்கழிஞ்சுகள் பெற்றுக்கொண்டான். வைஷ்ணவ சமயத்தின் மேன்மையை நிலைநாட்டிக் கொண்டு வடக்கே ஹரித்வாரம் வரையில் போக வேண்டியிருப்பதால் தனக்கு பொற்காசுகள் தேவை என்பதாக அவன் தெரிவித்துக் கொண்டான். ஸ்ரீ வைஷ்ணவர்களும் மனமு வந்து பொருள்களின் பெருமானத்துக்கு அதிகமாகவே பொற்காசுகளை கொடுத்தார்கள். பெற்றுக்கொண்டு ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் பிற்பகலில் கடம்பூரை நோக்கி பிரயாணப்பட்டார்கள். கொள்ளிடத்தில் அப்போது பெருவெள்ளம் போய்க் கொண்டிருந்தபடியால் அவர்கள் ஏறி வந்த குதிரைகளை கொண்டு வர முடியவில்லை. அவர்கள் நதியை கடந்த ஓடத்தில் ஜனங்கள் அதிகமாக ஏறியிருந்தபடியால் படகு கரையை அடையும் சமயத்தில் கவிழ்ந்து விட்டது. மற்றவர்களைப் போல வந்தியத்தேவனும் ஆற்று வெள்ளத்தில் விழுந்து நீந்தி கரை சேர வேண்டியதாயிற்று. அந்த சமயம் அத்தனை காலமாக எத்தனையோ நெருக்கடியான நிகழ்ச்சிகளிலும் வந்தியத்தேவன் காப்பாற்றி கொண்டு வந்த அவனுடைய அரைக்கச்சச் சுருளும், அதில் அவன் பத்திரப்படுத்தி வைத்திருந்த இலச்சினைகளும், இளைய பிராட்டி தந்த ஓலையும் கூட நதிவெள்ளத்தில் போய்விட்டன. அவற்றுடன் இருந்த பொன் நாணயங்களும் போய்விட்டன. புதிய குதிரைகள் வாங்குவதற்காக பணம் சேகரிப்பதற்காகவே முன்னர் சொன்ன யுக்தியை அவர்கள் கையாண்டார்கள். உத்தி பலித்து கொஞ்சம் பணமும் கிடைத்தது. ஆனால் அந்த கிராமாந்திர பகுதிகளில் குதிரை எங்கும் விலைக்கு கிடைக்காது என்று தெரிந்தது. கடம்பூர் கிராமத்தில் வாரம் ஒரு நாள் நடைபெறும் சந்தையில் ஒருவேளை குதிரைகள் விற்பனைக்கு வரலாம். இல்லாவிடில் திருப்பாதிரி புலியூர் சென்று வாங்க வேண்டும். கடம்பூருக்கு போவதா வேண்டாமா என்பது பற்றி அந்த நண்பர்களுக்குள் வாதம் நடந்தது. அதில் உள்ள சாதக பாதகங்களை பற்றி விவாதித்தார்கள். கடம்பூரில் ஆதித்த கரிகாலரின் வருகையை பற்றி ஏதேனும் செய்தி கிடைத்தாலும் கிடைக்கலாம். காஞ்சியிலிருந்து புறப்பட்டு விட்டாரா, எந்த வழியாக வருகிறார் என்று ஏதேனும் தகவல் தெரிந்தால் நல்லதல்லவா? ஆனால் கடம்பூரில் தெரிந்தவர்களின் கண்ணில் படக்கூடாது. கந்தமாறனை சந்திக்க நேர்ந்துவிட்டால் ஆபத்தாய் போய்விடும். ஒருவேளை

0: பழுவேட்டரையரின் பரிவாரங்கள் இதற்குள் வந்திருந்தால் ஹோ, அதுவும் தொல்லைதான். வைஷ்ணவனே, உனக்குத்தான் இரவில் சுவர் ஏறி குதிக்க தெரியுமே. சம்புவரையர் குதிரையில் ஆயத்திலிருந்து இரண்டு குதிரைகளை கொண்டு வந்து விடலாமே என்றான் வந்தியத்தேவன்.
1: நான் சுவரேறி குதிப்பேன், ஆனால் குதிரைகளுக்கு சுவரேறி குதிக்க தெரிய வேண்டுமே
0: என்றான் வைஷ்ணவன். பழுவூர் பரிவாரங்கள் அங்கே வந்திருந்தால் இரண்டு குதிரைகளை அடித்து கொண்டு போகலாம். அவர்கள் முன்னொரு சமயம் கடம்பூரில் என்னுடைய குதிரையை விரட்டி அடித்தார்கள் அல்லவா, அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்றான் வாணர்குல வீரன். சில மாதங்களுக்கு முன்பு கடம்பூரில் அவர்கள் சந்தித்தது பற்றியும் அன்று இரவு நடந்த அபூர்வமான சம்பவங்களைப் பற்றியும் வழிநடுகப் பேசிக் கொண்டு வந்தார்கள். இருவரும் சூரியன் அஸ்தமிக்கும் சமயத்துக்கு கடம்பூரை அடைந்தார்கள். கடம்பூர் அவர்கள் எதிர்பார்த்தது போல அமர்க்களப்பட்டு கொண்டுதான் இருந்தது. அரண்மனையும் கோட்டை வாசலும் கொடிகளாலும் தோரணங்களாலும் தொங்கல் மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு விளங்கின. கோட்டை வாசலிலும் சரி, மதில் சுவரை சுற்றியும் சரி, முன்னைவிட காவல் பலமாக இருந்தது. பட்டத்து இளவரசர் ஆதித்த கரிகாலர் வருகிறார் என்றால் கேட்க வேண்டுமா? அதே சமயத்தில் தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையரும் ராணியுடன் வரப்போகிறார். இரண்டு பேருடைய பரிவாரங்களும் வருவார்கள். சில நாளைக்கு ஊர் தடபுடல் பட்டுக்கொண்டுதான் இருக்கும். இதையெல்லாம் பற்றி கடம்பூர் கடைத்தெருவில் ஜனங்கள் பேசிக்கொண்டிருந்ததை இரு நண்பர்களும் கேட்டார்கள். ஜனங்கள் பேச்சிலிருந்து இரு சாராரும் இன்னும் வந்து சேரவில்லை என்று தெரிந்தது. சம்புவரையர் மகன் கந்தமாறன் ஆதித்த கரிகாலரை அழைத்து வர காஞ்சிக்கே புறப்பட்டு போயிருக்கிறான் என்றும் தெரிந்தது. இந்த பரபரப்பான பேச்சுக்களுக்கிடையில் சிலர் கடல் கொண்டு விட்ட இளவரசன் அருள்மொழிவர்மனை பற்றியும் மெல்லிய குரலில் பேசினார்கள். அவ்வளவு பெரிய துக்க சம்பவம் நடந்திருக்கும் போது இங்கே விருந்துகளும் களியாட்டங்களுக்கும் ஏற்பாடு நடந்து வருவது பலருக்கு பிடிக்கவில்லை என்று ஜாடை மாடையாக அவர்கள் பேசிக்கொண்டதிலிருந்து தெரிந்தது. ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் இந்த பேச்சுக்களை எல்லாம் காது கொடுத்து கேளாதவர்கள் போல கேட்டுக்கொண்டு ஊரை தாண்டி போனார்கள். ஊருக்குள் எங்கேயும் இரவு தங்க அவர்கள் விரும்பவில்லை. ஊருக்கு அப்பால் சமீபத்தில் எங்காவது பாழடைந்த மண்டபம் அல்லது சத்திரம் சாவடி இல்லாமலா போகும்? அப்படி இல்லாவிட்டால் இரவு வீரநாராயணபுரத்துக்கு போய் தங்கிவிடுவது நல்லது. அங்கே உள்ள பெரிய பெருமாள் கோயிலின் நூற்றுக்கால் மண்டபத்தில் நிம்மதியாக படுத்து உறங்கலாம். முதன் நாள் இரவு நிகழ்ச்சிகளுக்குப் பிறகு ஓரிரவு நல்ல தூக்கம் அவர்களுக்கு அவசியமாயிருந்தது. கடம்பூரை தாண்டி சாலையோடு சிறிது தூரம் சென்றதும் அடர்த்தியான மூங்கில் காடு ஒன்றும் அதற்குள் ஐயனார் கோயில் ஒன்றும் தெரிந்தன. வைஷ்ணவரே, இனிமேல் என்னால் நடக்க முடியாது. இரவு இந்த கோயிலில் படுத்திருக்கலாம். யார் கண்ணிலும் படாமல் இருப்பதற்கு இது நல்ல இடம் என்றான் வந்தியத்தேவன்.
1: அப்பனே, நீ சொல்வது தவறு. இம்மாதிரி இடங்களுக்கு நம்மைப் போல இன்னும் யாராவது வந்து சேரமாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம்
0: என்றான் ஆழ்வார்க்கடியான். அப்படி வருகிறவர்கள் குதிரைகளுடன் வந்தவர்களானால் ரொம்ப நல்லது என்றான் வந்தியத்தேவன்.
1: இந்த மூங்கில் காட்டுக்குள் எந்த குதிரையும் நுழைய முடியாது. மனிதர்கள் நுழைந்து செல்வதே கடினமான காரியமாயிற்றே.
0: எங்கேயாவது ஒற்றையடி பாதை ஒன்று இல்லாமற் போகாது. கோயில் பூசாரி வரக்கூடிய வழியேனும் இருந்துதானே ஆக வேண்டும். இருவரும் அடர்த்தியான மண்டி கிடந்த மூங்கில் புதர்களை சுற்றி சுற்றி வந்து கடைசியாக குறுகலான ஒற்றையடி பாதை ஒன்றை கண்டுபிடித்தார்கள். அதன் வழியிலே உடம்பில் முட்கள் கீறாமல் நடந்து போவது மிகவும் பிரயாசையாக இருந்தது. இவ்விதம் சிறிது தூரம் சென்ற பிறகு கொஞ்சம் இடைவெளி காணப்பட்டது. அதில் சிறிய ஐயனார் கோயில் இருந்தது. கோயிலுக்கு எதிரே பலிபீடமும் அதையொட்டி மண்ணினால் செய்து காளவாயில் சுடப்பட்ட யானைகளும் குதிரைகளும் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன. ஐயனாருக்கு வேண்டுதல் செய்து கொள்ளும் பக்தர்கள் இவ்விதம் மண்ணினால் செய்த குதிரைகளும் யானைகளும் கொண்டு வந்து வைப்பது வழக்கம். அவற்றை பார்த்ததும் வந்தியத்தேவன், குதிரைகளைப் பற்றி இவ்வளவு கவலைப்படுகிறோமே, ஐயனாரை கேட்டு ரெண்டு குதிரைகள் வாங்கிக் கொள்ளலாமே என்றான்.
1: மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கக்கூடாது என்ற பழமொழி தெரியாத
0: என்றான் ஆழ்வார்க்கடியான். வைஷ்ணவனே, எங்கள் ஐயனார் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம். கேட்ட வரத்தை உடனே கொடுக்கக்கூடியவர். உங்கள் விஷ்ணுவைப் போல பக்தர்களை தவிக்க விட்டு பட்டப்பகலில் தூங்கிக் கொண்டிருப்பவர் அல்ல என்றான் வந்தியத்தேவன்.
1: அப்படியானால் இந்த மண்குதிரைகளுக்கு உயிர் கொடுத்தாலும் கொடுப்பார் என்று சொல்லு. ரொம்ப நல்லதாய் போயிட்டு பணம் மிச்சம்.
0: உண்மையான பக்தி இருந்தால் மண்குதிரைகளும் உயிர் பெறும். பார்க்க போனால் நம்முடைய உடம்புகள் மட்டுமென்ன, பிரம்மதேவன் மண்ணினால் செய்து உயிர் கொடுத்ததுதானே.
1: நன்கு சொன்னாய் தம்பி. இந்த உடம்பே மண்ணினால் செய்த உடம்பு என்பதை மறந்து விடுகிறோம். அதை அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக திருமண்ணை குழைத்து நெற்றியிலும் உடம்பிலும் இட்டு

0: கொள்ளும்படி வைஷ்ணவ ஆச்சாரிய புருஷர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள்.
1: வந்தியத்தேவன் உஷ் என்று சொல்லி ஆழ்வார்க்கடியானுடைய கையை பிடித்து கொண்டு இன்னொரு கையினால் எதிரே சுட்டிக்காட்டினான்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: தமது முயற்சி பலனளிக்காமற் போகவே மனம் நொந்து திரும்பி போயிடுறார் பாட்டன் மலையமான். இதுவரை நிலவியிருந்த இறுக்கத்தை விடுவிக்க காட்சி மாற்றம் செய்கிறார் ஆசிரியர். கொள்ளிடத்தின் வடகரை திருக்கானாட்டும் உள்ளூர். அறையில் உடுத்திய துணி, கையில் கத்தி, இப்படி காட்சி தரான் வல்லவரையன். திருமலையப்பனோட வாதம் பண்ணி தோற்று போய் நிபந்தனைப்படி இப்படி நிற்கிறானோன்னு தோழிடுச்சு. ஆனால் படகு கவிழ்ந்து ஆற்று வெள்ளத்தில் அரைக்கச்ச சுருள், அதிலிருந்த இலச்சனைகள், முக்கியமான ஓலை எல்லாம் போயிட்டுதுன்னு தெரிஞ்சதும் இந்த புதிருக்கு விடை கிடைச்சாலும் நிலைமையின் நெருக்கடி புரியுது. பணம் கிடைச்சாச்சு, குதிரை வாங்கணுமே. தென்மேற்கே 40 கிலோமீட்டரில் உள்ள திருப்பனந்தாளுக்குத்தான் போகணும்னா இயலாத காரியம். கொள்ளிடத்தில் வெள்ளப்பெருக்கு. வடக்க 60 கிலோமீட்டரில் திருப்பாதிரி புலியூர், வெள்ள அறுக்குறுக்கிடும். அதில் வெள்ளப்பெருக்கு எப்படியோ. குதிரையை விட இப்போ ஓய்வு தான் தேவைப்படுது. கடம்பூருக்கு வர வேண்டிய இரு சாராரும் இன்னும் வந்து சேரல. பேசாம 6 கிலோமீட்டர் வடக்க இருக்கிற திருநாராயணபுரம் போய் ஓய்வெடுக்கலாம்னு முடிவு செய்கிறாங்க ரெண்டு பேரும். நல்ல முடிவு தான். ஆசிரியர் நமக்கு தந்த குறிப்புப்படி ஆதித்த கரிகாலன் வடக்கே 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கான். நல்லது. நாவுக்கும் கருத்துக்கும் விருந்தாக வந்திருக்கிற தொடர்கள் புளியோரை. புளி ஓரை, புளியும் சமைத்த சோறும் கலந்த உணவு. ஓரை சமைத்த சோறு, புளியோரை புளியோதரை ஆயிட்டது. புளி, மிளகாய், வாசனை பொருள்கள், வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்து புளிக்காய்ச்சல் என்கிற விழுதோட வடித்த சாதத்தை கலந்து செய்வாங்க. திருக்கண்ணமுது, திருத்தமான பேர் திருக்கண்ணல் அமுது. கண்ணல் அமுதுனா பாயசம். அரிசி, வெல்லம், பால், நெய், முந்திரி, ஏலக்காய் சேர்த்து செய்யப்படுது. ததி ஒன்றும், அதாவது ததி ஓதனம். ததி தயிர், ஓதனம் சோறு, தயிர் சோறு. சமைத்த சாதம் காய்ச்சின பால், கெட்டி தயிர், உப்பு இவற்றோட நல்லெண்ணெயின் கடுகு, சீரகம், பெருங்காயம், கறிவேப்பலை, இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி தாளிச்ச கலவையை சேர்த்து கிளறினா கிடைக்கிறது ததி ஒன்றும். இவற்றை தவிர கூடுதலாக முனியோதரன் பொங்கல் என்கிற முனையதரையன் பொங்கல் பற்றியும் பார்ப்போம். திருக்கண்ணபுரம் என்னும் திவ்ய தேசத்தில் படைக்கப்படுற நைவேத்தியம் பச்சரிசி, பாசிப்பருப்பு, வெண்ணெய் உருக்கின நெய். முறையே 5 பங்கு, 3 பங்கு, 2 பங்குங்கிற விதத்தில் வெல்லம் சேர்த்து செய்யப்படுற பொங்கல். ஹரித்வாரம் பற்றிய குறிப்பு. இமயம் சிவாலிக் மலைத்தொடர்களின் அடிவாரத்தில் கங்கை நதிக்கரை தலம். புதுடெல்லியிலிருந்து வடகிழக்கே ஏறத்தாழ 220 கிலோமீட்டர் தொலைவு. சரி, சந்திப்போம் அடுத்த பகுதியில்.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: வீட்ல கிராக்கா, லீக்கா, ஹீட்டா இல்ல கரையானா, கவலைய விடுங்க. இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
7: எப்பவுமே நம்மளோட தோழமை, கோடை, பண்பலை. இதுவரைக்கும் கதம்ப மலர்கள் அப்படியே இசை மலர்களை தூவி நிறைவுக்கு வந்தாச்சு. நன்றி. அடுத்ததா தங்கள் அன்புடன் பொறுங்க, கடைசியாக ஒரு ட்ரெண்டிங் பாட்டை கொடுத்துட்டு தான் கிளம்புவேன். இல்லைனா பசங்க ரொம்ப வருத்தப்படுவாங்கப்பா. ஆமாம் தானே?

0: இதயம் மீட்டும் இசையில்
1: இனிமை சேர்க்கும் பாடல்களோடு
0: இரவின் குளுமையில்
1: இன்பம் நிறைக்க
0: நேயர்களின் எண்ண கருத்துக்களை வான வீதி எங்கும் வாசம் வீச வருகிறது
1: நமது கோடை பண்பலை 100.5
0: தங்கள் அன்புடன்.
1: தங்கள் அன்புடன்
0: நிகழ்ச்சியில் உங்களோடு
1: லீமா அருண்,
0: என்றென்றும் சிநேகமுடன் சித்திக்.
1: இனிய வணக்கம் நேர்களே,
0: வாழ்த்துக்கள் நேர்களே.
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: வான வீதி எங்கும் இசைப்பாடும் நம் கோடை பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறது கோகுலத்தில் சீதை திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் கரூர் மனவை சாகுல் கமீத்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ்,
3: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
6: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
7: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
6: பட்டு சேலைகளுக்கு

0: 50% முதல் 50% வரை ஆஃபர்.
1: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
0: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
3: தங்கள் அன்புடன்
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
3: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
2: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
3: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
2: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
3: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
3: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
2: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
3: நமது கோடை பண்பலை 100.5.

0: வலிமையான அலைவரிசை 100.5 மகாஹெர்ட்ஸிலும், சேலம் சுற்று வட்டார நேயர்கள் 103.7 மகாஹெர்ட்ஸிலும், தஞ்சை சுற்று வட்டார நேயர்கள் 101.2 மகாஹெர்ட்ஸிலும் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: தங்கள் அன்புடன்.
0: இன்றும் வளமை போலவே நேர்களின் கருத்து மலையில் நனைய தயாராகுவோம். நேர்களே, இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் இந்த மாதம் July 8 புதன்கிழமை முதல் 14 செவ்வாய்க்கிழமை வரை 80, 56, 57, 15, 54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கு நேர்கள் அனுப்பி வைத்த விமர்சன கருத்துக்களை வாசிக்க கேட்கலாம்.
1: முதல் பதிவு. July 8 புதன்கிழமை அன்று காலை 7 வலம் வந்த சுகமான காலை நிகழ்ச்சியில் ஒழித்து சென்ற தக்குமுக்கு தர்பார் பகுதியில் முதலாம் ராஜேந்திர சோழனின் சிறப்புகளை அற்புதமாக எடுத்துரைத்த அறிவிப்பாளர்கள் கோபாலகிருஷ்ணன் மற்றும் கஜேந்திரன் இருவருக்கும் நன்றிகள் என கட்சவியில் பதிவு செய்துள்ளார்கள் தருமபுரி மாவட்டம் பெரிய வத்தலாபுரம் செல்வராசு, சேலம் மாவட்டம் குள்ளம்பட்டி அம்சா மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தேவி.
0: அடுத்ததாக இந்த மாதம் July 8 புதன்கிழமை அன்று 8 வலம் வந்த இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் மாணவ மாணவியரோடு மகிழ்ச்சியுடன் விளையாடி இனிய பாடல்களை அள்ளி வழங்கி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ செய்த அறிவிப்பாளர் வீணா வீரபத்ரன் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம் மற்றும் திருச்சி மாவட்டம் மணப்பாறை பாஸ்கர்.
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதய மகிழ இன்ப ராகங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறது நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பிரண்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் நாராயணன், நிலானி, வெண்பா, ஆதிரா மற்றும் இனியா.

0: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர்.
1: ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை.
0: ரோஷன்
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துகள்.

0: இதயமும் இசையும் பேசிக் கொண்டிருக்கும் தருணமாக இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன். அடுத்ததாக ஜூலை மாதம் 9ஆம் தேதி வியாழன் அன்று காலை 9 மணிக்கு விரிந்த வானவில் யோசிக்காம செஞ்சிட்டேன் என்ற தலைப்பின் கீழ் அரங்கேறியது. நிகழ்ச்சியில் பேசிய நேயர்கள் அவரவர் கவனக்குறைவால் செய்த செயல்களை பண்பலையின் பக்கம் கூறி சென்றனர். நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க செய்த கோடை பண்பலை 100.5 சிறப்பித்த அறிவிப்பாளர் தீபா நடராஜன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறியுள்ளார்கள். நடந்தை புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி, பழனிவட்டம் பெத்தநாயக்கன்பட்டி ஜெயச்சந்திரன், நாகலட்சுமி ரமேஷ் மற்றும் நெல்லை கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர்.
0: அடுத்ததாக இந்த மாதம் ஜூலை 9ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று 9 மணிக்கு வீசிய கொடைத்தன்றல் நிகழ்ச்சியில் அன்றைய தினம் பின்னணி பாடகர் பாடும் நிலா மற்றும் பாடகி சித்ரா ஆகியோர் இணைந்து பாடிய இனிமையான இடைக்கால பாடல்களை நிகழ்ச்சியின் பக்கம் இணைத்து நிகழ்ச்சியினை ரசிக்க செய்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் கருப்பசாமி அவர்களுக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன், சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி சிவசகி மற்றும் சத்யா. நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்,
0: தங்கள் அன்புடன் பகுதி,
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101,
2: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com,
2: கட்சவி இலக்கம்
0: 80 56 57 15 54.

நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தாராபுரம் கணேசன், கண்ணன், கேசவன், மகேந்திரன், நாகேந்திரன், சஞ்சய் மற்றும் மகாலட்சுமி.

0: இசை தேரில் இன்ப பயணமாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன். அடுத்ததாக ஜூலை மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பகல் 1 மணிக்கு வளம் வந்த நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் பழம்பெரும் பாடல்கள் மனதை மகிழ்வித்து சென்றன. நினைவலைகளை நெஞ்சோடு சேர்த்த பாடல்களால் நிகழ்ச்சியை இணைத்து கேட்டு மகிழச் செய்த அறிவிப்பாளர் பியூலா அவர்களுக்கும் பண்பலைக்கும் நன்றிகள் என கட்சவின் பக்கத்தில் கூறியுள்ளார்கள். சேலம் மாவட்டம் குள்ளம்பட்டி அம்சா, பழனிவட்டம் பெத்தநாயக்கன்பட்டி ஜெயச்சந்திரன், நாகலட்சுமி, ரமேஷ், நன்னிலம் நாராயணன் மற்றும்

0: சேர்த்த பாடல்களால் நிகழ்ச்சியை இணைத்து கேட்டு மகிழச் செய்த அறிவிப்பாளர் பியூலா அவர்களுக்கும் பண்பலைக்கும் நன்றிகள் என கர்சவின் பக்கத்தில் கூறியுள்ளார்கள். சேலம் மாவட்டம் குள்ளம்பட்டி அம்சா, பழனி வட்டம் பெத்தநாயக்கன்பட்டி ஜெயச்சந்திரன், நாகலட்சுமி, ரமேஷ், நன்னிலம் நாராயணன் மற்றும் கனகவல்லி நாராயணன்.
1: இனி இந்த மாதம் ஜூலை 10 வெள்ளிக்கிழமை அன்று இரவு 10 அரங்கேறிய நினைவே சுகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் தேனி மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் தித்திப்பான இடைக்கால பாடல்களோடு மலர்ந்தது. நிகழ்ச்சியில் இடம்பெற்ற ஒவ்வொரு பாடலும் இரவை அழகாக்கி சென்றன. கேட்டு மகிழ்ந்தோம் நிகழ்ச்சியினை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் மகேஸ்வரி அவர்களுக்கும் பாராட்டுக்கள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை தூவியுள்ளார்கள் சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி மற்றும் திண்டுக்கல் செல்வி சிவராஜ்.
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதயவானில் இன்ப ராகங்களை எல்லாம் இனிக்க ரசிக்க தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ரோஜா கூட்டம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல் சுரேஷ் முருகன், மம்சாபுரம் மீனா மற்றும் மேலப்பாளையம் பிஸ்மி.
3: ஐஸ்கிரீம் சிலையே நீ

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
4: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
5: தங்கள் அன்புடன்
4: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
5: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
4: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
5: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
4: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
5: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
4: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
5: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
4: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
5: நமது கோடை பண்பலை 100.5.

0: இரவில் ஜொலிக்கும் நட்சத்திரங்களாய் இதனம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன். அடுத்ததாக ஜூலை மாதம் 11 சனிக்கிழமை அன்று பிற்பகல் 3 மணிக்கு வலம் வந்த உயிரெழுத்து நிகழ்ச்சியில் தேனி மாவட்டம் இந்திரா நகர்

0: வைஜெயந்தி மாலா அவர்களின் தெருவில் வளம் வந்த பாடல்கள் நிகழ்ச்சிக்கு அழகு சேர்த்தனர். ஒரு மணி நேரமும் நேயரின் தொகுப்பை இனிமையாய் ஒருங்கிணைத்த அறிவிப்பாளர் கனிமுத்து அவர்களுக்கும் நமது பண்பலைக்கும் நன்றிகளை கூறியுள்ளார்கள். தருமபுரி மாவட்டம் பாரதிபுரம் ராஜ், திருச்சி வேலாயுதம் திரவியமலர், துர்காதேவி, தன்வீக், சந்துரு மற்றும் விஸ்வா.
1: இனி இந்த மாதம் ஜூலை 11ஆம் தேதி சனிக்கிழமை அன்று இரவு 9 மணிக்கு வீசிய கொடைத்தன்றல் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் உயிரில் உறைந்தவை என்ற தொகுப்பில் இசை என்னும் நதியினில் என்ற தலைப்பில் இனிமையான இடைக்கால பாடல்களை கொடுத்து மகிழ்ந்தது. நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்தோம். படைத்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியினை வழங்கிய மூத்த அறிவிப்பாளர் ஜான் டி பிரிட்டோ அவர்களுக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள் கரூர் மணவாடி மணிவேல், மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாயக்கண்ணன், நடந்தை புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி மற்றும் நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார். நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
1: தங்கள் அன்புடன் பகுதி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
1: கொடைக்கானல் 624-101,
2: மின்னஞ்சல் முகவரி
1: kodaifm@gmail.com,
2: கட்சவி இலக்கம்
1: 80 56 57 15 54. வானவீதி எங்கும் இசைமலையை தூவிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி முருகேசன், பொன்மாலதி, சுசீந்திரவாசன் இவர்களுக்காக ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.

0: சுழலும் உலகில் வளம் வரும் வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன். அடுத்ததாக ஜூலை மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 6:25 உலா வந்த ஆலய உலா நிகழ்ச்சியில் கும்பகோணம் ஸ்ரீ சர்வேஸ்வரர் ஆலயத்தின் ஆன்மீக தகவல்களும் காலை வேளை வழிபாட்டு முறைகளும் எளிய பரிகாரங்களும் பயனுள்ள முறையில் அரங்கேறின. காலை வேளையில் இறைவனின் சிந்தனையோடு தொடங்கிய அன்றைய நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தோம். கோடை பண்பலை 100.5 நன்றிகள் என கட்சவின் பக்கத்தில் கூறியுள்ளார்கள் திருப்பூர் மாவட்டம் மணவை சந்திரசேகர் மற்றும் சேலம் மாவட்டம் ஆரிகவுண்டன் நகர் சிவம்.
2: இனி இந்த மாதம் ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானொலி நிகழ்ச்சியானது நம்ம வீட்டு கொண்டாட்டம் என்ற தலைப்பினை தாங்கி வந்தது. உதய விழா கொண்டாட்டத்தில் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட நேயர்கள் அவரவர் கொண்டாட்டங்களை விளக்கமாக பகிர்ந்து கொண்டனர். நிகழ்ச்சியை கேட்டு சுவைத்தும் வழங்கிய கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். திருச்சி வேலாயுதம், திரவிய மலர், துர்கா தேவி, தன்வி, சந்திரோ விஸ்வா, கரூர் மனைவி மணிவேல், விருதுநகர் சுதா சந்திரன் மற்றும் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம்.
3: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதிய அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5.
1: அடுத்ததாக ஜூலை மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று முற்பகல் 11 வலம் வந்த கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியில் தேனி மாவட்டம் பெரியகுளம் மேரிமாதா கல்லூரியில் இருந்து அரங்கேறியது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மாணவிகள் விறுவிறுப்பாகவும் ஆர்வமாகவும் பேசி சென்றனர். நிகழ்ச்சி இனிமையாக இருந்தது. நிகழ்ச்சியை சிறப்பித்த அறிவிப்பாளர் KS கார்த்திக் அவர்களுக்கும் பண்பலைக்கும் நன்றிகளை கூறியுள்ளார்கள். தருமபுரி மாவட்டம் பாரதிபுரம் ராஜ், திண்டுக்கல் செல்வி சிவராஜ் மற்றும் விருதுநகர் லட்சுமிபுரம் நாகநாதன்.
2: இனி இந்த மாதம் ஜூலை 13ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று 8:00 இசைத்த இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர்களோடு சிறப்பாக உரையாடி மிக அழகான முறையில் நிகழ்ச்சியை நகர்த்திய அறிவிப்பாளர் பிரேமா ஜெகன் அவர்களுக்கும்

0: நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 வாழ்த்துக்கள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு பெரியசாமி, பழனிவட்டம் பெத்தநாயக்கன்பட்டி ஜெயச்சந்திரன், நாகலட்சுமி ரமேஷ், சேலம் மாவட்டம் தோப்பூர் சுப்பிரமணி, மதுரை மாவட்டம் திருமங்கலம் ராமர், தேனி சிலமலை பிச்சைமணி புஷ்பம், விருதுநகர் சுதா சந்திரன் மற்றும் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அனிதா. அடுத்ததாக இந்த மாதம் ஜூலை 14 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 6 அரங்கேறிய வசந்த விடியல் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற தெய்வீக ராகங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் மனங்களை அமைதியாக்கி சென்றன. மேலும் நிகழ்ச்சியின் இடையில் அரங்கேறிய கோவில் தகவல்கள், குழந்தைகளின் மனம் கவர்ந்த பிஞ்சு மொழி மற்றும் எங்கள் மனங்களை பரவசப்படுத்திய பாடல்கள் என அத்தனையும் கேட்டு சுவைத்தோம். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் தீபா நடராஜன் அவர்களுக்கும் பாராட்டுக்கள் என தனது எண்ண பதிவினை கட்சவியின் பக்கம் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். பழனிவட்டம் பெத்தநாயக்கன்பட்டி ஜெயச்சந்திரன், நாகலட்சுமி, கே ஆர் தோப்பூர், சுப்பிரமணி.
1: நேர்களே, இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் ஜூலை 8 புதன்கிழமை முதல் 14 செவ்வாய்க்கிழமை வரை 80 56 57 15 54 என்ற நமது பண்பலையின் கட்சவி எண்ணிற்கு நேர்கள் அனுப்பி வைத்த விமர்சன கருத்துக்களை வாசிக்க கேட்டோம்.
0: பிடித்தவர்களுக்காக பிடித்த பாடல்களை பிடித்தமான நேரத்தில் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தலைநகரம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். திருச்சி மாவட்டம் தொட்டியம்பட்டம் ஆணைக்கல்பட்டி திவாகரன் மற்றும் கோவை மாவட்டம் கஞ்சப்பள்ளி சுப்பிரமணியன், சுகுந்தா, ராஜலட்சுமி, ராஜேஸ்வரி, ரமணி, சுப்புலட்சுமி.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
0: நீர்களின் நினைவுகளின் நின்ற எண்ணங்களை காட்டிலையில் பதித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
2: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர்
0: சேலம் மாவட்டம் மேட்டூர் சிவம். அவர் இந்த மாதம் ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை அன்று அரங்கேறிய நிகழ்ச்சிகள் குறித்த பதிவை கட்சவி பக்கம் பதிவு செய்துள்ளார். அன்றைய தினம் கோடை பண்பலையின் 27th உதயவிழா திருச்செங்கோடு விவேகானந்தா மகளிர் கல்லூரியின் கலையரங்கத்தில் நடைபெற்றது. தக்குமுக்கு தர்பார், கலக்கல் கேள்வி, வானவில், பாட்டு பாடவா வண்ணத்துருகை, சிறப்பு தேடி வரும் பண்பலை என எல்லா நிகழ்ச்சிகளும் எங்கள் மனங்களை நிறைத்து சென்றன. நேர்களின் பங்களிப்பில் நிகழ்ச்சியினை வழங்கி எங்களை மகிழ்வித்த கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என தனது என்ன பதிவினை கட்சவியின் பக்கம் பதிவு செய்துள்ளார் சேலம் மாவட்டம் மேட்டூர் சிவம். அவருக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள். நிறைவுக்கு வருகிறது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: மீண்டும் எதிர்பார்க்கலாம் எதிர்வரும் சனிக்கிழமை அன்று 7 மணிக்கு.
3: எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகளும் அரசு நலத்திட்ட உதவிகளும் ஒரே இடத்தில் கிடைக்கும் ஒருங்கிணைந்த சேவை மையம் விழுதுகள் மையம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 21 மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகள் அரசு நலத்திட்டங்களை எளிதாக பெற இந்த திட்டம் உதவுகிறது. இந்த மையங்களில் பிசியோதெரப்பி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, சிறப்பு கல்வி, அக்குபேஷனல் தெரப்பி, உளவியல் ஆலோசனை, கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் கிடைக்கின்றன. இது மட்டுமல்லாமல் UDID அட்டைக்கு விண்ணப்பித்தல், கல்வி உதவித்தொகை பெறுதல், வேலை வாய்ப்பு வழிகாட்டுதல், அரசு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பித்தல், பெற்றோர் மற்றும் பாதுகாவலருக்கான பயிற்சி, உதவி உபகரணங்களுக்கான விண்ணப்பம் உள்ளிட்ட பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை ஒரே இடத்தில் பெற இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த

சேவை மையத்தை அணுகலாம். இலவச உதவி எண் 1800-402-5011. சைகை மொழியில் தொடர்பு கொள்ள 9498-3453-50.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கேட்டுக்கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஜனநாயகத்தை வலுப்படுத்த ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டியது அவசியமாகிறது என்று அவர் குறிப்பிட்டார். இதனை உணர்ந்து எதிர்க்கட்சிகள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எந்தவொரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார். இந்த மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 13 தேதி வரை நடைபெற உள்ளது. தேசிய கல்விக் கொள்கையில் திறன் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இன்று கோவையில் பட்டமளிப்பு விழா ஒன்றில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். ஆராய்ச்சிக்கு ஊக்கம் அளிப்பதற்கான அம்சங்களும் தேசிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்தை உறுதி செய்ய பாரம்பரிய கல்வி முறையோடு டிஜிட்டல் தொழில்நுட்பமும் இணைந்து கற்பிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். நாட்டின் வளர்ச்சிக்கு மாணவர்கள் பங்களிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக்கொண்டார். அரசு பள்ளி மாணவர்களின் சீருடையை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் மாங்குளம் சமணப்படுகையில் இன்று தொல்லியல் துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சீருடையை மாற்றுவதற்கான பரிந்துரை முதலமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் இது தொடர்பான அறிவிப்பினை முதலமைச்சர் வெளியிடுவார் என்றும் திரு ராஜ்மோகன் கூறினார். விவசாயிகளுக்கு எப்போதும் உறுதுணையாக தாவேக்கு அரசு இருக்கும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நெல் கொள்முதல் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை தாவேக்கு அரசு உறுதி செய்யும் என்று அவர் கூறினார். இடைத்தரகர்களின் குறுக்கீடு இன்றி நெல் கொள்முதல் நடைபெறும் என்றும் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்தார். முதலமைச்சர் திரு விஜய் நேர்மையான அரசு நிர்வாகத்தை வழங்க முயற்சி மேற்கொண்டுள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். இன்று மதுரையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தாவேக்கு அரசின் தொடக்கம் சிறப்பாக உள்ளதாக கூறினார். ஆசிரியர் தகுதி தேர்வில் 13 ஆண்டுகளுக்கு முன் தேர்ச்சி பெற்ற 410 பேருக்கு உயர்நீதிமன்ற உத்தரவுபடி உடனடியாக பணி வழங்க தாவேக்கு அரசு முன்வர வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பிரச்சினையில் அரசு தனது நிலைப்பாட்டினை முன்னுக்கு பின் மாற்றியதன் காரணமாக ஆசிரியர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு 2012 மற்றும் 13 ஆண்டுகளில் நடத்தப்பட்ட தகுதித் தேர்வில் வெற்றி பெற்று இதுவரை ஆசிரியர் பணி கிடைக்காத 410 பேருக்கு உடனடியாக ஆசிரியர் பணி வழங்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 388 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இங்கிலாந்து தொடக்க முதலே அதிரடியாக ஆடி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 387 ரன் எடுத்தது. ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கென்தோ லாப் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஜோர்டானின் அம்மானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றுள்ளது. மகளிர் 76 கிலோ இடைப்பிரிவில் காஜல் தங்கப்பதக்கத்தை வென்றார். 53 கிலோ இடைப்பிரிவில் ஆன்டிம் பாங்கலும் 57 கிலோ இடைப்பிரிவில் நேஹா சர்மாவும் வெள்ளிப்பதக்கத்தை வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம் 4 வெள்ளி 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய் நாச்சிகேத் பத்ராஜு இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-13, 21-14 என்ற செட் கணக்கில் வேல்ஸின் மே

வில் மனோகுரியனை வென்றார். மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் கார்த்திக் ரூபா சுஹாஸ் வெற்றி பெற்று இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்த பி வி சிந்துவுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான தொடக்க விழா வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியா சார்பில் மீராபாய் சானு மற்றும் லவ்லினா போர்கோஹெய்ன் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டிகள் கிளாஸ்கோவில் வரும் 23ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: இளமை பேசுகிறது. நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5.
1: நேர்களுக்கும் நம்ம மாணவர்களுக்கும் வணக்கம் சொல்லிட்டு கோடை எஃப்எம்ல இளமை பேசுகிறது ரொம்பவே உற்சாகமா இப்போ தொடங்குது. அதுவும் பள்ளி கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கான நிகழ்ச்சினா சும்மாவா? செம வைபோட இருக்கும். இன்னைக்கு எளிமை பேசுகிறதுல ரெண்டு விளையாட்டுகள் இருக்க போகுது. தாராளமாக வந்து விளையாடுங்க, தரமாக பேசி உங்கள் திறமையை காட்டுங்க. ஆறாவதுலேருந்து கல்லூரி போகிற மாணவர்கள் வரைக்கும் வந்து கலந்துக்கோங்க. உங்களுக்கான தொலைபேசி எண்கள் முதல் முறையாக பேச வர்றவங்களுக்கு 0 45 42 24 24 24. முறை சொல்ல சொல்றாங்க நினைக்கிறேன், அதுக்கு தான் கோரஸ். 0 45 42 24 24 24. வழக்கமா பேசுறவங்களுக்கு 0 45 42 24 24 29. ஆமா, இந்த ரெண்டு விளையாட்டு என்னென்ன? தொட்டு 1, 2, 3. மொதல் விளையாட்டான அந்த தொட்டு எப்படின்னா, ஒரு குட்டி தலைப்பு சார்ந்த விஷயங்களை பேசணும். என்னது, ஒரு தலைப்பு கொடுப்போம், அது சார்ந்த விஷயங்களை பேசணும். அதே சமயம் அந்த தலைப்பை அடிக்கடி தொடர்ச்சியாக பயன்படுத்திக்கிட்டே பேசணும். அதாவது தலைப்பு மயில் எடுத்துக்கோங்க. தலைப்பு வச்சுக்குவோம், நம்ம நாட்டோட தேசிய பறவை மயில், நம்ம நாட்டோட கலை புராணங்கள் கவிதைகள் நாட்டுப்புற இசை மரபுகள் தெய்வங்களோடு மயில்கள் தொடர்புபடுத்தப்பட்டிருக்கும். ஆண் மயில்களுக்கு பெரிய தோகைகள், அடடா, அதோட தோகை விரிச்சு ஆடுற அழகே தனி. கொடைக்கானல் லைட்டாக சார விழுந்துச்சு. பெண் மயில்களுக்கு பெரிய தோகைகள்னு இருக்காது. மயில் கோழி இனத்தை சார்ந்த ஒரு வகை பறவை. மயில்ங்கிற சொல்ல வச்சு சில தமிழ் திரைப்பட பாடல்கள்லாம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, பெண் மயில் பொன்மயில் அல்லது மயிலின்னு அழைக்கப்படுது. நம்ம நாட்டோட கலாச்சாரத்திலும் ஆன்மீகத்திலும் மயிலுக்கு தனி இடம் உண்டு. கவனிச்சிங்களா, மயில்ங்கிற தலைப்பு ஒவ்வொரு முறையும் பயன்படுத்திக்கிட்டே பேசணும். இந்த மாதிரி தான் தொட்டு விளையாட்டு, தலைப்பை தொட்டு பேசணும். ஐயா நல்லா இருக்கா? அடுத்ததாக 1, 2, 3 விளையாட்டு எப்படின்னா, இதை கேளுங்க. கேரட்டு, உருளை, பீன்ஸு, கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், முள்ளங்கி, பீட்ரூட்டு, என்ன காய்கறி வியாபாரம்னு கேட்டுறாதீங்க. இப்போது கேரட்டுக்கு 1 ஆரம்பிச்சு, அதாவது எண் 1 ஆரம்பிச்சு, கடைசியாக சொன்ன பீட்ரூட்டுக்கு 8 எண்கள் கொடுத்தா அந்த எண்களுக்கான காய்கறி பேரை சொல்ல முடியும் தானே? ஆமான சொல்லுங்க. இப்போது 326 எப்படி? 3, 2, 6னா பீன்ஸ், உருளை, அவரைக்காய். கண்டுபிடிச்சிட்டீங்க, அவ்வளோதான். என்ன மாணவர்கள் ரெடியா? உங்களை எப்படி வரவேற்க போகிறோம்னு பாருங்க. இந்தா

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: இளமை பேசுகிறது சொல்லிட்டோம், மாணவர்கள்லாம் தயாராகிட்டாங்க, வாய்ப்பு கொடுங்க, எப்படி கலக்குறோம் பாருங்கன்னு இருக்காங்க. ரொம்ப நேரம் பேசாத கேட்டீங்க, முதல்ல அவங்கள சந்திச்சுட்டு வணக்கம்.
1: ஹலோ,
0: யார் அது? ஜஸ்வந்த், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நாமக்கல் மாவட்டம் பரமத்தியில்.
0: ஆ சரி சரி, என்ன முதல் முறையாக பேசுறீங்களா?
1: ஆமாண்ணா.
0: ஆ பக்கத்தில் யார் யார் நிற்கிறது? பின்னாடி இருந்து எனக்கு சத்தம் கேட்குது. சரி இருக்கட்டும், ரெண்டு விளையாட்டு கொடுத்துருக்கோம். தொட்டு தொட்டு ஒன்று ரெண்டு மூன்று, எந்த விளையாட்டு வேணும்?
1: தொட்டு தொட்டு விளையாடுறேன்.
0: ஆ சரி, அப்போ உங்களுக்கான தலைப்பு வந்து நண்பர்கள்.
1: நான் பள்ளியில் நண்பர்களுடன் விளையாண்டேன்.
0: ஆ
1: நான்

0: நண்பர்களுடன் படித்தேன்.
1: வேற நண்பர்கள் ரொம்ப முக்கியமானவங்க இல்லையா நம்ம வாழ்க்கையில? சரி, எல்லா விஷயங்களையும் நம்ம பெற்றோர்கள்ட்ட சொல்ல முடியாது, பகிர முடியாது. அதனால் நண்பர்கள் அவங்ககிட்ட தாராளமாக சொல்லலாம். அதுவும் நல்ல நண்பர்கள், உண்மையான நண்பர்கள் அப்படின்னா. என்ன ஜஸ்வந்த்?
0: ஆமாங்கண்ணா.
1: ம், நான் கொஞ்சம் எடுத்து கொடுக்குறேன். வேற வேற ஸ்நாக்ஸ் கொடுக்குறவங்களாம் நண்பர்கள்னு சொல்லிடக்கூடாது. ஆமாம், எனக்கு கிளாஸில் இவங்கெல்லாம் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, அவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவ்வளோதான், எனக்கு ரொம்ப
0: கஷ்டமாயிரும். நான் நண்பர்களுடன் வெளியே செல்வேன்.
1: ஆ, அப்பா அம்மா வந்தாங்கன்னா? என்னாச்சு ஜஸ்வந்த், நல்லா முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள். ஆ, வேற இதான் சொல்லணும்னு இருக்கீங்களா? சரிம்மா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. ஆ,
0: நன்றி.
1: சின்ன வயசில் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்துக்கோங்க, ஏன்னா ரொம்ப முக்கியமானது நண்பர்கள் வட்டாரம் அப்படிங்கிறது. நம்ம திறமையை எளிமையாக கண்டுபிடிக்கக்கூடியவங்களும் அவங்க தான். வணக்கம், யாரை சந்திக்க போகிறோம்?
2: வணக்கம்,
1: யாரது? அருண் சுனை செல்வியா? ஆ, சரிங்க செல்வி.
2: சொல்லுங்க,
1: எந்த விளையாட்டு விளையாட போறீங்க செல்வி? சரி, உங்களுக்கான அந்த தலைப்பு வந்து பேச்சு. ஆமா,
2: எப்பயுமே நான் பேசிட்டே இருப்பேன்.
1: சரிங்க தங்கச்சி.
2: இப்ப கூட நான் பேசிட்டே இருக்கேன்.
1: ஏய் அம்மா அடி, இது ஏதோ கனி நல்லா மாட்டிக்கிட்ட நீ சொல்லிக்கிட்ட. ஆ, அப்புறம் நல்லதை பேசணும், நல்லதை மட்டும்தான் பேசணும். செல்வி எப்படி வகுப்பறையில் அல்லது பள்ளிக்கூடத்தில் பேசுறதுனால? ஆமாம், ஆனால் ரொம்ப நேரம் பேசணும்னா அது வேறு மாதிரி பிரச்சனை ஆயிரும். பேச வேண்டிய இடத்துல பேசணும், பேசக்கூடாத இடத்துல அமைதியாக இருக்கணும். ம், வேற பாருங்க. ம், தூள் கலப்புறாங்க. பேச்சு எங்கள் உயிர் மூச்சுன்றீங்களா? சரிம்மா செல்வி, ரொம்ப நன்றி. ஆ, வாழ்த்துக்கள்.
2: சரிங்க.

கோடை பண்பலை நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நான் துர்காமூர்த்தி, திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசுகிறேன். நமது நாட்டில் வந்து ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு ஒரு முறையுமே மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி வந்து நடந்துட்டுருக்கும். இந்த முறை வந்து டியூ டு கொரோனா நம்மளால் 2021 இந்த பணியை ஆரம்பிக்க முடியல. இப்போ தான் அந்த பணியை நம்ம நாடு முழுதும் ஆரம்பிக்கிறாங்க. அதில் நம்ம மாவட்டத்திலையுமே இந்த ஜூலை 31 வரைக்குமே செல்ஃப் எனுமரேஷன் பீரியட், அதாவது ஒவ்வொருவருமே தங்களுடைய தகவல்களை தாங்களே வந்து மொபைல் ஆப் மூலமாக பதிவு செஞ்சுக்கலாம். ஸோ டிஜிட்டல் முறையில் முதன் முறையாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னொரு ஜூலை 31 வரைக்கும் நம்மளுடைய வெப்சைட், அதாவது sc.census.gov.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போய் அதில் கேட்கக்கூடிய கேள்விகள், கிட்டத்தட்ட 33 கேட்குறாங்க. அந்த தகவல்களை வந்து நம்மளே பதிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடி வந்து நம்மளுடைய மொபைலுக்கே வந்துடுது. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் ஐடியை நம்ம பத்திரமா வச்சுக்கணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஆகஸ்ட் 1 அடுத்து 30 வரைக்குமே வீடு வீடாக கணக்கெடுப்பாளர்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அப்போது அந்த ஐடியை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். சப்போஸ் செல்ஃப் எனுமரேஷன் பண்ண முடியல அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆகஸ்ட் 1 வீடுகளுக்கு வரக்கூடிய கணக்கெடுப்பாளர்கள்ட்ட நம்மளுடைய தகவல்களை அவங்கள்ட்ட கொடுத்துர்லாம். ஸோ உங்களுடைய வீடுகளுக்கு வரக்கூடிய கணக்கெடுப்பாளர்கள்ட்ட நம்ம தவறாமல் நாம் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற தகவல்களை கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா மக்கள் தொகையினுடைய அளவை வச்சு தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்கள் வந்து அமையும். அதனால் நம்மளுடைய அடிப்படை தேவைகளையும் அதில் பதிவு பண்ணணுங்கிறது நம்மளுடைய கடமை. ஸோ கண்டிப்பாக செஞ்சுருங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கேட்கணும் அப்படின்னா 1855 அப்படிங்கிற மொபைல் ஆப்லேயும் நீங்கள் ஃபோன் பண்ணலாம். இது இல்லாமல் ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் ரூம் இருக்குது, அந்த ஃபோன் நம்பர்லேயும் நீங்கள் பேசலாம். அதனோட நம்பர் வந்து 780-680-7602. இந்த தொலைபேசி எண்ணிலையும் நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டிங்கன்னா அதுக்கான விளக்கங்களையும்

அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ சென்சஸ் பணியில் வந்து எல்லாருமே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு தவறாமல் தங்களுடைய தகவல்களை கொடுக்கணுங்கிறது நான் மாவட்ட ஆட்சித்தலைவராகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் எல்லாரையுமே கேட்டுக்கொள்கிறேன். நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: கொடைக்கானல் பண்பலையில் இளமை பேசுகிறது கேட்டுட்டு இருக்கோம். இங்க பெரிய விசில் வேற மாணவர்களுக்கு. இன்னைக்கு இளமை பேசுகிறதுல ரெண்டு விளையாட்டு, ஒன்று தொட்டு தொட்டு தொட்டு இல்லைப்பா தொட்டு தொட்டு தான்ப்பா, அடுத்த விளையாட்டு ஒன்று ரெண்டு மூன்று. வணக்கம், யார சந்திக்க போறோம்?
1: வணக்கம்.
0: யார் அது தம்பி?
1: கபிலன்.
0: கபிலன், ரொம்ப அழகான பேர்ப்பா. முதல் இந்த பேர் வச்சதுக்கே உங்க பெற்றோர்களுக்கு கைதட்டல் கொடுத்துக்கிறேன், சரியா? ஆமா, யார் வச்சது அதை கேட்காம அவசரப்பட்டு கைதட்டல் கொடுத்துட்டேன். பாட்டி தாத்தா யாரும் வச்சாங்களா? ஆ, பாத்தீங்களா, தாத்தா வச்சாரா? அப்போ இங்கிட்ட இருந்து வாபஸ் வாங்கி அங்கிட்டு கொடுத்துடலாம். கபிலன், எங்கிருந்து பேசுறீங்க?
1: மணமேடு.
0: இது திருச்சியா? சரிங்க கபிலன், தொடர்ச்சி கேட்பீங்களா நம்ம கூட எஃப்எம்? நீங்கள் சந்தோஷப்படுறீங்களோ இல்லையோ, உங்க கூட இருக்கிற அந்த பெற்றோர்கள் பாருங்க, அவ்வளோ முகத்தில் சந்தோஷம் தெரியுது. சரி, விளையாட்டு போகலாமா கபிலன்?
1: என்ன
0: விளையாட்டு விளையாட போறீங்க? தொட்டு தொட்டா, ஒன்று ரெண்டு மூணா? ஆ, ஆ, சரி. உங்களுக்கான அந்த சொற்கள் சொல்கிறேன், கவனமாக கேட்கணும். ரொம்ப எளிமையாக இருக்கும். சிற்றூர் மாவட்டம், சிற்றூர் கிராமம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு அழகான தமிழ் சொல் வந்து சிற்றூர். செப்பு சந்தமெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? சிற்றூர் மாவட்டம், மாநிலம், நாடு. ஆமா, சிற்றூர் மாவட்டம், மாநிலம், நாடு. ஆஹா, குறிச்சு வச்சுக்கிட்டாரு போல. அப்பா, இவ்வளோ வேகம் பாரியா. இப்போ நான் கேட்கட்டுமா? மூணு ரெண்டு ஒன்று, அதாவது 321. ஆமாம், மூணு அப்படிங்கிற எண்ணில். ஆ,
1: மாநிலம்,
0: மாநிலம், மாவட்டம்,
1: சிற்றூர்.
0: சே, கொடுங்கப்பா கைதட்டலை, என்னப்பா யோசிக்கிறீங்க. சரி, அடுத்த எண் சொல்லட்டுமா? 4312.
1: 4312,
0: 4312. அதாவது 4312மா? என்ன கணி பாவம் கணி கபிலன், பொறுத்துக்கொள்ளவும். இப்போ சொல்லலாமா? சொல்லுங்க, 4312க்கு என்ன சொற்கள்
1: சொன்ன?
0: ஆஹா, ஓஹோ,
1: மாவட்டம்.
0: ஏ, உங்க பேருக்கு நிச்சயமா சொல்லுவீங்க. நன்றி.
1: நன்றி.
0: இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் மாணவர்களை சந்திக்கிறது மிகப்பெரிய எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்குதுங்க, எப்பவுமே சொல்கிறதா? வணக்கம், யார் அது? பேச வந்திருக்கீங்க, விளையாட வந்திருக்கீங்க, கேட்டுருவோம். ஹலோ,
2: வணக்கம்.
0: எங்கேருந்து பேசுகிறீங்க, யார் பேசுகிறது?
2: ஹரிணி பேசுகிறேன்.
0: ஹரிணி, தேனியில எங்கே?
2: அலிநகரத்தில்.
0: ஓ, சரி சரி. மலையா தேனியில? இப்ப தூரல் விழுந்திருக்கு கொடைக்கானல்ல, நாங்க கொஞ்சம் அமுச்சு விடுறோங்க. ஹரிணி, எங்க படிக்கிறீங்க?
2: பள்ளிக்கூடம்.
0: அப்படியா? ஆஹா, சரி. எந்த விளையாட்டு விளையாட போறீங்க? நீங்களுமா? உங்க குரலை கேட்டா கொஞ்சம் பெரிய பாப்பா மாதிரி தெரியுது, அதனால நான் சில சொற்கள் சொல்றேன், கவனிச்சுக்கிறீங்களா? சரி. தை, மார்கழி, வைகாசி, சித்திரை, கார்த்திகை. மொத்தம் 5 சொற்கள் கொடுத்துருக்கேன்,

0: தை
1: தை
0: மார்கழி வைகாசி சித்திரை கார்த்திகை எப்படி தமிழ் மாதங்கள் பேரு கேட்கட்டுமா? மறுபடியும் வேகமாக சொல்லிடுறேன். தை மார்கழி வைகாசி சித்திரை கார்த்திகை சொல்லும் போது எவ்வளோ அழகாக இருக்கு பாரு. சரி, உங்களுக்கான அந்த எண் வந்து 3412. 3 4 1 2 ஆஹா, ஏ ஐயோ. சரி, அடுத்த எண் சொல்லட்டுமா? 5 4 3 2 1. ஓய்யோ, எப்படி ஹரிணி, பக்கத்தில் யார் உதவி செய்கிறாங்களா? சூப்பர்மா. சரி, 1 3 5. தை வைகாசி கார்த்திகை. ஆ, அம்சம். ஆஹா, அழகுப்பா, பூந்து வல்லா.

0: சூப்பர்மா. சோ 1 3 5 தை வைகாசி கார்த்திகை. அம்சம், ஆஹா அழகுப்பா, பூந்து விளாடுறீங்க போங்க. இதுக்கு முன்னாடி இந்த விளையாட்டு
1: விளையாடிட்டு
0: இருக்கீங்களா? அதுதான் நல்ல பயிற்சி பாருங்க, எங்க வந்து கொண்டு விட்டுருச்சுன்னு. ஹருணிய வாழ்த்துக்கள், கைதட்டல்
1: கொடுத்துட்டோம்.
0: இது என்ன மாதம் இப்ப நம்ம இருக்கிறது? தமிழ் மாதத்தோட பேரு ஆடி. ஆடி, உங்க ஊர்ல ஆடி கொண்டாடியாச்சா? இல்ல, ஹரிணி ஆடி கொண்டாடியாச்சான்னு கேக்கல. ஊர்ல ஆடி ஒண்ணு இருக்கும்ல, விழா நடக்குல, திருவிழா இருக்கும் இல்லையா, ஆடி. நாங்கள் இன்னைக்கு எங்களுக்கு ஆடிங்கன்னு சொல்லுவாங்கல்ல ஊர்களில், அதனால கேட்டேன். நன்றி ஹரிணி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. ஏய் அப்படியா, இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியே. எதுல அப்படி சொல்லுங்க பாப்பா, அவ்வளோதான். ரொம்ப நல்ல அனுபவமா இருந்ததா உங்களுக்கு? ஜாலி என்ஜாய் பண்ணீங்களா? மைக்கை பார்த்துமே பயந்துட்டீங்களாமே, கேள்விப்பட்ட ஹர்ணி, மைக்கை பார்த்த உடனே பயந்துட்டீங்களாமே? அப்படிலாம் இல்லை, நானும் சும்மா தான் சொன்னேன். ஹர்ணி அப்படியே தூள் கிளப்பிட்டாங்க பான்னு சொன்னாங்க, கேள்விப்பட்ட. நன்றி.
1: நன்றி.

Podcast.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: கொடைக்கானல் எஃப்எம்ல இளமை பேசுகிறத கேட்டுட்ருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால ஒருவேளை எல்லாரும் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டிங்களா, போன உடனே வகுப்பறையில் கேட்பாங்களே அசைன்மெண்ட்டை முடிச்சிட்டிங்களா அப்படின்னு. அதனால் மற்றதையும் தயார்படுத்தி வச்சுக்கோங்க, எதாவது மறந்துருப்பீங்க, அதனால் எல்லாம் தயாராக வச்சுக்கோங்க. இல்லைனா காலையில் பரபரப்பாக எந்திரிச்சு வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் நீங்கள் டென்ஷன் படுத்திடுவீங்க, பார்த்துக்கோங்க. அனுபவத்தில் சொல்கிறீங்க. இது எல்லாமே பேசுகிறது இன்றைக்கி தொட்டு தொட்டு ஒன்று ரெண்டு மூன்று விளையாட்டு இருக்குது. வணக்கம், யாரை சந்திக்க போகிறோம்?
1: ஹலோ அண்ணா.
0: யார் அது? தங்கச்சி, உங்கள் பேர் சொல்லுங்க.
1: நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்திலேருந்து ஆர்த்தி வந்திருக்கேங்கண்ணா.
0: ஆர்த்தி வந்திருக்கீங்க, வாங்க வாங்க.
1: எல்லாத்துக்கும்
0: பதில் வச்சிருக்கீங்க. கண்டிப்பா காலேஜ் ஸ்டூடண்டா தான் இருக்கும். என்ன படிக்கிறீங்க?
1: தேவையில்லையா
0: இந்த காலகட்டத்துக்கு? சமுதாயத்து மேல உள்ள அக்கறைங்க, மக்கள் மேல உள்ள நேசம், பாசம். இதை கடைசி நம்ம ஃபாலோ பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். நேர்மை ரொம்ப முக்கியம் இல்லையா ஆர்த்தி? ஆர்த்தி எப்படி பொதுவாகவே அவங்களோட குணம் எப்படி? வீட்டில் வெளியே நண்பர்கள்ட்ட பழகும் போது, பேசும்போது, அல்லது வெளியே சமுதாயத்தில் குரல் கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லாத்தையும் ஜாலியாக பேசுவீங்களா?
1: கடிகாரம் கடிகாரத்தை பாக்குறப்ப நிறைய கவிதைகள் எனக்கு தோணும்.
0: அப்படியா?
1: ஆமாங்க.
0: ஏதாவது சொல்லுங்க.
1: கடிகாரம் அப்படின்றது நேரத்தை மட்டும் காட்டுறது இல்ல, வாழ்க்கையும் காட்டும் நமக்கு.
0: பேச்சு எப்படி குறையும்?
1: கடிகாரத்தை பாக்குறப்ப எனக்கு ஒரு கவிதை தோணுச்சு. அதாவது கடிகாரத்துல இருக்கக்கூடிய முள் மாதிரியே நம்மளும் வாழ்க்கையில வந்து பல தடைகளை தாண்டி ஓடிட்டே இருக்கணும்.
0: அப்படிங்கிறீங்க?
1: ஆமாங்கண்ணா.
0: சரிமா. ஆமா, பேட்டரி அப்பப்போ பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஓடாது இல்லையா? ஸோ அதுவும் நம்மளுக்கு தடைகள் தான். சரிமா, வேற என்னென்ன கடிகாரத்துல வகைகள் இருக்கு? கை கடிகாரம் கேள்விப்பட்டிருப்போம். அலாரம் கடிகாரம் சொல்லுவோம், டிஜிட்டல் கடிகாரம் எல்லாம் வந்துருச்சு இல்லையா? இப்பதான் நம்மளோட பிரஷர் எவ்வளவு, நீ எவ்வளவு ஓடணும், எவ்வளவு சாப்பிடணும், முதற்கொண்டு எல்லாமே வந்துருச்சு. அவ்வளவு இதுல வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம.
1: கடிகாரத்தை பாக்குறப்ப எனக்கு தோணுச்சு.

0: என்ன?
1: அந்த அந்த வட்ட மைதானத்தில் அடிக்கடி ஜாகிங் செய்வதால் தான் ஏனோ தெரியவில்லை, சீக்கிரம் உடல்நிலை சரியில்லாமல் போகிறது கடிகாரத்தின் முட்களுக்கு.
0: ஏய் எழுதிக்கோங்கப்பா, ஏய் எழுதிக்கோங்கப்பா. நீங்க இதெல்லாம் சேர்த்து ஒரு புத்தகமா வெளியிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் உங்களுக்கு பயன்படும்.
1: நான் புக்ல கோஆத்தரா எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்கேங்க நிறைய கவிதைகள்.
0: அதையும் பண்ணலையா எப்பா? சரி இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல ஆர்த்தி.
1: உங்ககிட்டயும் பேசுனதுல ரொம்ப சந்தோஷம்.
0: சட்டம் மட்டும் இல்லாமல் அதுவும் இல்லைங்க, அதை தவிர்த்து நாங்கள் எல்லாத்துலேயும் புகுந்து விளையாடுவோங்க அப்படிங்கிறீங்க இல்லையா? கரெக்டாக, உண்மையிலே நீங்கள் சிங்கப்பெண்கள் தான் எல்லாருமே. நன்றிங்க ஆர்த்தி.
1: ஓகேங்க.
0: ஆமாம், முன்னாடி எப்படி நேரத்தை கணிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? முன்னாடி நம்ம முன்னோர்கள் பெரியவர்கள்
1: பார்த்து நேரத்தை கணிப்பாங்கண்ணா.
0: சூரிய மணிகாட்டி, அந்த ஷேடோ, நிழல்கள் நகரக்கூடிய அதை வச்சு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ நீங்க அப்படி சொல்ல முடியுமா? இப்போ உள்ள இந்த ஜென்சி அப்புறம் ஆல்பா,
1: இரவு நேரத்துல ஓரளவுக்கு சொல்லிடலாம், ஆனா பகல் நேரத்துல இப்ப இருக்க கிளைமேட்டுக்கு சொல்ல முடியாதுண்ணா.
0: ஏய் நல்லா சொன்னீங்கப்பா, நன்றி.
1: ஓகேங்கண்ணா.

0: காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: இளமை பேசுகிறது கேட்டுட்டு இருக்கோம். கோடை பண்புலையும் 100+5 மாணவர்கள் அப்படியே சும்மா அசத்துறாங்கவா பேச்சிலேவோ. வணக்கம், யாரை சந்திக்க போறோம் கேட்டலாம். யாருங்க? எங்கேயோ கேட்ட குரல். அருள்விழி. சட்டக்கார பிள்ளப்பா, நல்ல பொண்ணு. அருள்விழி, சரி, எந்த விளையாட்டு விளையாட போறீங்க? எந்த
1: விளையாட்டுனாலும்
0: சரி, நினைச்ச அதானே எங்களை கலாய்க்கிறதுக்குன்னே வருவீங்களா? சும்மா சொன்னமா. சரி, உங்களுக்கு வந்து என்ன கொடுக்கலாம்? 1, 2, 3
1: விளையாடுறீங்களா?
0: ரெடியாக வச்சுக்கோங்க. பரதநாட்டியம் நீங்கள் நல்லா பேசுகிறதுனால உங்களுக்கு ஒரு 7 கொடுக்குறேன். ஆனால் 7 ரொம்ப முக்கியமான சொற்கள், நம்ம பாரம்பரியம் சார்ந்திருக்கும், சரியா? பரதநாட்டியம், கதகளி, கரகாட்டம், கோலாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், காவடி ஆட்டம். பாட்டாலும் பாடலாம் போல. பரதநாட்டியம், கதகளி, கரகாட்டம், கோலாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், காவடி ஆட்டம்.
1: ஒரு வாட்டி, இன்னொரு வாட்டி.
0: ஏய், என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க?
1: ஒரு வாட்டி.
0: ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கா? இருக்கட்டும். பரதநாட்டியம், கதகளி, கரகாட்டம், கோலாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், காவடி ஆட்டம். ரெடியா? சரி, 7562 7562 கதகளி ஆடுவாங்க போல தெரியுது அருள்வெளி. அருள்வெளி கதகளி நல்லா தெரியுது. சரி, அடுத்த எண் 2, 4, 6
1: கதகளி,
0: கோலாட்டம், ஒயிலாட்டம். ஏய், என்னையா இப்படி தூள் கிளப்புறீங்க? அடுத்த எண், அடுத்த முறை நீங்க சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் பாராட்ட போறோம், அவ்வளவுதான். சரி, 1, 3, 5, 2, 4
1: பரதநாட்டியம், கரகாட்டம், மயிலாட்டம், கதகளி, கோலாட்டம்.
0: தலையே சுத்துது அருள்விழி. சே, பிரமிப்பா இருக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கேவோ. உங்க அறிவு திறமையை, அந்த கூர்மையை நினைச்சு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இதுல உங்களுக்கு பிடிச்ச ஆட்டம் எது?
1: இதுல எனக்கு பிடிச்சதா
0: கொண்டாட்டமா? என்னமா? அப்படியா, பரதநாட்டியம் ஆடுவீங்களா? அது கத்துக்கணும்னு ஆசை இருக்கா, விருப்பம் இருக்கா உங்களுக்கு?
1: எனக்கு பேசல,
0: நினைச்ச பேசும் போது எங்களுக்கு தெரியுது. நன்றி, கைதட்டல் கொடுத்தாச்சு, வாழ்த்துக்கள். வணக்கம், யார் வந்திருக்கீங்க பேச? ஹலோ, யார் அது? எங்க இருந்து பேசுறீங்க கணிஷ்?
2: திருச்சி மாவட்டம்.
0: திருச்சியில?
2: மணமேடு.
0: இதுக்கு முன்னாடி இருக்கட்டும். சரி, எந்த விளையாட்டு
2: விளையாட
0: போறீங்க? நல்லா இருக்கே. சரி, உங்களுக்கு ரொம்ப எளிமையா சொல்றேன், சரியா? இத முதல் முறையா பேசுறீங்களா? இத முதல் முறையா பேசுறீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா? அப்போ தைரியமா, கொஞ்சம் கனி, கொஞ்சம் கடினமா இருக்கிற மாதிரி கேள்விகளை எடுக்க நீ சொல்லட்டுமா?
2: சொல்லுங்கண்ணா.
0: கடிதம், மின்னஞ்சல், குறுஞ்செய்தி, தொலைபேசி, அலைபேசி.

0: மறுபடி சொல்கிறேன், கடிதம், மின்னஞ்சல், குறுஞ்செய்தி, தொலைபேசி, அலைபேசி. உங்களுக்கான அந்த எண்கள் வந்து 1354 1354. சொல்லுங்கள். கடிதம், மின்னஞ்சல், குறுஞ்செய்தி, தொலைபேசி, அலைபேசி. ஆ, எழுதி வச்சுக்கிட்டார் போல. மறுபடி சொல்லட்டுமா? கடிதம், லெட்டர், கடிதம் இருக்கு இல்லையா, கடிதம். மின்னஞ்சல், மெயில் சொல்லுவோம்ல, இமெயில். ஓகே, குறுஞ்செய்தி சொல்லுவல்ல, எஸ்எம்எஸ், எஸ்எம்எஸ் குறுஞ்செய்தி. அப்புறம் தொலைபேசி, லேண்ட்லைன். அப்புறம் அலைபேசி, மொபைல் ஃபோன், செல்ஃபோன், கைபேசின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஆங்கில வழி படிக்கிறவங்களுக்கு ரெண்டுமே சொன்னா தான் கனி. ஏய், சிரிக்கிறீங்க. ரெடியா? கடிதம், மின்னஞ்சல், குறுஞ்செய்தி, தொலைபேசி, அலைபேசி. தயாரா இருக்கீங்களா? இப்போ சொல்லுங்க பாப்போம் சொற்கள்லாம். 1354. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுங்க? என்னமா மறுபடியும் சொல்லுங்க?
1: கடிதம்,
0: ஆஹா,
1: குறுஞ்செய்தி,
0: ஓஹோ, தொலைபேசி. அவ்வளோதான். இவ்வளோ அழகாக பேசுகிறீங்க தமிழில் பாருங்கள். நீங்கள் டிரான்ஸ்லேஷன் கேட்டவுடனே பக்குண்டாயிருச்சு எனக்கு. சரி, அடுத்த எண் வந்து 241.
1: தொலைபேசி.
0: சரி, அப்புறம்
1: குறிஞ்சி.
0: குறிஞ்சியா? ஆய், என்ன குறிஞ்சி முள்ளே மறந்து போயிட்டீங்களா? ஒன்று என்ன? இல்லை, கடிதம். ஒன்று வந்து கடிதம்
1: தானே?
0: கடிதத்துலேருந்து ஆரம்பித்தோம்ல நம்ம தகவல் சொல்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி நிறைய அதெல்லாம் தகவல் தெரிவிக்கிறதுக்கெலாம் நிறைய பயன்படுத்தியிருக்காங்க மன்னர் காலத்தில். ஆனால் நம்ம தெரிஞ்ச அளவுக்கு கடிதத்துலேருந்து இப்போது மொபைல் ஃபோன் மாதிரி வந்தாச்சு. சரியா? அப்போ மறுபடியும் வேறு ஒரு என்ன சொல்லட்டுமா? தெளிவாக கேட்டுக்கணும், கவனமாக கேட்டுக்கணும். 4-3-2-5. 4325.
1: தொலைபேசி.
0: ஆஹா,
1: குறிஞ்சி.
0: குறுஞ்செய்தி தான் ரொம்ப குறுகலாக போகுது. அப்புறம்
1: குறுஞ்செய்தி.
0: மின்னஞ்சல். சரிதான், மின்னஞ்சல். அப்புறம் கடைசி என்ன சொன்னோம்? அருமை, அருமை, நல்லா விளாண்டுனீங்க பார்த்தீங்களா. எவ்வளோ தைரியமாக நீங்கள் விளாண்டிங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நேர்கள் கேட்டிருப்பாங்க, தயக்கத்தோடு பேசி இப்போ எவ்வளோ அழகாக விளாண்டா இருப்பாருங்க அப்படின்னு நினைப்பாங்க. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
1: நன்றிண்ணா.

இன்னைக்கு எளிமை பேசுகிறது நிகழ்ச்சியில் பேசின எல்லா மாணவர்களுக்கும், பேசுறதுக்கு முயற்சி பண்ண மாணவர்களுக்கும், அதுக்கு உதவியாக இருந்த பெற்றோர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி. விடைபெறுகிறேன். கனிமுத்து பேடாஸ் பாட்டா சரி.

0: இயற்கை தன் கரங்களை விரித்திருக்கும் பாரதி அண்ணா நகர் பகுதியிலிருந்து வலம் வந்து கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 இன்றைய கோடை தேன்றல். மீண்டும் பாரதி அண்ணா நகர் மக்களோடு பயணிக்க நம் அனைவரையும் அழைத்து செல்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே. முருகேஸ்வரி அவர்கள். ஒரு ஊரின் வரலாறும் கலாச்சாரமும் அங்கிருக்கும் பெரியவர்களின் நினைவில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகரின் பாரம்பரியத்தை உணர்த்துவதற்காக நம்மோடு இணைய காத்திருக்கிறார் அந்த ஊரின் பெண்மணி.
1: தொடர்ந்து நம்ம கோடை பண்பலை 100.5 பாரதி அண்ணா நகர் பகுதியில பூதநாச்சியம்மன் கோவில் இடம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்த இடம் இப்ப பாரதி அண்ணா நகர் அப்படின்ற பேர்னால அழைக்கப்படுது. கோடை பண்பலை பேச வராங்க, நம்ம எது வீடியோ எடுத்துருவாங்களோ அப்படின்னு நினைச்சு அழகா வந்து நின்றுருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சுத்தி இருக்கக்கூடிய அந்த பெண்களை வந்து ஒன்றா இணைத்து பேச வச்சாங்க. நம்ம முதல்ல ஒளிப்பதிவு செய்த இடம் பேருந்து நிலையத்திற்கு அருகில நின்று ஒளிப்பதிவு செய்தோம். அங்க பேசிட்டு இருக்கும் போது அம்மா வாங்கம்மா பேசலாம் அப்படின்னு அழைத்தப்ப அந்த அம்மா சொன்னாங்க, எப்பவுமே நாங்க பேசணும், எல்லாரும் ஒன்றிணையுது அப்படின்னா பூதநாச்சி அம்மன் கோவிலுக்கு பக்கத்துலதான் ஒன்றிணைவாங்க, நீங்க அங்க வர முடியுமா அப்படின்னு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் வைத்தாங்க. அதற்காக அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நம்ம அந்த இடத்துல வந்து ஒளிப்பதிவு செஞ்சிட்டு இருக்கிறோம். நம்ம இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 10-15 வருடங்கள் தாண்டி வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு மூங்கில் மரம் இருக்கு. பக்கத்துல ஒரு சின்னதா தகர வீடு இருக்கு. ஒரு 3 கல்லை ஒன்றிணைத்து ஒரு அடுப்பு மூட்டியிருக்கிறாங்க. அதில் சுடுதண்ணி வச்சுருக்கிறாங்க. ஒரு பானையில் சுடுதண்ணி இருக்குது. நல்லா அந்த சுட சுட தண்ணியை காய வச்சுருக்கிறாங்க. இப்போ குளிக்கிறதுக்காக அல்லது குளித்து முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை அங்கே தூக்கி வைப்பாங்க, கொஞ்சம் சூடாயிட்டுரு அப்படின்னு தூக்கி வைப்பாங்க. அது மாதிரி வச்சுருக்கிறாங்க. எப்படிப்பட்ட இயற்கை சூழலில் அந்த அம்மாவை நம்ம சந்தித்து பேசுகிறதுக்காக காத்திருக்கிறோம். அம்மா வணக்கம்.
2: வணக்கம் அம்மா. என்னோடய பேர் காளீஸ்வரி. நான் வந்து பிறந்தது வந்து பரஸ்ட்டு. நான் வளர்ந்தது பள்ளங்கி கோம்பை. நான் இப்போ வாக்கப்பட்டு வந்திருக்கிறது வந்து பாரதி அண்ணா நகர் வந்திருக்கேன். என்னோடய அம்மா வந்து சின்ன வயசில் விட்டு இறந்துட்டாங்க. அதனால் அம்மாச்சி வந்து இங்கேயே இருந்தவங்க, காலங்காலமாக இங்கேயே இருந்தவங்க. அதனால் நான் வந்து இங்கே கல்யாணமும் பண்ணி இங்கேயே இருக்கேன். இப்போ நான் எனக்கு 50 ஆக போகுது. என்ன சொல்கிறதுனா, இந்த இடத்த பற்றி பேசணும்னா நிறைய விஷயங்கள் பேசலாம். கேட்க ஒரு இனிமையாகவும் இருக்கும், பேசவும் ஒரு ஆசையாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடம் பூதநாச்சியம்மன் இடம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வீடு இருக்குது. முந்தியெல்லாம் வீடெல்லாம் இங்கே இருக்காது. காட்டில் அங்கிட்ட அங்கிட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் இருப்பாங்க. இந்த பூதநாச்சியம்மன் இடத்துல வந்து யாருமே வந்து இங்கே வந்து செருப்பு போட்டு வர மாட்டாங்க, இங்கே வந்து விளையாட மாட்டாங்க. அதிகமாக சாமி ஆடுறது மட்டும்தான் இந்த இடத்துல மட்டும். எங்கள் ஆளுக கொட்டடிச்சு எங்கள் ஆளுக கலாச்சாரத்தை கொண்டு வந்து வச்சு தான் இது பண்ணுவாங்களோ ஒழிஞ்சு. இங்கே வந்து ரொம்ப நிரந்தரமாக யாருமே வந்து அதிகமாக இங்கே அம்மாட்ட வரமாட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒன்றா வந்து பக்கத்தில் அவங்கக்கிட்டே வந்தது மாதிரி.
3: ஆமாம், பக்கத்தில்
2: அம்மன் கிட்ட வந்து நம்ம இருக்கிறது மாதிரி இருக்குது.
3: பக்கத்தில்
2: வச்சுட்டோம்.
3: நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த இடத்துல நாங்கள் வந்து எங்களுடைய பாரம்பரிய நட பாரம்பரிய தப்படிச்சு செய்யறதுகள்லாம் செய்வோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, எப்ப செய்வீங்கம்மா?
2: ஆடி முடிஞ்சு ஆவணியில செய்வோம் இருக்கும். அது வந்து நாங்களும் வில்பட்டிக்காரவங்களும் ஒன்னா சேர்ந்துதான் செய்வோம்
3: இந்த இடத்துல. வில்பட்டியில இருந்து எவ்வளவு பேர் வருவாங்க?
2: அங்க இருந்து ஒரு 50 60 பேர் வருவாங்க. இங்கேயுமே ஒரு 50 குடும்பம் இருக்கும். எங்களோட பழங்குடியினர் வந்து ஒரு 50 குடும்பத்துக்கு மேல இருக்கும். அவங்க எல்லாரும் சேர்ந்து ஆடல் பாடல் எங்களோட கலாச்சாரம் தான் அதிகமா இருக்கும். நைக் செட்டு வைக்க மாட்டோம், மற்றபடி எந்த இதெல்லாம் வைக்க மாட்டோம்.
3: சத்தம் அதிகமா இருக்காது, உங்களுடைய குரல் தான் இங்க ஒலிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. ஒரு பாட்டு பாடுங்களேன் கேப்போம்.
2: பாட்டு என்ன பாட்டு படிக்க போறோம்? நாங்க இந்த ஆடும் போது ஒரு பாணி சொல்லுவோம். சாணி சட்டி சர்வ சட்டி எடுத்தவங்க

0: அப்புறங்க மச்சான் இல்லைன்னா குறவை செட்டி உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இப்படி ஒன்று பாணி சொல்லி ஆடுவோம். அப்புறம் தக்காளிக்கு வந்து இந்த தக்காளியவே வந்து சீனிக்காய் வத்தல் சிறுப்புள்ளைங்க இதுன்னு அது வித்தியாசமாக படித்து ஆடுவோம். பாரம்பரிய உடையெல்லாம் கிடையாது, நாங்கள் எப்பயும் கட்டுறது இது மாதிரி சாதாரணமாக
1: சாரி அணிஞ்சிட்டு. ஆமாம், இப்போ இருக்க இளம் பெண்கள் வந்து சுடிதார் போட்டுட்டு அப்படி நீங்கள் அந்த நடனத்தை ஆடுவீங்கன்னு சொல்கிறீங்க.
0: நாங்கள் அந்த குளம் விடுறது ஓ அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு அந்த கொட்டுக்கும் அந்த எங்களோட நடனத்துக்கும் அதுக்கும் வந்து ஒரு பார்க்கவே ஒரு அழகா இருக்கும்.
1: நீங்க 50 குடும்பம் இங்க இருக்கிறீங்க, அம்பட்டி ஊராட்சியில இருந்து ஒரு 50 பேர் வராங்க. இப்ப 100 பேர் ஒரே இடத்துல இங்க இணைந்து அந்த நடனம் ஆடுவீங்களா?
0: ஆமா, நடனம் ஆட தெரிஞ்சவங்க பகுதி பேர் இப்ப எல்லாம் வந்து பிள்ளைங்க எல்லாம் படிச்சதுனால ஆடுறதுக்கு வைக்கப்படுறாங்கல்ல. நாங்க வந்து அந்த கலாச்சாரத்தை சொல்லி கொடுக்குறோம், நீங்க வந்து இதை வந்து விட்டுறாதீங்க, எங்களோட கலாச்சாரம் இன்னும் போக போக அழிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து பழங்குடியினர் நம்மளோட கலாச்சாரத்தை நீங்க சின்ன பிள்ளையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் கத்துக்கிறீங்க. ஏன்னா
1: வந்து படிப்பும் இருக்கணும், நவீன காலத்தினுடைய வளர்ச்சியும் இருக்கணும், கூடவே உங்களுடைய பாரம்பரியம் எதுவோ அதையும் கடைபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க.
0: கலாச்சாரத்தை விட்டு கொடுக்காதீங்க.
1: நவீன காலத்தினுடைய வளர்ச்சிகள் எதுவோ அதையும் எங்களுக்குள்ள நாங்க கொண்டுட்டு வந்திருக்கிறோம். எங்களுடைய குடி இருப்பு பகுதியில நாங்க என்னவாக இருக்கிறோமோ அது அனைத்தையுமே பின்பற்றக்கூடியவங்கள நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. வளர்ந்து வரக்கூடிய இளம் தலைமுறையினையும் அதை பின்பற்ற சொல்லி உங்களுடைய வழிமுறைகள்ல வந்திருக்கிறவங்களுக்கு வலியுறுத்தி வரீங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்கம்மா. என்ன உணவு முறைகள் அப்ப இருந்துச்சு, இப்ப என்ன உணவு முறைகள் இருக்கு?
0: அப்ப வந்து நமக்கு வள்ளிக்கிழங்கு தேனு பணத்துக்குள்ள என்ன கிடைக்குதோ அது, அதே மாதிரி நெல் அரிசி. தலைவர் வந்து சொன்னார்ல இங்க எல்லாம் வயல் விளைஞ்சு நெல் விளைஞ்சுன்னு. என்னோட அனுபவத்துல நான் நெல் காவல் பார்த்திருக்கேன், கோதுமையெல்லாம் இங்க விளைஞ்சாதான். நிறைய கோதுமை விளைஞ்சிருக்கு, நெல் விளைஞ்சிருக்கு, ஆனா வந்து பாரஸ்டுக்குள்ள என்ன விளையுதோ அதை எங்களுக்கு உணவா எடுத்துக்கிடுவோம். நாங்கள் தேனு கடுக்கா நெல்லிக்காய் பாசம் இதெல்லாம் வந்து எங்க மக்கள் எடுப்பாங்க, நாங்களும் ஆம்பளைகளோட சேர்ந்து போய் நாங்களும் எடுத்துட்டு வந்துருவோம்.
1: நம்ம பேசிட்டு இருக்கிற போது பாரதி அண்ணா நகர்ல மழை பொழிய ஆரம்பிச்சிருக்குது. இப்பதான் அந்த லைட்டா அந்த மழையினுடைய துளிகள் நம்ம மேல பட ஆரம்பிச்சது. கொடை பண்பலையினுடைய கொடையை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம், அந்த கொடைக்கு கீழே நம்ம நின்று பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். அம்மாட்ட தொடர்ந்து பேசலாம். காளீஸ்வரி அம்மா, நிறைய நல்ல விஷயங்களை சொல்றீங்க, அந்த காலத்தினுடைய நினைவுகளை நீங்க பகிர்ந்துட்டு இருக்கிறீங்க. என்ன உணவுகள் நம்ம சாப்பிட்டோம் சொல்லிட்டு இப்போ அரிசி சாதம் சாப்பிடுறீங்க அப்படிங்களா? காய்கறிகளுக்குலாம் என்ன செய்வீங்க?
0: காய்கறிகள் வந்து நம்ம அந்த காட்டுகளுக்கு வேலைக்கு போறதுலயே நம்ம நாங்கள் காய்கறிகள் எடுத்துட்டு வந்துருவோம். அங்க இருந்தேவும் இந்த பீன்ஸு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு எடுக்க போனா உருளைக்கிழங்கு கொண்டு வந்துருவோம். பீன்ஸ் எடுக்க போனா பீன்ஸ் காய்கறி கொண்டு வந்துருவோம். அவரை எடுக்க போனா அவரைக்காய் கொண்டு வந்துருவோம். தக்காளி வெங்காயம் மட்டும் கடையில வாங்குறோம். அதுவும் தக்காளி வெங்காயம் வந்து இங்க விளையாது, அதனால நம்ம இங்க எடுத்து பெருமாமலை போய் தான் வாங்கிட்டு வரணும். எண்ணெய் அந்த எல்லாம் வந்து அங்கதான் வாங்கிட்டு வருவோம். நாங்கள் கீரைகள்லாம் வந்து இங்க நிறைய கிடைக்கும், கீரைங்கெல்லாம் நமக்கு நல்லா யூனவா எடுத்துக்கிடுவோம். முக்கியமானது மட்டும்தான் வாங்குவோம், மற்றபடி எதுவுமே அங்கே வந்து கடை இங்கேயே எடுத்துக்கிடுவோம் எல்லாமே.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: கேட்க கேட்க மனம் குளிரும் கோடை பண்பலை 100.5 கோடை தென்றல் நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். பாரதி அண்ணா நகரில் விளையும் விவசாய பொருட்கள் பாரம்பரிய மருத்துவத்திற்கு பயன்படுகிறது. கடுக்காய் உடலுக்கு அசாத்திய ஊட்டம் தரும். வெண்ணெய் பழம் என்று அழைக்கப்படும் அவகாடோ கண்ணை கவரும் சுவையான ஆரஞ்சு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அள்ளி தரும் நெல்லிக்காய் என பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகரின் மண் அத்தனை விளைச்சலையும் அள்ளி தந்திருப்பதை நம்மால் கேட்க முடிந்தது. இதுவரை நாம் பூதனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெறும் ஆணி திருவிழா பற்றி அறிந்து கொண்டோம். பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகரில் என்னென்ன வசதிகள் இருக்கின்றன என்பதை தொடர்ந்து கேட்போம். வாருங்கள் நேயர்களே.
1: மருத்துவ வசதிங்கம்மா?
2: மருத்துவ வசதிக்குன்னா பெருமாமலை தான் போவோம். இந்த இப்ப வந்து ரெண்டு பிள்ளைங்க மாத்திரை கொடுத்துருக்காங்க, அதுல எங்க பொண்ணு ஒரு பொண்ணு பாக்குறா, ஆஜா ஒரு பாக்குறா, அவட்ட சொன்னோம்னா கொண்டு கொடுத்துருவாங்க மாத்திரை எல்லாம்.
1: பெண்கள் என்ன படிச்சிருக்காங்க?
2: பெண்கள் வந்து 12வது. அண்ணன் பொண்ணு ஒண்ணுதான் காலேஜ் முடிச்சுட்டு போயிருக்காங்க, கல்யாணம் முடிச்சு. இன்னொரு பொண்ணும் கல்யாணம் முடிச்சிருக்கா, காலேஜ் முடிச்சு. முக்கியமானது என்ன சொல்லணும்னா, இப்ப வந்து என்னோட பொண்ணு வந்து அரசியல்ல வந்து நின்றுருக்கா, அவ பேர் முரியசரி. அவ என்ன நினைச்சிருக்கானா, நம்ம அரசியல்ல நின்றுமுனா நம்ம மக்களுக்கு நிறைய ஏதாவது எதிர்பார்க்காம செய்யலாம், நம்ம மக்களுக்கு தெரியாத வழி காட்டலாம் அப்படின்றதுனால அவ நின்றுருக்கா.
1: முதல் முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க, ரொம்ப மகிழ்ச்சி.
2: சோறு வந்து கொஞ்சம் சோள சோறு மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். மூங்கில் அரிசி எல்லாம் நாங்கெல்லாம் சாப்பிட்டுருக்கோம். மூங்கி வந்து 12 வருஷத்துக்கு பின்னாடிதான் பூக்கும். அப்ப வந்து நம்மளே எடுத்துக்கலாம், இங்கேயே எடுத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனையே இல்ல.
1: அடியில் இருக்குமா இல்ல மேல்?
2: இல்ல மேல, மேல தான், மேலதான் இல்ல, மேலதான் மேலதான்.
1: அந்த பூ பூக்குற இடத்துக்கிட்ட இருக்குங்களா?
2: ஆமா, பூ பூக்குறதுலயே வந்து அந்த பூவோட அப்படியே நெல் இந்த கோதுமை இருக்குல்ல, கோதுமை மாதிரியே உதிரும். மரத்தை பிடிச்சி ஆட்டணும்னா கீழே கொட்டிடும், நம்ம கூட்டி அள்ளிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல.
1: வனப்பகுதியில கிடைக்கக்கூடிய மூங்கில் அரிசி எடுத்து சாப்பிட்டுருக்காங்க காளீஸ்வரி அம்மா. அப்புறம் வள்ளிக்கிழங்கு சாப்பிட்டிருக்கேன்னு சொன்னாங்க. தேனு கடுக்காய் இதெல்லாம் வனப்பகுதியில கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நாங்க சாப்பிட்டு வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இது உணவு, உடை, இருப்பிடம், இது மூன்றுமே நமக்கு முக்கியமானது. இந்த மூன்றுமே உங்களுக்கு எந்த அளவுக்கு முன்ன இருந்ததை விட கிடைச்சிருக்கு?
2: முன்ன இருந்ததை விட இப்ப கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஏன்னா வந்து இப்ப முத வந்து மாத்திக்கிறதுக்கு மருத்துணி இல்லாம இருந்திருக்கும், ஆனா இப்ப வந்து அப்படி கிடையாது. எல்லாரும் வீட்லயுமே வந்து அவங்கவுங்க தேவைக்கு அதிகமா தான் வச்சிருக்காங்க. யாருமே வந்து இன்னொருத்தர்கிட்ட வாங்கி கட்டணும்ன்றதெல்லாம் இல்ல. மிந்தியெல்லாம் வந்து அக்கா ஒரு சேலை கொடு, நான் அங்க போயிட்டு வரேன், வந்துட்டு தாரே அப்படின்னு சொல்லுவாங்க, துவச்சு போட்டு கொடுத்துருவாங்க. ஆனா இப்ப வந்து அதெல்லாம்

0: அவங்கவுங்க இதுக்கு அவங்கவுங்க சேஃப்டி பண்ணிக்கிட்டாங்க, எல்லா துணிகள்லாம் நல்லா வச்சுக்கிட்டாங்க. எனக்கே வந்து நான் படித்தது கிடையாது, எனக்கு படிப்புனா என்னன்னே தெரியாது. ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு பிள்ளைய 12வது முடிச்சுட்டு கம்ப்யூட்டருக்கு போயிருக்கு, ஒரு பிள்ளை வந்து 10வதோடு அப்படியே கட்டி கொடுத்துட்டோம் நாங்கள். அவங்கவுங்க வீட்டில் தான் இருக்காங்க. இருந்தாலும் என்ன படித்தாலும் அந்த மூளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அறிவு எட்ட மாட்டேங்குது. ஆனால் படிக்காமல் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் தெளிவாக இருக்கிறாங்க, அதுகளுக்கு இன்னும் தெளிவு பத்தலை.
1: அம்மா வந்து ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, காளீஸ்வரி அம்மா இவ்வளோ தைரியமா, அதாவது எனக்கு எழுத்து கூட்டி படிக்க தெரியாது, எழுத படிக்க தெரியாது, இருந்தாலும் எனக்கு அனுபவ அறிவு இருக்குது, அதனால தான் என் பிள்ளைங்களை நான் படிக்க வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவங்களுடைய பொண்ணு முருகேஸ்வரியை வந்து தைரியத்தை கொடுத்து ஊட்டி வளர்த்துருக்காங்கன்னு தெரியுது. அவங்க காளீஸ்வரி அம்மா பேச்சிலேயே தெரியுது அந்த தைரியங்கிறது. இப்படி வந்து வெளியிடங்களில் இருக்கணும், தன்னுடைய பாரம்பரியத்தையும் பராமரிச்சுக்கணும், அதே நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கையிலையும் சிறந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காய்கறிகளுக்கெல்லாம் என்ன செய்வீங்க?
0: காய்கறிகள் வந்து நம்ம அந்த காட்டுகளுக்கு வேலைக்கு போடுறதுலேயும் நம்ம நாங்கள் காய்கறி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அங்கேருந்தேவும் இந்த பீன்ஸு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு எடுக்க போனால் உருளைக்கிழங்கு கொண்டு வந்துடுவோம், பீன்ஸ் எடுக்க போனால் பீன்ஸ் காய்கறி கொண்டு வந்துடுவோம், அவரை எடுக்க போனால் அவரைக்காய் கொண்டு வந்துடுவோம். தக்காளி வெங்காயம் மட்டும் கடையில் வாங்குறோம். அதுவும் தக்காளி வெங்காயம் வந்து இங்கே விளையாது, அதனால நம்ம இங்கே எடுத்து பெருமாமலை போய் தான் வாங்கிட்டு வரணும். எண்ணெய் அந்த எல்லாம் வந்து அங்கே தான் வாங்கிட்டு வருவோம். நாங்கள் கீரைகள்லாம் வந்து இங்கே நிறைய கிடைக்கும், கீரைங்கெல்லாம் நமக்கு நல்லா யூனவாக எடுத்துக்கிடுவோம். முக்கியமானது மட்டும்தான் வாங்குவோம், மற்றபடி எதுவுமே அங்கே வாங்குவோம், கடை இங்கேயே எடுத்துக்கிடுவோம் எல்லாமே.
2: மீண்டும் இணைவோம் ஒரு சிறு இசை ஓய்விற்கு பிறகு. இது உங்கள் கோடை பண்பலை 100.5.

மலையும் மண்ணும் கதை சொல்லும் பாரதி அண்ணா நகரின் இதயத்திலிருந்து இதமாக வீசுகிறது நம் கோடை பண்பலை 100.5.

0: கொடை தென்றல். பழங்குடியின மக்களின் உணவு பழக்க வழக்கங்கள், இயற்கை சார்ந்த உணவுப் பொருட்கள் மற்றும் உணவு தயாரிக்க பயன்படுத்தப்படும் பழங்கால பொருட்கள் பற்றியும் தொடர்ந்து கேட்கலாம்.
1: அந்த காலத்து அம்மி எல்லாம் இங்கே வச்சிருக்கீங்களா? அம்மில தான் இருப்பீங்களா, மிக்ஸில தான் இருப்பீங்களா?
2: இல்ல, எங்களுக்கு எல்லாம் பிடிக்கங்கள் மாதிரி இந்த தண்டிக்கு வச்சிருக்கேன், வீட்டுல வச்சிருக்கேன். அதுலதான் நாங்க இப்பயுமே ஒரு நேரம் நாங்க அதுல அரைச்சு சாப்பிடுவோம். கரண்ட் எந்த நேரமுமே இருக்காது. இந்த 10 வருஷத்துக்குள்ளதான் கரண்ட் எல்லாம். அதுக்கு முன்னாடி எல்லாம் கரண்ட் எல்லாம் கிடையாது. நாங்களாம் விளக்க போட்டு வச்சுக்கிறோம். விளக்கு இருந்தாலும் இருக்கு, இல்லாட்டியும் இல்ல. நாங்க வாட்டுக்கு கடக்கடப்பு தீய போட்டு நாங்க உட்காந்துக்குறோம். அதுதான் எங்களோட.
1: இட்லி தோசை இதுக்கெல்லாம் போடணும்னா எதுல அரைச்சுக்கிறீங்க?
2: கல்லுல ஆட்டிக்கிறோம்.
1: இப்பமும் ஆட்டிக்கிறீங்க? கிரைண்டரும் யூஸ் பண்ணிக்கிறீங்க?
2: கிரைண்டர் இல்லம்மா, எங்களுக்கு இல்ல.
1: யாருகிட்டயுமே கிரைண்டர்
2: இருக்கு? வீட்டுல யாராச்சும் ஒரு வீட்டுல வச்சிருப்பாங்க. நாங்க கல்லுலயே ஆட்டிக்கிறோம்.
1: புட்டுக்கு மாவு இடிக்கிறது எல்லாம்
2: அதெல்லாம் கல்லுலயேதான். நாங்க அந்த உலக்க வச்சிருக்கோம், உலக்கையில இடிச்சுக்கிறோம்.
1: தீபாவளி பலகாரம் என்ன சொல்லுவீங்க?
2: நாங்க இட்லி தோசையை தவிர்த்து வேற இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது.
1: என்ன பலகாரம் வேற எதுவும் செய்ய மாட்டீங்க?
2: செய்ய மாட்டோங்க.
1: அதெல்லாம் கடையில வாங்கிக்குவீங்களா?
2: இல்ல, கடையில எல்லாம் வாங்க மாட்டோம். வீட்டுல செய்யறத மட்டும் தான் சாப்பிட்டுக்கிறோம். கறி எடுப்போம், மீன் கொண்டு வந்தாங்கன்னா மீன் வாங்கிக்கிறோம், அவ்வளவுதான்.
1: சோ நீங்க வந்து நான்வெஜ் சாப்பிடணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடுகளை பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்கீங்க. ஒரு நாள் காலை சாப்பாடு என்னவா இருக்கும், மதியம் என்ன இருக்கும், நைட் என்ன இருக்கும்?
2: நாங்க எப்பயுமே சாப்பாடு தான்,
1: மூணு நேரமும் சாதம்
2: சாப்பாடு தான்.
1: ரேஷன் பொருட்கள் எப்படி கிடைக்குது?
2: இப்ப வந்து நமக்கு இங்கேயே கொண்டு வந்து பாரதிய நாள்லயே போடுறாங்க.
1: மூணு நேரம் அரிசி சாதம். அப்ப சில நேரங்கள்ல கோதுமை எல்லாம் கிடைக்குது, அதெல்லாம் நீங்க
2: கோதுமை அப்படியே வச்சிருக்கோம்.
1: பரோட்டா சாப்பிடுறது, அந்த வெளியிடங்கள்ல பிரியாணி சாப்பிடுறது, இது மாதிரி எல்லாம் போய் சாப்பிட்டுட்டு வருவாங்களா, இல்ல நீங்க பண்ணி கொடுப்பீங்களா?
2: அதெல்லாம் இல்லைங்க. நாங்க எப்பயுமே சோறாக்குறோமா, குழம்பு வைக்கிறோமா, அதோட முடிச்சுக்கிறோங்க. நாங்க அதெல்லாம் பிரியாணி எல்லாம் அங்க போய் சாப்பிடுறோம், இங்கே சாப்பிடுறோம், அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. வீட்டுல தக்காளியை வச்சு ஒரு சட்னி அரைச்சு கொடுத்து அதை கூட சாப்பிட்டுக்குருவாங்க. அதெல்லாம் எங்களுக்கு பிரியாணி அதெல்லாம் இல்ல. இப்பயும் உணவா சாப்பிடுறது வந்து சாப்பாடு, ஏதாச்சும் கீரைகளை பிடுங்கி வச்சு சட்னி அரைச்சுக்கணும், வதக்கி வச்சு சட்னி அரைச்சிக்குவோம். அதுதே குழம்பு வச்சா குழம்பு, அவ்வளவுதான்.
1: இயற்கையோடு ஒன்றிச்ச ஒரு அருமையான வாழ்க்கைங்கிறத நீங்க வாழ்றீங்க. பார்க்கும் போதே தெரியுது, ஒரு குட்டி பாப்பா கையில ஒரு போனை வச்சுக்கிட்டு, இன்னொரு கையில வந்து தட்டுல சாதத்தை போட்டுட்டு அப்படியே எடுத்துட்டு வந்துட்டு வெளியில உட்காந்து எங்களை பாக்குறாங்க. காளியம்மா பாட்டிக்கிட்ட என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. அந்த பாப்பாட்ட பேசிடலாமாமா? உங்கள்ட்ட பேசினது ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப தைரியமா, ரொம்ப நல்லா பேசுறீங்க. உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் சிறக்க வாழ்த்துகிறது கோடை பண்புலையின் ஒரு புள்ளி.

0: மலையின் குளிர் காற்றை போல உங்கள் உள்ளங்களை வருட வருகிறது நம் கோடை பந்தலை 100.5 இன்றைய கொடை தேன்றல். கொடைக்கானல் பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகர் கிராமமானது கொடைக்கானல் நகரின் மையத்திலிருந்து சுமார் 7 முதல் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகரை சுற்றி 20 கிராமங்கள் உள்ளதாகவும் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு தனித்தனி சிறப்புகளும் தனித்துவமான அடையாளங்களும் உள்ளதாகவும் அறியப்படுகிறது. பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகர் பகுதியில் செய்து தரக்கூடிய வசதிகள் பற்றி கூற நம்மோடு இணைகிறார் பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகர் பகுதியின் கிராம நிர்வாக அலுவலர் ரஞ்சித் ராஜா அவர்கள்.
1: வணக்கம் நேர்களே, தொடர்ந்து நாம கொடை தென்றல் நிகழ்ச்சியில வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பாரதி அண்ணா நகர் பகுதியில இருக்கக்கூடிய மக்களை நாம சந்திச்சிட்டு இருக்கிறோம். இப்பொழுது யாரை நம்ம சந்திக்க இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வில்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தின் கிராம நிர்வாக அலுவலர் ரஞ்சித் ராஜா அவர்கள் நம்மோடு இருக்கிறாங்க. அவர்களை நாம சந்திச்சு பேச காத்துட்டு இருக்கிறோம். வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம்.
1: சார், வில்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தை பத்தி முதல்ல சொல்லுங்களேன் எங்களுக்கு.
2: வில்பட்டி ஊராட்சி இந்தியால பெரிய ஊராட்சி. அது மாதிரி வில்பட்டி வந்து 20 ஹேம்லெட் இருக்கு, உள்ள சின்ன சின்ன ஊர்கள் இருக்கு. அதனால வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்கும். பாரதி அண்ணா நகர், பேத்துப்பாறை, அவங்களாம் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி சொன்ன இருக்கும். பெரும்பள்ளம், சின்ன பள்ளம், அதெல்லாம் அக்ரிகல்ச்சர் ரிசார்ட் அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி வில்பட்டிக்குள்ள ஒரு ஏரியாவுக்கும் ஒரு விவசாயம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும்.
1: ஒரு தனித்தன்மைங்கிறது இருக்குன்னு சொல்றீங்க. முக்கியமான ஒரு விஷயத்தை இங்க சொல்லியிருக்கிறீங்க, பெரிய ஊராட்சி வந்து வில்பட்டி ஊராட்சி. அந்த வில்பட்டி ஊராட்சியில நீங்க பணிபுரியறீங்க. எத்தனை வருடங்களா பணிபுரியறீங்க சார் விஓவாவா?
2: இப்ப வில்பட்டியில வந்து 2024 வரைக்கும் 2 வருஷத்துக்கு மேல வந்து வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி டவுன்ல வேலை பார்த்துருந்தேன். நான் சர்வீஸ்க்கு வந்து இப்போ ஒரு 7 வருஷம் இருக்கும்.
1: 7 வருஷமா கொடைக்கானல் சுற்றி தான் நீங்க வர்க் பண்ணிட்டு
2: இருக்கீங்க. வேலை பார்த்துட்டு இருக்கேன்.
1: நீங்க ஏற்கனவே நகர்ப்புறத்துல வேலை பார்த்த அனுபவத்தை வைத்து தான் நீங்க பெரிய ஊராட்சியில வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லலாமா?
2: ஆமா, அப்படிதான்.
1: இப்ப 2 வருஷமா நீங்க வில்பட்டி ஊராட்சியில வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. நாங்க வந்து தொடர்ந்து பேத்துப்பாறையில பாரதி அண்ணா நகர் மக்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கிறோம். அவங்க அவங்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி சொன்னாங்க. அங்க இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் கூடவே பழங்குடி மக்களும் வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறைகள், அந்த காலத்துல எப்படி இருந்தாங்க, இப்ப எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி சொன்னாங்க. ஒரு கிராம நிர்வாக அலுவலரா விஓவா உங்களுடைய பார்வையில அந்த மக்களினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்களேன்.
2: பேத்துப்பாறை வந்து அது ஒரு ஹேம்லெட், அதுக்குள்ள உள்ள ஊர் தான் பாரதி அண்ணா நகர். அப்புறம் வந்து அஞ்சு வீடு, அஞ்சு வீடுன்றது இன்னொரு பேர் வந்து கணேசபுரம். பேத்துப்பாறை வந்து நல்லா ஓரளவு டெவலப் ஆகி வந்துட்டு இருக்கு. இப்ப சமயமா வந்து ரோடு போட்டிருக்காங்க, கல்வி வசதி இருக்கு, சுகாதார நிலையத்துக்கு வந்து இடம் பார்த்துட்டு கொண்டு இருக்கோம். பல திட்டங்களை வந்து புதுசு புதுசா அவங்களுக்கு என்ன சேரும் நியமோ அதை செஞ்சுட்டு இருக்கோம். ஊர்காரங்களும் அவங்களும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி எல்லாமே பண்றாங்க. அந்த ஊர்ல இப்ப பேத்துப்பாறைன்றனா அந்த ஊர்ல வந்து இப்ப மகேந்திரன் ஒரு சமூக ஆளுவர் இருக்காரு. அவர் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு இந்த மாதிரியான விஷயம் கவர்மெண்ட் சர்க்கிள் அந்த ஊருக்காக வந்து கோரிக்கை எல்லாம் வைப்பாரு. ஏரியா ஏரியாவுக்கு இந்த மாதிரி ஒரு நபர் வந்து இருந்தாங்கன்னா அந்த ஊருக்கான டெவலப்மெண்ட் கண்டிப்பா கிடைக்கும்.
1: பாரதி அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய ஊர் தலைவரும் அந்த ஊரை பத்தி சொல்லியிருந்தேன். இப்ப கிராம நிர்வாக அலுவலரா நீங்க சொல்லும் பொழுது அந்த ஊர்ல வந்து சாலை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது, கல்வி வசதியும் வந்து மேம்படுத்தப்பட்டு இருக்குது, பிரைமரி ஹெல்த் சென்டர்னு சொல்லப்படக்கூடிய சுகாதார நிலையமும் கூட இடம் பார்த்துட்டு இருக்கிறீங்க, விரைவில் வந்து அங்க தொடங்கிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பாரதி அண்ணா நகர் பகுதியில வந்து ஆதி மனிதன் வாழ்ந்த கற்திட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அதை நீங்க போய் பார்த்துருக்கீங்களா சார்? அது எப்படி இருக்கும், அதை கொஞ்சம் அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் தகவல் கொடுங்களேன்.
2: ஆக்சுவலாக வந்து பேத்துவாரா ஊருக்குள்ளதான் அது இருக்கு. அதை வந்து நம்ம ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து அதை டெவலப் பண்ணி அதுக்கான சேஃப்டிகள் வந்து பண்ணியிருக்காங்க. அது இப்போல்லாம் 1900

0: 70 76 மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிபார்ட்மெண்ட் அவங்க தான் அதுக்கு பொறுப்பாக எல்லாமே சரி ஹிஸ்டாரிக்கலாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்மளுக்கான அடையாளமே அதுதான்.
1: அந்த கற்றுட்டு எப்படி இருக்கும்னா, ரெண்டு பெரிய கற்கள் வந்து வலது பக்கம் இடது பக்கம் வச்சு, அது மேல் பக்கம் வந்து ஒரு பெரிய கல்
0: வச்சுருப்பாங்க.
1: பரிணாம வளர்ச்சியை வந்து காட்டுற மாதிரி இருக்குமா சார்?
0: இருக்கும். முன்னோர்கள் வந்து விட்டுட்டு போன ஒரு அடையாளம் மாதிரி அது இருக்கு. நம்ம ஹிஸ்டரியிலையும் எடுத்து பார்த்தோம்னா அந்த இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த ஊர் மக்கள் வந்து அதை பாதுகாத்துருக்காங்க. அதுவே அது பெரிய விஷயம் தான்.
1: மலைவாழ் மக்கள் அதை வந்து பராமரிச்சு வந்தாங்க. இப்போ வந்து தொல்லியல் துறையும் அதை எடுத்து பராமரிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: இனிய உரையாடலும் இணையும் தருணம் இது. நம் கோடை பண்பலை 100.5 கொடை தேன்றல் நிகழ்ச்சியில் தற்போது பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகர் பகுதியின் கிராம நிர்வாக அலுவலர் நம்மோடு இணைந்திருக்கின்றார்.
2: 5 வீடு கணேசபுரம் அந்த இடத்த பத்தி சொன்னீங்க இல்லையா? நிறைய சுற்றுலா பயணிகள் அந்த இடத்துக்கு போறாங்க. அப்ப போகாம தடுக்கிறதுக்கு வனத்துறையோட இணைந்து நீங்க என்ன நடவடிக்கைகள் எடுக்கிறீங்க?
3: இப்ப இன்ஸ்டால ரீல்ஸ் போறது பார்த்து ஹிடன் பிளேசஸ் அப்படின்னு சொல்லி டூரிஸ்டர் வந்து வந்துறாங்க.
2: ஆபத்து தெரியாம
3: வந்துறாங்க. கடந்த 2 வருஷமா 12 உயிர் நடந்தது. அது வந்து எல்லாமே அந்த மழை காலத்துலதான் இது ஃபுல்லா நடந்தது. இன்னொன்னு வந்து நம்ம டூரிஸ்டத்துக்கு சேஃப்டி பண்றதுக்கு எல்லா நடவடிக்கையும் எடுத்து இருக்கோம் மேடம். ஆல்ரெடி பழைய கலெக்டர் வந்து விசிட்லாம் பார்த்து டூரிஸ்ட் ஆஃபீஸரோட வந்து சேஃப்டிக்கான ப்ரிகாஷன் வந்து எடுத்துக்கோ.

0: இப்போ வந்து அவங்க உள்ள போகணும்னா ஒரு அனுமதி வாங்காம போக
1: முடியாதுன்ற
0: அளவிற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குது. இன்னொன்று அங்கே வனவிலங்குகளினுடைய நடமாட்டம் கூட இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல சார்.
1: ஆமாம் மேடம், ஏன்னா அது பாரதிய அண்ணா நகர் அஞ்சு வீடு இது எல்லாமே ஃபாரஸ்ட் ஓட்டி தான் இருக்கு. சமீபமாக வந்து இந்த 2 வருஷத்தில் யானைகள்லாம் இறந்துருக்கு. பாரதிய அண்ணா நகரில் இருக்கிறவங்கலாம் பழங்குடியினர், அவங்க அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போய் தான் அவங்களால வந்து அந்த கடுக்கா புளி தேன் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அதை எடுத்து தான் அவங்களோட வாழ்வாதாரம் இருக்குது. அதுக்கு வந்து ஃபாரஸ்ட் அவங்க அலோவ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்லேருந்தும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி 2 ஏக்கர் ஸ்கீம் பழங்குடியினர்னு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தில் வந்து 2 ஏக்கர் வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அவங்க அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து அவங்க விவசாயம் பண்ணியிருப்பாங்க. விவசாயம் பண்ணி நம்ம வந்து பார்த்து ஃபீல்டு பார்த்து அது இது பண்ணோம்னா அவங்களுக்கு அந்த 2 ஏக்கர் வந்து வழங்கலாம்னு கவர்மெண்ட்டில் வந்து ஸ்கீம் இருக்குது. அதேமாதிரி இப்போ கடந்த 2 வருஷத்தில் முன்னாடி அவங்களுக்கு பட்டா இல்லாமல் இருந்தது. இந்த 2 வருஷத்தில் வந்து 42 பழங்குடியினருக்கு வந்து பட்டா ஃபார்வர்ட் பண்ணி இப்போ கலெக்டர் லாகின்ல இருக்குது. இன்னும் ஒரு வாரம் காலத்தில் வந்து அவங்களுக்கு பட்டா ஆயிரும்.
0: ரொம்ப நல்ல விஷயம்.
1: பட்டா ஆன பின்னாடி இது எல்லாமே பழைய கலெக்டர் அவர் கொஞ்சம்
0: சரவணன் சார் இருக்கும்
1: இருக்கும்போது அவர் வந்து புஷ் பண்ணனால அது எல்லாமே பண்ணோம். இப்போ உள்ள கலெக்டரும் அது எடுத்திருக்காங்க. இப்போ பட்டா இந்த 1 வீக்கில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கு. கொடுத்த பின்னாடி வந்து பிடிஓ வந்து அவங்க வீடு கட்டி தர மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மலைவாழ் மக்களுக்கான இது 60 குடும்பம் இருக்காங்க. ஆல்ரெடி 18 பட்டா இருக்குது. இப்போ ஒரு 42 பட்டா வந்துச்சுன்னா அவங்க அவங்க வீடு வந்து அந்த ஸ்கீமில் கட்டி கொடுத்து அவங்கள கொஞ்சம் இன்னும் வளர்ச்சியாக செய்யலாம். அதேமாதிரி பள்ளிகளுக்கு வந்து அவங்கள வந்து படிக்க சொல்லிடுறோம். அவங்களுக்கு வந்து இந்த பிறப்பு சான்று டெவலப்மெண்ட் அவங்களுக்கு தெரியல, அதனால் அவங்களுக்கு வந்து பிறப்பு சர்டிஃபிகேட்டு அதை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம்.
0: குழந்தை பிறந்தால் அதுக்கான பிறப்பு சான்றிதழ்
1: அவங்களுக்கு வந்து அதை பற்றி
0: தெரியல
1: அந்த அறியாம தான் அவங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. அதனால் வந்து அவங்களுக்கான இது பிறப்பு சர்டிஃபிகேட்டு நாங்கள் வழங்கியிருக்கோம். அவங்களுக்குன்னு தனிப்பட்ட கேம்ப் வந்து நடத்துகிறோம். இதுக்கு முன்னாடி சுரேந்தரன் சாருன்னு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்தாங்க. அதுக்கடுத்து சிவகுரு சாருன்ட்டு அவங்கலாம் வேலை பார்த்தாங்க. முருகன் சார் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபோக்கஸ்டாக வந்து இந்த மலைவாழ் மக்கள் ஹேம்லெட்டுக்கு வந்து அவங்களுக்கான தேவைகள் எல்லாமே வந்து பூர்த்தி அடைய செஞ்சுருக்கோம். இந்த கடந்த 3 வருஷத்தில் கேம்புகள் வந்து போட்டு அவங்களுக்கான தேவையான ஆதார் கார்டு என்ன, ஆதார் கார்டுனா அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, அவங்களுக்கு பிறப்பு சர்டிஃபிகேட்னா என்னன்னு தெரியாது, அவங்களுக்கு வீட்டுக்கு வந்து பட்டா வந்திருக்கும் அது எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு தெரியாது, அந்த மாதிரி ரேஷன் கார்டு இந்த மாதிரி அவங்களுக்கு சென்றடைய எல்லாமே இது பண்ணியிருக்கு. அதேமாதிரி ஒரு நாள் வந்து இந்த தனியார்வங்கெலாம் வந்து அவங்களுக்கு வந்து எஜுகேஷன்லாம் இப்படி உங்களுக்கு வந்து இவ்வளோ சலுகை இருக்குது அது இருக்குன்ட்டு ஏற்கனவே 2-3 கேம்ப் போட்டிருக்கோம். அதேமாதிரி அவங்க வந்து
0: கேம்புக்குலாம் வராங்களா சார்? ஏன்னா அவங்க வந்து தேன் எடுக்க போயிடுவாங்க,
1: அதான்
0: மலை
1: அது சும்மா
0: போயிடுவாங்க, ஒன்று சேர்க்கறதே கஷ்டமா இருக்கும். ஏன்னா நாங்கள் ஒளிப்பதிவுக்கு போகும் போதே அந்த மக்கள்ல ஒரு 10 பேர் தான் நாங்கள் ஒன்று சேர்க்க முடிஞ்சது.
1: ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட உட்காரதுக்கு நாங்கள் போனால் 1000 ரூபா எங்களுக்கு சம்பளம் வரும், உங்க கூட உட்காந்தா எங்களுக்கு என்ன அப்படின்னு அந்த மாதிரி கேட்பாங்க. அதனால அதெல்லாம் ரொம்ப புரிய வச்சு போய் டேரெக்டாக பார்க்க முடியும்னா ஒரு நைட்டு ஒரு 7:30-8 அந்த டைம்ல தான் அவங்கள பார்க்க முடியும். இல்லை ஏர்லி மார்னிங் வந்து 6:00-7:00 அந்த மாதிரி தான் போய்
0: படிப்போட வேலை பார்க்குறீங்க.
1: அந்த மாதிரி தான் அவங்கள போய் நாங்கள் வந்து பிடிக்க முடியும். இதே மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு தலைவர் செலக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ளே 60 குடும்பத்தில் வந்து ஒரு தலைவர் செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து நம்மளை முன்னுரிமை எல்லாம் கொடுத்து நீங்களும் வாங்க சார், செக்ரட்டரி வாங்க சார், எல்லா பேரும் வந்து கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் கலந்துங்க.
0: நம்ம போய் சொல்றத விட அவங்கள இருக்கிற ஒரு தலைவர் சொன்னா அந்த மக்கள் கேட்பாங்க, அதனால நீங்க முதல்ல அப்ரோச் பண்றது அவங்களே அப்ரோச் பண்ணிடுறீங்க.
1: அதே மாதிரி அதுல இருந்து நிறைய பேர் படிக்கிறாங்க. 10th இப்ப கூட ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் ஒரு
0: பொன்னு முருகேஸ்வரி
1: அவங்களாம் நல்லா படிச்சு நல்லா ஒரு இது இருக்காங்க. அவங்களாம் ஒரு அரசு வேலைக்கு இந்த மாதிரி வந்தாங்கன்னா அவங்கள மாதிரி ஒருத்தவங்க ரோல் மாடலா எடுத்து அடுத்து அடுத்து அந்த அக்கா போயிருக்காங்க நம்ம போனோம் அப்படின்ட்டு மத்தவங்களாம் ட்ரை பண்றதுக்கு அவங்க ஒரு உதாரணமா
0: எடுத்துக்கலாம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி நிறைய வசதிகள், நிறைய அவங்களுக்கு தெரியாத அரசு சார்ந்த திட்டங்களை பற்றி சொல்றதுக்கும், அவங்களுக்கே அடிப்படையான ஒரு சான்றிதழை வச்சிருக்கணும்ன்றது கூட தெரியாத விஷயங்களையும் சொல்றதுக்கும் நிறைய கேம்ப் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.
2: The

0: இசையும் இளந்தென்றலும் இணையும் தருணம். இது நம் கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல் நிகழ்ச்சி. இன்று பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகர் பகுதி மக்களோடு வலம் வந்து கொண்டிருக்கிறது.
1: மக்கள் உங்ககிட்ட நிறைய கோரிக்கைகள் வைப்பாங்கல்ல, என்னெல்லாம் வேணும்னு கேக்குறாங்க?
2: அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் லைட்டு, சாலை ஓரமா தான் குடியிருக்காங்க, அதனால சாலை பிரச்சனைகள் அவங்களுக்கு இல்ல. ஸ்ட்ரீட் லைட்டு வந்து சோலார் இந்த மாதிரி ஊராட்சில இருந்து அவங்களுக்கு செய்யறாங்க. தண்ணி வசதி இன்ன வரைக்கும் அவங்களுக்கு வந்து ப்ராப்ளமா வந்தது இல்ல. பிளஸ் வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து இப்போதான் வந்து ஒரு ப்ரைவேட்லேருந்து பஸ் விடுறாங்க. கவர்மெண்ட்லேயும் அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நீ ரெஃபர் பண்ணலாம். பாரதியானா நகர், அஞ்சு வீடு, பேத்துப்பாறை இந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்து அடுத்து கவர்மெண்ட் சர்க்கிள்லேருந்து ஏதாச்சும் செய்யலாம்னு
1: அது மாதிரி ஒரு திட்டங்கள் வந்து செயல்படுத்தலாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க.
2: அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து தனி கிராமம் வந்து கேட்குறாங்க. இங்கேருந்து அங்கேருந்து வந்து வில்பட்டிக்கு வர முடியல அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் நாங்கள் ரெஃபர் பண்ணி வில்பட்டின்னு நம்ம இப்போ ஒரு கிராமம் வச்சிருக்கோம் மாதிரி அவங்களுக்கு கணேசபுரம்னு ஒரு கிராமம் வந்து தனியாக வச்சு பாரதியான நகர், பேத்துப்பாறை, கும்பூர், உப்புப்பாறை

0: இந்த மாதிரிலாம் சில ஆம்லெட்டை சேர்ந்து கணேசபுரம்னு கிராமம் வைக்கிறதுக்கு அதுக்கும் பரிந்துரை பண்ணி அனுப்பிச்சிரு. அவங்களுக்கு வசதி என்ன கேட்குறாங்களோ, ஏன்னா ரொம்ப தூரத்துலேருந்து தான் வருவாங்க. வில்பட்டிக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும்.
1: டவுன் பகுதியிலிருந்து வில்பட்டிங்கிறது ஒரு ஏரியாவா இருக்கு.
0: இது வந்து தனியா தனியாக இருக்கும், ஏன்னா டவுனை கடந்து தான் அவங்க என்ன தருவாங்க
1: வரணும்.
0: இப்போ பல்லங்கின்றது வில்பட்டிக்குள்ளே வந்து வந்துடுவாங்க. நாயுடுபுரம் இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க எல்லாமே அவங்களுக்கு வர ஒரு ஈஸியான அக்சஸ் இருக்குது. இவங்க வரணும்னா சிலுவாஸ் கிட்ட தாண்டி வரணும், அப்புறம் லேக்கை தாண்டி தான் நம்மளை வரணும். அதேமாதிரி அந்த ஏரியாவில் டவர்கள்
1: கொஞ்சம் பாரதி அண்ணநகர்லேருந்து பேத்துப்பாறை வரணும், பேத்துப்பாறையிலேருந்து பழனி பிரிவு வரணும், அதுக்கப்புறம் அந்த நீர்வீழ்ச்சி வரணும், திருப்பி டவுன் வரணும், டவுன்லேருந்து வில்பட்டிக்கு வந்து சேரணும்,
0: வில்பட்டி வந்து சேரணும். இவ்வளோ வந்து கஷ்டமான சூழ்நிலை அவங்களுக்கு இருக்குது. அதையும் ரெஃபர் பண்ணி நாங்கள் கணேசபுரம்னு ஒரு கிராமம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கோம்.
1: இப்போ வன பொருட்களை அவங்க சேகரிப்பாங்க இல்லையா, அதெல்லாம் விற்பனை பண்ணணும் அப்படின்னா சில முகவர்கள் வந்து அவங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு ஏதாவது அரசாங்கத்திலிருந்து அல்லது உங்கள் பகுதியிலேருந்து ஏதாவது ஏற்பாடு பண்ணி தந்திருக்கீங்களா?
0: அதான் மேடம், இன்ன வரைக்கும் வந்து அந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் வந்ததில்லை. கடந்த ஒரு 4 வருஷமாக இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்க அப்படின்லாம் இல்லை. ஆக்சுவலாக வந்து தேன்ன்றது கிடைக்கிற கஷ்டமான பொருள், அதனால் அது வந்து எவ்வளோ கொடுத்தாலும் வாங்குற ஆளுங்க தான் இருக்காங்க. அதனால் வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் இந்த மாதிரி வந்ததில்லை மேடம். ஆனால் அவங்க அதை சுமமாக தான் அவங்க இன்ன வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ப்ராப்பராக வந்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கேட்பாங்க, சார் நாங்கள் இது கொண்டு போகிறோம், கீழே ஃபாரஸ்ட்டில் செக் போஸ்ட்டில் கேட்பாங்க, நாங்கள் இந்த வண்டியில் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ராப்பராக அது கரெக்டாக தான் அதை ஃபாலோ பண்ணுறாங்க.
1: நியாய விலை கடைகள்லாம் சார்,
0: அது சம்மந்தமாக ப்ராப்ளம் எதுவும் வந்ததில்லை மேடம்.
1: எல்லா பகுதியிலும் கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கும் வேணுங்கிறது அத்தனையும் கிடைக்குது
0: கிடைக்குது. அந்த மாதிரி ப்ராப்ளமும் அவங்க சொன்னதில்லை. ஏன்னா இப்போ மொபைல் ஷாப் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம், அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலியே வந்து பழங்குடியினருக்கு வந்து அவங்க வீட்டுக்கே போய் டெலிவரி பண்ணுற அளவுக்கு தான் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம்.
1: அவங்களுக்கான டாய்லெட் வசதிகள்லாம் சார் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கா, எப்படி இருக்கு?
0: அவங்களுக்கான டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ஆனால் அவங்களுக்கான இது வந்து ஏற்பாடு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால வந்து அது பின்காலத்தில் அவங்களுக்கு வந்து அது கிடைக்கிற மாதிரி இருக்கும்.
1: இப்போ நாங்கள் போயிருந்தப்ப பார்த்தோம் சார், ஒரு சில வீடுகளில் அவங்களே வந்து சின்னதாக ஒரு தகரம் மாதிரி வச்சு அது குளிக்கிறதுக்கு தேவையான இடங்களோ அது மாதிரி அவங்களா ஒரு சின்ன சின்ன ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா வீடுகளே வந்து தகரத்தினால 3 பக்கமுமா 4 பக்கமுமா தகரத்தினால தான் செஞ்சுருக்கிறாங்க. அதனால் அவங்களால எது முடியுமோ அதை வந்து அவங்களுக்கு செஞ்சு வச்சுருக்காங்க.

0: மலைகள் அரவணைக்கும் பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகர் மக்களின் அன்பை சுமந்து உங்கள் மனங்களை வருடிக் கொண்டிருக்கிறது கொடை பண்பலை 100.5 இன்றைய கொடை தேன்றல்.
1: அவங்களுக்கு வேணுங்கிறத நீங்களே தேடி போய் செய்யறீங்க. இவ்வளவு தூரம் அவங்க கஷ்டப்பட்டு வராங்க அப்படிங்கறதுனால தேடி போய் செய்யறீங்க. இப்போ உங்களை அவங்க தேடி வரணும்னா எதுக்கெல்லாம் தேடி வராங்க?
2: ஒரு இறப்பு வந்து அவங்க ஃபேமிலியில் வந்து இறந்துறாங்கன்னா அவங்க அந்த இயற்கை மரணத்துக்கு வந்து ஒரு 25,000 ரூபா அந்த அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. அது வந்து கீழே நம்ம ADWன்னு நிலக்கோட்டையில் ஒரு தலை ஆஃபீஸ் இருக்குது, அங்கே வந்து ரெக்கமெண்ட் பண்ணிடுவோம். அங்கேருந்து அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர் இந்த மாதிரி ஆதார் கார்டு இதெல்லாம் வாங்கி அவங்களுக்கு ஆனால் அக்கௌண்ட்லேயே கிரெடிட் ஆகிற மாதிரி ஏற்பாடு பண்ணி அதுக்கு மட்டும் தான் மேக்ஸிமம் வருவாங்க. மற்றபடி ஏன்னா நாங்கள் ஆதார் கார்டு ரேஷன் கார்டுன்றது அவங்க அங்கே கேம்ப் போட்டே அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு வந்துச்சுன்னா அதுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்திருக்கு சார் அப்படின்னு.
1: முன்னாடி வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கணும், நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வாங்கணும் அப்படின்லாம் முதல்ல VOO தான் தேடி வருவாங்க. இப்போ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்ததுனால அதெல்லாம் பயன்படுத்துறாங்களா மலைவாழ் மக்கள்?
2: என்னன்னா இயர்லி வந்து அவங்களுக்கு கேம்ப் நாங்கள் போட்டுருவோம். ஆக்சுவலாக இப்போ 60 குடும்பம் இருக்குன்னா அவங்களோட டேட்டா ஃபுல்லாக எங்கள்கிட்ட இருக்கும். ஃபேமிலியில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா இப்போ 4 பேர் அப்பா அம்மா இருக்காங்கன்னா அப்பாவுக்கு வந்து பிறப்பு சான்றிதழ் இருக்கா, அம்மாவுக்கு வந்து பிறப்பு சான்றிதழ் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அவங்களோட ஆதார் கார்டு இருக்கா, ரேஷன் கார்டு இருக்கா அப்படின்ட்டு அதை பார்ப்போம். அதுக்கடுத்து அந்த குழந்தைகள் இருக்காங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பிறப்பு சான்று இருக்கா இது இருக்கான்னு பார்த்துட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கா இந்த மாதிரி நான் வந்து ஸ்பிளிட்டப்பாக வந்து எளிய வாங்கிடுவோம். இல்லை அப்படின்னாங்கன்னா அதை எதை சூஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த ஃபேக்கல்டிஸ் ஃபுல்லாக நம்ம செஞ்சு கொடுத்துருவோம்னா போன கேம்ப் வரைக்கும் அவங்களுக்கு 100% வந்து அவங்க ஃபேமிலிக்கு என்னவோ அது எல்லாமே வந்து நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். எல்லா சர்டிஃபிகேட்டும் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அப்படி இல்லைனா
1: வீட்லேயும் என்னென்ன தேவை இருக்கோ கதவை தட்டி கொடுக்குற மாதிரி இருக்கு.
2: அந்த மாதிரி சிஸ்டம் வந்து நம்ம கவர்மெண்ட்லேருந்து மேலேருந்து கலெக்டர் சார் ஆடியோ சார் எல்லாப்புறம் சொல்றதுனால கேம்ப் வந்து வருஷத்துக்கு 4-5 times நடக்கும். இப்போ அவங்களுக்கான இது ஃபேக்கல்டிஸ் வந்து நாங்கள் செஞ்சு தந்தோம். இன்ன வரைக்கும் அவங்களுக்கு வந்து நில்லாதான் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். மலைவாழ் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். டேட்டா வந்து எங்கள்கிட்ட இருக்கிறனால அவங்களுக்கு அடுத்து என்ன தேவை அப்படின்ட்டு அந்த டேட்டாவை பார்த்து அடுத்து வர VOக்கும் அது ஈஸியாக இருக்கும். அப்போ அந்த டேட்டாவை பார்த்து இவங்களுக்கு இது தேவை அப்படின்ட்டு இருக்கும். என்ன ப்ராப்ளம்னா அவங்க செல்லு அந்த நம்பருக்கு வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒன்று தான் வச்சுருப்பாங்க. அந்த 3 பேரும் வந்து அந்த OTP எல்லாமே அந்த ஒரு செல்லுக்கு தான் வரும். அந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸ் தான் அவங்களுக்கு
1: இருக்கு போதைக்கு. ரொம்ப அருமையாக நீங்கள் வந்து நிறைய தகவல்களை சொல்கிறீங்க. பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகர் பகுதியில் வசிக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு வேணுங்கிற வசதிகளையும் அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய திட்டங்கள் மற்றும் அடிக்கடி நீங்க வந்து அந்த மக்களை சந்திச்சு அவங்களுக்கே அறியாம இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு சொல்லி நடைமுறை சாத்தியங்கள் எதெல்லாம் இருக்கோ அதை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க.
2: அதே மாதிரி அருவி இருக்கு பாத்தீங்களா, ஓர் அருவி 5 அடி அதுக்கும் சேஃப்டி பண்ண ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு தான் மேடம் இருக்கும். பண்ணிட்டு அடுத்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸா கூட பண்ணலாம். பெஃபர் ஃபால்ஸ் இந்த கடந்த ஒரு வருஷத்துலதான் அது
1: ஃபேமஸ் ஆச்சு.
2: அதுக்கு இனிஷியேட்டிவா வந்து நானும் என் தலைவரியும் ஃபீல்ட் இன்ஸ்பெக்ஷன் போயிருந்தோம் மேடம். போயிருந்தபோது இந்த மாதிரி ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்து அதுலேயும் ஹிட்டன் பிளேசஸ்ன்னு சொல்லுவாங்களா டூரிஸ்டர்ஸ்லாம் அதை சேஃப்டி இல்லாமல் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ கூப்பிட்டு சொன்னோம் சேஃப்டி இல்லாமல் இது பண்ணாதீங்க டூரிஸ்ட் பிளேஸ் இல்லை அப்படின்ட்டு சொல்லி இது பண்ணியிருந்தோம். அப்புறம் அதை தாசர்கள்ட்ட சொன்னோம். தாசர் வந்து கலெக்டர் சார்ட்ட சொன்னாங்க. அப்புறம் கலெக்டர் சார் 3 days இன்ஸ்பெக்ஷன் பார்ப்பாங்கன்ட்டார். போய் பார்த்து எல்லாமே ஓகே எல்லாமே ப்ராப்பராக இருக்குது நம்ம இடத்துல தான் இருக்குது அதனால வந்து உடனே ஆர்டர் போட்டு வீடியோ அதை டூரிஸ்ட் ஸ்பாட்டை ஆக்கி நீங்கள் வந்து அது பெப்பர் ஃபால்ஸாக இருக்குது அதுக்கு இனிஷியேட் பண்ணது
1: நீங்களும் உங்களுடைய டீமும் தான் வந்து செஞ்சிருந்திருக்கிறீங்க. பெப்பர் ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னு மக்களுக்கு சொல்லுங்கள் சார். கொடைக்கானலில்
2: வில்பட்டி கிராமம், அதில் பழங்கின்னு ஒரு ஹேம்லெட்டு, பல்லங்கியிலிருந்து ஒரு 1.5 kilometers போனோம்னா அந்த பெப்பர் ஃபால்ஸ் இருக்கு.
1: அது கோம்பை காடு பகுதியில் இருக்கா?
2: கோம்பை காடு பகுதியில் தான் இருக்கு. அது வந்து எப்படின்னா மேடம்
1: ஆஃப் ரோட் பூம்பாறை
2: ஆஃப் ரோட்ல தான் விடும். 1 kilometers வந்து நம்ம ஊராட்சியில் வந்து ரோடு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு 1 kilometer இருக்கும். 1 kilometer வந்து ஆஃப் ரோடு வெஹிக்கிள்ஸ் தான் போக முடியும். அந்த பூம்பாறை கிராமமும் நம்ம வில்பட்டி கிராமமும் இடையில தான் அந்த ஃபால்ஸ் இருக்கு.
1: இப்போ வந்து அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது மக்கள்
2: போகலாம்,
1: சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க.
2: அது வந்து ஊராட்சியிலிருந்து அவங்க மெயின்டெனன்ஸ் அங்கே ஒரு ஆளை போட்டு மெயின்டைன் பண்ணி அதுக்கு வந்து ஒரு கட்டணம் வந்து விதிச்சு நம்ம அரசு இதில் வந்து அதை ப்ராசஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணி.
1: வில்பட்டி ஊராட்சி கிராம நிர்வாக அலுவலர் SM ரம்ஜித் ராஜா அவர்கள் வந்து பெப்பர் ஃபால்ஸை பற்றி இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க.

0: புதுசாக நாங்கள் வந்து பாரதி அண்ணா நகரில் ஐந்தருவி இடத்த பற்றி நம்ம மக்களுக்கு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இப்போ பெப்பர் ஃபால்ஸை சொல்லியிருக்கிறீங்க. விரைவில் நம்ம வந்து மக்களுக்கு அந்த இடம் எப்படி இருக்குது, அந்த ஊர் மக்கள் எப்படி இருக்காங்க, பெப்பர் ஃபால்ஸும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லுவோம். நேரடியாக நம்ம மக்களையும் சந்தித்து பேசுவோம். நீங்கள் அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. கொடைக்கானலும் கொடைக்கானலினுடைய அழகையும் ரசிக்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு பெரிய கிராமத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு கிராம நிர்வாக அலுவலராக என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: அன்றாடம் நம்ம வந்து மக்களுக்காக வந்து உழைக்கிறோம். அவங்களுக்கான தேவைகளை வந்து நம்ம எவ்வளோ முடியுமோ அதை வந்து நம்ம செய்யலாம். அவங்களுக்கான புது விஷயமும் சரி, அவங்களான வாழ்வாதாரம் முன்னேற்றதும் சரி, அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ நாளும் நம்ம பாடுபடுவோம். ஆல்ரெடி நம்ம 1 லிட்டர் 2 லிட்டர் கேன்லாம் பேன் பண்ணியிருக்கோம். அதனால் இன்னும் கொஞ்சம் சேவ் பண்ண முடிஞ்சோ, இயற்கையை வந்து இன்னும் சேவ் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணலாம். தூய்மை பணியாளருக்கு வந்து அவங்களும் பயங்கரமாக வேலை பார்க்குறாங்க. ப்ளஸ்ஸு வந்து டேக் சுற்றி சேஃப்டிக்கான கேமரா வச்சுருக்காங்க. டூரிஸ்ட் வந்து வாங்க, அது நம்ம வீடு மாதிரி நினச்சி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அந்த குப்பையான இடம் வந்து குப்பையில் போகும்,
0: சுத்தமாக வைங்க,
1: சுத்தமாக வைங்க.
0: இந்த 8 வருடங்களாக வியூவாக இருந்து நகர்ப்புறத்துலேயும் சரி, இப்போ கிராமப்புறத்துலேயும் சரி, கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அனைத்து திட்டங்களையும் பொதுமக்களுக்கு எடுத்து கொடுத்துட்ருக்கிறீங்க. உங்களுடைய பணி சிறக்கிறதுக்கு கோடை பண்பலை 100.5 வாழ்த்துதுங்க சார்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி.
2: பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகர் மக்களை சந்தித்த இந்த வார பயணம் நம்மை அப்பகுதி மக்களின் வாழ்வியலோடு இணைத்தது. இந்த பயணம் தென்றலாய் தொடரும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை. மேலும் பல சுவாரஸ்யங்களோடு நம் கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல் நிகழ்ச்சியில். பாரதி அண்ணா நகர் மக்களை சந்தித்து விடைபெறுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள். ஒலிப்பதிவில் உதவி செந்தமிழ் செல்வி. நிகழ்ச்சி அமைப்பில் உதவி அபிநயா கணேஷ். நன்றி நேயர்களே.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: கோடை பண்பலையின் நேயர்களுக்கு அன்பான வணக்கத்தோட இப்போ நினைவே சுகம் வரப்போகுது. எந்த மாவட்டத்துக்கு? ராம்நாடு, அப்புறம் முகவைன்னு அழகா அழைக்கப்படுகிற ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்கு தான். நினைவே சுகம் நிகழ்ச்சிக்கு ராமநாதபுரம் மாவட்ட அனைத்து நேயர்களும் வரலாம். உங்களுக்கான தொலைபேசி எண்கள் 0 45 42 24 24 24. இன்னொரு எண் 0 45 42 24 24 29. இன்னைக்கான நினைவு சுகம் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்காக. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: யார் பேசுறீங்க?
2: ராமநாதபுரம் மாவட்டம் ஜெமனேஸ்வரத்துல இருந்து ஜனார்த்தனன் பேசுறேன் சார்.
1: என்ன பாடல் கேட்கலாங்க? ஜனார்த்தனன் ஐயா,
2: இது வைதேகி காத்திருந்தாலிருந்து இன்றைக்கு எண்ணிந்த ஆனந்தம்
1: கேட்கலாங்க. நன்றி.
2: வணக்கம் சார்.

0: கொடைக்கானல் பண்பலையில் நினைவே சுகம் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு. உங்களுக்கான தொலைபேசி எண்கள் 0 45 42 24 24 24. இன்னொரு எண் கூட இருக்குங்க, 0 45 42 24 24 29. வணக்கம், யார் பேச வந்திருக்கீங்க?
1: பரஞ்சோதி
0: அம்மா. என்ன பாடல் கேட்கலாங்கம்மா?
1: நன்றி,
0: பாடல் கேட்கலாம்.
1: நன்றி.

0: கோடை எஃப்எம்மில் நினைவே சுகம் கேட்டுட்டு இருக்கோம். நேரம் இரவு 10:14. இப்போ யார் பேச வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
1: ராமநாதபுரம் மாவட்டம் கீழகரையில் மாவிலாத்தோப்பில் இருந்து மாவன மணிசேகரன் பேசுறேன்.
0: வாங்க வாங்க, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து பசுமன் படத்துல இருந்து தாமரை போவுக்கு அந்த பாடல் தாங்க.
0: அப்படியா, கேட்கலாம். நன்றிங்க.
1: இந்த பாடல் என் மனைவி எழுதியிருக்கா. நன்றி ஐயா, வச்சிருக்கேன்.

0: கொடைக்கானல் பண்பலையில் நினைவே சுகம் கேட்டுட்ருக்கோம். இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்கான நினைவே சுகம் வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சி வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யாருங்கம்மா?
1: ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில இருந்து நளினி பேசுறேன்.
0: என்ன பாடல் கேட்கலாங்கம்மா?
1: வெற்றி கொடி கட்டப்படத்துல இருந்து தரப்பு தான் எனக்கு பிடிச்சது.
0: ஓஹோ, நன்றிங்கம்மா.
1: நன்றி.

0: நேரம் இரவு 10:25. அவன் டண்டனகான் பாடிட்டே இருப்பாங்க. நம்ம அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யாருங்க?
1: யமனேஸ்வரம் இந்துமதி.
0: இந்துமதி?
1: ஆமாங்க சார்.
0: என்ன பாடல் கேட்கலாங்கக்கா?
1: நன்றி.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 நினைவை சுகம் கேட்டுட்ருக்கோம். ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்கானது இப்போ நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் தான்.
0: யாருங்க?
1: ராமநாதபுரம் அபிராம் மெகராஸ் கனி பேசுறேன்.
0: மெகராஸ் கனி?
1: ஆமாங்க.
0: வித்தியாசமான பேரா இருக்கு. என்ன பாடல் கேட்கலாங்க? ஒரு விதமான ரசனை உள்ளவங்களா தான் இருக்கீங்க ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள்லாம்.
1: நன்றிங்க. நன்றி.

0: கொடைக்கானல் எஃப்எம்எல் நினைவே சுகம் கேட்டுட்ருக்கோம். நேரம் இரவு 10:36. இரவு பணியில் இருக்கக்கூடிய நிறைய செக்யூரிட்டிஸ் அவங்க பாக்கெட்டில் பார்த்தோம்னா நம்ம கோடை எஃப்எம் தான் ஒழிச்சிட்டு இருக்கோம். அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வணக்கம், இப்போது யார் பேச வந்திருக்காங்க கேட்டுருவோம்.
1: ஹலோ,
0: யாருங்க?
1: ஹலோ, வணக்கம். ராமநாதர் மாவட்டம் திருவாடாமே சினேவெளி ஊரம் மல்லியாத்தத்து கர்ணன் சுந்தரம்பாள்.
0: கர்ணன் சுந்தரம்பாள், சரிதானே பேரு?
1: ஆமா சார்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: என்ன
0: பாடல் கேட்கலாம்?
1: கன்னி பருவத்தில்
0: இருந்து. ஓகே
1: சார்,
0: சரிங்க, கேட்கலாங்க. நன்றி
1: நன்றி சார். ஓகே சார்.

0: கொடைக்கானல் எஃப்எம்மில் நினைவு சுகம் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு. 10:41 இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, வந்து பேசிருங்கப்பா. நிகழ்ச்சிக்கு வந்திருக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறது?
1: ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் எம்லேஸ்வரம்.
0: பேர்
1: சத்யபாமா.
0: சத்யபாமா
1: சார்,
0: என்ன பாடல் கேட்கலாங்கக்கா?
1: கோபுரங்கள் சைவதில் இருந்து தாலாட்டும் பொங்கல்.
0: அடரா, ஜானகி அம்மாவை மிஸ் பண்றோம்ல.
1: ஆமா சார்.
0: நன்றிங்க பாடல் வருது.
1: தேங்க்யூ சார். தேங்க்யூ.

0: கோடை பண்பலை நூறு பிள்ளைந்தில் நினைவே சுகம். இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்கு இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம்,
0: பேர் சொல்லுங்க.
1: கண்ணன், பாலு வளமுடன் பிறந்த மண்ணுக்கும் தேசத்துக்கும் விடிவெளியும் கோடை பண்பலைக்கும் 27 முதல் 29 முதல் தின வாழ்த்துக்கள்.

0: நினைவசுகம் நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறது?
1: ராமநாதபுரம் மாவட்டம் கமதி வட்டத்தில்
0: முத்துநாகு.
1: ஆமா.
0: ஆஹா, ரொம்ப அழகான பேருங்க. என்ன பாடல் கேட்கலாமா?
1: செந்தமிழ் பாட்டு. கோமாதா குலமாதா.
0: முதல் முறையா பேசுறீங்களா?
1: ஃபர்ஸ்ட் டைம்.
0: ஃபர்ஸ்ட் டைமா? அப்போ முதல் முறை கிடையாதா? நன்றிமா, பாடல் வருது கேளுங்க.
1: ஆ சரி, ரொம்ப நன்றி.

ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களை சந்திச்சு நிறைவுக்கு வந்தது. இன்னைக்கான நினைவே சுகம் பங்கேற்ற நிகழ்ச்சியோடு பயணித்த அனைவருக்கும் நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். விடைபெறுகிறேன் கனிமுத்து. நாளைய பொழுதுகள் நல்லா அமையட்டும்.

இனிய இரவு வணக்கம் நேயர்களே. மின்னலாய் வந்த கனவுகளும் மௌனமாய் மறைந்த சோகங்களும் இரவில் கைகளில் துயில் கொள்ள அமைதியாய் நிற்கும் வானத்தின் தேகம், அமைதியின் ராகம் மனதை தீண்ட கோடை பண்பலை 100.5 இது இரவு சிறகு. நிகழ்ச்சியில் உங்களோடு ஜெனிஃபர்.

இனிடம் கோடி பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் வசந்த விடியல், 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா, 6:30 அனில் பாஸ்தா, புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வசந்த விடியல், 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளி நேரம், காலை 7 மணிக்கு சுகமான காலை, இதில் பாட்டும் பதமும் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார் இடம்பெறும். 7:40 பிருத்திவி உமன்ஸ் இன்னர்வரின் இன்று அன்று, காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம், 8:05 புமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ப்ரீஃப்ஸ் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கலின் மனதோடு ராகம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, மேக்னா சில்க்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வானவில், 9:30 கேட்கலாம் வானவில், காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் நேற்றைய நிமிடங்கள், 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய, முற்பகல் 11 மணிக்கு கல்லூரி கலாட்டா, நண்பகல் 12 மணிக்கு புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் மகளிர் நேரம், 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டுவின் இனிய வாழ்க்கை, 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி, பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆரா சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின்

0: நெஞ்சில் நிறைந்தவை. 2 மணிக்கு டோல் தமாக்கா தூள், 3 மணிக்கு உயிரெழுத்து, 4 மணிக்கு அனில் பாஸ்தா, தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வண்ணத்துரிகை பாட்டுக்குள் பதிலாக, 4:30 புமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்களின் வண்ணத்துரிகை, மாலை 5 மணிக்கு மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயிலின் சித்திர செவ்வானம், 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீவ்ஸின் சித்திர செவ்வானம், 6 மணிக்கு கதம்ப மலர்கள், 7:00 ஆசையில் ஒரு குக்கு, 8:00 இளமை பேசுகிறது, 9:00 கொடைத்தென்றல், 10:00 நினைவே சுகம். இவையாவும் நாளை மலரவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். இணைந்தே இருங்கள் நம் கோடி பண்பலை 100.5 நிகழ்ச்சியாவையும் ரசித்திருங்கள்.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் நலம் புனைந்து உரைத்தல் குரல் எண் 113.

0: முங்கிலை போன்ற தோள்களை உடைய இவளுக்கு பசுந்தளிரே மேனி, முத்துக்களே பற்கள், நறுமணமே உடல் மனம், வேல்களே கண்கள். குறள் எண் 113 அதிகாரம் 4 புனைந்துரைத்தல்.
1: முருமேனி முத்தம் முருவல் வெறிநாற்றம் வேளுண்கண் வேய்தோளவற்கு.
0: முங்கிலை போன்ற தோள்களை உடைய இவளுக்கு பசுந்தளிரே மேனி, முத்துக்களே பற்கள், நறுமணமே உடல் மனம், வேல்களே கண்கள். குறள் எண் 113 அதிகாரம் 4 புனைந்துரைத்தல்.
2: நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவுக்கு வரும் நேரம் இது. மீண்டும் நமது நிகழ்ச்சிகள் யாவையும் இதே வளமான அலைவரிசை 100.5 கேட்டு ரசிக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். ஜெய்ஹிந்த்.

இசையால் இனிமை பொங்க வரவேற்கிறோம் நேர்களே. 100.5 மெகஹெர்ட்ஸில் கொடைக்கானல். இனிய நாள் எல்லாவிதமான அற்புதங்களையும் உங்களுக்கு அள்ளி வரட்டும். வாழ்த்துக்கள். இன்று சகவருடம் 1948, ஆஷாத 29, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம், ஆடித்திங்கள் 4, 2026 ஜூலை 20, திங்கட்கிழமை, நேரம் காலை 4:56, 45:00.

0: அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: நெரும் காலை 5 மணி. கோடை பண்பலை 100.5 அருள் மாலை. நல்ல எண்ணங்கள் மேலோங்கட்டும், நாட்திசையும் இறையருள் உங்களை சூழட்டும். தெய்வீகமான வேளையில் கோடை பண்பலையின் பறை முழங்கட்டும் அருள் மாலையில். இதோ கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

நேரம் காலை 5:30. இறைவனுக்கு செலுத்துவதும் இல்லாதோர்க்கு செலுத்துவதும் ஒன்றே என்கிறார் வள்ளலார் சுவாமிகள்.